0: பாதையை மாற்றும் நிலை ஏற்பட்டது. இந்தியாவின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்திற்கு வெளியே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காவல்துறையினரால் சிறிது நேரம் தடுத்து வைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து திரு பிரதானின் கருத்து வந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் மாணவர்களின் அக்கறைகளுக்கு பதிலளிக்கவும் தேவையான சீர்திருத்தங்களை கொண்டுவரவும் தாம் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். நீட் மருத்துவ தேர்வில் நடந்த முறைகேடுகளுக்கு பிறகு சிஜேபி எனும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அங்கு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியது. இந்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்சியினர் போராட்டம் நடத்துகின்றனர். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீயை சந்திக்க உள்ளார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் செப்டம்பர் மாத இறுதியில் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பேச்சு நடத்தவிருக்கிறார்கள். அமெரிக்க தேர்தல்களில் சீனா தலையிடுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றஞ்சாட்டியதைத் தொடர்ந்து சந்திப்பு இடம்பெறுகிறது. சீனா அதிபர் டிரம்பின் குற்றச்சாட்டை மறுத்தது. பிற நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களில் சீனா தலையிடாது என்று பெய்ஜிங் சொல்லிற்று. காசா மீது இஸ்ரேல் நடத்திய அண்மை தாக்குதல்களில் 6 பேர் கொண்ட குடும்பம் உட்பட 12 பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் குடிமை தற்காப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. மாண்டவர்களில் 4 பிள்ளைகளும் அடங்குவர் என்று காசாவின் அல் ஷிஃபா மருத்துவமனை உறுதிப்படுத்தியது. அந்த வட்டாரத்தில் இருந்த ஹமாஸ் கிளர்ச்சியாளர் ஒருவரை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் AFP செய்தி நிறுவனத்திடம் சொல்லிற்று. உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ராணுவ தளபதி அலெக்சாண்டர் செர்கிஸ்கியை பணி நீக்கம் செய்வதாக தெரிவித்துள்ளார். அந்த பொறுப்பில் கூட்டுப்படைகளின் தளபதி மிகாயிலோ ட்ரபத்தியை நியமிப்பதாகவும் அவர் சொன்னார். செர்கிஸ்கி 2024 ஆண்டிலிருந்து ராணுவ தளபதியாக இருந்து வருகிறார். கடந்த வாரம் தற்காப்பு அமைச்சர் மிகாயிலோ ஃபெடரோவ் பணி நீக்கம் செய்யப்பட்டார். அதை எதிர்த்து உக்ரைன் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. தன்னை பதவியிலிருந்து வெளியேற்றியதாகவும் ராணுவத்தில் சீர்திருத்தங்களை கொண்டுவரும் தனது முயற்சியை தடுத்ததாகவும் சிஸ்கி மீது ஃபெடரோவ் குற்றம் சாட்டியிருந்தார். இந்தியாவின் சிக்கிம் மாநிலத்தில் உள்ள நீர் மின்சார சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் மாண்டோர் எண்ணிக்கை 12 உயர்ந்துள்ளது. சுரங்கத்தில் சிக்கியிருப்பதாக நம்பப்படும் குறைந்தது 13 பேரை மீட்கும் முயற்சியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சுரங்கத்திற்குள் நச்சுவாயு சூழ்ந்திருப்பதால் மீட்பு பணியில் சிரமம் நீடிக்கிறது. கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்த போது எரிவாயுவால் வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. சுரங்கத்தின் சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வெடிப்பு ஏற்பட்டது. அப்போது அதன் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது.
1: சொல்லும் பொருளும் எக்ஸ்ரே ஊடுகதிர். உடலின் உள் உறுப்புகளை அறுவை சிகிச்சையின்றி மருத்துவர்கள் பார்ப்பதற்கு ஊடுகதிர் சோதனை உதவுகிறது. எக்ஸ்ரே ஊடுகதிர்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற புதன் கிழமையில இணைந்திருக்கீங்க.
4: பொண்ணுல பொண்ணுல பண்ணுல முப்பத்தி மின்னது மின்னது பொத்தக்கள் முப்பத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி
5: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னா போதுமா? முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு 100 கணக்கில் தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாதானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமின்னு மின்னும். மின்னணும். திருமண தண்ணிக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
6: 101 ஸ்ரேங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
7: எல்லா நாளும் நல்ல நாளே. Have a good day.
8: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
9: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
10: ஜோதி ஸ்டார் புஷ்பக.

0: 8:13 ஆகிவிட்டது. சிவாஜி த பாஸ் பரத்ல இந்த பாடலை கேட்டீங்க. ஏஆர் ரஹ்மானுடைய இசையில ஹரிஹரன் மற்றும் மதுஸ்ரீ அந்த பாடல் நமக்காக வழங்கியிருந்தாங்க. நிகழ்ச்சியில வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. நீங்க பேஸ்புக் லைவ் பக்கமா வரலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. காரணம் உங்களுக்கே தெரியும், புதன்கிழமைகள்ல எதிரொலி குழுவினர் நம்மளுடைய அறிவிப்பு அறிக்கை வந்துருவாங்க, அவங்கள நாம சந்திக்க போறோம். அது மட்டும் இல்ல, இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு பாகமா இருக்க போகுது, அதை நீங்க என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் போன்ற தகவல்களை நாம தெரிஞ்சுக்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போ அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரம், மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தால்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: 1 அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 30 காசு, 1 யூரோ 1 வெள்ளி 48 காசு, 1 ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 74 காசு, 1 ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 36 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 18 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: கமகம மனம் நலம் பெறும் தினம் பார்க்கிஜினை.
1: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
2: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள். 9

0: அதேதான் கேட்டாலே பரவசம் மொழி ஒன்பதாறு எட்டுல நினைந்திருக்கீங்க. இப்ப நம்ம வானொலியில மட்டும் கிடையாது, நாம இப்ப ஃபேஸ்புக் லைவ்லயும் இருக்கோம். ஆமா, இன்று இரவு எதிரொலி அங்கம் உங்களுக்காக இடம்பெற போகுது. இன்றைய நிகழ்ச்சி 9:30 வசந்த மொழி வழியில வரும். ஆக இன்றைய நிகழ்ச்சியில நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தகவல்களை நம்மளோட வாங்க காத்துட்டு இருக்காங்க. முதல்ல தயாரிப்பாளர் ஸ்ரீய சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ரவி, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். மீண்டும் உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. உங்க கூட இந்த முறை இரண்டு விருந்தினர்கள் வந்திருக்காங்க, அவங்களை அறிமுகப்படுத்திடலாமே ஸ்ரீ?
1: ஓகே, இப்போ இந்த வாரத்துடைய டாபிக் பார்த்தீங்கன்னா விமன், பெண்கள் இன் ஸ்டெம், சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் மேட்ச். ஸோ அதை சார்ந்து அதில் கொடி கட்டி பறக்கிற ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க. இப்போ அவங்களே அறிமுகப்படுத்திக்குவாங்க, பாருங்க.
2: வணக்கம், என் பேர் அனிஷா ரேஹானா. நான் ஆமா ஸ்டெம் ஏஐல வேலை செய்யற பிசினஸ் டெக்னாலஜிஸ்ட், வெஞ்சர் பில்டர், நியூவல் ஃபவுண்ட்ரி என்ற ஒரு வெஞ்சர் ஆமை வந்து ஹெட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அனிஷா ரேஹானா.
0: நன்றி அனிஷா. அடுத்ததா ஜெயந்தி புண்ணியமூர்த்தி, நீங்க சொல்லுங்க.
3: வணக்கம், என் பேர் ஜெயந்தி புண்ணியமூர்த்தி. நான் லீகம்சன் நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம்ல ஒரு ஆராய்ச்சியாளராக வேலை செய்யறேன். நான் வந்து சுற்றுப்புறத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றேன்.
0: ஓகே, சரி. இப்போ நீங்க வெவ்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வீங்க, அதை பத்தில நம்ம ஆராய்ச்சி செய்வோம். இன்று இரவு வரப்போற எதிரோட நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும் போது ஸ்டெம், ஸ்ரீ ஆரம்பத்துல சொல்லியிருந்தாரு, ஸ்டெம் அப்படி என்றால் ஆங்கிலத்துல சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம். குறிப்பிட்டு இந்த துறையில பெண்களை கொண்டாடணும் அப்படிங்கிற ஆசை எப்படி வந்தது ஸ்ரீ? அங்கிருந்து வருவோமே.
1: ஆசை இல்ல, பெண்கள் பெண்களை கொண்டாடணுன்றதை தாண்டி பெண்கள் இதுல வந்து பண்ற சாதனைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு புரிய வைக்கணும். அண்ட் ஒரு அடுத்த தலைமுறைய வந்து இதுக்குள்ள வர்றதுக்கு, ஐயோ இது கஷ்டம், இப்படி ஒரு விஷயத்துக்கு நம்ம போனா நம்மளால சர்வை பண்ண முடியுமா அப்படின்ற மனப்பான்மை இருக்கிற இளைஞர்களுக்கு அந்த மனப்பான்மையை உடைச்சு அவங்களையும் சிங்கப்பெண்ணை மாதிரி வெளில வர வைக்கணும்ன்றதுதான் மிகப்பெரிய நோக்கமே. சாரி, நிறைய தளபதி ரெஃபரன்ஸ் இன்னைக்கு வரும், என் தலைமை படம் நாளைக்கு வருது, ஸோ அதனால மன்னித்துவிடும். பட் யா, அந்த நோக்கத்தை வச்சுதான் இந்த டாபிக்கை எடுத்தோம் ஆக்சுவலி.
0: ஜெயமா, இப்ப ஸ்டெம்னு சொல்லும் போது இந்த துறையில பல பெண்கள் அவர் சொன்னது போல குடிக்கட்டி பறக்கிறாங்க. அவங்கள இருவர் இப்ப நம்ம ஒளியின் அறிவிப்பறையில இருக்காங்க. அவங்கள பாக்கணும், வாழ்த்துக்களை வாரி வழங்கணும், அதே நேரத்துல கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபேஸ்புக் லைவ்க்கு வரலாம். காரணம், அங்க இப்ப உங்களுக்காக நேரடியாக நிகழ்ச்சி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. சரி ஜெயந்தி புண்ணியமூர்த்தி, உங்க பக்கமா வரப்போற, நீங்க ஆய்வு செய்யறேன் அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பா இந்த டிஎன்ஏ சார்ந்த ஒரு ஆய்வு கேட்கறதுக்கே சுவாரஸ்யமா இருக்கு, அதை பத்தி விரிவா சொல்லலாமே நீங்க.
3: ஸோ டிஎன்ஏ சீக்வன்சிங் டீட்டெயில்ஸ் நான் போக மாட்டேன். ஆனால் பேசிக்கலி என்னோட ரீசர்ச் என்னன்னா, நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிற மிருகங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு டிஎன்ஏ ஒரு ஒரு அவென்யூ ஆஃப் ரீசர்ச். ஸோ என்னோட இன்ஸ்டிடியூட்க்கு நான் அந்த டிஎன்ஏ சீக்வன்சிங் லேபை மேனேஜ் பண்ணுறேன். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, போன வருஷம் செப்டம்பர் மாசத்துக்கு அந்த மாதிரி ஒரு திமிங்கலம், சித்து போன திமிங்கலம் நம்ம கரையில வந்துச்சுல. ஸோ அதை நாங்கள் ஆக்சுவலி சல்வேஜ் பண்ணோம். 10 வருஷத்துக்கு முன்னே ஒரு திமிங்கலம் நம்ம கரையில வந்துச்சு. ஆமா, ஸோ எங்க மியூசியம்ல ஒரு பெரிய குழுவா அதை சல்வேஜ் பண்ணோம். ஏன்னா அந்த போன்ஸ் கேன் பி யூஸ் ஃபார் என்ன எஜுகேஷன் பர்பஸ்க்கு பயன்படுத்தலாம். திமிங்கலம் நம்ம கரைக்கு வரதும் ரொம்ப அரிது. ஆமா, ஸோ ஆனால் அந்த திமிங்கலம் வந்து ரொம்ப டிக்ரேடடாக இருந்துச்சுல. ஸோ எந்த ஸ்பீசிஸ்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ சால்வேஜ் ஒர்க்ஸ் நடக்கும்போது நான் டிஎன்ஏ பயன்படுத்தி அது எந்த ஸ்பீசிஸ்னு கண்டுபிடிச்சோம். அது வந்து பெலனோப்டரா ஓமராய். அது ரொம்ப ரேர் ஸ்பீசிஸ், அர்லி 2000ஸில் தான் அது டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ டிஎன்ஏ வச்சு நம்ம நம்ம கரையில் என்ன எந்த மிருகங்கள் வாழுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அது ஒரு எக்ஸாம்பிள்.
0: இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஏதோ ஹாலிவுட் படத்துல இருக்கிற மாதிரி அப்படிதான் இருக்கும் இல்லையா? ஹாலிவுட் படத்துல ஒரு அறிவியல் கூட இருக்கும், அந்த கூடத்துக்குள்ள போனீங்கன்னா 1000 பேர் நடந்துகிட்டு இருப்பாங்க, இது அதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பரபரப்பா தான் இருக்குமா உங்க சூழலும்? படம் மாதிரி இருக்குமான்னு கேக்கல, பரபரப்பா இருக்குமான்னு கேக்குறேன்.
3: எனக்கு ஆமா அந்த மாதிரி தான் நான் அதை பாக்குறேன். ஏன்னா அது ஒரு டைனாமிக்கான என்வாயர்மெண்ட், பல நியூ டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டே இருக்கணும். வேற வேற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சாரி தமிழ்ல எனக்கு அந்த வார்த்தை தெரியல, அறிவியல் ஆராய்ச்சிகள் செய்யணும். ஸோ இது வந்து எனக்கு ஒரு இட் கீப்ஸ் மை இன்ட்ரெஸ்ட், யூனோ.
0: இதுதான் உங்க ஆர்வம் இருக்கு, அதை சுத்தி தான் உங்களுடைய வேலைப்பாடும் அமைஞ்சிருக்கு இல்லையா, அதனாலதான் நீங்க தொடர்ந்து அறிவியல் துறையில இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாமா?
3: ஆமா சொல்லலாம்.
0: அதுக்கு வந்ததுக்கும் காரணம் அதுதான்.
3: ஆமா.
0: சரி, ரொம்ப நன்றி ஜெயந்தி. தொடர்ந்து நம்ம பேசுவோம். அனிஷா ரேஹானா, இப்ப உங்க பக்கம் வரணும்னு ஆசைப்படுறேன். தொழில்நுட்பம் AI, அதுதான் இன்னைக்கு உலகத்துல ஆக அதிக அளவுல பேசப்பட ஒரு முக்கிய கூர், செயற்கை நுண்ணறிவு. அது உங்க வாழ்க்கையில ஒரு பகுதியாவே இருக்கு இல்லையா?
2: ஆமா.
0: அத பத்தி
2: சொல்லுங்களேன். AI என்பது வந்து அவங்க இன்செக்ட் சொன்ன மாதிரி ஆதி காலத்துலன்னு இருக்கு, அதுவும் வந்து நிறைய எவல்யூஷன்ஸ் கடந்து வந்திருக்குது. இப்போ வந்து இப்போ நம்ம இருக்கிற கட்டத்துல வந்து AI ஒரு மனிதனுக்கு உதவியா இருக்கலாம், கரெக்டா? ஸோ அந்த கட்டத்துக்கு வந்திருக்கோம் இப்போ இருக்கிற. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, என்னோட லைன் ஆஃப் ஒர்க் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் டெக்னாலஜிஸ்ட், என்ஜினியர் கிடையாது, கோடிங்ல நான் ஆரம்பிச்சு கிடையாது. நான் வந்து அக்கௌண்டன்டாக இருந்தேன், அக்கௌண்டன்ட்லேருந்து ஃபைனான்ஸில் வந்து அரியல் டெக்னாலஜி கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து இனிய மாதிரியே பிஸ்னஸ் டொமைன் உள்ளவங்களுக்கு வந்து AI எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். எப்படி வந்து நம்ம எப்படி ஒரு டாக்டர் போனா டாக்டர் கேட்பாங்க உங்க பிரச்சனை என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. தகவலையே உங்களுக்கு என்ன மருந்து வேணும்னு கேட்க மாட்டாங்களே. அதனால வந்து உங்க பிசினஸ்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரி AI பொருந்தி இருக்கும் நான் சொல்றேன் அப்படின்னு. அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். முந்திலாம் வந்து ரொம்ப நிறைய லேர்ன் பண்ணணும், நிறைய படிக்கணும், நீங்கள் நாலேஜை அக்வயர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பயன்படுத்த முடியும் டெக்னாலஜியை. இப்போ வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு, டெக்னாலஜி லேர்ன்ஸ் யூ. நீங்க யாரு, உங்களுக்கு உங்களால எவ்வளவு பண்ண முடியும், உங்களுக்கு எவ்வளவு தெரியும், அது புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஆசைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட ரியாக்ட் பண்ணுது. அதுதான் இன்னையோட காலம். அதுல எப்படி நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்துறது, நம்மளுக்கு உதவியா பயன்படுத்துறது தான் எங்களோட ஒரு வேலை.
0: திருமணத்துக்கு பிறகு உங்க பிள்ளைகளை வளர்க்கும் போதுதான் நீங்க வந்து மேற்கல்வியை மேற்கொண்டீங்க.
2: ஆமா.
0: அதுக்கு எப்படி நேரம் கிடைச்சது, தைரியம் இருந்துச்சு?
2: ஒரு பெண்ணிட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்கணும், எங்களுக்கு வந்த அந்த ஒரு எப்படி சரியே இல்லை, எப்படி தைரியம் வந்து பண்ண வேண்டியதான், நடக்கிறபடி நடக்கிற வேண்டியதான். வீட்டில் சொல்லுவாங்க வந்து பிள்ளைப்பத்து போட அதுவா தானா வளர்ந்துடும். ஸோ பிள்ளைப்பத்து போட்டு அது பாட்டு வளர்றதே நம்ம பிடிக்கிறோம். ஆக்சுவலி வந்து என்னோட மோட்டிவேஷனே, நான் புகுந்த வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் கிராஜுவேட்ஸ். ஸோ கொஞ்சம் விஜுவலைஸ் பண்ணிங்க, காலை எடுத்து வைக்கிறீங்க, எல்லாரும் வந்து தொப்பியை போட்டு கிராஜுவேட்ஸோட இருக்காங்க, நம்ம மட்டும் கிராஜுவேட் இல்லை. ஸோ எனக்கு அது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது பெஞ்ச்மார்க்கா இருந்தது. அது அந்த பட்டத்தை வாங்கியே தீரணும், அந்த லெவலுக்கு வரணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் பிசவியா பண்ணேன், அதை முடிக்கணும், எப்படியாச்சும் முடிச்சே தீரணும். நீங்க பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் பட்டம் வாங்கல, பசங்க வயிற்றுல இருக்கும் போதும் நெஞ்சில் இருக்கும் போதும் பட்டம் வாங்கினேன். ஸோ வந்து ஜஸ்ட் இமேஜின், பிள்ளைங்களுக்கு பால் கொடுத்துட்டு படிக்கிறது, அப்புறம் வந்து எக்ஸாம் போயிட்டு ஓடி வந்து திருப்பி பிள்ளைய கை குழந்தைய பார்த்துக்கிறது, அந்த மாதிரி தான் என்னோட சிச்சுவேஷன். 12 மணிக்கு தூங்காட்டி போட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது தான். ஸோ சலியே கிடையாது, நான் வந்து அந்த அந்தஸ்துக்கு ஈக்குவலாக இருக்கணும், படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சு, அவ்வளோதான்.
0: சரி, உங்களுடைய பயணத்தை பற்றியும் ஜெயந்தி உங்களுடைய பயணத்தை பற்றியும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இதுக்கிடையில் ஸ்ரீ தயாரிப்பாளர் நமக்கு இருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்களே இவங்களுக்கு, இந்த அற்புதமான பெண்மணிகளுக்கு, சாதனை படைக்கணும்னே ஒவ்வொரு நாளும் செயல்படுற இந்த பெண்மணிகளுக்கு நீங்க வாழ்த்துக்களை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஃபேஸ்புக்ல பக்கமா வரலாம். இப்போ ஒரு சிறு இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு நாம தொடர்ந்து பேசுவோம். எதிரொலி இன்று இரவு 9:30 வசந்த முடிவெளியில இடம்பெறும். இந்த நிகழ்ச்சியின் எல்லா பாகங்களையும் நீங்க மீ வாட்ச் வாயிலாக எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழலாம்.
4: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. துவாசி நோக்கி செல்லும் AYE கிளமெண்டி சாலை நுழைவாயில் அங்கே செல்லும் வாகன மூட்டைகளுக்கு கவனம் தேவை.
5: போக்குவரத்து நிலவரம்.

0: ரும்தினம் ஆர்கேஜி நெய்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
4: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
5: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷன். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
1: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சா மீண்டும் வந்து விட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி பீட்சா 13.95 வெள்ளி. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச், ட்ரஃபல் ஷ்ரூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: 8:28 ஆகிவிட்டது. தொடர்ந்து Facebook லைவ்ல உங்களுக்காக எதிரொலி சிறப்பு பேட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று இரவு 9:30 ஸ்டெம், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், இந்த துறையில இருக்கிற பெண்கள் அவங்க சமாளிக்கிற சவால்கள் ஆகியவற்றை பத்தின இந்த நிகழ்ச்சி இன்று இரவு 9:30 கிடைப்பறோம். அதே நேரத்தில் எல்லா பாகங்களையும் நான் சொன்னது போல நீங்க மீ வாட்ச் வாயிலாக எங்கேயும் எப்போதும் கண்டுபிடிக்கலாம். சரி, மீண்டும் தயாரிப்பாளர் ஸ்ரீ உங்க பக்கம் வரணும்னு ஆசைப்படுறேன். இப்போ 6 வெவ்வேறு பெண்கள், இந்த ஸ்டெம் துறையில இருக்கிற 6 வெவ்வேறு பெண்களை நீங்க சந்திச்சீங்க, பேட்டி எடுத்தீங்க, அவங்க வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இவங்க எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒரு ஒற்றுமை, அல்லது இவங்க எல்லாரையும் ஒன்று இணைக்கிற ஒரு அம்சம்னு சொன்னா எதை சொல்லுவீங்க நீங்க?
1: எல்லாரையும் ஒன்றிணைக்கிற ஒரு அம்சம் அப்படின்னு சொன்னா ஜெயிக்கணுன்ற வெறி.
0: சுருக்கமா சொல்லிட்டீங்க.
1: அதை தாண்டி நம்ம அதை தாண்டி பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அந்த வெறி இருந்தா போதுமே, என்ன வந்தாலும் ஓவர் கம் பண்ணிடலாம், என்ன வந்தாலும் ஜெயிச்சிடலாம்ல. சோ அது வந்து ஒரு காமன் ஃபேக்டர். அண்ட் மத்தபடி வந்து கஷ்டப்படணும் அப்படின்றது, ஜஸ்ட் புஷிங் இட் பியாண்ட் த பேரியர்ன்ற அந்த ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு காமன் ஃபேக்டரா பார்த்தேன்.
0: எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது
1: கண்டிப்பா.
0: வெவ்வேறு துறை, வெவ்வேறு வேலை, வெவ்வேறு வேலை இடங்களா இருந்தாலும் ஜெயிக்கணுங்கிற வெறி இல்லையா?
1: அதேதான்.
0: சரி, நன்றி ஸ்ரீ. ஜெயந்தி, மறுபடியும் உங்க பக்கம் வரணும்னு ஆசைப்படுறேன். இப்போ உங்களுடைய இந்த லேபரட்டரிஸ் இருக்கு இல்லையா, அறிவியல் ஆராய்ச்சி கூடங்கள், அங்க இன்னும் வேலைகள் நடக்கும். அதாவது வேலைன்னு நான் சொல்லும் போது குறிப்பிட்ட ஒரு வேலை நடக்காது, பல வேலைகள் ஒரே நேரத்தில் நடக்கும். அதுக்கு இடையில அந்த பரபரப்பான சூழல் நீங்க சொன்னது போல, அதுக்கு இடையில நீங்க வேலை செய்யும் போது எப்படி உங்களுடைய வேலைய கண்ணும் கருத்துமா கவனமா நீங்க மேற்கொள்வீங்க? ஏன்னா ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லும் போது கேக்குறது நல்லா இருக்குது, ஆனா அவங்களுடைய சவால் அவங்களான் தெரியும். அதை பத்தி கொஞ்சம் விரிவா நீங்க சொல்லலாமே.
2: ஆராய்ச்சி என்பது அந்த சயின்ஸ் மட்டும் இல்ல, பல பல ஸ்கில்ஸ் இன்வால்வ் பண்ணிருக்கு. பட்ஜெட் மேனேஜ் பண்ணணும், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, மத்தவங்க கூட வேலை செய்யணும். நாங்க அந்த லிகாங்க்சி நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் தேசிய பல்கலைக்கழகத்தில் இருக்கு. ஸோ டீச்சிங் டியூட்டிஸும் இருக்கு. ஸோ எப்படி மாணவர்களுக்கு இந்த வேரி அந்த சயின்ஸை பற்றி கற்றுக் கொடுக்கறது, அவங்களோட லேர்னிங் ப்ரொஃபைலுக்கு ஏற்றபடி கற்றுக் கொடுக்கணும். எல்லாருக்கும் ஒரே விதமாக கற்றுக் கொடுக்க முடியாது பாருங்க. ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் சேலஞ்ச் இருக்கு. Also, you know, the laboratory la vela seiyumbodhu chemicals, safety issues irukku, adha pathi la nama kattukonum. So the neraya in the science mattum illa, aarachi mattum illa, neraya various skills kattukonum. Idhu vandu, you know, lifelong learning sonnangala. So you know, வேலை செய்யும் போது தான் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான் இதை சம்டைம்ஸ் கத்துக்க முடியும்.
0: நான் ஏன் இதை கேட்டேன்னா, எல்லாரும் நினைப்பாங்க இப்ப ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு வெள்ளை கோட்டை போட்டுட்டு உங்களுடைய அக்காவும் இதே துறையில தான் இருக்காங்க. குடும்பம் சார்ந்த வேலைன்னு சொல்லலாமா அந்த இடத்துல?
2: ஆக்சுவலி இல்லை, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் பூச்சி பற்றி படிக்கிறோம். ஆக்சுவலி என்னோட மெயின் ஆராய்ச்சி சப்ஜெக்ட் வந்து பூச்சி பற்றி தான்.
0: ஏன் ரெண்டு பேருக்குமே அதில் ஆர்வம் வந்துச்சு?
2: எங்கள் அப்பா அம்மாவும் அதான் கேட்டாங்க, அவங்களுக்கும் புரியல, ஆனால் அவங்களுக்கு புரியாட்டியும் ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்னா பூச்சி பற்றி படிக்கிறது வந்து நாங்கள் 7 வயசில் படிக்கும் போது பெண்கள் அவளை செய்யறதில்ல, இந்திய பெண்கள் செய்யறதில்ல. ஏன்னா காட்டுக்குள்ளே போய் பூச்சி பிடிக்கணும், காட்டுக்குள்ளே போய் சம்டைம்ஸ் 2 வாரம் அங்கே தங்குவோம், அதில் ஒரு டேஞ்சர் இருக்கு. ஸோ அவங்களுக்கு புரியல, இருந்தாலும் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. ஓகே, இதான் உன் இன்ட்ரெஸ்டா, நீ இந்த கரியரை பற்றி ரீசர்ச் பண்ணியிருக்கேன்னு நாங்கள் நம்புகிறோம். எனக்கு வந்து ஆக்சுவலி ADHD இருக்கு, ஆனால் சில வருஷத்துக்கு முன்னே தான் நான் டயக்னோசிஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ பள்ளிக்கூடம் படிக்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நான் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் ஃபெயில் பண்ணியிருக்கேன் வேறு. அப்படி இருக்கும்போது அவங்க டிஸ்கரேஜ் பண்ணல, ஏஸில், ஸோ ஆதரவு கொடுத்தாங்க. அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்துச்சு எனக்கு.
0: நீங்கள் ADHD இருக்குன்னு சொன்னீங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பின்னடைவாக இருந்திருக்கு?
2: ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் பண்ணியிருந்துச்சு. ஸ்கூலில் எப்படியோ படித்து நான் பாஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் ஸோ ஏடிஎஸ்டி இருக்கும்போது ஃபோக்கஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். டிஸ்லெக்ஸியா டிஸ்கல்கியலும் கல்கியாவும் எனக்கு இருக்குது. ஸோ வார்த்தைகள் படிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எக்ஸாம் படிக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப ஸ்லோவாக இருந்தேன். ஆனால் முன்ன எனக்கு ஏன் இந்த இந்த கஷ்டம் இருந்துச்சுன்னு எனக்கு புரியலை பாருங்கள். ஸோ என்னால் அட்வொகேட் பண்ணவும் முடியல. எங்கள் ஆசிரியர்கிட்ட எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் சொல்ல முடியல. நான் லேசி இல்லை, எனக்கு ஜஸ்ட் படிக்க கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டயக்னோசிஸ் இருக்கிறதுனால என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியுது. ஓகே, எனக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா நான் அலோகேட் பண்ணுவேன் அந்த டைம். எனக்கு யூனோ கால்குலேஷன்ஸில் மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணுவேன்னா ஐ ஆட் த எக்ஸ்ட்ரா டைம் ஃபார் அனாலிசிஸ் அந்த மாதிரி. ஆனால் அந்த அந்த ஸ்டிக்மா இன்னும் இருக்குது. அதை அதை யூனோ அக்செப்ட் பண்ணிவிட்டு யூ ஸ்டில் ஹேவ் டு ஹோப் தட் தி பீப்புள் யூ ஒர்க் வித் அவங்களுக்கு அது புரியும்னு நம்பணும்லாம்.
0: நிச்சயமா அது என்னைக்குமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குமே டிஸ்லெக்ஸியா இருக்கு. நீங்க சொல்ல வருது எனக்கு நல்லாவே புரியுது, கவலைப்படாதீங்க. என்ன போலவே உங்களை போலவே நம்மளை போலவே வானொலி பக்கமா இருக்கிற பலருக்கும் டிஸ்லெக்ஸியா இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிற சவால் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் அதை சமாளிச்சு வரோம் தெரியுமா, அதுலதான் சந்தோஷம் இருக்கு.
2: ஆமா,
0: நன்றி ஜெயந்தி. சரி, இங்க சீக்கிரன் உடையப்பன் அப்படிங்கிற நேர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு ஃபேஸ்புக் லைஃப் ஆயிலாம். முதல்ல ரெஹானா உங்க பக்கம் வர, நீங்க ஏஐ இந்த டூல்ஸ் இருக்கு இல்லையா, அது ஏஐ அப்ளிகேஷன்ஸை மேம்படுத்துறது வாயிலா மனிதர்களுக்கு இன்னும் உதவியா அமையுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அமையுதுன்னு சொன்னா இதை எப்படி மனிதர்களாக நாம பயப்படாம திறன்பட கையாளலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு.
3: யாருக்கு உதவியாக இருக்கிறதுக்கு?
0: நமக்கு நமக்கு
3: மனிதர்கள் கேட்டுச்சு.
0: மனிதர்களுக்கு
3: மனிதர்களுக்கு ஆமா கண்டிப்பாக. இப்போ வந்து நியூஸ்ல எல்லா பக்கமும் நீங்க பாக்குறது வந்து சோசியல் மீடியால நீங்க பாக்குறது வந்து ஏஐ நம்மளை டேக் ஓவர் பண்றது அப்படின்னு நிறைய பயன்படுத்துறாங்க. கேட்டது சேகரிக்கு கேட்ட விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதேதான் நானும் கேக்குறேன். அதை வந்து நம்மளுக்கு சாதகமா எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எதை யூஸ் பண்ணலாம், எதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஜெனடிக் ஏஐன்னு சொல்லுவோம். ஏஐ என்பது நம்ம டூல்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் எக்ஸல் ஷீட்ஸ் அதை வந்து ஈக்குவல் போட்டால் அதுவே கேல்குலேட்டர் மாதிரி அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணும் போது ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சி நம்ம சொல்லும் போது அதுவும் ஏஐ தான். இப்போ நம்ம வந்து சாட் ஜிபிடிக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டோன்னா ஏஐ லேர்ன்ஸ் யூ. அது அதுக்கு பேர் ஜெனடிக் ஏஐ. ஸோ எப்படி நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்தணும்னா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிற விதத்தில் வந்து பேசணும். ஹே ஏஐ யாரு டாப் டென் பாடு பாடல்கள் வந்து சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்பானிஷ் பாட்டு மலேசியன் பாட்டு அப்படின்னு போடும். தமிழ் பாட்டு இந்த ஜென்ரேஷன் பாட்டு டாப் டென் என்னன்னா நீங்க வந்து குறிப்பிட்டா கேட்கணும். ஸோ அந்த அந்த ப்ராம்ப்டிங் சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, ஆரம்பத்தில் நான் சொன்னேன்ல நம்ம வந்து நம்ம பிரச்சனை என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் ஒரு ஹெச்ஆர் கம்பெனி வந்து எங்கள் கோஹார்ட்ல இருந்தாங்க, எக்ஸலரேஷன் ப்ரோக்ராம் கோஹார்ட்ல இருந்தாங்க. அவங்க சொன்ன பிரச்சனை என்னன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து அபவ் சீனியர் சிட்டிசன்ஸ் அபவ் 65 தமிழ் பேசுறவங்க தான். அவங்களுக்கு ஃபார்ம் எழுதுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு எழுதி படிக்க தெரியாது. ஆனால் எங்களோட டார்கெட் குரூப்பே அவங்க தான். அப்போ நான் சொன்னேன் மேம் இப்போ இருக்க ஏஐ வந்து டூல்ஸ் வந்து நீங்கள் ஃபார்ம் எழுத தேவையில்லை, அவங்க வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட் மாதிரியே பேசலாம், தமிழ்லே பேசலாம், அவங்க வந்து நம்ம வந்து அது கம்யூனிகேட் பண்ணலாம். நீ அவங்க வந்து உங்கள் பேர் என்ன, உங்கள் வயசு என்ன, உங்கள் அட்ரஸ் என்ன, நீங்கள் ஃபோன் நம்பர் என்ன, எங்கே வேலை செஞ்சுருங்கன்னு கான்வர்சேஷன் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு எப்படி பேசுறாங்க அவங்கள்ட்ட நீ எப்படின்னு விஷயத்த வாங்க முடியும் ஒரு சேஃபான மேனரில். அப்புறம் பேக் எண்டில் வந்து ஃபார்மாக டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ஹெச்ஆர் கம்பெனியும் அவங்களுக்கு ஃபார்ம் கிடச்சிருது. அந்த அம்மாவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அதனால யார் அட்ரஸ் பண்ணுறீங்க என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டூல்ஸை தேடணும். அதான் சாட் ஜிபிடி இருக்கேன், அதான் க்ளாட் இருக்கேன். அது எவ்வளோ எந்த அளவுக்கு உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணும், சேஃபாக சால்வ் பண்ணுமா, அது கண்டிப்பா ஆராய்ச்சி தேவைப்படும். எப்போதுமே சிம்பிள் திங்ஸ் லைக் ஷாம்பு வேணும், ஏதாச்சும் ஒரு ஷாம்பு எடுத்து போட்டீங்கன்னா முடி வீணா போயிடும்ல. அதனால நீங்க ரீசர்ச் பண்ணீங்களா எந்த ஷாம்பு, நீங்க ட்ரைவும் பண்ணுவீங்களா, அப்ப ஃபைனலி யூ வில் ரீச் டு ஒரு பர்டிகுலர் ஷாம்பு. அதே மாதிரிதான் இதோ நீங்க ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கணும், மத்தவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும், ரீசர்ச் பண்ணிட்டே தான் இருக்கணும். அதனால அந்த ரீசர்ச் அந்த ட்ரையல் நேரம் கண்டிப்பா தேவைப்படும்.
0: தேடல் என்னைக்குமே விட்டுற கூடாது, அது மட்டும் நல்லா புரியுது. ரெண்டாவது அவர் பயம் ஏன் சொல்றாருன்னா, நான் நினைக்கிறேன் சில பேர் நினைப்பாங்க அவங்களுடைய வாழ்வியல் வாழ்வாதாரம் இவற்றை பாதிக்கிற மாதிரி AI செயல்படுமா, வேலை போயிடுமா, இதெல்லாம் அந்த பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க சொல்லலாம் அவங்க கருத்தை, AI நம்ம வேலைக்கு வந்தா கூட அதை இயக்கிறதும் நாமளா தான் இருப்போம், அதுக்கும் நாம தேவைப்படுவோம். அந்த திறனை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா?
3: கண்டிப்பாக. Maybe I'll draw some attention to A.R. Rahman or Oscar award win pannum bodhu sonnaru, I had two things to choose, love or hate. I chose love, adanal da inga iruken Slumdog Millionaire vaangum bodhu. Adanal my question to you is, or my feedback to you is, sadhagama payanpadutha poringla edriya paaka poringla? Sadhagama paathina AI வந்து உங்களுக்கு நல்லா ஒத்துழைக்கும். இப்ப நீங்க சொல்றீங்களா நிறைய அனாலிசிஸ் பண்றீங்க, உங்களுக்கு ADHD இருக்கு, அது எப்படி உங்களுக்கு சாதகமா இருக்கும்? எனக்கு எனக்கு தெரியும் இந்த ப்ராசஸ் 1 2 3 4, இந்த ப்ராசஸ் நான் டீச் பண்ணா எனக்கு எனக்காக பண்ணி கொடுக்கும், அது சேஃபா ஒரு டூல் யூஸ் பண்ண அது யூஸ் பண்ண, அதனால உங்களுக்கு வந்து இட் கிவ்ஸ் யூ பேக் டைம். அதுவும் பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியம் இல்ல, உங்களுக்கு நம்மளுக்கு இருக்கிறதே அந்த 6 hours 7 hours, உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால அந்த AI உங்களுக்கு வந்து அந்த டைம் திருப்பி கொடுக்கும், அந்த சுதந்திரத்தை திருப்பி கொடுக்கும். அதனால அந்த அதை யோசிச்சுங்க, உங்களுக்கு வந்து அந்த சுதந்திரம் தேடி போனீங்கன்னா இதை கத்துக்கிட்டு தானே ஆகணும். அதுவும் சரியான முதல்ல கத்துக்கிட்டு தானே ஆகணும் நினைக்கணும். நினைப்பிருக்கா இன்னும் பேக் இன் த டேஸ் நம்மளா ஸ்கூல்ல படிக்கும் போது டே டைம் வி ஆர் ஸ்டடிங் அண்ட் தென் எஸ்பெஷலி மீடியா கப் வசந்தம்னா நிறைய பார்ட் டைம் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இமேஜின் டுடே யூ கேன் டூ ஆர்ட்ஸ் and do your professional career at the same time, because you know AI vandu unga administrative work neenga daily pandra velaigala vandu AI ungalukaga pannudhu neenga solra mari replace kedaiyadhu adu 1 2 3 4 neenga teach panumbod adu pannudhu edhu teach panna mudiyadhu edhu naangalum neengalum pesi oru oru solution la vandu oru value add pannadha andha kaaryam aanona adukku mati focus panom. So let's say like now 1 2 3 4 happens 5 hours adu AI pannadhu. Ipo enakku vandu ஸ்ரீக்கோட மிந்தி 1 hour தான் இருக்கும், இப்ப ஸ்ரீயோட 5 hours. அப்ப நினைச்சு பாருங்க, ஸ்ரீ வந்து இன்னொரு 5 படம் பண்ணிட்டு போவாரு. சோ அந்த மாதிரி ஜஸ்ட் யூ நோ எக்ஸாம்பிள்ஸ்.
0: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப நன்றி அனிஷா, அதை விரிவா நல்லா தெளிவா எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. ஜெயந்தி மறுபடியும் உங்க பக்கம் ஒண்ணு ஆசைப்படுறேன். இங்க அதே சேகர் உடைய என்ன கேட்டிருக்காருன்னா, சிங்கப்பூர்ல எப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கான வளமோ வாய்ப்புகளும் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதோட அனைத்துலக அறிவியல் ஆராய்ச்சியாளர்களோட கைகோர்த்து மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை நோக்கி நீங்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காரு.
2: Fantastic question. சோ முத பாகத்தை பத்தி பேசுவோம், வாய்ப்புகள். நாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது வாய்ப்புகள் வந்து சிறிதாக தான் இருந்துச்சு, எஸ்பெஷலி ஹேண்ட்ஸ் ஆன் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. ஸோ சும்மா பள்ளிக்கூடத்தில் ப்ராக்டிக்கல் கிளாஸ் மட்டும் இல்லை, ஆனால் லேபரட்டரிஸில் ஆக்சுவல் ரிசர்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அவ்வளோ இல்லை. ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்ச போது நான் ஐ ஹங் ஆன் டு இட் அண்ட் இன்னும் நிறையா முயற்சி செஞ்சேன். எந்த வாய்ப்பு கிடைச்சிச்சோ அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். சில சில ஆஸ்பெக்ட்ஸில் எனக்கு அது இன்னும் டிடன்ட் சூட் மீ. பயோமெடிக்கல் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு என் மண்டல நுழையில. ஆனால் என்வாயர்மெண்டல் சயின்சஸ் பற்றி படிக்கும் போதும் பூச்சிகளை பற்றி படிக்கும் போதும் ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் சின்ன வயசில் வந்து எனக்கு மிருகங்கள் செடி கொடி பற்றிலாம் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனால் பூச்சியை பற்றி படிக்கணும்னு அந்த அந்த பர்டிகுலர் ஆர்வம் இல்லை. ஆனால் அந்த அந்த

0: Zoos, அங்கேயும் ஒர்க் ஷாப்ஸ், ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நீங்கள் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
1: நிச்சயமா, நீங்க அற்புதமா சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி நீங்க இருவரும் அனிஷா வந்து சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு இளம் வயதா இருக்கும் போது இவ்வளவு வாய்ப்புகள் இல்ல, நீங்க தேட வேண்டியதா இருந்துச்சு. இன்னைக்கு வாய்ப்புகள் காத்திருக்கு, நம்ம போய் அதை எடுத்துக்கிட்டு தான் அதுதான் நம்ம வேலை அப்படின்னு. இன்னைக்கு இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அது காரணம் உங்களை மாதிரி பெண்கள் கடந்து வந்த பாதை தான். அந்த பாதை நீங்க வகுத்து கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாமா ஸ்ரீ?
2: இல்ல கண்டிப்பா, இது வந்து ஜென்ரலாகவே ஹியூமன் பீயிங்ஸ்னாலே ஒரு ஒரு விஷயம் இருக்குது. யாராவது ஒருத்தங்க போனால் தான் அதுக்கப்புறம் நம்ம நம்பி பின்னாடி போவோம், இல்லைன்னா நம்ம யாருமே போக மாட்டோம். நம்ம வந்து இல்லை அப்படி போனால் அது தப்பு, அங்கே காடு அங்கே விழுந்துரும் அப்படின்றது, அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கிற மனிதர்கள் தான் அதிகம் இந்த உலகத்தில். ஸோ அப்படி இருக்கிற ஒரு நிலையில சில பேர் வந்து அப்படி முன்னாடி போகும்போது நமக்கே ஒரு நம்பிக்கை வரும், சரி அவங்கனாலே முடியுதுன்னா. அங்கே என்ன ஆகும்னா ஒரு ஈகோ வரும், ஏ அவங்கனாலே முடியுதுன்னா அப்போ நம்மளாலே முடியும், இப்போ அவங்களோட பெட்டராக பண்ண முடியும்னு. ஸோ இது ரெண்டையும் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கை ட்ரிகர் பண்ணுற ரெண்டு இமோஷனையுமே பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து வளரும். இது ஃபியூச்சர்ல வந்து நிறைய பேருக்கு இன்னொரு பாதையை கொடுக்கும், இன்னொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அன் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும் நான் நினைக்கிறேன்.
1: நிச்சயமா, அந்த நம்பிக்கையை நமக்கு தரும். ஆக தொடர்ந்து அவங்க இருவர்கிட்ட பேச நான் அவளா இருக்கேன். நீங்க ஃபேஸ்புக் லைவ் பக்கமா வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து வாழ்த்துக்களை அனுப்பிட்டு இருக்க நீங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திரு சேகரன் மாதிரி உங்களுக்கு கேள்வி இருந்தா அதையும் நீங்க கேட்கலாம், நேரம் இருந்தால் அதற்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. இணைந்திருங்க என்னோட. இது வணக்கம் சிங்கை. நேரம் இப்பொழுது 8:44 ஆகிவிட்டது.
3: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்துகள் நேர்ந்துள்ளன PIE நோக்கி செல்லும் KJE பிரிக்லன் சாலைக்கு பிறகு, அதோடு BKE PIE செல்லும் வழியில் மாண்டாய் சாலைக்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: உன் கணவர் நீ கேக்குறதுக்கு எல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு.
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்.
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
4: சனிக்கிழமை ஆகஸ்ட் மாத முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 வரை
3: சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B.
4: முற்பகல் 11:30 பிற்பகல் 3:30 வரை ஒலி படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கும்.
3: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம், அனுமதி இலவசம். குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்க.
4: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
3: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய்மொழி வளர்ச்சி குழு.

0: இன்று இரவு வசந்த மொழி வெளியில உங்களுக்காக இடம்பெற போகுது இதனுடைய நிகழ்ச்சி 9:30 அந்த நிகழ்ச்சி பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோட பகிர்ந்துகிட்டு வராங்க தயாரிப்பாளர் ஸ்ரீ, அவரோட சிறப்பு விருந்தினர்கள் நம்ம கூட இருக்காங்க அனிஷா ரெஹானா மற்றும் ஜெயந்தி புண்ணியமூர்த்தி. சரி, நீங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க நீர்களே, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கேள்விகள் இருந்தா அதையும் நீங்க கேட்கலாம். உங்கள பலர், குறிப்பா பெண்கள், நீங்க வந்து வாழ்த்துக்களை சொல்றீங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிச்சயமா அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த காணொலிக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை அவங்க பார்ப்பாங்க, கவலையப்படாதீங்க. சரி, கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது முகமது ஹஃபீஸ் பொதுவாக அவர் கேள்விக்கிட்டு இருக்காரு. அவரு சிங்கப்பூர்ல என்டமாலஜி, இதுல எங்க நான் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி
1: கேட்டிருக்காரு.
0: சரியான ஜெயந்தி,
1: ஆமா, பூச்சி படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூனிவர்சிட்டியில் படிக்க போறீங்கன்னா என்டமாலஜின்னு கோர்ஸ் ஒரு
0: குறிப்பிட்டு இல்லை.
1: ஆனால் என்டமாலஜி ஃபோக்கஸ்ட் மாடியூல்ஸ் இருக்கு, இந்த கிளாஸஸ் இருக்கலாம். ஆமாம், அப்புறம் நான் சொன்னபடி இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் என்டமாலஜி ஃபோக்கஸ். நீங்கள் யூனிவர்சிட்டி இப்போ வந்து தொடக்கப்பள்ளியிலையோ இல்லை செகண்டரி ஸ்கூல்லையோ இருக்கிறீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் கிளப்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எங்கள் மியூசியம்லேயும் அப்பப்போ ஒர்க் ஷாப்ஸ் கூட

0: article. You can look out for that. Ana, நீங்க வந்து பூச்சிகளை பத்தி படிக்கிறவங்களை படிக்கிற ஆராய்ச்சியாளர்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம்.
1: இப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளர்களை தொடர்பு கொள்றது சர்வசாதாரணம். லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இப்படி அடுக்கிட்டே போகலாம் இல்லையா? சரி, ரொம்ப நன்றி ஜெயந்தி அவருடைய கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு. சரி அனிஷா, நிறைவா நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, உங்களை மாதிரியும் சரி ஜெயந்தி மாதிரியும் சரி, இப்படிப்பட்ட ஆண் ஆதிக்கம் அதிகம் இருக்கிற துறையில ஒரு பெண்ணா கொடிகட்டி பார்க்கணும்னு பல இளம் தமிழ் பெண்கள், இந்திய பெண்கள் விரும்பலாம். அவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்வீங்க?
2: இறங்கி செய்யுங்க, ஒரு ஒரு திட்டம் வச்சுக்கோங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேசுங்க, நிறைய பேர்கிட்ட பேசுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அதே கூட்டத்தில் பேசிகிட்டே இருக்காதீங்க. அவங்க சொன்ன மாதிரி நோய் யூன் என்டமாலஜி கரெக்ட், அவங்க படிக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி யார் அங்கே இருக்காங்கன்னு இது போய் தேடி வந்து பேசுங்க, கான்வர்சேஷன்ஸ். அதே மாதிரி ஒரு நாலு பேர் தேடுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அடல்ட் சர்க்கிள்லே வந்து ட்ரஸ்டட் பீப்புள் அவங்கள்ட்ட. இப்போ என்னோட எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணிக்கிறேன்னு, நான் வந்து ஃபின்டெக் டிஜிட்டல் ஆசட்ஸில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணும் போது என்னை சுற்றிலும் இருக்கோம் யார் அதில் துறையில் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் பேசலாம் அப்படின்னு பேச ஆரம்பித்தேன். ஸ்டெப் ஒன், என்ன மாதிரி வேலை, என்ன மாதிரி படிப்பு தேவைப்படுது, அந்த படிப்பு அந்த வேலைக்கு வந்து அந்த பட்டம் தேவையா? ஏன்னா அதுவும் அதுக்கும் காலம் மாறிடுச்சு. என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு வந்து போய் ஆராய்ச்சிடும். சரியா, ரீசர்ச். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் அவங்க சொன்ன மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கிளாஸஸ் மட்டும் இல்லை, இவெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க, நிறைய இவெண்ட்ஸ் இருக்கு. நம்ம சிங்கிங் நாட்டில் வந்து அதுக்கு குறைஞ்ச பட்சமே இல்லை. சோஷியல் மிக்சர்ஸ் இருக்கு, ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு, மாஸ்டர் கிளாஸஸ் இருக்கு. நீங்க பே பண்ணி ஒரு டிகிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவசரப்பட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஒர்க் ஷாப்ஸ் போய் அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்களா தேடினாதான், நீங்களா போய் கதவை தட்டினாதான் கதவை திறக்கும். அதே சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு ஐயோ என்ன பண்றது, அவங்க பண்றது என்னால பண்ண முடியும்னு சொல்லாதீங்க. சிங்கப்பூர்ல எல்லாமே இருக்கு, நீங்க போய் தேடுங்க. எஸ்பெஷலி ஏஐல வந்து எல்லா பக்கமும் இருக்கு, அதனால நீங்க போய் தேடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் பிளான் பண்ணுங்க. காப்பி ஆச்சும் அடிச்சு ட்ரை பண்ணுங்க. புடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க மண்டே மார்னிங் திங்கக்கிழமை காலைல எந்திரிக்குமோ எஸ் நான் இதுதான் பண்ண போறேன்னு வந்து உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சுன்னா பண்ணுங்க. இல்லாட்டி அந்த ஃபீலிங் வர வரைக்கும் அதை பத்தி ஆராய்ச்சிங்க, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுங்க. ஸோ அதுதான் அந்த ஆக்ஷன் பிளான். நானும் அதே தான் எடுத்தேன். இப்போ எவ்ரிடே எனக்கு மண்டேனா எப்போ மண்டே வரும் அப்படின்னு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பேன். ஏன்னா ஒரு டாக்டர் எப்படி சர்ஜரி பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாரோ அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸில் போயிட்டு சரி இன்னைக்கு வந்து உங்கள் ப்ராசஸ்லேருந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஏஐ டூல்ஸ் கொண்டு வரலாம். ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து நிறைய பவர் பாயிண்ட்ஸ் பண்ணுவீங்களே, நான் வந்து ஒரு வாட்டி என் பசங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இந்த மாதிரி பவர் பாயிண்ட்ஸ்லாம் நீ ஒன்று ஒன்றா பண்ண தேவையில்ல, நீ வந்து பண்ணுற ஸ்கிரிப்ட் அப்படியே வந்து சாட் ஜிபிடியில் போடு, இந்த டூல் எடு, இந்த டூல் வந்து எல்லாமே ஆட்டோமேட் பண்ணும். அஞ்சு லைன்ஸ் தட்டு என்டர் பண்ண அழகா அஞ்சு ஸ்லைடு வந்தது. அவளுக்கு அப்படியே பிடிச்சி போட்டுச்சு. அம்மா அம்மா திஸ் இஸ் 8. நான் அவளே ஒரு அஞ்சு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவள் போய் நான் இன்னும் அஞ்சு பேர் கற்றுக் கொடுத்தா
1: எதிர்பாராத விதமா சவால்கள் வரும், அது சோதனைகளை கொடுக்கலாம். அப்படிப்பட்ட காலம் வரும்போது என்ன செய்யலாம் ஜெயந்தி?
0: தோல்வியை பத்தி பயப்படக்கூடாது. தோல்வி வருது சகஜம்தான், ஆனால் திருப்பியும் முயற்சி செய்யணும். ஆனால் அதுக்கு உள்ள ஊக்குவிக்கும் ரொம்ப முக்கியம். அங்கே தான் குடும்பத்தினர், ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட என்கரேஜ்மெண்ட் சொல்கிறாங்களே ஊக்குவிக்கும் ரொம்ப முக்கியம். இப்போ நானும் கண்டினியூட் எஜுகேஷன், அப்ஸ்கில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியம்.
1: வாழ்நாள் கற்றல் இல்லை.
0: ஆமாம். ஸோ பார்ட் டைம் ஸ்டடீஸ் செய்கிறது அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் என்னோட கணவரோட ஊக்குவிக்கம் இல்லாமல், உதவி இல்லாமல் நானே நினச்சிட்ருந்தேன் என்னால் முடியுமா, எனக்கு அந்த அந்த அந்த வில் பவர் இருக்கா. ஸோ எந்த லெவலில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் அந்த டவுட்ஸ் வந்தால் அந்த சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப முக்கியம்.
1: ஆக சவால்கள் வரதான் போகுது, தைரியமா இருங்க, சுத்தி சிறப்பான ஆட்களை வைத்துக் கொள்ளுங்க.
0: ஆமா அதேதான்
1: ஜெயமா இல்லையா? ரொம்ப நன்றி ஜெயந்தி, ரொம்ப நன்றி அனிஷா. ஸ்ரீ, நிறைவா இன்றைய நிகழ்ச்சியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாமே.
3: இன்றைய நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள், நம்ம பண்ண நிகழ்ச்சியை பற்றி நம்மளே கருத்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் கருத்துன்னு வேணாம். பட் ஆனால் ஒரு விஷயம், இப்போ இவங்கெல்லாம் பேசினதுலேருந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ இது இப்போ ஸ்டெம் இந்த துறைகள் மட்டும் இல்லை, இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி எந்த துறையில் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம்தான், சோதனை இல்லைன்னா சாதனை கிடையவே கிடையாது. ஸோ சோதனை உள்ளே போனாதான் சாதனை வரும். ஸோ அதனால நேர்கொண்ட பார்வையோடு இருங்க, நையப்புடை தான் அடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ அதை பாருங்க. அண்ட் குறிப்பா தயவு செஞ்சு ப்ரோக்ராம் பாருங்க, பாட்டம் மறந்துடாதீங்க, உங்களுக்கு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பாருங்க, மீண்டும் சந்திப்போம்.
1: ரொம்ப நன்றி ஸ்ரீ மற்றும் ஜெயந்தி அனிஷா இருவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க சொல்றத எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் அதை செயல்படுத்த வேண்டியது நம்முடைய கையில தான் இருக்கு. குறிப்பா உங்க வீட்டுல ஒரு மாணவியோ ஒரு பெண்ணோ ஒரு இளம் பெண் இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில என்ன செய்யணும் இது செய்ய வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு கட்டத்துல இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த பெண்களை இன்று இரவு நீங்க பார்க்க சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தொகுப்பு தான் எதிரொலி. 9:30 உங்களுக்காக வசந்த மொழிபடியில இடம்பெறும். அதை நீங்க தவற விட்டுட்டீங்க, அந்த நேரத்துல பார்க்கல முடியல அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க. நீ வாட்ச் அப்படிங்கிற அற்புதமான தளம் இருக்கு, அங்க எதிரொலியின் எல்லா பாகங்களையும் இலவசமா நீங்க கண்டு மகிழலாம். இந்த பெண்களுக்கும் சரி, வானொலி வாயிலா இணைந்திருக்கிற அனைத்து பெண்களுக்கும் சரி, ஒவ்வொரு நாளும் சாதனை படைக்கணும்னு நினைக்கிற உங்களுக்காகவே அடுத்த பாடல்.

0: மையத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968,
1: கேட்டாலே பரவசம்.
2: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
3: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
4: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா BKEPIE செல்லும் வழியில் புகேட் பாஞ்சாங் சாலை, மண்டாய் சாலை, இவற்றுக்கு பிறகு போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, விபத்துகள் நேர்ந்துள்ளன அங்கே.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன், புன்னகையில் மகிழ்வேன்.
5: 9:04 ஆகிவிட்டது. நாம் அந்த நாடகத்தில் இடம்பெற்ற பாடலை கேட்டீங்க. ஸ்டெஃபன் ஜகாயா மற்றும் பிரியக்கா அவங்க கொண்டு வந்த பாடல் நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்தடுத்து உங்களுக்காக 90களில் வந்த பாடல்கள்லாம் காத்திருக்கு. இதுக்கு இடையில நாம சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க போறோம். பீட்சா ஹார் அவங்க வழங்குற சுவையான அந்த சலுகையை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தங்கவில்லை நிலவரம், திரை தகவல் எல்லாமே இருக்கு. இணைந்திருங்க என்னோட. இது ஓலி 9:08 கேட்டாலே பரவசம். டூ அட்வர்த்ல இருந்து அடுத்த பாடல் வருது. சுஜாதா பிரசன்னா குரல்ல, ஏ ரஹமான் இசையில.

0: உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். உடனே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்
1: சொல்லுவோம்.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழிப்பு அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தளமுமான 7

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: நேரம் இப்பொழுது 9:16 ஆகிவிட்டது. மேட்டுக்குடி டுவெட் ஆகிய படங்கள் இருந்து பாடல்களை கேட்டுங்க. அடுத்ததா இசை ஞானி இளையராஜோட சில 2 பாடல்கள் இடம்பெற காத்திருக்கின்றன.
3: இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே.
0: சிங்கார வேலன் படத்தில் பாடல் கேட்க போறீங்க. அதனை அடுத்து உங்களுக்காக பாட இடம்பெறும் இன்னும் கொஞ்ச நேரத்தில்.
1: போக்குவரத்து நிலவரம்,
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. CTEAYE நோக்கி செல்லும் வழியில் பெலசிய சாலை PIE சாங்கிக்கு உட்பட்ட பகுதிகளில்
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: உங்களுக்கு தெரியுமா?
1: புதன்கிழமை ஜூலை 22 தேதியான இன்று சுவாரஸ்யமான ஒரு நபர், அது மட்டும் இல்ல உலக புகழ்பெற்ற ஒரு நபர். இவருடைய குடும்பம் ஒரு காலத்துல இந்த உலகத்தை ஆண்ட ஒரு ராஜ்யம் கூட சொல்லலாம். வேற யாரு, 2013 இதே நாள் ஜூலை 22 தேதி பிறந்தவர் இளவரசர் ஜார்ஜ் அலெக்சாண்டர் லூயிஸ். இவர் வேற யாரும் இல்லைங்க, பிரின்ஸ் வில்லியம், இளவரசர் வில்லியம் மற்றும் கேட் அவங்களுக்கு பிறந்த மூத்த மகன். இன்று அவருக்கு 13 வயது பூர்த்தி ஆகுது. இவரை பத்தின ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை நான் அண்மையில வாசிருந்தேன். அதாவது இளவரசி கேட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜார்ஜுக்கு இடி மின்னல் மழைனா ரொம்ப பிடிக்குமா, அதெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டாலே அவர் அந்த நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாரா. இரண்டாவதா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சமையல் அறையில ஜார்ஜுக்கு சமைச்சு பாக்குறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, குறிப்பா அந்த பீட்சா பேன்கேக்ஸ் இவற்றை செய்யறதுல அவருக்கு ஒரு தனி சந்தோஷம் அப்படின்றாங்க. இதை விட இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, இளவரசர் ஜார்ஜ் பிறந்தப்ப குயின் விக்டோரியா இருக்காங்களே ராணி, அவங்களுக்கு அடுத்து 3 தயாரா இருந்தாங்க அரியணைக்கு. ஒரே நேரத்துல 3 அரியணைக்கு தயாரா இருந்தது, இது ஒரு அபூர்வமான செயல் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்திற்கு குயின் விக்டோரியாவுக்கு பிறகு அவங்களுடைய மகன் இப்ப அரசரா இருக்கிற

0: ஆகிவிட்டது. ஜூலை 22 தேதியான இன்று இளவரசர் ஜார்ஜின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி இருந்த சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க கேட்டுக்கிட்டே வந்தீங்க. இடையில தொழில்நுட்ப கோளாறுனால கொஞ்சம் நினைச்சு மன்னிச்சிருங்க. இருந்தாலும் கிங் சார்ல்ஸ் அவரை பத்தி சொல்லாம இருக்க முடியாது. அவரை அடுத்து அதுக்கப்புறம் ஜார்ஜுடைய அப்பா அவரும் இருந்தார். ஆக இவங்க மூணு பேரும் ஒரே நேரத்தில் அரியணைக்கு தயாராக இருந்தது ஒரு அபூர்வமான செயல் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: தகவலை வழங்கியோர்
2: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை
5: வணக்கம் சிங்கே.

0: முக்கியமான SG திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
1: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
0: உடல்நிலை சரியாத போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பாட்டு நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
1: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
0: மேலும் ஆரோக்கியமான SG மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029 நீ இதை முடித்தால் 10 மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthyoursg.gov.sg பக்கத்திற்கு போகலாம். பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சா மீண்டும் வந்துவிட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி பீட்சா 13.95 காசு. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச், ட்ரஃபல் ஷ்ரூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: திரைப்படமே அதுவுமா விறுவிறுப்பான பாடல்களை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து உற்சாகத்தை அதிகரிக்கிற மாதிரி வரப்போகுது இந்த பாட்டு. எழுந்தாட நீங்க தயாரா? உளவாளி படத்துல இருந்து பாடலை கேட்க போறீங்க. அதனை அடுத்து எதிரும்பு விரும்பு படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெறும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கேளுங்க, நின்றுங்க எங்களோட. நாங்க வானொலியில மட்டும் கிடையாதுங்க, சமூக ஊடகத்துல உங்களுக்காக பல சுவாரஸ்யமான அங்கங்களை தகவல்களை வழங்கிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு நாளும். அந்த வரிசையில பேஸ்புக் லைவ் பக்கமா நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்காக சிறப்பு பேட்டிகள் இடம்பெறும். டிக்டாக் லைவ் பக்கமா வந்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க நேரடியா நிகழ்ச்சிகளை வழங்குறத நீங்க கண் கூட பார்க்கலாம். இதுக்கும் மேல இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் நாங்க வழங்குற சிறப்பு காணொலிகள் அங்கே இடம்பெறும். முக்கியமான விஷயம் மீ லிசன மறந்துடாதீங்க. அதன் வாயிலா எங்கேயும் எப்போதும் நீங்க ஒலி 9:30 கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் பாட்காஸ்ட் பிரத்யேக நிகழ்ச்சி, அதையும் நீங்க கேட்கலாம். 18 வயதிற்கு மேற்பட்டோர் அந்த நிகழ்ச்சி கேட்டா சிறப்பாக இருக்கும். ஒலி 9:30 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 163 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: நல்ல மாப்பிள்ள விருந்த சாப்பிடணும்.
1: புது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
0: இருக்காதா பின்ன, குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
1: உண்மையிலேயே இது மாப்பிள்ளை விருந்து தாங்க.
2: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை ஆகஸ்ட் 31 வரை.
3: அடுத்த குற்ற கண்காணிப்பில் நட்பான சந்திப்பு ஆபத்தாக முடிகிறது.
4: யார் எனக்கு கடன் பட்டிருக்கதானே?
3: நண்பனிடம் விரட்டி படம் பறிக்க கத்தியை காட்டுகிறார் ஒரு இளைஞர். தங்கின் காவல் நிலைய அதிகாரிகள் சுற்றுக்காவல் அதிகாரிகளுடன் இணைந்து சந்தேக நபரை விரைந்து கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தியதை பாருங்கள். அதோடு ஒரு நடவடிக்கையையும் பார்க்கலாம். சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகள் குறிவைக்கப்பட்டன. குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது விவாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
2: 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
1: சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 வரை
2: சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B.
1: முற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கும்.
2: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம், அனுமதி இலவசம். குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்க.
1: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
2: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய்மொழி வளர்ச்சி குழுக்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: 9:44 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. துவாசி நோக்கி செல்லும் PIE ஆடம் சாலை, எங் நியூ அவென்யூ, பிடோக் நார்த் அவென்யூ 3 ஆகிய பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கே ஜிமே
1: ஒலி 968
2: சினிமா சினிமா
1: யோகி பாபு. நடிகர் யோகி பாபு

0: டாட்டா குஸ்தி அப்படிங்கிற படத்துல அண்மையில அவர் நடிச்சிருந்தாரு. அடுத்ததான் An Ordinary Man, Jailer 2, Non-Violence ஆகிய திரைப்படங்கள் யோகி பாபு நடிப்புல வெளிவர போறதா தகவல்கள் சொல்லுது.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.
2: குட்டி போட்டு போதா.

0: 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தர்
1: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: நாளைக்கே உங்களுக்கு 100,000 வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
1: 100,000 வெள்ளி அப்பவே நான் பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
2: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
3: கவிதை
2: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 மேக்ஸ். செல்லுங்கள் maxonline.sg.
4: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
5: குட் டே பியூட்டி பார்லர்.
4: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
5: குட் டே பியூட்டி பார்லர்.
4: உங்க முகத்தை கலவரத்துக்கு
5: ஐயோ அது முகம் கலவரது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
4: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
5: குட் டே பியூட்டி பார்லர்.
4: புதன்கிழமைகளில் பிற்பகல் 1 மணிக்கு
5: போட்டியில கலந்துங்க, குட்டையின் பரிசுகளை வெல்லுங்க.
4: இந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: வணக்கம் சிங்கே.

0: வித்யா சாகர் சொன்னதா பாடிய பாடல கேட்டீங்க. சுபாஷ் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில துள்ளாத மனமும் துள்ளும் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. கோபால் ராவ் அந்த பாடல பாடியிருந்தாரு.
1: 9:08
0: 9:57 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமா இருக்குது பல இடங்கள்ல, கவனம் உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா துவாசி நோக்கி செல்லும் PIE, அங் நியூ அவென்யூ, ஆடம் சாலை இவ்விடங்களில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

வணக்கம். சிங்க நிகழ்ச்சிக்கு டாடா சொல்ற நேரம் வந்தாச்சு. உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியின் ஒரு சில தகவல்களை நீங்க பின்னிரவு ஒரு மணிக்கு மேல மீண்டும் கேட்க முடியும். கேட்டு வந்து கருத்துக்களை வழங்குவோருக்கு நன்றி. இன்னும் கேட்கலன்னு சொன்னா, அந்த நேரத்துல நீங்க விழித்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, மறக்காம கேளுங்க. எங்கேயும் எப்போதும் எங்களோட இணைந்திருங்க. விடை பெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. நாளைக்கும் உங்களுக்காக தனியான நிகழ்ச்சிகளை வழங்க வந்துருவேன். காலையில 6 மணிக்கு சந்திப்போம். பாய்.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. ஆசியான் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு பிந்திய மாநாடு இன்று நடைபெறுகிறது. அதில் அமைச்சர்கள் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஜப்பான், தென்கொரியா போன்ற முக்கிய நட்பு நாடுகளுடன் அக்கறைக்குரிய விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவர். எண்ணெய் விநியோகத்தை பாதித்ததோடு பணவீக்க அழுத்தத்தை தூண்டிய ஈரான் போர் குறித்து ஆசியான் அமைச்சர்கள் கலந்துரையாடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்சீன கடல், மியான்மர் எல்லை பூசல் போன்ற விவகாரங்கள் குறித்தும் பேசப்படும். இன்று காலை இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை ஆசியான் அமைச்சர்கள் சந்தித்தனர். அப்போது ஆசியானும் இந்தியாவும் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டும் என்று திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த வாரம் சுமார் 60 நாடுகள் மீது புதிய வரிகளை அறிவிக்கக்கூடும். சில மாதங்களுக்கு முன்பு அனைத்துலக அளவில் நாடுகள் மீது அதிபர் டிரம்ப் 10 விழுக்காட்டு வரி விதித்திருந்தார். அந்த வரி விதிப்பு வெள்ளிக்கிழமையுடன் முடிவுக்கு வருகிறது. அதிபர் டிரம்ப் விதித்திருக்கும் புதிய வரி 10 to 12.5 விழுக்காடு வரை இருக்கும் என்று முன்னுரைக்கப்படுகிறது. வாஷிங்டன் கடந்த வாரம் சில பிரேசிலிய பொருட்கள் மீது புதிதாக 25 விழுக்காட்டு வரியை அறிவித்தது. அத்துடன் பல கனடிய தயாரிப்புகள் மீது 50 விழுக்காட்டு வரியையும் திங்களன்று அறிவித்தது. அமெரிக்கா 2028 ஆகஸ்ட் முதல் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொது பயன்பாட்டு மருந்துகளுக்கு 100 விழுக்காட்டு வரி விதிக்க திட்டமிட்டுள்ளது. அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது சமூக ஊடகத்தில் அதனை அறிவித்தார். 2029 ஆகஸ்ட் முதல் அந்த வரி 200 விழுக்காட்டிற்கு உயரும் என்றும் அவர் தெரிவித்தார். மருந்துகளின் உற்பத்தி மீண்டும் அமெரிக்காவில் நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் சொன்னார். அதற்கு நிறுவனங்கள் குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கப்படுவதாகவும் அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டார். பிரான்ஸ் 15 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் சமூக ஊடகத்தை பயன்படுத்த தடை விதித்துள்ளது. அவ்வாறு செய்யும் முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடு பிரான்ஸ். இவ்வாண்டு செப்டம்பரில் தொடங்கும் கல்வியாண்டிலிருந்து தடை நடப்புக்கு வரும் என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவல் மேக்ரான் தமது எக்ஸ் சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்தார். புதிய சட்டத்தின் கீழ் 15 வயதுக்கு குறைவான பிள்ளைகள் வரும் செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து சமூக ஊடக கணக்கை தொடங்க அனுமதியில்லை. ஏற்கனவே திறக்கப்பட்ட கணக்குகளை மூடுவதற்கு சமூக ஊடக தளங்களுக்கு 4 கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இனி அங்கீகரிக்கப்பட்ட வயது சரிபார்ப்பு முறையையும் அந்த தளங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஈரான் போரில் இதுவரை 37.5 பில்லியன் டாலர் செலவாகியுள்ளது என்று அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் தெரிவித்துள்ளார். இது கடைசி பொது அறிவிப்புடன் ஒப்பிடுகையில் சுமார் 8 பில்லியன் டாலர் அதிகம். செனட் விசாரணையின் போது கூடுதலாக 67 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை ஒதுக்குவதற்கான கோரிக்கையை திரு ஹெக்செத் தற்காத்து பேசினார். அவசர நிதியுதவி அதிகரிக்கப்படாவிட்டால் ராணுவ பயிற்சிகளை குறைக்க வேண்டியிருக்கும் என்றும் திரு ஹெக்செத் கூறினார். ஈரான் போரில் இதுவரை சுமார் 17 அமெரிக்க படையினர் மாண்டனர். குறைந்தது 430 ராணுவ வீரர்கள் காயமுற்றனர். சவுதி அரேபியாவின் செங்கடல் துறைமுகத்திலிருந்து கச்சா எண்ணெயை கொண்டு செல்லும் வழிகள் குறித்து ஆசிய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ஆராய்கின்றன. சுயஸ் கால்வாய் வழியாகவும் ஆப்பிரிக்காவை சுற்றியும் எண்ணெயை கொண்டு செல்ல அவை முயன்று வருகின்றன. ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சிக்குழு சவுதி அரேபியாவின் துறைமுகங்களை முற்றுகையிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆசியாவிற்கு சவுதி கச்சா எண்ணெயை ஏற்றிச் சென்ற 2 எண்ணெய் கப்பல்கள் செங்கடலில் தங்கள் பாதையை மாற்றும் நிலை ஏற்பட்டது. இந்தியாவின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்திற்கு வெளியே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி காவல்துறையினரால் சிறிது நேரம் தடுத்து வைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து திரு பிரதானின் கருத்து வந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் மாணவர்களின் அக்கறைகளுக்கு பதிலளிக்கவும் தேவையான சீர்திருத்தங்களை கொண்டுவரவும் தாம் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். நீட் மருத்துவ தேர்வில் நடந்த முறைகேடுகளுக்கு பிறகு சிஜேபி எனும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அங்கு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியது. இந்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்சியினர் போராட்டம் நடத்துகின்றனர். காசா மீது இஸ்ரேல் நடத்திய அண்மை தாக்குதல்களில் 6 பேர் கொண்ட குடும்பம் உட்பட 12 பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் குடிமை தற்காப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. மாண்டவர்களில் 4 பிள்ளைகளும் அடங்குவர் என்று காசாவின் அல் ஷிஃபா மருத்துவமனை உறுதிப்படுத்தியது. அந்த வட்டாரத்தில் இருந்த ஹமாஸ் கிளர்ச்சியாளர் ஒருவரை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் AFP செய்தி நிறுவனத்திடம் சொல்லிற்று. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது?
1: ஷீலா, இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
0: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
2: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295-6390.
3: எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது கேக்கும், அதனால கோசை அப்படி வச்சிருக்காங்க.
3: நீங்க
5: ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கு.

0: வேலைக்கு வருவோம் அலிமா, பாஷா மாதிரி வருவோம், சூசாவாயிரும்
1: மாதிரி கூட வருவோம். ஆனா சில பேரு ஏதாவது சொல்றதுக்காகவே நம்ம கிட்ட வந்து சொல்வாங்க. ஆனா அதற்கான சரியான குறுஞ்செய்தி வந்திருக்காது, இல்ல எந்த ஒரு எஸ்ஓபியும் நமக்கு இருக்காது. எங்க இருந்து இதை இவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க?
0: மின் தூக்கில ஒரு நபர் உங்ககிட்ட சொன்ன விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி ஆயிருச்சு தானே?
1: ஆமா, அவங்க சொன்னாங்க உங்களுடைய காலணி நீங்க அணியும் போது உங்களுடைய அந்த விரல்கள் எல்லாமே மறைக்கிற மாதிரி உள்ள காலணியே நீங்க அணியணும், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். ஏன் கிட்ட மட்டும் இல்ல, அந்த மின் தூக்கில என்னோட சேர்த்து இன்னொரு மூன்று பேர் இருந்தாங்க, அதுல இருவர் காலணிகளுடைய அவங்களுடைய விரல்கள் வந்து வெளியே இருந்துச்சு தெரியுது. அவங்களும் பாக்குறாங்க எங்க இருந்து ஒரு மின்னஞ்சல் கூட வரலையே, ஏன் இவர் திடீர்னு இப்படி சொல்றாருன்னு நமக்கும் கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏதாவது எஸ்ஓபி இருக்குதா மின்னஞ்சல் அனுப்பப்பட்டதா அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம இருவருமே மின்னஞ்சல் அதிகமா பார்க்கக்கூடியவர்கள், அதனால அது நம்ம கண்ணில இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பார்க்கும் போது இல்ல அப்படி எதுவுமே இல்லைன்னு அவர் திரும்ப மழுப்பி வேற என்னமோ சொல்றாரு. யாரையா இவரு காலங்காத்தாலே வந்து என்ன டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காருன்னு யோசிச்சேன்.
0: இதே மாதிரி பல பேர் உங்க வாழ்க்கையில டென்ஷன் படுத்தலாம். அப்படி டென்ஷன் படுத்தினாங்கன்னா நீங்க எப்படி அதை கையாளுவீங்க? சொல்லி விட்டுருவீங்களா அல்லது வாயை முடிட்டு பேசாம போயிருவீங்களா? உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வைக்கலாம். 9 6 7 8 8 9 6 8 காலையிலே நல்ல சூடான தலைப்பு.
1: அப்ப வந்து இப்பவே தலைப்பு தொடக்கிறோமா?
0: ஆமா,
1: பாருங்க என்கிட்ட சொல்லாமலே அவரே மெமோ. ஓகே ஓகே பண்ணுவோம். சரி, எல்லாமே நம்ம நிகழ்ச்சியில சிறப்பா இருந்தா மட்டுமே நமக்கு சந்தோஷம். நாம் இருவர் நமக்கு இருவர் படத்துல இருந்து உதித் நாராயண் பாப் ஷாலினி கொண்டு வரும் பாடல் இது. உங்க ஆனந்தம்
0: ஆரம்பிக்கலாம்
1: வாங்க.

0: வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ் பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டிய நீங்க செக் இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதம் அடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைஸஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயண பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயண பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதுதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகை பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினத ஜாயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கேபி சைவ உணவகம், சைடல் விசாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில், சிங்கப்பூர்.
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல், 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குக, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
2: 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
3: சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 வரை
2: சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B.
3: முற்பகல் 11:30 பிற்பகல் 3:30 வரை ஒலி படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கும்.
2: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம், அனுமதி இலவசம். குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்க.
3: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
2: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய்மொழி வளர்ச்சி குழுக்கள்.

0: கூல்.
1: நேற்று ஹிச் வினோத் புகழ்பெற்ற இயக்குனர்,
2: ஆமா
1: பாவம், ஜனநாயகம் திரைப்படத்தினால அவர் கொஞ்சம் நொந்து போயிட்டாரு.
2: ஆனா இதுக்கப்புறம் அவர் நொந்து போக மாட்டாரு, என படம் தான் ஜூலைல, அதாவது இந்த மாசம் தானே,
1: இன்னும் ஒரு நாளைக்கு வழியாவது எடுத்துக்கலாமே. அந்த மனிதன் கெட்டவர் அப்படிங்கிற பொய்யை நம்ம நம்பிட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் நம்முடைய கண்ணோட்டம் அவங்க மேல வந்து கெட்டவரை தான் தெரியும். ஆனா அவங்களுக்குள்ளயும் ஒரு நல்லது இருக்கு, அவங்க இத செய்யல அப்படின்னு ஒரு உண்மைய புரிந்தா நம்ம அந்த கண்ணோட்டத்திலிருந்து மாறி நம்ம அங்க அறிவாளியா மாறுறோம்.
2: ரொம்ப அழகா சொன்னீங்க.
1: இப்ப சில நேரத்துல நமக்கு நேரடியாக அந்த சூழ்நிலை இருக்காது, சம்பந்தப்படுத்திக்க முடியாது. நம்ம மற்றவங்க சொல்லி, எஸ் மற்றவங்க சொல்லி நம்ம நம்புவோம்ல, அங்கதான் நம்ம உண்மையா போய் பார்க்கணும்.
2: அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம அப்படியே நம்பும் போதுதான் நம்முடைய கண்ணோட்டம் மங்கல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்களுடைய அந்த ஒரு உரையாடல், அவங்க கிட்ட பேசுற கலந்துரையாடல் வேறுபட்டு இருக்கலாம் இல்லையா? அப்படி வேறுபட்டு இருந்துச்சுன்னா அப்ப நீங்க தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாமே. ஏன் இன்னொருத்தவங்க சொன்னதுனால நீங்க உங்க கண்ணோட்டத்தை மாத்துறீங்க?
1: ஆமா, அதனால
2: உங்க நல்லதானே இருக்காங்க.
1: ஆமா, உண்மை பொய் உங்க கையில தான் இருக்கு. கண்ணால் பார்ப்பதும் பொய்,
2: காதால் கேட்பதும் பொய்,
1: தீர விசாரிப்பதே மெய்.

0: இனிப்பு வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
3: பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தர்
4: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
2: நாளைக்கே உங்களுக்கு 1,00,000 பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
4: 1,00,000 அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
2: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9:00 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
5: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
6: இரவு
5: நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
2: விருந்துனா நல்ல மாப்பிள விருந்த சாப்பிடணும்.
7: புது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
2: இருக்காதா பெண்ண, குமார் மேஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
7: உண்மையிலேயே இது மாப்பிள்ள விருந்து தாங்க?
8: குமார் மேஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை ஆகஸ்ட் 31 தேதி வரை.

0: உங்களுடைய குரல் பதிவுகளை எடுத்து அனுப்பி வைங்கன்னு சொல்லி இருந்தோம்.
1: காலை வணக்கம்.
0: காலை
1: மற்றும் ஹலீமா.
2: வணக்கம்
1: ஹலீமா. உங்க பேபி நல்லா இருக்கீங்களா? போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா வந்து எந்த நேரமும் எப்போதுமே வந்து அந்த முழு கால அந்த கால் ஃபுல்லா மூடுற மாதிரி காலணி போடுறது வந்து கண்டிப்பா நல்லதே கிடையாது. ஏன்னு சொன்னா நம்ம நகை கண்ணுக்கெல்லாம் வந்து அந்த இடுக்குக்கெல்லாம் வந்து காத்தாட்டம் கண்டிப்பா வேணும். எப்போதுமே அதை மூடி முடிவு வச்சிருந்தா அங்க பங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த நகமெல்லாம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
0: அவங்களே ஆரோக்கிய குறிப்பு கொடுத்துட்டாங்க. அதுதான் உண்மை. இப்ப நீங்க உங்க கால் விரல்களை எப்போதுமே மறைச்சு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க ஈரப்பதம் தங்கி உங்களுக்கே தெரியும் இல்லையா, சில நேரத்துல ரொம்ப துர்நாற்றமா இருக்கும் நம்ம கால்கள். அதனால அந்த காற்றோட்டம் என்பது ரொம்ப முக்கியம்.
2: அந்த வயதானவர் வந்து உங்ககிட்ட சொன்னாங்க அந்த மாதிரி, ஒருவேளை இங்க ஆபீஸ்லயே பெடிக்கோ மெடிக்கோ பண்ணுறாரா இருப்பாரோ, ரொம்ப அக்கறை
0: காட்டுறாரு. அவருடைய கையுடைய விரல்களையும் காலுடைய விரல்களையும் பார்த்தா ஆள் மாதிரியே தெரியல. அவருக்குதான் முதல்ல சரியான காலணி வேணும்னு நான் நினைக்கிறேன்.
2: இந்த மாதிரி நபர்கள் உங்ககிட்ட வந்து இதை சொல்லும் போது நீங்க சொல்லி விட்டுருவீங்களா, அல்லது பசாம இருந்தீங்களா கேட்டப்போ இங்க சினி என்ன சொல்றாங்கன்னா,
0: என்ன சொன்னாங்க,
2: என் மூட பொறுத்திருக்கு காதர் ஹலிமா, எனக்கு மூடு இருந்தா சொல்லி விட்டுருவேன், மூடு இல்லைன்னா வந்து அமைதியா இருந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: ஏன்னா அது ரொம்ப சீக்கிரமா நடக்கும் இல்லையா, சில நேரத்துல நம்ம பொது இடங்கள்ல இருக்கும் போது ரியாக்ட் பண்றதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா நம்ம அவசரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்போம், அந்த நேரத்துல இவங்க கிட்ட வாக்குவாதம் பண்றதுக்கும் இல்ல பேசுறதுக்கும் நமக்கு அந்த நேரம் இருக்காது. அதே நேரத்துல அந்த சரியான மனப்பான்மையும் அப்ப இருக்காது. எனக்கு மூட் இல்ல இப்போ உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு பேசுறதுக்கு, எதையாச்சும் சொல்லிட்டு போப்பான்னு நம்ம கிளம்பிடுவோம். ஏன்னா அவசரமா வேற எங்கேயும் நம்ம போகணும் இல்லையா. ஆனா அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பாப்போம், இவர் ஏன் இப்படி சொன்னாரு, எதனால நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம், இவர் ஏன் வந்து நம்மள எரிச்சப்படுறாரு.
2: நீங்க அவர்கிட்ட சொன்னது நல்லதுதான், ஏன்னா தொடர்ச்சியா அவர் மற்ற நபர்களை இதே மாதிரி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல.
0: ஆமா, அதனால எப்போதுமே சரி மன்னிச்சிருங்க அப்படின்னு போயிடாதீங்க. அந்த நேரத்துல நீங்க செஞ்சது சரின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அங்க இருந்து பேசுறதுல தப்பே இல்லை. எப்போதுமே சரி சரி மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க சொல்றதுனால அவங்க உங்களை அட்வான்டேஜ் தான் எடுப்பாங்க. ஓ என்ன சொன்னாலும் இவர் கேக்குறாரு, குனிய குனிய கொட்டுறாரு பானு, உங்களை ஒரு பகடக்காயா பயன்படுத்துவாங்க.
2: இப்ப நான்

0: அந்த பெரியவருக்கு உதவி பண்ண போறேன்.
1: என்ன செய்ய போறீங்க?
0: ஒரு முக்கிய அறிவிப்பு, ஒரு முக்கிய அறிவிப்பு. மீடியா காப்பில் வேலை பார்க்கும் அனைத்து ஊழியர்களும் மூடி வைத்த காலணியை அணியவும். நன்றி.
1: எப்பயா மீடியா காப்பி தலைமை நிர்வாக அதிகாரியா நீங்க மாறினீங்க? ஐயோ.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: ஹலோ.

0: டிஜே மிரட்டும்
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்
0: ஜனநாயக. ஜூலை 23rd முதல் கோல்டன் வில்லேஜ், ஷோ தியேட்டர்ஸ், கார்னிவல் சினிமாஸ், மாய் சினிமாஸ் ஆகிய திரையரங்குகளை அதிர வைக்க வருகிறது ஜனநாயக.
2: திரும்பி போற ஐடியாவே இல்ல.
3: I am coming.
0: பதினாறு தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன் செயல் காட்சிகள் உண்டு. ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவோர் எக்ஸ்ஜென் ஸ்டுடியோஸ். நீரிசன் வழி நீங்கள் பொருட்களை வாங்க பற்றுச்சீட்டுகளை பெறலாம். ஆம், ஐந்து அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 300 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ட் வானொலி நிலையங்களையும் வலையுடைகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீரப்பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க நீலிசன் .sg. ஜூலை 31rd வரை மட்டும்தான்.

0: நீங்கள்
1: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி
2: வணக்கம் சிங்கை,
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை
3: இரவில்
4: எல்லாமே இரவிடல் ஆட்டத்துல இரவு 9 மணியிலிருந்து பின்னிரவு 1 மணி வரைக்கும்.
3: இது இரவிடல் ஆட்ட பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
5: எப்படியாவது ஜிம்க்கு போயிட்டு
1: தயாரா? காலங்காத்தால விடிய காலையில 3-4 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு தயாரா? அவர் மாதிரி சாப்பிட தயாரா?
5: அவர் எங்க இதெல்லாம் செஞ்சாரு? செஞ்சிருக்க மாட்டாரு.
1: செஞ்சாரு, யார் சொன்னா செய்யலனே? அவர் வாட்ட சாட்டமா இப்ப இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதற்கு பின்னால இருக்கிற உழைப்பு, வேலை, கடினமான அந்த நேரத்தை அவர் எவ்வளவு ஒதுக்கி இருக்காருன்னு அலசி ஆராய்ச்சாதான் நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு கோபி பிரையன், உங்களுக்கே தெரியும், இவர் ஒரு 5 முறை NBA சாம்பியன் வெற்றியாளர். அவரை பாரியா எப்படி விளையாடுறாரு, இவர மாதிரி நானும் ஆகணும்னு பல பேரும் சொல்றாங்க காதர். ஆனா அவருடைய அந்த வெற்றியை பாக்குறாங்கன்னு தவிர அந்த வெற்றிக்கு பின்னால இருக்கிற அந்த ரகசியம்னு கூட சொல்ல முடியாது. ஆனா அவருடைய உழைப்பை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த உழைப்பை இவங்க செய்யறதுக்கும் தயாராக இல்லை.
5: அதாவது நம்ம இந்த ப்ரோசஸ், அதுலதான் அதிகமான கவனம் செலுத்தணும்.
1: ஏன்னா
5: அவங்க எத்தனையோ நாட்கள், மாதங்கள், ஏன் வருடங்கள் அவங்க பல தியாகங்கள் செய்து அவங்க வந்திருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து ஒரே நாள்ல வந்து நடந்துராது. எல்லாத்துக்குமே பழக்கம் தேவை, எல்லாத்துக்குமே டிசிப்ளின், ஒழுக்கம் தேவை. அந்த ஒழுக்கம் இருந்தாதான், அந்த கான்சிஸ்டன்சி இருந்தாதான் நம்ம ஒரு விஷயத்தை அடைய முடியும்னு இந்த கோபி பிரையன் மூலமா நான் கத்துக்கிட்டேன்.
1: ஆமா, ஒலிம்பிக் விளையாட்டுகள்ல கூட அவருக்கு 2 தங்கப்பதக்கங்கள் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே சாதாரணமா அவருக்கு கிடைக்கல காதர். ஒவ்வொரு முறையும் காலையில அவரு ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திருக்கிறாரு. அதற்கு காரணம், அவர் ஒரு காலை நபர் கிடையாது, அதாவது மார்னிங் பர்சன் கிடையாது. ஆனா இந்த விளையாட்டுக்கு நான் சிறப்பா செய்யணும்னா இவை அனைத்தும் நான் செய்யணும், எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற சில விஷயங்களையும் நான் செய்யணும் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் செய்ய ஆரம்பிச்சாரு தொடர்ச்சியா. அதாவது ஒரு செயல நம்ம பல முறை செஞ்சாதான், மில்லியன் முறை செஞ்சாதான் அதற்கு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? கொஞ்ச நாள் செஞ்சுட்டு சலிப்பு தட்டும் அவங்களுக்கு. ஐயோ, அதே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யறோம், போப்பா ரொம்ப போரிங்கா இருக்குன்னு சொல்லிடுவாங்க சலிப்பு தட்டுறது. ஆனா அவருக்கு அப்படி கிடையாது, தொடர்ச்சியா ஒரே செயல தான் காதர். காலையில எழுந்து பிராக்டிஸ் பண்ணாரு, பயிற்சி செஞ்சாரு. இப்ப பாருங்க, உலகமே அவருடைய பெயரை சொல்லுது.
5: முதல்ல நான் ஆனந்த் சோசன் நினைக்கிற மாதிரி ஆனா சாசேஜ் சாப்பிடறது நிப்பாட்டிட்டு நேரா ஜிம்க்கு போனோம்.
6: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
7: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
1: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
2: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
1: சுவையா?
2: இந்த காஃபி.
1: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
2: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
3: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
4: இது என்ன நிகழ்ச்சி?
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
6: இன்றைய சூப்பர் சாப்பாடு அங்கத்துல நம்ம எப்போதுமே ஒரு உணவை சாப்பிடுறோம்னா
7: எதிர்பார்த்து வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எப்படி பிடிக்கும்?
6: எனக்கு வந்து சிக்கன் சாப் அந்த சாஸ் வந்து பிளாக் பெப்பர் சாஸோட பிரவுன் சாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில நேரத்துல எனக்கு மேஷ் புட்டிட்டோ சாப்பிட பிடிக்கும், சில நேரங்களில் எனக்கு புட்டிட்டோ வெஜ்ஜஸ் சாப்பிட பிடிக்கும், சில நேரத்துல எனக்கு French fries சாப்பிட பிடிக்கும்.
7: ஆனா இது எந்த இடத்துல நீங்க வாங்குறீங்களோ
6: பொறுத்து இருக்கு.
7: ஒரு உணவகத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு விதவிதமான தெரிவுகள் இருக்கும். ஆனா இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அது ஒரு கடக வீட்டு கீழே இருந்துச்சுன்னா ஒரு சில தெரிவுகள் மட்டுமே இருக்கும். ஆனா அந்த மாதிரி கடையில நீங்க சாப்பிட்டீங்கன்னா சில கடைகள் கூகுள்ல இருக்காது தெரியுமா? ஆனா நீங்க போய் சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளவு ருசியா இருக்கும்.
6: நீங்க வம்போ மக்கி எல்லாம் போனீங்கன்னா குட்டி கடை தான், ஆனா அவ்வளவு லாங் கியூ இருக்கும், நீளமான ஒரு லைன் இருக்கும். பல பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உங்க வட்டார பகுதியில அல்லது உங்க வேலை இடத்துல பக்கத்துல இந்த வெஸ்டர்ன் ஃபுட் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி கடைகளுக்கு போயிட்டு நீங்க சிக்கன் சாப் வாங்கி சாப்பிடுவீங்களா? எங்க கிடைக்கும் அதை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம்.
7: சாஸ் எங்க நல்ல தரமான சுவையான ருசியான பிளாக் சாஸ் கிடைக்கும்?
6: சிக்கன் சாப் சிக்கன்

0: பங்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி
1: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னா போதுமா, முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு நூற்று கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாதானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
2: 101 ஸ்ரேங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: அடுத்த குற்ற கண்காணிப்பில் நட்பான சந்திப்பு ஆபத்தாக முடிகிறது.
5: யார் எனக்கு கடன் பட்டிருக்கதானே?
4: நண்பரிடம் விரட்டி படம் பறிக்க கத்தியை காட்டுகிறார் ஒரு இளைஞர். தங்களின் காவல் நிலைய அதிகாரிகள் சுற்றுக்காவல் அதிகாரிகளுடன் இணைந்து சந்தேக நபரை விரைந்து கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தியதை பாருங்கள். அதோடு ஒரு நடவடிக்கையையும் பார்க்கலாம். சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகள் குறிவைக்கப்பட்டன. குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது விவாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
7: உங்களுக்கு பிடித்த சபைகளில் இப்ப பீசா ஹட்ல நீங்க வாங்கிக்கலாம்.
8: இன்றைய கடையில வாங்கி சாப்பிடலாம் அல்லது வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தலாம்.
7: இத்தகவலை வழங்கியது பீசா ஹட்.
9: இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும் ஹட்சன் டயர்.

ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: இன்றைக்கு சிக்கன் ஷாப் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். சிறந்த சிக்கன் ஷாப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஷாப் எங்க இருக்குது, எப்படி நீங்க உங்க சிக்கன் ஷாப் விரும்புறீங்கன்னு கேட்டதுக்கு
1: க்ளோரியா கிறிஸ்டினா என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஜலான் காயூர்ல இருக்கிற அந்த வெஸ்டர்ன் கடை இருக்குல்ல, அங்க வந்து சூப்பரா இருக்கும். சிக்கன் ஷாப் ஒன்று கிடையாது, சிக்கன் கட்லட் மற்ற வெஸ்டர்ன் சாப்பாடு எல்லாம் சூப்பரா இருக்கும். Nicely grilled அப்படின்னு
0: க்ளோரியா கிறிஸ்டினா
1: கரெக்டா படுத்து அனுப்பியிருக்காங்க. அவங்க சாப்பிடுவாங்களோ?
0: ஆமா, சாப்பிடுறாங்க. நான் நினைக்கிறேன் இது கூகுள் ரிவ்யூல இருந்து எடுத்த ஒரு புகைப்படமா இருக்கும் அப்படின்னு, ஏன்னா இங்க அந்த பக்கத்துல ஒரு கேமரா இது இருக்கு.
1: ஆமா, நாங்களும் கூகுள் ரிவ்யூ பார்த்துதான் பல விஷயங்கள்லாம் வந்து உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டு இருக்கோம். சோ அதனால நம்ம போய் சாப்பிட்டோம்னு
0: வச்சுக்காதீங்க. ஏன்னா இங்க பல இடங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, அதுல உங்களுக்கு அந்த இடம் பொருத்தமா இருந்துச்சுன்னா சாப்பிட முடியும்னா நீங்க போய் சாப்பிடலாம். அந்த வரிசையில சிக்கன் சோம் அப்படின்னு சொல்லும் போது காதர் ரொம்ப சுலபமா இதை வீட்லயும் நம்ம செய்யலாம். அது பாக்குறதுக்கு அவ்வளவு சுவையா இருக்கிறதுனா அதற்கு காரணமே அந்த சாஸ் தான். அந்த சாஸை நீங்க சிறப்பான முறையில செஞ்சாலே உங்களுடைய சிக்கன் சோப் ரொம்ப சுவையா வீட்டுல இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். நீங்க வீட்டுல செஞ்சு பாக்கலாம். மக்களே செஞ்சிருந்தீங்கன்னா அதையும் புகைப்படமா எடுத்து அனுப்பி வைங்க.

0: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும்.

அழைப்பு அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்தவன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணைக்காவும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கா ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம், புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797. குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: பெற்று கொடுத்திடலாம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: உங்களுக்கு தெரியுமா?
3: அங்க வந்து பிளாக் 815 அந்த கடையில

0: திறந்திருக்காங்க சிக்கன் ஷாப்ஸ்ல, அது புதுசா திறந்தது, ஆனா அருமையா இருக்கும். ஆனா சரியான சாப்பாடு அங்க சீஸ்
1: அருமையா இருக்கும்,
0: கிழங்கு கிழங்கு பொரிச்சது எல்லாமே இருக்கு, சிக்கன் சாப் இருக்கு, மட்டன் சாப் இருக்கு,
1: மேற்கத்திய நகரங்கள்ல இருந்தோ இல்ல நாடுகள்ல இருந்து பிறந்த ஒரு உணவு வகைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கிடையாது கிடையாது கிடையாது.
2: அந்த காலகட்டத்துல ஹைனானீஸ் சமையல் வல்லுநர்கள் பிரிட்டிஷ் காலத்துல வெள்ளையர்கள் வந்தாங்களே, அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்களாம்.
1: 1920s காலகட்டத்துல
2: அவங்களுக்கு குடும்பங்களுக்கு இந்த கிளப்ஸ் ஹோட்டல்ஸ்ல சமைச்சு கொடுத்து, ஏ இது நல்லா இருக்க அப்படின்னு வெள்ளையர்கள் இதை சாப்பிட சாப்பிட
1: கோழியோட
2: வச்சு சாப்பிடும் போது இந்த வெள்ளையர்களுக்கு இதை சாப்பிடுறது பிடிச்சிருக்கு, ஏன்னா அவங்க ரொம்ப சாஸ் பேஸ் சாப்பாடு அதிகமா சாப்பிடுவாங்க. இது புதுமையா இருந்தனால நாளடைவில் சிங்கப்பூருக்கு தனித்துவமா இந்த சிக்கன் சாப் பிரபலம் ஆயிருச்சு.
1: பாருங்க 1920s 1930s உருவான ஒரு சாப்பாடு வகை, அந்த காலத்துல என்ன ஒரு காசு ரெண்டு காசா இருந்திருக்கும். இப்போ மலிவான ஒரு சிக்கன் சாப் அதை நீங்க ஒரு 4-5 வெள்ளிக்கு வாங்கலாம் சில இடங்கள்ல, சில இடங்கள்ல. ஆனா விலை உயர்ந்த ஒரு சிக்கன் சாப்பை நீங்க வாங்கணும், ஏன்னா பல உணவகங்கள்லயும் இதை விற்கிறாங்க. 5 நட்சத்திர விடுதி உணவகங்கள்லயும் இந்த சாப்பாடு வகையை நீங்க பார்க்க முடியும். அது எவ்வளவு போகும் கதர்?
2: இப்ப விலை குறைவுனா ஒரு 5 வெள்ளிக்கு மேல வச்சுக்கலாம்.
1: சரி,
2: 5 வெள்ளிக்கு நம்ம வந்து நல்ல ஒரு தரமான சிக்கன் சாப்பை வாங்கலாம், இந்த ஹோக்க சென்டர்ல வாங்கலாம். விலை உயர்ந்த நீங்க சொல்ற இந்த ஹோட்டல் பிரீமியம் அப்படி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 50 வெள்ளி வருமா?
1: 50 வெள்ளியா? கோழி கூட அவ்வளவு விலையா இருக்காதேப்பா.
2: இல்ல, சில நேரத்துல இந்த கோழியுடைய தரத்தை பொறுத்து இருக்கு. ஐயம் செம்மானி சொல்லிட்டு ஒண்ணு இருக்கான், குவாலிட்டியான கோழி இருக்கான். அந்த கோழி என்ன பண்ணுன்னு தெரியல, ஜிம்முக்கு போறதுக்கு அதுக்கு
1: 50 இருக்குமா? ஐயோ,
3: இத்தகவலை வழங்கியோர்
4: மனதை தொடும் மணமும் சுவையும் கொண்ட மோகி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது நெய் என்றால் மோகி மிஸ்ட்.

0: அருமையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ரஜினிகாந்த் நீளமா சிவப்பு நேரத்துல இருக்கக்கூடிய மிளகாய கடிச்சு சாப்பிட்ட நகைச்சுவை காட்சிய மறக்க முடியுமா?
2: என்னங்க இது, முத முதல்ல குடும்பத்தோட வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸ்வீட் காரம் குடுக்கிறது தானே தமிழ் கலாச்சாரம்.
3: ஸ்வீட் காரம் தானே இது, ஸ்வீட் இது காரம்.
4: வேணாப்பா சொன்னா போட்டுட்டாரே, வாயில போட்டுட்டாரு.
2: வாஷ்ரூம் ப்ளீஸ்.
0: ஒவ்வொரு தடவை இந்த நகைச்சுவை காட்சியை பார்க்கும் போதெல்லாம் நல்லவேளை சாப்பிடுறதுக்கு நீளமான மிளகாய் கொடுத்திருந்தாங்க, அதுவே சுருண்ட வளைஞ்ச மிளகாய் கொடுத்திருந்தா அவர்கள் என்ன இருக்கும் போது யோசிப்பேங்க.
5: என்ன சொல்றேன்,
0: ஏன்னா நேரா நீளமா வளர்ந்த மிளகா அவ்வளவா காரம் இருக்காது, ஆனா வளைஞ்சு சுருண்ட இருக்கே அதுதாங்க உண்மையிலே வில்லன். ஒரே ஒரு கடி போதும், காது வழியா போகையே வந்துடும். அதனால அடுத்த தடவை மிளகாய் வாங்கும் போது உங்க காரத்தின் தேவைக்கு ஏற்ப மிளகாயோட வடிவத்தை பார்த்து வாங்குங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
6: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
7: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
8: அருண் ஐஸ்கிரீம்.
9: சொல்லுங்கள் ராஜமாதா.
10: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
9: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
10: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
9: 7.5 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
10: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
9: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
10: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்,
11: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
12: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. பிரதமர் லாரன்ஸ் வோங், உள்துறை அமைச்சர் கா சண்முகம், முஸ்லிம் விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் தற்காலிக அமைச்சர் ஜாக்கி முகமது ஆகியோர் நேற்று மலாய் முஸ்லிம் சமூக தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளனர். அதுகுறித்து திரு ஜாக்கி முகமது தமது பேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்தார். சந்திப்பில் சமூக தலைவர்களின் கருத்துகள் அக்கறைகளை தலைவர்கள் கேட்டறிந்தனர். இணை பேராசிரியர் ஃபைஷால் இப்ராஹிம் அரசியல் பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக கடந்த திங்கட்கிழமை அறிவித்தார். அவருக்கு பதிலாக முஸ்லிம் விவகாரங்கள் ங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் தற்காலிக அமைச்சராக திரு ஜாக்கி பதவியேற்றுள்ளார். கடந்த சில நாள்கள் மலாய் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த பலருக்கு மிகவும் கடினமான காலமாக அமைந்ததாக திரு ஜாக்கி சொன்னார். தொடர்ந்து சமூக தலைவர்களுடன் தாம் அணுக்கமாய் பணியாற்ற திரு ஜாக்கி கடப்பாடு தெரிவித்தார். சிங்கப்பூர் ஆசியான் அமைச்சர்கள் சந்திப்பில் 5 கல்வி திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீ ஆசியான் கல்வி அமைச்சர்களுடன் இணைந்து திட்டத்தை வெளியிட்டார். கல்வியை மேம்படுத்துவதற்கான வட்டாரத்தின் கூட்டு முன்னுரிமைகளை திட்டம் கொண்டிருக்கிறது. திட்டம் செயற்கை நுண்ணறிவு, ஸ்டேம் எனும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் தொடர்பான துறைகள், மாணவர்களின் முழுமையான வளர்ச்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்தும். மாணவர்களை நடைமுறைக்கு ஏற்ற வழிகளில் எதிர்காலத்திற்கு தயார்படுத்த திட்டம் உதவும் என்றார் கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீ. அதே நேரத்தில் நாடுகளிடையே உறவுகளை மேம்படுத்துவதும் நோக்கம் என்றார் அவர். அமெரிக்கா ஆசியான் அமைப்புடன் முழுமையாக நிற்கிறது என்றும் அதற்கு முழு ஆதரவு அளிக்கிறது என்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறியுள்ளார். மணிலாவில் நடைபெறும் ஆசியான் அமைச்சர்கள் கூட்டத்தில் அவர் பேசினார். ஆசியானுடன் உறவை வலுப்படுத்துவது வாஷிங்டனின் முக்கிய வெளியுறவு கொள்கைகளில் ஒன்று என அவர் தெரிவித்தார். ஈரானுடனான போர் தொடர்பில் அமெரிக்காவின் திட்டங்கள் குறித்து ஆசியான் நாடுகளின் கவலைகளை தணிக்கவும் திரு ரூபியோ முயன்றார். ஹோர்முஸ் நீரிணை மீதான தெஹரானின் கட்டுப்பாடு மத்திய கிழக்குக்கு அப்பாலும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் சொன்னார். எண்ணெய் விநியோகத்தை பாதித்ததோடு பணவீக்க அழுத்தத்தை தூண்டிய ஈரான் போர் பேச்சுகளில் முக்கிய இடம் பிடித்தது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீயும் ஆசியானுடன் ஒத்துழைப்பை ஆழப்படுத்த உறுதியளித்துள்ளார். ஆசியான் அமைச்சர்களுடன் இன்று அவர் பேச்சு நடத்தினார். அமைதி, வளர்ச்சி ஆகியவற்றை அடைவதற்காக ஆசியானுடன் இணைந்து சீனா தொடர்ந்து செயல்படும் என்றார் அவர். நியாயமான, சமத்துவம் மிக்க உலகளாவிய நிர்வாக அமைப்பை உருவாக்குவதே அதன் நோக்கம் என்றார் சீன வெளியுறவு அமைச்சர். உலகளவில் ஏற்படும் சவால்கள், நிச்சயமற்ற சூழல்களை ஒன்றாக இணைந்து எதிர்கொள்ள திரு வாங் அழைப்பு விடுத்தார். அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த வாரம் சுமார் 60 நாடுகள் மீது புதிய வரிகளை அறிவிக்கக்கூடும். சில மாதங்களுக்கு முன்பு அனைத்துலக அளவில் நாடுகள் மீது அதிபர் டிரம்ப் 10 விழுக்காட்டு வரி விதித்திருந்தார். அந்த வரி விதிப்பு வெள்ளிக்கிழமையுடன் முடிவுக்கு வருகிறது. அதிபர் டிரம்ப் விதிக்கவிருக்கும் புதிய வரி 10-12.5 விழுக்காடு வரை இருக்கும் என்று முன்னுரைக்கப்படுகிறது. வாஷிங்டன் கடந்த வாரம் சில பிரேசிலிய பொருட்கள் மீது புதிதாக 25 விழுக்காட்டு வரியை அறிவித்தது. அத்துடன் பல கனடிய தயாரிப்புகள் மீது 50 விழுக்காட்டு வரியையும் திங்களன்று அறிவித்தது. அமெரிக்கா இறக்குமதி செய்யப்படும் பொது பயன்பாட்டு மருந்துகளுக்கு 100 விழுக்காட்டு வரி விதிக்க திட்டமிட்டுள்ளது. 2028 ஆகஸ்ட் முதல் அது நடப்புக்கு வரும். அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது சமூக ஊடகத்தில் அதனை அறிவித்தார். 2029 ஆண்டு ஆகஸ்ட் முதல் அந்த வரி 200 விழுக்காட்டிற்கு உயரும் என்றும் அவர் தெரிவித்தார். மருந்துகளின் உற்பத்தி மீண்டும் அமெரிக்காவில் நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் சொன்னார். அதற்காக நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கப்படுவதாகவும் அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டார். பிரான்ஸ் 15 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் சமூக ஊடகத்தை பயன்படுத்த தடை விதித்துள்ளது. அவ்வாறு செய்யும் முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடு பிரான்ஸ். இவ்வாண்டு செப்டம்பரில் தொடங்கும் கல்வியாண்டிலிருந்து தடை நடப்புக்கு வரும் என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவல் மெக்ரான் தமது எக்ஸ் சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்தார். புதிய சட்டத்தின் கீழ் 15 வயதுக்கு குறைவான பிள்ளைகள் வரும் செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து சமூக ஊடக கணக்கை தொடங்க அனுமதி இல்லை. ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ள கணக்குகளை மூடுவதற்கு சமூக ஊடக தளங்களுக்கு 4 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இனி மாணவர்கள் பள்ளிகளில் கைத்தொலைபேசியை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்படும். லெங்கோபாருவில் ஓர் ஆடவர் மாண்டதன் தொடர்பில் 59 வயது ஆடவர் மீது நீதிமன்றத்தில் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. திங்களன்று பிளாக் 55 ஏற்பட்ட சண்டையில் 59 வயது ஆடவர் மாண்டார். மாலை 4:30 மணியளவில் தகவல் கிடைத்ததாக காவல்துறை தெரிவித்தது. பிளாக்கின் 16 மாடியில் மின்தூக்கி அருகே ஆடவர் அசைவின்றி காணப்பட்டார். சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை அவரை தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது. அங்கு ஆடவர் மாண்டார். சம்பவ இடத்தில் 59 வயது ஆடவர் கைது செய்யப்பட்டார். அவரும் மாண்டவரும் ஏற்கனவே அறிமுகமானவர்கள் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. வழக்கு வரும் ஆகஸ்ட் 12 தேதி மீண்டும் விசாரணைக்கு வரும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: திரையப்படுத்திருந்தே உங்களுக்காக கே கே ஜெசிகி ஸ்ரீயா கோஷல் பாடிய இந்த பாடலை கேட்டிருந்தோம்.
1: பயந்துருமா யாருப்பா பக்கத்துல உட்காந்துருக்கா
0: அப்படின்னு.
1: அஞ்சு பேரு அஞ்சு புரை ஐம்பது புரை செஞ்சா தப்பான் தப்புதான் தப்புதான்
0: நேரம் நினைச்சுப்பாங்க இவங்க வந்து செய்தி முடிஞ்சுனா மண்டு விடுச்சானே.
1: இல்ல இல்ல இல்ல தலை எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. ஆனா உங்களை நாங்க சுத்தி போய் உட்கார வைக்க போறது கிடையாது, ஆனா யோசிக்க வைக்க போறோம் கண்டிப்பா. ஒரு பாடல் இருக்கு காதர், அந்த பாடல் ரொம்ப ரஷ்யன் சாயல்ல இருக்கிற ஒரு பாடல் தான். எந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க பகிர்ந்து கொள்ள போறோம். அங்க இருந்து ஒரு வார்த்தையும் எடுத்து வச்சிருக்கோம்.
0: இப்ப மச்சகனி ஒண்ணுல ரெண்டு பாடல்கள் மச்சகனி மச்சகனி வரப்போது.
1: ஆமா,
0: ஸ்ரீ திரையப்படுத்து நான் அமநிலை திரையப்படுத்து இடம்பெற போகுது. நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த ரஷ்ய பாடல் என்னன்னு சொல்றோம்.
1: இது உங்க

0: சரி, இப்ப இரண்டு மச்சக்கண்ணி பாடல்களை கேட்டிருந்தோம். சற்று முன்பு மாற்றான் திரைப்படத்துல ஒரு பாடல் இருக்கு, ரஷ்யன் சாயல் கொண்ட பாடல், ரஷ்யன் ஃபோக் சாங் சொல்லுவாங்க. இந்த பாடல் கேட்கும் போது ஒண்ணுமே புரியல, அதை கேளுங்கள.
1: இந்த பாடல் காதர் உண்மையாவே சொல்ல போனா, முதல்ல பாடும் போது என்னத்தான் பாடுறாங்கன்னு எனக்கு புரியல. அந்த பாடலுடைய வரிகளை எடுத்து பார்க்கும் போதுதான், ஓ இதுதான் சொல்ல வராங்களோ, நிலவுகள் தலைகள் குனிந்ததே, மலர்களின் மமதை அழிந்ததே, கடவுளின் கடமை முடிந்ததே, அழகி நீ பிறந்த நுடியிலேனு அந்த அழக வர்ணிச்சு எழுதின வரிகளை பாருங்க. அந்த மெட்டுல அந்த வேகத்துல பாடணும், அது எவ்வளவு கஷ்டம் அழகா செஞ்சிருக்காங்க. அந்த முழு பாடலையும் ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க.
0: அதுவும் ஜாவித் அலி வந்து தமிழ் மொழி பாடுபவர் அல்ல, தாய்மொழியே இல்ல.
1: ஆமா, அப்படி இருந்தும் அந்த பாடலுடைய அந்த பல்ஸ் என்ன, நுணுக்கங்கள் என்னன்னு தெரிஞ்சு அவர் பாடியிருக்காரு. சரி, இந்த வரிகள்ல மமதைன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்திருப்பாங்க. மமதை என்றால் என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சு வாட்ஸ்அப் செய்யணும். 9687 8 8 9 8.
0: மலர்களின் மமதை அழிந்ததே
1: அப்படின்னா என்ன? போக்குவரத்து நெரிசல எதிர்பார்க்கலாம்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஷ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: தளபதி விஜய் மிரட்டும்,
4: என் நெஞ்சில் குடியிருக்கும்
3: ஜனநாயக.
2: July 23 முதல் கோல்டன் வில்லேஜ், ஷோ தியேட்டர்ஸ், கார்னிவல் சினிமாஸ், மாய் சினிமாஸ் ஆகிய திரையரங்குகளை அதிர வைக்க வருகிறது ஜனநாயக.
5: திரும்பி போற ஐடியாவே இல்ல.
6: I am coming.
2: NC16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன் செயல் காட்சிகள் உண்டு. ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவோர் X-Gen Studios.
7: அடுத்த குற்ற கண்காணிப்பில் நட்பான சந்திப்பு ஆபத்தாக முடிகிறது.
8: யார் எனக்கு கடன் பட்டிருக்கதானே?
7: நண்பனிடம் விரட்டி படம் பறிக்க கத்தியை காட்டுகிறார் ஒரு இடைஞ்சல். தங்கின் காவல் நிலைய அதிகாரிகள் சுற்றுக்காவல் அதிகாரிகளுடன் இணைந்து சந்தேக நபரை விரைந்து கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தியதை பாருங்கள். அதோடு ஒரு நடவடிக்கையையும் பார்க்கலாம். சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகள் குறிவைக்கப்பட்டன. குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது வி வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக

0: என்றால் என்ன?
1: உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும்.
2: அலிமா ஏழு காட்டுங்க,
3: ஏழு
2: சொல்லுங்க.
3: உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இப்ப பீஸா ஹட்ல நீங்க வாங்கிக்கலாம்.
2: இன்றைய கடையில வாங்கி சாப்பிடலாம் அல்லது வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தலாம்.
3: இத்தகவலை வழங்கியது பீஸா ஹட்.

0: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221 2 வாரத்தில் 7 நாட்களும்.
6: விருந்துனா நல்ல மாப்பிள்ள விருந்த சாப்பிடணும்.
7: பொது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
6: இருக்காதா பின்ன? குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமண்ணு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
7: உண்மையிலேயே இது மாப்பிள்ளை விருந்து தாங்க?
8: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை August 31 வரை.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
9: இன்று நம்ம மாற்றான் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் பகுதியை ஒளிபரப்பியிருந்தோம்.
10: முதல்ல கேட்கும் போது என்னத்தான் பாடுறாங்கன்னு புரியாது, ஆனா அந்த வரிகளை எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நிலவுகள் தலைகள் குனிந்ததே, மலர்களின் மமதை அழிந்ததே, கடவுளின் கடமை முடிந்ததே, அழகி நீ பிறந்த நொடி இல்லேன்னு அழகா வர்ணிச்சு இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் நம்ம மதன் கார்கி தான். ஆமா,
9: சரியான பதில்கள் எல்லாருமே அனுப்பிட்டாங்க.
11: இருவருக்கும் காலை வணக்கம். துபாயில இருந்து முத்தமங்க
10: பேசுறேன்.
11: பூவின் மமதை ஒழுங்கது என்ற அர்த்தம் வந்து ஆணவம், திமிர்.
12: நாம தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிற தலைக்கணம், அல்லது நம்மளை விட யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம், அகங்காரம், இது மாதிரி இருக்கிறதுதான் மமதை அப்படின்னு சொல்லுவாங்க.
11: வணக்கம் அணிமா, வணக்கம் காதல், நான் திருமதி சரளா குமார் ஜூபிலிருந்து பேசுறேன். நீங்க சொன்ன அந்த வார்த்தை மமதை, இதுக்கு வந்து அகங்காரம் அல்லது கர்வம்.
9: எல்லாருமே அகங்காரம், ஆணவம். மலர்களுக்கு ஆணவம் இருக்குமா?
10: தற்பெருமை, அதாவது மலர்கள் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது இல்லையா, அதற்கு இருக்கிற தற்பெருமை கூட நீ வந்த பிறகு காணாமல் போயிரோடு சொல்லி எழுதிருக்காரு மதன் கார்கி. இப்படி எல்லாம் பெண்களை வர்ணிக்கிறாங்க பாருங்க.
9: இதுக்கப்புறம் அந்த பாடலை நான் விடைக்க மாட்டேன். எப்பவுமே என்ன பாட்டு பாரு,
10: அது கேக்குறதுக்குள்ளே வரிகளை முடிஞ்சிருச்சுப்பா. ஆனா ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா எங்க நடந்துச்சுன்னு தெரியுமா?
9: இது வந்து ரஷ்யால நடந்துச்சா?
10: இல்ல, நம்ம ஊர் சிங்கப்பூர்ல தான் நடந்திருக்கு காதர். ஆமா, August 9 தேசிய தினத்தன்று 2012, அதாவது தேசிய தினத்தான சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் எக்ஸ்போல நடந்துருந்துச்சு.
9: என்ன தைரியம் இருந்தா நம்ம தேசிய தினம் கொண்டாட போது வந்திருப்பாங்க.
10: அந்த அளவுக்கு இந்த படத்துடைய எல்லா பலன்களும் புகழ் அணிஞ்சிருக்குன்னு சொல்லலாம்.
9: இவ்வளவு அழகா விளக்கின பிறகு மமதை அழிந்த மலர்கள் அதற்கு கால் முளைத்து ஆட போகுது.
10: ஆமா வாழை முளைச்சாச்சு, கேப்போமா?
13: முசிக்கா முசிக்கா முசிக்கா முசிக்கா.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு குடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
4: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
3: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல,
5: தங்கமே ஒன்னதான் தேடி வந்தனே.
3: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க. 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
6: சனிக்கிழமை ஆகஸ்ட் மாத முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 வரை
3: சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B.
6: முற்பகல் 11:30 பிற்பகல் 3:30 வரை ஒலி படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கும்.
3: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம், அனுமதி இலவசம். குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்க.
6: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
3: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய்மொழி வளர்ச்சி குழுக்கள்.
0: காலை 10 மணி முதல்
3: பிற்பகல் 2 மணி வரை
0: ஆனந்தம் ஆரம்பம்.
3: வா, இன்றைய நிகழ்ச்சி ரோலர் கோஸ்டர் மாதிரி வேகமா போயிட்டே இருக்குது.
7: வேகமா போயிட்டு இருக்கு, ஆனா இங்க ஒரு தடை வராது. 2 மணி வரைக்கும் உங்களை அழக கொண்டு போய் சேர்த்துருவோம்.
3: ஆமா,
7: ஆனா அண்மையில குறிப்பா ஜூலை 60ஆம் தேதியா நானே ஒன்று உருவாக்கிட்டேன். ஜூலை 14ஆம் தேதி என்று என்ன நடந்திருக்குன்னா, ரிசார்ட்ஸ் வால் செந்தோசல இருக்கிற ஒரு ரோலர் கோஸ்டர் ரொம்ப எல்லாருமே சந்தோஷமா அதை எடுத்துட்டு இருந்திருக்காங்க, உற்சாகமா அதுல ஏறிட்டாங்க. ஆனா பாதி வழியில அந்த ரோலர் கோஸ்டர் நின்றுச்சு.
3: பிடிக்காதவர்கள் எல்லாரையும் கூட்டி வந்து இந்த ரோலர் கோஸ்டர்ல உட்கார வச்சு
7: போகும்போது
3: நான் நிச்சயமா ஏறுவேன். என்னன்னா, இப்ப நான் அனுமதிக்க
7: மாட்டேங்கிறாங்க,
3: உட்கார முடியல உங்களுக்கு.
7: பஞ்சி ஜம்பிங்ல விட்டுருணும், குதிச்சு குதிச்சு ஆகாயத்துல பாத்துட்டு பாத்துட்டு வாங்க.
8: You know what? Guess who's back? We back, baby.

0: I'm out of here.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். பிற்பகல் மணி 1, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. பிரதமர் லாரன்ஸ் வாங், உள்துறை அமைச்சர் க. சண்முகம், முஸ்லிம் விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் தற்காலிக அமைச்சர் ஜாகி முகமது ஆகியோர் நேற்று மலாய் முஸ்லிம் சமூக தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளனர். அதுகுறித்து திரு ஜாகி முகமது தமது பேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்தார். சந்திப்பில் சமூக தலைவர்களின் கருத்துகள் அக்கறைகளை தலைவர்கள் கேட்டறிந்தனர். இணை பேராசிரியர் ஃபைஷால் இப்ராஹிம் அரசியல் பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக கடந்த திங்கட்கிழமை அறிவித்தார். அவருக்கு பதிலாக முஸ்லிம் விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் தற்காலிக அமைச்சராக திரு ஜாகி பதவியேற்றுள்ளார். கடந்த சில நாள்கள் மலாய் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த பலருக்கு மிகவும் கடினமான காலமாக அமைந்ததாக திரு ஜாகி சொன்னார். தொடர்ந்து சமூக தலைவர்களுடன் தாம் அணுகமாய் பணியாற்ற திரு ஜாகி கடப்பாடு தெரிவித்தார். சிங்கப்பூர் ஆசியான் அமைச்சர்கள் சந்திப்பில் 5 ஆண்டு கல்வி திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. கல்வி அமைச்சர் டெஸ்மண்ட்
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியோடிருப்பான வணக்கம் தமிழடி. இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலிலே வழமை போல் இன்றும் மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தபிலிசை.

மங்கள வாத்தியை இசையாக நீங்கள் கேட்டது நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளில் முதலில் விநாயகர் துதியாக பம்பாய் சாரதா குழுவினர் பாடிய பாடல்.

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது பம்பாய் சாரதா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஜூடா பென்ஹுயர் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஜூடா பென்ஹயர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி இஸ்லாமிய கீதமாக என் எஸ் தீன் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது என்எஸ் தீம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகளில் இனி மகாலட்சுமி புகழ் மாலையுடன் மலேசியா வாசுதேவன் குழுவினர்.

கேட்டது மகாலட்சுமி புகழ் மாலை மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாட கேட்டீர்கள். தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக சுமேஷ் குழுவினர் பாடிய

0: கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது சுமேஷ் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக டி எம் சட் ஷாந்த் குழுவினர் பாடிய
1: ரஹ்மான் ரஹீம்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது TMSAT ஷான் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி புகழ் மாலையுடன் SP பாலசுப்ரமணியம் குழுவினர்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது பவின் செபஸ்டியான் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக ஜாசின் ஃபைசினி குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது யாசின் ஃபாய்சினி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ண கானமாக ராஜராஜ சோழன் குழுவினர் பாடிய

0: கிருஷ்ண காணமாக ராஜராஜ சோழன் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலையொலிரப்பான வணக்கம் தமிழடியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.
1: டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும்
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-29.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:04, ஐக்கியராஜ்யத்தில் 7:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலம். நீங்கள் வாரே இருக்கோன்னு வேண்டு வேண்டிக் கொண்டு சோப்பு கரணம் போட்டாலே போதும். சோப்பு கரணம் போட்டாலே போதும், யோகாசனத்தின் அனைத்து பலன்களும் கிடைத்துவிடும். நமது முன்னோர்கள் வழிபாட்டின் ஒரு பகுதியாக சோப்பு கரணத்தை வைத்திருந்தார்கள். உண்மையில் அது ஒரு நல்ல உடற்பயிற்சி. சோப்பு கரணம் போடும் போது காது மடல்களை பிடித்துக் கொள்கிறோம். காது மடல்களில் உடலின் எல்லா உறுப்புகளையும் இணைக்கின்ற புள்ளிகள் இருக்கின்றன. காது மடல்களை பிடித்து சோப்பு கரணம் போடும் போது உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் செயல்படுவதற்கான தூண்டுதல் கிடைக்கிறது. உடல் இயக்கம் சீர்படுகிறது. சோப்பு கரணம் போட விரும்பும் ஒருவர் ஆரம்பத்தில் அவருடைய தோள்பட்டை அளவுக்கு கால்களை விரித்து வைத்துக் கொண்டு சோப்பு கரணம் போட வேண்டும். பின்னர் பயிற்சியானவுடன் கால்களை சேர்த்து வைத்துக் கொண்டு சோப்பு கரணம் போட வேண்டும். வலது கை விரல்களால் இடது காது மடல்களையும் இடது கை விரல்களால் வலது காது மடல்களையும் பிடித்துக் கொண்டு உட்கார்ந்து எழும்ப வேண்டும். உட்காரும் பொழுது மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். எழும்போது மூச்சை வெளிவிட வேண்டும். இவ்வாறு மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுவதால் நமது தண்டுவடத்தில் மூலாதாரத்தில் சக்தி உருவாகும். உட்கார்ந்து எழும்பும் போது காலில் உள்ள சோலியஸ் என்னும் தசைக்கு வேலை கொடுக்கிறோம். உடல் முடுக்க இரத்த ஓட்டத்தை சீராக்கும் இதயத்தின் தசைகளை போலவே இயங்கக்கூடியது இந்த சோலியஸ் தசை. இதனால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராகும். 3 நிமிடங்கள் சோப்பு கர்ணத்தை தொடர்ந்து செய்தால் வேறு எந்த உடற்பயிற்சியும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் இந்த 3 நிமிடங்களை பலரால் ஆரம்பத்தில் செய்ய முடிவதில்லை என்பதை உண்மை என்று கூறி இன்றைய பொழுது இறைவருக்கு நட்புவதாக அமைய இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராயா,
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:08 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:08 அன்புறவைகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜா. ஏமனிலிருந்து பொங்கியூர் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா ராஜா?
2: நலமா இருக்கலாம் ராஜா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள். உங்கள்
2: நலமாய் வாழ வேண்டிக் கொண்டு நச்சினை வாழ்கின்றேன். இளமையிலிருந்து முதுமை வரை இறைவன் தான் காப்பாற்றிக் கொண்டு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடும், முதுமையிலும் இறைவன் கைவிட மாட்டான் என்ற முழு நம்பிக்கையோடும், காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடும், எல்லாம் இறைவன் விட்ட வழி எனவும், தொடக்கவும் முடிவும் இறைவனுக்குள் தான் அடங்கியுள்ளது என்பதையும் உணர்ந்து இறைவனை மனத்தூய்மையோடு வணங்கி வழிபட்டு இவை ஆட்சியுடன் நலமாக வாழ்வோம். நோயற்ற வாழ்வே எல்லாம் குறைவற்ற செல்வமே, இதுவும் இறைவனுக்குள் தான் இருக்கின்றது. நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எல்லாமே முடிந்தபின் சூரிய நமஸ்காரம் பண்ணி எதுவும் நடக்கப் போறதும் இல்லை. இறைவனை குறை சொல்லி எதுவும் நடக்கப் போறதும் இல்லை. இறைவனம் பயபக்தியாக வாழ்ந்து வாழ்க்கையின் நல்லதை செய்ய வேண்டும். நம் கடமை எதுவோ அதையும் செய்ய வேண்டும். மற்றவையாகவும் இறைவன் கையில்தான் உள்ளது. கூட்டி கழித்து பெருக்கி பிரித்து எது சரியோ அதை உணர்ந்து இறைவன் தான் வாழும் காலம் வரை வாழ வைக்கப் போகின்றார். வாழும் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் தான் எல்லாமே அடங்கியுள்ளது. குடும்பம் ஒரு கோயில் தான். இல்லறம் நல்லறமாகவும் நலமாக வாழவும் ஒற்றுமையும் புரிந்துணர்வோடும் அமைதி பொறுமையோடும் வாழும் போது இறைவன் வழிநடத்தையில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். வாழ்க்கையில் அதிகம் கவலைப்படக்கூடாது. இறைவன் இசை கலைத்தாயிடம் போய்விட்டால் கவலைகள் பறந்தோடிவிடும். வாழ்க்கையில் பொறுமை மிக மிக அவசியம். பொறுமை சிறந்த தவம். நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கோடு செயல்பட்டால் எல்லாமே சாதிக்கும் வல்லமையை இறைவன் தருவார். உடம்பில் ஒவ்வொரு அணுவிலும் நம்பிக்கை பரவ வேண்டும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒருபோதும் ஆணவம் அகம்பாவம் கோபம் இவையாவும் நிம்மதியாகவும் நலமாகவும் வாழ வைக்காது. அன்பு பண்பு பணிவு கலைச்சாரத்தோடு வாழும் போதுதான் இறைவன் வாழ வைப்பான். ஒருபோதும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. இதனால் பொறுமையை இழந்து முடிவெடுக்க முடியாமல் தடுமாறும் கட்டம் வரும். பொறுமையோடு அமைதியோடு வாழும் போதுதான் இதையும் நிதானமாக செயல்படலாம். வாழ்க்கை அனுபவத்தை சொல்லும் போது மக்களும் அதை கேட்டு நலமாக வாழ வழிவகுக்கும். இவ்வளவு காலமும் உயிரோடு வாழ வைத்துக் கொண்டு இருக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்மை பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கி பாலூட்டி சீரூட்டி வளர்த்த பெரியவராக ஆக்கிவிட்ட தந்ததாக்கி நன்றி சொல்ல வேணும். வாழும் காலம் வரை இறைவிடம் முழுமையாக அர்ப்பணித்து இறையாற்றுடன் நலமாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நச்சியோடு வாழ்க்கை அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜான்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம் ராஜான்.
0: அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் நச்சிந்தன. நேரம் சரியாக 8:11, ஐக்கியராஜ்யத்தில் 7:11. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தன நேரம். நச்சிந்தன நேரம் நிகழ்ச்சியில் வைபருடாக இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
3: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓம் ராஜன் நல்லி ராஜன். அப்படி நீங்கள் எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள் நச்சிந்தனை.
3: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான உறவுகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிமையான காலை வணக்கங்களை கொடுப்பதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி நமது அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட அனைத்து உடவ குடும்பத்தினருக்கும் உயிர் தெளிந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெய விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து ராஜாண்ணா புனித புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காவின் சுவிசேஷம் 13:3 இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து 13 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவர்கள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கல்லூரிகளை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்பொழுது இயேசு ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொட்டி எரும் போடுவேன். சனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஒரு ஓய்வு நாளிலே இயேசு தேவ ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு பெண் அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். ஏசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, பெண்ணே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து இயேசுவை மகிமைப்படுத்தினாள்.
0: நன்றி, வணக்கம் ராஜா. நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் ஐக்கியராட்சியத்திலிருந்து பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். நேரம் சரியாக 8:15 ஐக்கியராட்சியத்தில் 7:15 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். இந்த நிகழ்வில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா, யோகாஜி குணராஜா கிடைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
4: இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பரே யாவையுமாய் அல்லையுமாம். சூரியனே துணிகளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நலுவாகி அல்லானே ஈத்து என்னை ஆட்கொண்ட என்னை பெருமானே கூட்டமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் குணமீளா புண்ணியனே காக்கும் காவலனே காஞ்சிய பேரொழியே உரை உல உயிர்களிலால் வரும் இன்பமும் துன்பம் இல்லாத துன்பமும் இல்லாதவனே அன்பர் பொருட்டு அவற்றை உடையவனே கலப்பினால் எப்பொருளுமாய் பொருள் தன்மையால் ஒன்றுமில்லாதவனாயும் இருக்கின்ற அறிவுருவனே அறிவுருவனே அடர்ந்த இருள் போன்றவனே தோன்றாத பெருமையை உடையவனே எப்பொருளின் தோற்றத்திற்கும் மூல காரணனே இவற்றையும் ஒடுக்கும் இறுதி கடவுளாயும் எப்பொருளும் உள்ளீராயும் இருந்து தனக்கொரு முதலும் முதலும் முடிவும் நடுவும் இல்லாதவனே என்னை வலிய இழுத்து ஆட்கொண்டவழியே உமது அன்பனாய பெரும் தன்மையனே கூறிய மெய்யறிவினாலே இவற்றை சிந்தையிட்கொண்டு தெளிந்துணர்வாருடைய உள்ளத்தே சுற்றறியப்படும் சுட்டறியப்படும் பொருளே சுட்டப்படாத அனுபவ பொருளே நுகரப்படும் நுட்ப பொருளே சுட்டப்படாத அனுபவ போதலும் அதனை அடைதலும் அதன் கண் நின்று மீழ்வலும் இல்லாத நன்மையனே உயிர்களை உய்தி கூட்டுவிக்கும் எமது அரசனே நீ அங்கனம் செய்வதை உயிர்கள் தவறு தமதறைவார் தாங்கற்கரிய பெரிய அறிவே நாளை.

0: பலியடியார் தளலோ. கற்பனை கருந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நேடி அருமறை திறத்தின் மேலாம் சிற்பரவியோமமாகும் திருச்சித்தம் வளர்த்துண்டு ஒற்புடன் நலம் செய்கின்ற பூங்கலில் போட்டி போட்டி திருச்சித்தம்பலம். நன்றி வளர்க்கின்றா.
1: நன்றி, எனது ஒன்று சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:19 ஐக்கியராச்சியத்தில் 7:19 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்க அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம்
1: நேவிஸ் பிலிப், நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது என்கின்றது இன்றைய திருப்பாடல் 63. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதியது, அதிகாரம் 20, திருவசனங்கள் 11-18 முடிய. வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா ஏன் அழுகின்றீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகின்றாய், யாரை தேடுகின்றாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீரென சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை, நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கின்றேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, மகதலேன் மரியா அன்புக்கு ஓர் அடையாளம். இன்று புனித மகதலேன் மரியாவின் விழாவை நாங்கள் திருஅவையுடன் இணைந்து கொண்டாடுகின்றோம். புதிய ஏற்பாட்டில் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு புனித இவர். ஆனால் இவர்தான் இயேசுவோடு மிக நெருக்கமான அன்புறவு கொண்டிருந்தவர் என்பதற்கு நற்செய்தி நூல்கள் பல சான்றுகளை வழங்குகின்றன. குறிப்பாக இயேசுவின் இறப்பின் வேளையில் அவரது ஆண் சீடர்கள் அனைவரும் ஓடிவிட, சிலுவை அடியில் நின்று கொண்டிருந்த துணிவு மிக்க பெண்களில் இவரும் ஒருவர். இயேசுவை கல்லறையில் வைத்த பிறகு கூட ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மரியா இயேசுவின் கல்லறைக்கு சென்றார் என்று நாம் வாசிக்கும் போது வியப்படுகின்றோம். அன்பில் அச்சமில்லை என்று புனித யோவான் தம் திருமடலில் எழுதியிருப்பதும் அந்த அன்புக்கு இலக்கணம் மகதலா மரியா. அன்புக்கு என்றும் முடிவிடாது என்று புனித பவுலடிகளாரும் முடிந்தார். அந்த அன்புக்கு அடையாளம் மகதலேன் மரியா. இறந்த பின்னும் அன்பு வாழும் என்பதை அன்பித்தவர் இவர். இப்புனித இடமிருந்து இயேசுவை அன்பு செய்வதை மட்டுமல்ல, நம் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களையும் எப்படி அன்பு செய்வது என்று நாம் கற்றுக்கொள்வோம். எங்கள் இதயங்களின் ஏக்கமே இறைவா, உம்மை போற்றுகின்றோம். மகதலா மரியா என்னும் புனிதைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்களும் உம்மை எங்கள் முழு மனதோடும் முழு இதயத்தோடும் அன்பும் ஆற்றலோடு அன்பு செய்ய எங்களுக்கு அருள்தாரும் என்று வேண்டிக் கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த இறை வேண்டலரை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, உலக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது நற்சிந்தன நேரம். நற்சிந்தன நேரம் நிகழ்ச்சியில் இணைப்பில் வைபருடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
3: காலை வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கீங்களா?
3: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் நன்றியனா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம் என்றே நான் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, ஆடி மாதம் 22ஆம் தேதி புனித மகதலா மரியா புதன்கிழமை, இனிமை மிகு பாடலில் இருந்து வாசகம் பிரிவு 3 இறைவசனங்கள் 1-4 தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன், தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நான் சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன், தேடினேன் தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாம காவலர். நகரை சுற்றி வந்தவர்கள், அவர்கள் என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தமை. இது ஆண்டவர் அருளாக்கு, இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கின்றார். புனித மகதலா மரியாவின் விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுவின் பணி வாழ்வில் பெண்கள் உடனிருந்து தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இப்பெண்கள் இயேசுவின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தவர் மகதலா மரியா. இயேசுவே, நான் உம்மை அன்பு செய்கின்றேன், ஆகவே நீ எனக்கு தேவை என்பது போல இயேசு உயிர் துறக்கும் போது சிலுவை அருகில் நின்ற சீடர்களுள் இவரும் ஒருவர். அடக்கம் செய்த இயேசுவின் உடலில் நறுமண தைலம் பூச சென்றவர். உயிர்த்த ஆண்டவரை முதலில் கண்டவர் இவரே. இவர்தான் முதல் நற்செய்தியாளர். இயேசு உயிர்த்த செய்தியை அப்போஸ்தலர்கள் 11 மற்ற அனைவருக்கும் முதலில் அறிவித்தவரும் இவரே. மகதலா மரியாவை போல புது படைப்பாக மாறி இயேசுவை முழுமையாக அன்பு செய்து வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார் வைபர் ஊடாக. நேரம் சரியாக 8:25, ஐக்கியராட்சியத்தில் 7:25. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா?
4: ஓம் ராஜா, நலமே உள்ளேன். நீங்களும் அப்படியே நலமா இருக்க வேண்டும்.
1: நன்றி
4: நன்றி. எல்லோருக்கும் காலை வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, அனுமனின் வாளில் ஏன் மணி இருக்கிறது தெரியாத அறிய ஆன்மீக ரகசியம். நம்முடைய ராமபக்த அனுமான் ராமபிரான் மீது கொண்ட அளவிட முடியாத பக்தியால் போற்றப்படுபவர். பல கோயில்களில் ஆஞ்சநேயர் தனது வாளில் ஒரு மணியை தூக்கி நிற்கும் அற்புதமான திருக்கோலத்தை நாம் பார்த்திருப்போம். இதற்கு பின்னால் இருக்கும் நெஞ்சி உருக்கும் புராண கதை உங்களுக்கு தெரியுமா? இலங்கை போரின் போது ராவணனின் தம்பியான ராட்சத கும்பகர்ணன் போர்க்களத்துக்கு வந்தான். ஸ்ரீராமனை நம்புபட்டு கும்பகர்ணன் வீழ்ந்தபோது அவனது தேரில் இருந்த ஒரு மிகப்பெரிய மணி உருண்டு வந்து போர்க்களத்தில் இருந்த சிங்கரிகா என்ற 1000 சிறிய வானர வீரர்களை முழுமையாக மூடிவிட்டது. அந்த மணியின் அடியில் சிக்கிக்கொண்ட வானரங்கள் வெளியே வர முடியாமல் தவித்தன. நாட்கள் கடந்தும் யாரும் வராததால் சில வானரங்கள் நம்மை காப்பாற்றுவதாக சொன்ன ராமர் இன்னும் வரவில்லையே என்று வருந்தினர். அப்போது வயதான ஒரு வானரம் ஸ்ரீ ராமரின் வாக்கு பொய்க்காது, ராமநாமம் ஜெயிப்போம் என்று கூற அனைவரும் ஸ்ரீராம் ஸ்ரீராம் என உருகி வேண்டினர். போர் முடிந்து சீதாதேவியை மீட்ட பிறகு வானரங்களை எண்ணி பார்த்த ராமர் 1000 வீரர்கள் குறவரை கண்டு பதறினர். உடனே அனுமனுடன் தேடி சென்றபோது போர்க்களத்தில் இருந்த பெரிய மணியை கவனித்த ராமரின் கட்டளப்படி அனுமன் தனது வலிமை மிக்க வாளால் அந்த பெரிய மணியை அப்படியே தூக்கினார். உள்ளே உயிருடன் இருந்த 1000 வானரங்களும் வெளியே வந்து, சில நொடிகள் உங்களை சந்தேகப்பட்டு விட்டோம், எங்களை மன்னியுங்கள் என்று ராமரின் காலில் விழுந்து அழுதனர். இதை பார்த்து நிகழ்ந்த ஸ்ரீராமர் அனுமனே, இன்று நீ உன்னுடைய வாளில் இந்த மணியை ஏந்தி என் பக்தர்களை காப்பாற்றினாய். இனி வாளில் மணியுடன் இருக்கும் உன்னுடைய இந்த திருக்கோலத்தை தரிசிப்பவர்களுக்கு ஞானம் வைராக்கியம் மற்றும் அசைக்க முடியாத இறை நம்பிக்கை கிடைக்கும் என்று வரமளித்த வாழ்க்கை பாடம். சில நேரங்களில் இறைவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அது உண்மை அல்ல. நமக்கு தெரியாமல் கடவுள் நம்மை தொல்லைகளில் இருந்து காத்து கொண்டிருப்பார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையும் நம்பிக்கையும் இழக்காமல் இருப்பது மட்டும்தான். என்று கூறி விடப்படுகிறேன். ராஜா நன்றி வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. நேரம் சரியாக 8:28 இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். ஷன் நலமா இருக்கீங்களா?
5: நன்றி
1: சாருங்கள். உங்கள் நட்சி
5: வணக்கங்கள். என் அன்புறவை நடந்தாலே நீங்கள் எல்லாம் இல்லாமல் சபரிமலை ஐயப்பன் பாதங்களை பற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் பிள்ளை கதிராய் பவானி தேவி எல்லாம் புதன் கிழமை பிரார்த்தனை கூட்டங்களின் முடிவில் சாந்தி அல்லது அமைதியை மும்முறை வழிபடுவதன் முக்கியத்துவம் என்ன? அதன் முக்கியத்துவத்தை பகவான் என்று தெளிவாக விளக்குகிறார். ஒவ்வொரு பிரார்த்தனை சடங்கு அல்லது காணிக்கையின் முடிவிலும் சாந்தி என்ற சொல் மூன்று முறை உச்சரிக்கப்படுகிறது. இதன் பின்னணியில் உள்ள அர்த்தம் என்ன? முதல் சாந்தியின் அர்த்தம் உடலுக்கு அமைதி கிடைக்கட்டும். பொறாமை வெறுப்பு பற்றிகள் போன்ற உணர்வுகளால் உடல் சூடாக கூடாது என்பது இதன் பொருள். எந்த ஒரு நிகழ்வை பற்றிய செய்தியை நீங்கள் பெற்றாலும் அதை அமைதியுடனும் சாந்தத்துடனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, சாந்தி மனதை பற்றியது. உங்களை பற்றி யாராவது உண்மையல்லாத ஒன்றை சொன்னால் நீங்கள் பதற்றம் அடைய கூடாது. அது உங்களை பாதிக்காத ஒன்று. சாதாரணமாக புறக்கணித்து விடுங்கள். நீங்கள் கோபப்பட்டாலோ அல்லது எரிச்சலடைஞ்சாலோ உங்கள் மனைமதியை விளக்குவீர்கள். யாரோ ஒருவர் என்னை பற்றி உண்மையில்லாத ஒன்றை சொன்னதற்காக நான் என் மனைவியை விளக்க வேண்டும் என்று உங்களுக்குள் சொல்லிக் கொள்ள வேண்டும். உங்கள் உண்மைக்கு கட்டுப்பட்டு உங்கள் இயல்புக்கு உண்மையாக இருக்க தீர்மானித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, சாந்தி ஆன்மாவின் அமைதியை குறிக்கிறது. இந்த அமைதி அன்பின் மூலம் உணரப்பட வேண்டும். இந்த உலகம் மீண்டும் தண்டவாளத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அன்பும் அமைதியும் மட்டுமே இதை சாதிக்க முடியும். உங்கள் எண்ணங்கள், செயல்கள், உணர்ச்சிகள் அனைத்தையும் அன்பு, உண்மை மற்றும் அமைதியால் நிரப்புங்கள். நம்மை வருபவர்களுக்கு வருபவர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களை நேசிக்க வேண்டும். நாம் அமைதியை விரும்புகிறோம், ஆனால் அமைதியை தருவதற்கு பதிலாக கவலையையும் கலக்கத்தையும் உண்டாக்கும் செயல்களையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பகவான் திரையில் கூறிக்கொண்டு பத்மநாத சீனியை உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களை எம்பளை நேசிக்கும் மலர்கின்றது. பன்னிரண்டு ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 22 ஜூலை மாதம் புதன்கிழமைக்கே உரியது.
6: போட்டா போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணாலும் இன்றைய தினத்தில் சில விஷயம் சக்ஸஸ், சில விஷயம் அப்படி டவுன் ஆகுது. நான் பேசினாலே கோவப்படுறேன்னு சொல்லலாம், அப்படி இல்லை, நான் யதார்த்தமாக தான் பேசுகிறேன், யதார்த்தமாக சிரிக்கிறேன், யதார்த்தமாக செயல்படுறேன், அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவசரமாக பேசுகிறேன், கத்தி பேசுகிறேன். அதை அவள் அப்படி கோவம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கா? நோ, நாட் அட் ஆல். அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவு தெளிவாக இருந்துட்டு இருக்கேன். காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை பண்ணுறா, ஐடியில் இருக்கிறவங்க, ஒரு கம்பெனி பாஸாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்டீல் சம்மந்தமாக, இரும்பு சம்மந்தமான, ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன், வண்டி வாகனம், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். என்னுடைய தாத்தா, பாட்டி, சொந்த பூர்வீகம், இந்த மாதிரி இடங்களுக்கு மாறலாமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு மாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் இருக்குது, அது சுபமரயமாக பண்ணிக்கிறது நல்லது. இவா சொன்னதையும் கேட்பல், அவா சொன்னதையும் கேட்பல், இவா சொன்னதையும் கேட்பல், உங்களுக்கு என்ன தோன்றதோ அதான் செயல்படுவேன், அது உங்களுக்கு உண்டான இயல்பு. சில நேரத்தில் பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாங்க, கவனம் தேவை. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு ஞானத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு. நல்லது நடக்கும். ஒரு சில விஷயங்களில் போட்டா போட்டி இருக்க தான் செய்யும், அது நம்மளுடைய நேரமோ என்னமோ சார், அது அப்படியே ஓடின்னு இருக்கு. பிஸ்னஸ் ரீதியாக நான் ஒரு பிளான் வச்சுட்டுருக்கேன், நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கு. நான் வந்து ஒரு நபரை மீட் பண்ண போகிறேன், அவன் மூலமாக எனக்கு அந்த காரியம் நடக்கும், நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு, திருமண காரியம் சக்ஸஸாக இருக்குது. என்னுடைய சகோதரர் கூட சேர்ந்து தொழில் பண்ணலாம். ஒரு நல்ல நண்பர் தொழிலை பற்றி பேசியிருக்கார், ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு தொழிலை பற்றி தெரியாது, அவருக்கு தான் தெரியும். தப்பு. நீங்கள் அதை முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ஏதேனும் புது விஷயங்கள் செயல்படுத்துறதுக்கும் நல்லாயிருக்கு, தொழிலுக்கு உண்டான முதலீடு நல்லாயிருக்கு, இப்படி எல்லா விஷயங்களுக்கும் நல்லாயிருக்கு. எதுக்கு சார் அப்போ சரியில்லைன்னு சொல்லி கோவத்தை கம்மி பண்ணிக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, காமாக இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள், உதாரணத்துக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, நான் நெகட்டிவாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கேட்டு கேட்டு அவளுக்கும் பழகிடும், கடைசியில் அவங்க என்ன அக்கறை கொள்ளலைன்னு நீங்கள் அவங்க மேலே பழி சுமத்தப்படாது. இன்றைய தினத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் ஏமாந்தது போதும், இனிமேல் ஏமாற மாட்டேன்ற நம்பிக்கையோடு இருக்கேன் இல்லையா, அதை கடைபிடிக்கிறது ரொம்பவுமே நல்லது. சார் வெளியிலாம் மதிப்பு இருக்குது, வீட்டுக்குள்ளே தான் சார், அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே உங்களுடைய அனுபவத்தை நான் சொன்னேன், அதாவது சின்ன சின்ன விஷயங்களை குறையாக சொல்லும் பொழுது எல்கேஜி ஸ்டூடெண்ட், யூகேஜி ஸ்டூடெண்ட் சொல்லுவா இல்லையா, இவா என்னை அடிச்சுட்டா, அவா என்னை திட்டிட்டா, அது இதாச்சு, அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்து கொஞ்சம் மெச்சூர்டாக சொல்லுவான், அவ்வளோதான். அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டலன்னா கொஞ்சம் அவளுக்கு கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னா கூட ஓ அப்படியான்ட்டு போயிடுவோம். அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தை ஜெயிச்சாகணும். ஏன்னா லைஃப்பில் பட்டு பட்டு அனுபவப்பட்டு தான் சார் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். மறைமுக எதிரி, நேர்முக எதிரி, எல்லா எதிரியும் கூட தான் இருந்திருக்கேன். அதுமாதிரி டெண்டர் சம்மந்தமாக அரசாங்க கான்ட்ராக்ட்லாம் எடுத்து நடத்தின்னு இருக்கோம், இல்லை ஏற்கனவே அந்த கான்ட்ராக்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயும் கோயிலுக்கு போயிட்டு வருது, சினிமாவுக்கு போயிட்டு வருது, பார்க்குக்கு போயிட்டு வருது, பீச்சுக்கு போயிட்டு வருது, என்டர்டெயினாக எங்கேயாவது போயிட்டு வரத்துக்குள்ளே தான் நாளாக இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான் இருந்தால் இன்றைக்கி பார்த்து தொந்தரவு படுத்துறாலும் கோவமெல்லாம் விடுது. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நிம்மதியாக இருக்கேன், விடுறதில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பப்போ டென்ஷன் கூட அப்பப்போ ஆகும். இன்றைக்கி தான் தங்கம், வெள்ளி ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம வேலையை விட இவா வேலை முக்கியம்னு சொல்லிட்டு சொந்த பந்தம் வீட்டுக்கு போகிறது, அவள் அவங்க வீட்டுக்கு வர்றது, உட்காந்து மத்தியானம் உட்காந்து சாப்பிட்றது, இல்லை இரவு உட்காந்து சாப்பிட்றது, உங்களுடைய ஸ்கெட்யூல் மாதிரி இதாக ஒரு மணி நேரத்தில் போயிட்டு வந்துடணும், போயிட்டு திருப்பி வர்றது, இது போன்ற காரியங்கள்லாம் இந்த தினத்தில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான ஒருத்தரை ஒருத்தர் அறிமுகப்படுத்துறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அறிமுகம் நல்லது தான், ஆனால் அந்த அறிமுகமே சில நேரங்கள் நமக்கு பாதிப்பாகவும் இருக்கக்கூடாது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். ஒரு சில காரியங்களில் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பில் கரெக்டாக கச்சிதமாக அப்படி நடக்கும். பாரு இப்படி பேசி வைப்பார், கரெக்டாக அப்படி தான் பேசும், இது முதலே இப்படி தான், அது அப்படியே மனசில் பதியும். இன்ட்யூஷன் நிறையா ஒர்க் பண்ணும், இன்ட்யூஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அழகாக மனசை சொல்லி கொடுத்துரும். ஒன்று வெளியில் சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் மனசில் நினச்சிருப்பேன், ஆச்சரியமாக இருக்கும், இந்த இடத்துக்கு ஏற்கனவே போன மாதிரி இருக்கேன், இப்படி சொன்ன மாதிரி இருக்கேன், எல்லாம் முடிகிற மாதிரி இருக்குது, கடைசியில் 90% எங்கேயோ தடங்களாகுது, இது மாதிரி சில இதெல்லாம் மனசுக்குள்ள அடி ஆழமான ஒரு பயம் இருக்கும், ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து வரும். நான் ஜெயிச்சிருவேன் ஆனால் பயமாக இருக்கேன், ஜெயிச்சிருவேன் இப்படி ஆயிருமோ, இது போன்ற ஒரு எண்ணங்கள் மனசில் தோன்றிகிட்டே இருக்கு. இன்றைய தினத்தில் வலு கூடும், கவலைப்பட வேண்டாம், வெற்றிகள் கூடும், கவலைப்பட வேண்டாம், எண்ணிய காரியம் ஜெயித்து வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். முயற்சிகள் பலம் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் அம்பாள் வழிபாடு, மதுரை மீனாட்சி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சின்ன சின்ன பிரச்சனைகள் லைஃப்பில் பார்த்து பார்த்து எதுவுமே பெருசாக ஒன்றும் தெரியறது கிடையாது. சரி இதெல்லாம் பார்த்தாச்சு, சரி இதுதான் நடக்குமா, ஓ இதுக்கு மாரி எதாவது நடக்குமா, அதெல்லாம் ஒன்றும் பயப்படலை சார், அப்படியே போயின்ட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சகோதர சகோதரிகள் வண்டி வாகனத்தில் போகும்போது கம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். செடி ஐயோ நான் நன்னா வளர்த்தேன், கடைசியில் பார்த்தாலும் ஆடு சாப்பிட்டு கொடுத்து மாடு சாப்பிட்டு கொடுத்து போச்சே, இந்த செடி போச்சே, நான் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தேனே, வெளியூர்லேருந்து கொண்டு வந்தேனே, கோயிலேருந்து கொண்டு வந்தேனே. ஸோ நம்மளுடைய விஷயத்தை நம்ம தான் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுட்டுருக்கணும். இதில் ரொம்ப கவனமாக இன்றைய தினத்தில் இருக்கணும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம், ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் உட்காந்து பேசி இந்த காரியத்தை முடிக்கிறது ரொம்ப நல்லது. ஐயோ நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன், கடைசியில் அவாக்கு போயிடுத்த இங்கே வாங்கிட்டாலேன்னு சொல்லி சங்கடப்பட்டு ஒரு காரியம் நடக்காது. அதனால் பிளானிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பிளான் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அவசியம். அப்படி பிளான் பண்ணி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா தடங்களாய் காரிய வெற்றின்னு சொல்லியிருக்கேன். சாயந்தரத்துக்கு மேலே காரிய வெற்றி இருக்குது. அந்த காரிய வெற்றியை நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்க முடியாது, நிறைய பெரிய அனுகூல்யத்தை தரும். சொந்த பந்தங்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து போய் வேறு என்ன நம்ம இப்படி சொன்ன வே இப்படி சொன்ன சகோதர சகோதரிகள் அதே மாதிரி தாத்தா பாட்டி அப்பா அம்மா மாமனார் மாமியார் இவாகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களில் சில கருத்து வேறுபாடுகள் அப்போ வந்து போகும். அது பெருசாக எடுத்துக்கப்படாது. ஐயோ டைம் அப்படி நம்மளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. இன்றைய தினத்தில் குருவாயிருப்பர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க, தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சில நேரங்கள் நம்மளுக்கு டைம் செல்லுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேசுறது கூட என்னங்கன்னு கேட்டால் என்னடான வாக்காதல் கேட்கும், என்னமானு கேட்டால் அவாளுக்காதல வேற ஏதாவது இருக்கும். அதனால நான் இப்படி சொல்லலையே அப்படி சொல்லினே ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால பெருசா
1: கன்னி ராசி நேயர்களுக்கானது
6: நிதானமா செயல்படுங்க, ரொம்ப ஷட்டில்லா ஒவ்வொரு காரியத்தை பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தன்மைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம். மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எடிட்டிங்ல இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஃபினான்ஸில் இருக்கிறவங்க, பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பண சம்பந்தமான விஷயத்தை ஹேண்டில், அக்கௌண்ட் சம்பந்தமான விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி கிளைண்ட்ஸ் ரொம்ப அந்த கஸ்டமர் கேர்ல இருந்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒருத்தரை பற்றி மற்றவாட்ட சொல்ல வேண்டாம், காசிப்ஸ் வேண்டாம். இன்றைய தினத்தில் பொறுமை மிக அவசியம். முடியாத காரியத்தை செய்கிறது, வெயிட்டான பொருட்களை தூக்கிறது, ஏதேனும் ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டு வேறு காரியம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு.
1: கன்னிராசியை தொடர்ந்து துலாம் ராசி
6: வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தினம். நிறைய விஷயங்களில் சிலது மற்றவாளுக்காக நம்மளை மாற்றிகிட்டே இருக்கும். இப்படி எத்தனை நாள் தான் இறங்கி போகிறதுன்னு தெரியாது. எத்தனை நாள் இறங்கி போகிறது, ரொம்ப என்ன லேசியாக எடுத்துட்டாலும், ரொம்ப என்ன பார்க்குறதுக்கு இப்படி இருந்துகிட்டு இருக்கணும், அதுதான் எனக்கு மதிப்பு இல்லை, வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு தன்னைத்தானே ஒரு இன்ஃப்ராட்டிக் காம்ப்ளெக்ஸாக மாட்டின்னு இருக்கல. அப்படி கிடையாது. ஸோ நம்ம வந்து எப்போவுமே நம்மளுடைய மனது வீக்காக இருக்கும்போது யார் எதை சொன்னாலும் அது பெரிய விஷயமா தெரியும், அப்படி கிடையாது. எதுவுமே தைரியமாக போராடணும், தைரியமாக ஜெயிச்சு வரணும், உங்களால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சூழ்ந்திருந்தால் வெற்றி இருக்கும். நீ இருக்கு இரவு நேர பிரயாணம் வேண்டாம், நிறைய ஐடியாஸ் தோணும், அதை எழுதி வைங்க, பின்னாடி உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகும். நிறையா விஷயங்களில் நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க. ரொம்ப நல்ல காலங்கள் உண்டு. இன்றைக்கி முடியாத காரியத்தை செய்யாதீங்க, மற்றவங்களை பற்றி பேசாதீங்க, மற்றவர்களுடைய காரியத்துக்கு ஈடுபடுறதை தவிர்த்துக்கு நல்லது. நீங்கள் என்ன வெளியூர் போகிறேன், நீயும் கூட வரையா, இல்லை இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லுங்கள். அப்படி உட்காந்து தியானம் பண்ணும்பொழுது மிகப்பெரிய பலன்கள். இன்றைக்கி ராமபிரானோட வழிபாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும்.
1: துலா ராசிக்கான பலன்களை கேட்டீர்கள். அதனைத் தொடர்ந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கானது.
6: ஒரு காரியத்தை எடுத்து அந்த காரியத்தில் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அந்த காரியத்தில் உங்களுக்கு முயற்சிகள் இருந்தால் வெற்றிகள் இருக்கும். ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சில சாதகமாக இருக்கும். சில நேரம் உங்களோட ஏஜுக்கும் அவளோட ஏஜுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். திட்டிடுவோம், பேசிடுவோம், ஐயோ இப்படி பேசிட்டோமே சே அப்படின்னு சொல்லி நைட்டு பூரா நமக்கு தூக்கம் வராது. சாரி கேட்குறதுல தப்பே கிடையாது, பெரியவங்ககிட்ட காலில் விழுகிறதுல தப்பு கிடையாது, அவங்க சொன்னபடி செய்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் இவாளுக்கு இதை பற்றி தெரியலையே அப்படின்னா அவளுக்கு அப்போதைக்கு சரின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய முயற்சிகள் எடுத்து நீங்கள் செயல்பட்டால் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸில் அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆமாம் உண்மைதான். அதை பற்றி தெரியாமல் வைக்கப்படாது, அதில் பார்த்து செயல்படுத்துறது ரொம்பவுமே நல்லது. ஃபேமிலிங்கிறது ரொம்ப முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம். அலைச்சல் இருக்கும், இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் பாப்பா கொஞ்ச நேரத்தை தலைச்சது சார் அப்படிங்கிற மாதிரி அலைச்சல்கள் இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, குரு வழிபாடு வெற்றி வழிபாடு.
1: விருச்சிக ராசிகளுக்கான அன்பர்களுக்காக கேட்டீர்கள். அதனைத் தொடர்ந்து தனுசு ராசிக்காரர்களுக்கானது. இது
6: விஷயத்தில் போராடி ஜீப்பு, இது இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு அப்பப்போ வருத்தங்கள் மனசில் இருந்தாலும் சரி பார்த்துப்போம், இறைவன் இருக்கார் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே தோன்றிகிட்டே இருக்கும். இன்றைய தினத்தில் அந்த மாதிரி தான். இளம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார். யாரேனும் ஒரு விஷயத்துக்காக பாடுபட்டு அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைய தினத்தில் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாற்றுறதுக்கு முன்னாடி கவனம் தேவை. ஆனால் சுச்சுவேஷன் உங்களுக்கு அப்படி மாறக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் இதை சொல்லவே இல்லையே, சொன்ன விஷயத்தை சொல்லலேன்னு சொல்ல வைக்கும். அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் ஏமாற்ற மாட்டேன், நான் எதிர்மறையாக சொல்ல மாட்டேன். பட் சுச்சுவேஷன் பேஸ்டு நீங்கள் சொன்ன விஷயத்தை இல்லைன்னு கூட சொல்ல வைக்கலாம். அதே மாதிரி நம்பி ஏமாந்தது இனிமேல் ஏமாறப்படாதுன்றத ஒரு தற்காப்புக்காக கூட சில காரியத்தை எடுத்து பண்ணக்கூடாத நாளாக மாறலாம். ஸோ இதில் கவனம் என்பது தேவை. இந்த மாதிரிலாம் நடக்கப்படாது சார், எனக்கு நெகட்டிவாக வேண்டாம், எதுக்கு போய். வாழ்க்கையில் பாசிட்டிவாக இருக்கிறது நல்லது, நேர்மையாக இருக்கிறது நல்லது, இதுதான் உண்மை. அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும் பொழுது நிறைய கோபூஜை பண்ணுறது நல்ல பலன்களை தரும். எப்பவுமே நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதை எப்பவுமே செயல்படுத்துறது பெரிய ஆபத்துலேருந்து விலகி கொடுக்கும். நல்லது உங்களை தேடி வரும், கெட்டது உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும்.
1: இதுவரை தனுசு ராசிக்காரர்களுக்கான நன்மைகளையும் பலாபலன்களையும் கேட்டீர்கள். அதனைத் தொடர்ந்து மகர ராசி அன்பர்களுக்கான இதனை தருகின்றார் மகேஷ் ஐயா.
6: விடாத உழைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் நம்ம ஒரு சத்தன் லெவலுக்கு மேலே போட முடியலையே அப்படிங்கிற வருத்தங்கள் எத்தனையோ நாள் பட்டிருப்பேன். வெளியில் என்னென்னு யோசிச்சிருப்பேன், ஒரு டீக்கு கூட இல்லையேன்னு சொல்லிட்டு, ஒரு காஃபிக்கு கூட இல்லையேன்னு சொல்லிட்டு எத்தனையோ நாட்கள் நம்ம இப்படி இருந்துட்டு இருக்கோமேன்னு வருத்தப்பட்டுவள். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் செல்ஃப் மேட் பர்சன் சார், நானே ஜெயிச்சு நானே வந்து நானே இன்னைக்கு இப்படி இருந்துட்டு இருக்கேன் சார், கடவுளுடைய அனுகிரகம் தான் என்னை இந்தளவுக்கு கொண்டு வந்தது. பட் இது பத்தாது, இதை விட நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது, நிறைய முயற்சிகள் இருக்குது. நான் நினச்சதெல்லாம் நடந்தால் இன்றைக்கி நல்லா ஓஹோ ஆகான் இருப்பேன். இன்றைக்கி நான் கஷ்டப்பட்ட அளவுக்கு என் குழந்தை கஷ்டப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் நான் பார்த்த அந்த பெரிய சொஃபஸ்டிகேட்டடான ஒரு விஷயத்தை என் குழந்தையும் நல்லா அனுபவிக்கணும், அவனும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும். வேலை மாற்றம் பண்ணும்போது கவனம் தேவை, தொழில் பண்ணும்போது கவனமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுன்னு இருக்கிறது, அட்டைப்பட்டி சம்மந்தமான தொழில் பண்ணுறது, கேமரா சம்மந்தமான தொழில் பண்ணுறது, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்குது, குணச்சித்த நடிகராக இருந்துருப்போம், நகைச்சுவை நடிகராக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் மகர ராசி நண்பர்கள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனம்.
1: இதுவரை மகர ராசிக்காரர்களுக்கான பலாபலங்களை கேட்டீர்கள். அதனைத் தொடர்ந்து கும்பராசி அன்பர்களுக்கானது.
6: சில விஷயங்கள்லாம் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு தற்காப்பு வேணும் அப்படின்னு சொல்லுவாள். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, பணம் கொடுக்கறது, பணம் வாங்கிறது, குடுக்கல் வாங்கும்போது செக்கு வாங்கிக்கிறது, ஃபினான்ஸ் பண்ணும்போது செக்கு வாங்கிக்கிறது, எப்பவுமே அத்தாட்சி தேவைன்னு சொல்லுவாள். அந்த அத்தாட்சி இல்லாமல் எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு கடைசியில் வருத்தப்படுறத விட நம்ம எப்பவுமே கரெக்டாக ஒவ்வொரு

0: அரசியலில் இருக்கிறவர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து பதவிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம இப்படி போய் மாட்ட விட்டுட்டாலேன்ற பயம் கூட அப்பப்போ வரும் உத்தியோகத்தில். சரி தாண்டி வருவோம், எத்தனையோ பார்த்தாச்சுங்கிற ஒரு நம்பிக்கை. லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறது, புதுசாக எதுனா ஒரு படிக்கிறது, இது போன்ற விஷயங்கள் வெற்றிகரமாக இருந்திருக்கும். கெட்ட வழியில் போகப்படாது, கெட்டது செய்யப்படாது அப்படிங்கிறத எப்பவுமே தாரக மந்திரமாக எடுத்துட்டோம்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு.
1: அன்பு உறவுகள், இதுவரை கும்பராசி காரலுக்கான நிகழ்வினை கேட்டீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய மீன ராசி அன்பர்களுக்கானது.
0: எடுத்த காரியத்தை ஜெயிச்சே தீர்வு, அனுகூல்யம் உண்டு, வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வா, ஒரு சில நபர்கள் உபதிரவம் செய்வா. திருமண விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள்லாம் பொண்ணு கேட்டாச்சு, பையன் கேட்டாச்சு, ஜாதகம் செட் ஆயாச்சு, ஓகேஷனா எங்களுக்கு ஓகே, இங்கேஷனா உங்க, இப்படி எல்லா விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. காலை வேலைகளில் சுபகாரியம் பேசுறதுக்கு நல்லா இருக்கு. மாலை வேலைகளில் இன்றைய தினத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில காரியங்கள் தடங்கள் மரமாக இருந்ததுன்னா நீங்கள் யார்ட்டையோ வெளியில் இதை பற்றி முன்னமே சொல்லிட்டேன், நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க, அதனால தான் அந்த காரியத்தில் தடங்கள் வருது. முதல்ல நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை சொல்லாதீங்க, அப்படி சொல்லாமல் இருந்தாலே நல்ல பலன்கள் கொடுக்கும். பேப்பர் சம்பந்தமான, அதே சமயத்தில் எஜுகேஷனல் ஸ்கூல் காலேஜில் நடத்திட்டு, ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டில் பணியாற்றின்னு இருக்கவங்க, செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்தின்னு இருக்கவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா எப்பேற்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் போயிடும்.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள், அவர்களுக்கும் எமது நன்றிகள். அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் தொடர இருக்கின்றது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் அன்பர்களே. அதற்கு முதல் இன்று புதன்கிழமை, அன்பு நேயர்களே, புதன்கிழமை 7:10 இருந்து 8 மணி வரை சாரதி அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பந்திய நிகழ்ச்சி வானொலியில் விளம்பரம். இன்றைய பந்திய நிகழ்ச்சியில் சூப்பர் கவிஞர், பெண் கவிஞர் தாமரை அவர்கள் இயற்றிய பாடல் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது அன்பர்களே. கவிஞர், பெண் கவிஞர் தாமரை அவர்கள் அருமையான பாடல்கள், உங்கள் உள்ளங்களை தொட்ட எந்த உயிரே எந்த உயிரே என்ற பாடல், அதனைத் தொடர்ந்து முன்தினம் பார்த்தேன் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து அனல் மேல் பனித்துளி வாரணம் 1000, நெஞ்சுக்குள்ளே பெய்திடும் வாரணம் 1000 போன்ற அந்த திரைப்படங்களிலிருந்து இந்த பாடல்கள் அவரே எழுதிய பாடல்கள். அதனைத் தொடர்ந்து பெண் கவிஞர் தாமரையினுடைய இயற்றிய பாடல்கள் வருகின்றது. தவமின்றி கிடைத்த வரமே அன்பு திரைப்படத்திலிருந்து, இஞ்சூருங்க இஞ்சூருங்க 10 கிலோ கூடுதுங்க தெனாலி திரைப்படத்தில், உன்னை கொடு என்னை தருவேன் என்ற திரைப்படத்தில், மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா என்ற பாடல், வசிகரா திரைப்படத்திலிருந்து மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து, அதனைத் தொடர்ந்து முதன் முதலாக ஜன்னல் வழியே என்ற பாடல், எங்கள் அண்ணா திரைப்படத்தில் பார்த்த முதல் நாளே பார்த்த முதல் நாளே, வேட்டையாடு விளையாடு என்ற படத்தில், இதுதானா இதுதானா நான் பார்த்த சாமி திரைப்படத்தில், ஒரு முறை பிறந்தேனே உனக்கு நான் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் அந்த பாடல், செந்தூரா திரைப்படத்தில் இருந்து செந்தூரா செந்தூரா போகன், அதாவது போகன் திரைப்படத்தில் செந்தூரா செந்தூரா என்ற பாடல், கண்ணான கண்ணே விஸ்வாசம் திரைப்படத்தில் கண்கள் இரண்டால் கண்கள் இரண்டால் கட்டி இழுத்தேன் என்ற சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து, சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் வெள்ளையாய் மனம் குள்ளம் கொண்ட அந்த பாடல், இவ்வாறு பல பாடல்கள் தாமரை அவர்களுடைய கவிதை வரியில் வந்த பாடல்கள். நீங்கள் இப்பொழுதே அழைத்து எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் பாடல்களை தரலாம் அன்புறுகளே. தொடர்ந்து வானலையில் ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து வருகின்றது.
2: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்கள்

0: தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரீ ஜோசப் ஹெனப் 93,700 ரன் செய்ய. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77,500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06-67-20-40. நேரம் சரியாக 8:53 கராச்சத்தில், 7:53. அன்பு உறவுகள், இன்று மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து டிஆர்டி அன்பு உறவுகளுக்கு எமது இதய நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்காக நாம் தரும் பாடல்
1: You're very nice.

பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று மங்களகரமான சின்னத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் டிஆர்டி தமிழ் குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. தொடர்ந்து வானலையில் வலம் பெறுகின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு நேற்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து பல்வேறு பட்ட சந்திப்புகளில் ஈடுபட்டிருந்தது. போர் முடிவடைந்து விட்டது, இனியும் ஒரு போர் ஏற்படும் என்று நான் நம்பவில்லை. ராணுவத்தினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை மீண்டும் மக்களிடமே கையளிக்கப்படும் போது, தென்னிலங்கையில் சிலர் ராணுவத்தினரின் காணிகளை மக்களுக்கு வழங்குவதாக இனவாத நோக்கில் குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் ராணுவம் விடுவிப்பது அந்த மக்களின் சொந்த காணிகளையே தவிர ராணுவத்தினரின் காணிகள் அல்ல. இந்த அரசாங்கம் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கான செயல்முறைகளை தொடர்ந்தும் முன்னெடுக்கும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் தலைமையிலான ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் வடக்கு மாகாண ஆளுநரை நேற்று ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போது, அந்த சந்திப்பின் போது ஆளுநர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் 39வது நாளாக நேற்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் இன்று செம்மணி மனித புதகுழியை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார்கள். செம்மணி மனித புதகுழி விடயத்தில் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஏற்பாட்டில் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக அரசாங்கம் ஏற்கனவே தனது தெளிவான நிலைப்பாட்டை அறிவித்துவிட்டது. நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் நடைபெறும் இந்த செயற்பாடுகளில் அரசாங்கத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதிச நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். இந்த நாட்டில் தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு கொள்கை அடிப்படையில் ஒன்றிணைந்திருக்கிறோம். எமது முயற்சியை தவறான கண்ணோட்டத்தில் அரசாங்கத்துக்கு சார்பானவர்களே பார்க்கிறார்கள், போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். எமது புதிய ஒன்றிணைவு தமிழ் பேசும் மக்களுக்கு பயனுடையதாகவே அமையும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற கோப்புக்குழு அறிக்கைகள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையில் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய மற்றும் சர்வதேச சக்திகளினால் பௌத்த சாசனத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விரோத செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்காக எதிர்வரும் ஜூலை 27ஆம் தேதி கொழும்பில் மகாசங்க மாநாடொன்று கூட்டப்பட இருப்பதாக உலப்பனை சுமங்கல தேரர் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் தனது இயலாமையை மறைப்பதற்காக அடக்குமுறைகளையும் அச்சுறுத்தல்களையும் கையில் எடுத்துள்ளது. எதிர்கட்சிகளை நசுக்கிவிடலாம் என்று நினைப்பது அரசாங்கத்தின் அறியாமை. 2029இல் நாமல் ராஜபக்சாவை நிச்சயமாக ஜனாதிபதியாக்குவோம் என்று ராவண பலைய அமைப்பின் பொதுச் செயலாளர் இத்தகைத்த சத்தாசித்த தேரர் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவின் ஆலோசனைகள் தற்போதைய அரசாங்கத்துக்கு தேவையில்லை. கடந்த ஆட்சியின் தவறுகளை மீண்டும் செய்யாமல் நாட்டின் பொருளாதாரத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் பலப்படுத்தும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுற்றாடல் பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்ற வழக்குகள் விரைவுபடுத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கும் பாதாள உலக குழுவினருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளதால் நிலைகுலைந்து போயுள்ள எதிர்கட்சியினர் நீதியமைச்சருக்கு எதிராக கொண்டுவர முனையும் நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராக இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவிக்கிறார். அரசாங்கம் முன்வைத்துள்ள சர்ச்சைக்குரிய நீதித்துறை சட்டமூல திருத்தங்களை நிறைவேற்றினால் உடனடியாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் விலகி அரசியலையே கைவிட தான் தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தில் நிறைந்து கிடக்கும் இந்திய இழுவை படகுகளை உரிய வகையில் அகற்றுவதோடு அந்த மீன்பிடி துறைமுகத்தை மீனவர்கள் பயன்படுத்தத்தக்கவாறு நிலைமைகளை ஏற்படுத்துமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரிடம் வலியுறுத்தியிருக்கிறார்.
സൗദി അറേബ്യാവിൽ നബികൾ നായകത്തെ അപമതിച്ച കുറ്റച്ചാട്ടിൽ കൈദ് ചെയ്യപ്പെട്ടുള്ള ശിവരാജ അനോജനെ മനിതായ്മാന അടിപ്പടിയിൽ വിടുതൽ ചെയ്തതക്ക് തേവയാണ് നടപടിക്ക് അരസാംഗം മേൽക്കൊള്ള വേണ്ടുമെന്ന് ഇലങ്കൈ തമിഴ്സ് കക്ഷിയും അമ്പാറ മാവട്ട പാർലമെന്റ് ഉറുപ്പിനർ കവീന്ദ്രൻ കോടീശ്വരൻ നേറ്റു സഭയിൽ ഇതിനെ വലിയുറുത്തിനാർ. മുന്നൾ ജനാപതി മഹിന്ദ രാജപക്സാവിൻ പുതർവർ യോസിത രാജപക്സാവുക്ക് സ്വന്തമാണ് തനിയാർ വങ്കി കണക്കൊണ്ടിൽ 17 മില്യൺ രൂപ പണം വെപ്പിലിടപ്പെട്ടമൈ തുടർബാന വളക്കെ എതിർവരം ഓഗസ്റ്റ് മാസം 7ാം തീയതി വരെ ഒത്തിവെത്തത് കോമകമ മേൽനിധി മന്ത്രം നേറ്റു ഇതർക്കാണ് ഉത്തരവായി പിറപ്പിച്ചിരിക്കുന്നത്. കയ്യൂട്ടൽ മറ്റും ഊഴൽ കുറ്റച്ചാട്ടുകളെ വിസാരിക്കും ആണെക്കുളു അഖിലേശിയ കക്ഷിയും മുന്നാൾ പൊതുചിരാളർ അഖിലവിരാജ് കാര്യവസം തുടർബിൽ വിസാരണകളെ തൽപോത് ആരംഭിച്ചിരിക്കുന്നത്. വീതി അഭിവൃദ്ധി അധികാര സഭയ്ക്ക് സ്വന്തമില്ലാതെ മാഹാണ സഭകൾ അല്ലെങ്കിൽ ഉള്ളൂരാക്ഷി അധികാര സഭകളിന് കീഴുള്ള 60 വീതികളെ പുനരമേപ്പത് തുടർബിൽ പരിന്തുണകളെ സമർപ്പിപ്പതർക്കാക അധികാരികൾ കൊളുവൊണ്ട് നിയമിപ്പതർക്ക് അമച്ചറവൈ അംഗീകാരത്തെ വഴങ്ങിയിരിക്കുന്നത്. ഇലങ്കൈ മത്തിയ വങ്കിയും നാണയ കൊള்கை സഭ ഓരിരവ് കൊள்கை വട്ടി വീതത്തെ 8.75% പേണുവതക്ക് തീരുമാനത്തെ മേൽക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ഇലങ്കൈ പോക്കുവരത്ത് സഭയും നഗരങ്ങൾക്കിടയിലാണ് മറ്റും തൊലദൂര സേവകൾക്കാക മുൻപ് തിട്ടമിടപ്പെട്ടിരുന്ന 600 സാധാരണ പേരുന്തുകൾക്ക് പതിലാക 600 കുളിരൂട്ടപ്പെട്ട പുതിയ പേരുന്തുകളെ കൊള்வனவு செய்ய அமைச்சரவை அனுமதியை வழங்கியிருக்கிறது. നുഹർവോർ വകാര ആണയം നേറ്റ് നാട് മുഴുവനുമുള്ള മുഖ്യ നഗരങ്ങളിലുള്ള പേരുന്ത് നിലയങ്ങൾ പോക്കുവരത്ത് മയങ്ങൾ മറ്റും മുഖ്യ നീണ്ടദൂര പേരുന്ത് നിലയങ്ങൾക്ക് അരികിലുള്ള വ്യാപാര നിലയങ്ങൾ മറ്റും സിറ്റുണ്ടി സാധകളെ കുറിവെച്ച് 112 സിറപ്പ് അവസര സോധനകളെ നടത്തിയിരിക്കുന്നത്. ഇലങ്കയിൽ ഡെങ്കു പരവും അപായം അടുത്ത 3 വാരങ്ങൾക്ക് തുടർന്ന് അധികരിക്കുമെന്ന് അമച്ചറവൈ പേച്ചാളറും സ്വാധാര അമച്ചറുമാണ് നളിന്ദ ജേദിസ തെരുവിച്ചിരിക്കാർ. தென்மாகாணத்தின் திக்வெல்ல பகுதியைச் சேர்ந்த 4 வயது சிறுமியொருவர் டெங்கு இரத்த கசிவு காய்ச்சினால் காலி தேசிய வைத்தியசாலையின் சிறுவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து போனார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு பரமேஸ்வரி சண்முகசுந்தரம் நினைவாக 45 மில்லியன் பெறுமதியான 2 கண்லேசர் யந்திரங்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. சீனப்பிரஜி ஒருவரிடமிருந்து சுமார் 2 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாராவின் மகன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேவேந்திரமுனை கந்தர பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. மஸ்கலிய நல்லதண்ணி மோகினி எல்ல பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று பத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்து போனார்கள். விவசாயம் மற்றும் விவசாய காப்பீட்டு சபை பயிர் இழப்புகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக உருளைக்கிழங்கு மற்றும் காய்கறி பயிர்ச்செய்கையை உள்ளடக்கிய ஒரு புதிய காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. கண்டி பிரதான நீர் விநியோக திட்டத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அவசர மற்றும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக கண்டி மாவட்டத்தில் பல சேவை பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை 4 மணி நேரத்துக்கு நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. 2ஆம் தவணை பரீட்சைகளின் ஒரு பகுதியாக இன்று நடைபெற இருந்த 9ஆம் தரத்துக்கான புவியியல் மற்றும் குடியியல் கல்வி பாடங்களுக்கான பரீட்சையை தென்மாகாண கல்வி திணைக்களம் ஒத்திவைத்திருக்கிறது. இந்திய செய்திகளில் டெல்லியின் ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டத்தில் பங்கேற்க தானும் தயாராக உள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நேற்று கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இந்தியாவின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துவதாக இந்திய அரசு குற்றம் சாட்டியிருக்கிறது. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய முடியாதென்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவினை பிறப்பித்து தமிழக வெற்றிக்கழக வேட்பாளரின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது. கடம்பத்தூர் ஒன்றியம் பிஞ்சிவாக்கம் கிராமத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரச புறம்போக்கு நிலத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக மீட்டெடுத்துள்ளார்கள். தர்மபுரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகே இளம்பெண் ஒருவர் கிணற்றில் தள்ளி 3 குழந்தைகளை கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்டார்.
அக்கா கணவர் மீது ஏற்பட்ட மோகத்தால் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த வருங்கால கணவரை கொன்ற இளம்பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்தியா முதன்முறையாக டெங்கி தடுப்பூசிக்கு ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. அசாமில் தொடரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21 உயர்ந்துள்ளது. 16 மாவட்டங்களில் 564,000 பேர் பாதிப்படைந்துள்ளார்கள். சிக்கிம் மாநிலம் நாமச்சி மாவட்டத்தில் சமர்துங் பகுதியில் கட்டப்பட்டு வரும் NHPC திஸ்தா நிலை நீர்மின்லிய சுரங்கத்தின் மித்தேன் வாயு வெடித்தபத்தில் தற்போது வரை 12 தொழிலாளர்கள் அங்கு உயிரிழந்து போனார்கள். பிரிட்டனின் புதிய பிரதமராக பொறுப்பேற்ற ஆண்டி பன்காம் தலைமையிலான பிரிட்டன் புதிய அமைச்சரவையில் 2 இந்திய வம்சாவளிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். நாடு முழுவதும் கடந்த மாதம் நடத்தப்பட்ட ஆய்வில் 159 தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாஸ் கடைகளுடன் இணைந்துள்ள மதுக்கூடங்களில் சிகரெட், பீடி, புயலை பொருட்கள் விற்பனை செய்ய தடை விதித்து தமிழக அரசு புதிய கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியுள்ளது. சென்னையில் தங்கம் விலை என்று சவரனுக்கு 1,680 என்று, ஒரு சவரன் 1,07,440 கிராமுக்கு 210 என்று, ஒரு கிராம் 13,430 விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில், ஈரான் மீதான தாக்குதல்களின் 11 இரவை நேற்று அதிகாலையில் நிறைவு செய்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஈரான் அமெரிக்கா இடையே மீண்டும் போர் தீவிரம் அடைந்திருக்கும் வேளையில் பாகிஸ்தானில் உள்ள மத்தியஸ்தர்களை சந்திக்க ஈரான் உள்துறை அமைச்சர் எஸ்கந்தர் மொமனி அங்கு சென்றடைந்திருக்கிறார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய ராணுவ தாக்குதல்களே இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ் 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் சமூக ஊடகத்தை பயன்படுத்த தடை விதித்துள்ளது. அவ்வாறு செய்யும் முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடாக பிரான்ஸ் வந்துள்ளது. அமெரிக்கா ஆகஸ்ட் 2028 இறக்குமதி செய்யப்படும் பொது பயன்பாட்டு மருந்துகளுக்கு 100 விழுக்காட்டு வரி விதிக்க திட்டமிட்டுள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதனை தமது சமூக ஊடகத்தில் அறிவித்திருக்கிறார். 2029 ஆகஸ்ட் முதல் அந்த வரி 200 விழுக்காட்டுக்கு உயரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேபாளத்தில் தனியார் கல்வி மற்றும் சுகாதார துறைகள் மீது விதிக்கப்பட்ட 3% வரியை பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து அந்த நாட்டு அரசு நேற்று திரும்ப பெற்றிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் பெய்து வரும் பலத்த மழை மற்றும் அதனால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 35 பேர் உயிரிழந்து போனார்கள். வியட்நாமின் தென்பகுதியில் பேருந்து தீப்பற்றி கொண்டதில் குறைந்தது 7 பயணிகள் இறந்தார்கள். 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். உலகின் பெரும்பாலான நாடுகளில் வசிக்கும் மக்கள் இணைய மோசடிகளில் சென்ற ஆண்டு $114 பில்லியன் பறிகொடுத்திருக்கிறார்கள். குழந்தை கடத்தல் விவகாரத்தில் தொடர்புடைய 19 பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் ஆண், எஞ்சிய 18 பேரும் பெண்கள். இந்தோனேஷியாவின் பண்டுங் நகரில் வழக்கு விசாரணை இது தொடர்பாக நடைபெற்று வருகிறது. சீனாவின் தென்பகுதியில் மோசமான வெள்ளம் 1,000 பேர் பாதிப்படைந்துள்ளார்கள். அவர்களுக்கு உதவி வழங்குவதற்காக சங்காயிலிருந்து ரகசியமாக சீனா சென்றார் ஒரு 18 மாணவன். அவருடைய இரக்க குணத்தையும் தயாள மனத்தையும் பலரும் பாராட்டி வருகிறார்கள். சீனாவின் சங்காயில் ஒரு நபர் கொசுக்கடியால் பெருமளவு அவதிப்பட்டிருக்கிறார். சியோங் என்பவர் டாக்ஸிக்காக சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த போது கொசுக்கள் கடித்தன. அவரது சட்டை, வாகனம் எங்கும் ரத்தம். 40 ரத்தம் கசிந்து கொண்டிருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், ரங்கிரி தம்புள்ளை சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற தம்புள்ளை சிக்ஸர்ஸ் அணிக்கு எதிரான லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 43 ஓட்டங்களால் கண்டி ராயல்ஸ் அணி இலகுவாக வெற்றி பெற்றிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஜூன் மாதத்துக்கான சிறந்த வீராங்கனைக்கான விருதினை இங்கிலாந்து வீராங்கனை டெனி வியாட் ஹட்ச் பெற்றிருக்கிறார். ஆடுகளத்தின் தன்மை மற்றும் ஆட்டத்தின் சூழலுக்கேற்ப துணை கேப்டனாக தான் பொறுப்புடன் விளையாட வேண்டும் என்று திலக் வர்மா தெரிவித்திருக்கிறார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியிலிருந்து காயம் காரணமாக நியூசிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் டெரில் மிட்சல் விலகியிருக்கிறார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி கர்மன்பிரீத் சிங் தலைமையில் 20 பேருடன் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகின் நம்பர் 1 டென்னிஸ் வீராங்கனை அரினா சபலங்கா தொடர்ந்து 100 கடந்து முதலிடத்தை தக்க வைத்து சாதனை படைத்திருக்கிறார்.
அர்ஜென்டினா கால்பந்து அணியின் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு தனது சொந்த ஊருக்கு திரும்பியிருக்கிறார். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 6வது சுற்றில் இந்தியாவின் நிகல் சரின், எம்பிரானஸ் ஆகியோர் வெற்றி பெற்றார்கள். போட்டியில் அவர்களுக்கு இது முதல் வெற்றியாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 384.03%, இந்திய பிரமதியில் 109.89%. ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.66%, இந்திய பிரமதியில் 96.34%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 414.26%, இந்திய பிரமதியில் 118.53%. ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 450.63%, இந்திய பிரமதியில் 128.94%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.72%, இந்திய பிரமதியில் 68.29%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியிடம் பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் டார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: பூனைகள் மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனா மரக்கறியண்டா. அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasseville
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெரும்

0: தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜி இல்ல சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:19 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:19. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். எப்படி அன்பு ஒருவர்களை நலமாக உற்சாகமாக இருக்கின்றன, அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் முனைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு பெற்றாகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை, அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பார்த்திபன், நலமா இருக்கிறீங்களா?
2: மழையும்
1: கொஞ்சம் கொஞ்சம் பெய்யும், விதியெல்லாம் போட்ட பிறகு சுபா அந்த மாதிரி வரும். அப்ப என்ன பாடல கேக்க போறீங்க?
2: எனக்கு எங்கிருந்தோ வந்தாள் படத்துல.
1: எங்கிருந்தோ வந்தாள்?
2: எங்கிருந்தோ வந்தாள்,
1: வந்தானா வந்தாளா?
2: வந்தானா வந்தாள்,
1: ரெண்டு பேர் ரெண்டு படமும் இருக்குது. சிவாஜி நடிச்சது உண்டு, உண்டு எஸ்பி பாலசுமணியத்தோட இணைந்து ராகு
2: நடிச்ச படம்.
1: ஓகே, அதுல இருந்து நல்ல பாடல்.
2: சிவாஜியும் ஜெயலலிதா நடிச்ச படம்.
1: ஒரே பாடல் அழைக்கும் நான்
2: அடிக்கடி
1: அடிக்கடி கேட்டாதான் நல்ல பாட்டு தான். அடிக்கடி கேட்கறது பாட்டுகள் வந்து மக்களுடைய உள்ளங்கள்ல போய் சேரவனும். சும்மா நீங்க கேட்கிற பாடல் எல்லாம் எல்லா பாடமும் எல்லாருக்கும் விருப்ப மாட்டார்கள்.
2: போறீங்க
1: மக்கள் ஒரு ஆசையா எழுந்தி நல்ல பாட்டு இல்ல. அந்த பாட்டுல இந்த பாட்டுல எனக்கு அஞ்சு பாட்டு தெரியுமா? எல்லாரும் வந்தவர்கள் அண்டைய கேட்டு நீங்க அதே மாதிரி நல்ல பாடல் வந்து ஒரு காலையில வந்து காலை பூந்தன்றல ஒரு சிதமான நல்ல தென்றலோட வர்ற ஒரு பாடல்களை ஆசையாக டிஸ்கோ பாடல்கள் இல்லாம. அப்ப சரி, பாட்டுடைய பேரை சொல்லையா? பாட்டோட நல்ல பாட்டோட வந்து தரமான பாடலாக வந்து மக்களுக்கு கேட்கக்கூடிய மாதிரி அவருடைய சிந்தனையில் தோன்றி அவருடைய நெஞ்சு மட்டும் போய் இதயத்துல போய் தொங்கிக் கொண்டிருக்கிற
2: பாட்டு சொல்றேன். எல்லோரும் வந்தவர்கள் வருக,
1: அதான் அண்டையை கேட்டுனீங்க.
2: என்ன
1: ஒரு ஆளை எடுத்து இருக்கலாம், ஒரு நல்ல அழகான பாடல் சொல்லுங்க பார்த்திபன் பிளீஸ்.
2: நீங்க
1: போடுது, நான் இன்டர்வியூல இல்ல, உங்களுக்கு தான் நீங்க பாட்டு கேட்க வரீங்க, நீங்க தான் சொல்லணும்.
2: அடுத்த
1: அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் வணக்கம்.
3: வணக்கம்
1: எப்படி இருக்கீங்க சதீஷ்?
3: நன்றி.
1: மல்லிகை மல்லிகை என்ற பாடலை கேக்குறீங்களா? தாமரை அம்மா எழுதின பாடல்.
3: என்ன
1: ஏன் வீட்டில் ரேடியோ ஊட்டி வச்சிருக்கீங்க? நன்றி நன்றி நன்றி நன்றி
3: நன்றி. வணக்கம்.
1: மல்லிகையே மல்லிகையே பார்த்தாள்.
3: ஆமா. வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி. வாழ்த்துகள் உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மாலங்கள். நன்றி.

0: பாடலே சதீஷ்காக வழங்கியிருந்தோம் அன்பர்களே. அது அவர் சதீஷ் கேட்டது என்ன உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரையிலிருந்து, இது நான் கொடுத்தது நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்தில் வளனி பாரதி அவர்களுடைய கவிதை வரியில் வந்த அருமையான பாடல். இந்த நேரத்தில் பதனி மோகன் அவர்கள் வைஃபரோடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் பதனி.
1: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்களும் டென்ஷன் படாம நலமாக இருக்க வேணும்னு இறைவனை
0: வேண்டிக்கொண்டேன்.
1: டென்ஷன்டா அது பதகளிப்பு தானே. ஒரு என்னன்னு சொல்றாரு, காலமேல வந்து பாட்டுகளோடு
0: குச்சிப்புடி அந்த மாதிரி வர பதகளிப்போ
1: அப்படியே காலத்தால வந்து அத என்னங்க மேடம் கொஞ்சம் பிரஷர் ஏறிடும். என்ன
0: அது எனக்கு விளங்கல. எனக்கு பிரஷர் எனக்கு இல்ல பிள்ளை.
1: இல்லையா, நான் அது இருக்காது உங்களுக்கு தெரியாது. அது ஏறிடும்,
0: உண்மையா ஏறிடும்,
1: உண்மையா ஏறிடும். அது
0: என்ன பாடல கேட்க போறீங்க? நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: ஆமா, நலமாக இருக்கிறேன்னா அப்படியே நீங்களும் அந்த நலமாக இருக்கணும் குடும்பத்தோட என்று கேட்டுக்கொண்டு நான் ஒரு பாட்டுண்டு கேட்க போறேன். ஜென்சி பாடின பாட்டுண்டு முள்ளும் நிலரமண்டு நினைக்கிறேன். நான் வடிவா தெரியல பேசாதீங்க. அடி பொண்ணே பொண்ணு ஊஞ்சல் ஆடும் இளமை,
0: அடி பொண்ணே
1: உங்கள் தோன்றும் இயற்கை,
0: அடி பொண்ணே பொண்ணு ஊஞ்சல் ஆடும் இளமை.
1: என்ன? ஆமாம்,
0: அந்த பாட்டு அப்படியா?
1: ஆமாம் ஆமாம், ஜென்சி ஜென்சி பாடின பாட்டு உண்டு. பழைய அவட பாட்டுகள் நல்ல பாட்டு தானே.
0: எனக்கு தெரியாது ஜென்சியே.
1: உங்களுக்கு தெரியாதா?
0: அவட
1: கொண்டு வர இல்லை, நேரம் மறைஞ்சு போட்டினா அதோட உங்களுக்கு தெரியல.
0: என்ன மறைக்கிறது பிள்ளை?
1: கொஞ்சம் கொஞ்சம் ஜானகியையும் மாணிகேரம் அவைய கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வந்த உடனே சித்திரா வந்த உடனே இவைய எல்லாம் அடிபட்டு போட்டுனா.
0: அடி பொண்ணே
1: அடி பொண்ணே பொண்ணுஞ்சல் ஆடும் இளமை, பொண்ணுஞ்சல் பொண்ணுஞ்சல் ஆடும் இளமை, முள்ளும் நிலரும் படம் வந்து நினைக்கிறேன். சோபா சோபா நடிச்ச படம். சோபா
0: நடிச்ச பாபா உங்களுக்கு பிடிச்ச நடிகையா?
1: நல்ல நடிகைதான். ஞாபகம்
0: எனக்கு தெரியாது. நான் பள்ளிக்கூடம் படிச்சிருந்தாலும் நடிப்பை பிடிச்ச சொல்றதுக்கு விமர்சிக்கிறதுக்கு
1: நீங்க பள்ளிக்கூடத்துல போய் இதுகளை படிக்க வேணும்.
0: என்ன நல்ல நடிப்பு கூடாத நடிப்பு கண்டுபிடிக்கிறவள்ள?
1: நான் படிய கண்டுபிடிக்கிறதில்ல. அந்த படிக்கிற காலத்துல
0: என்ன சோபா நடிச்சா என்ன இந்த பாட்டுக்கு நல்ல படம் நல்ல பாட்டுன்னு சொல்றீங்க? அது இந்த கருத்தாலம் எனக்கு விளங்க இல்ல.
1: என்ன பாத்துனா அந்த ஞாபகங்கள் இப்ப வருது தானே?
0: வருது ஞாபகம்.
1: ஞாபகங்கள் வருது. நீங்க திரும்ப இருக்க எடுத்து பாக்கணும் இந்த படங்களை. என்ன
0: அப்படி எங்கப்பா பார்த்தா இல்லாம விளங்கும்? என்ன இளையராஜன்ற இசையில
1: அந்த இயற்கை இயற்கையான ஒரு பாட்டு ஒன்று நல்ல கிராம பாட்டுகள். இயற்கை இயற்கையில் இயற்கையில் தோன்றும் வண்ணங்கள் வண்ண வடிவமா இருக்கும்
0: எல்லாம். அப்பா அப்ப அந்த இயற்கையெல்லாம் ஊர்ல ரசிச்சிருக்கிறீங்க? நன்றி வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடலை தெரிஞ்சு அப்படியே ரசித்து கேளுங்க.

0: ஒலித்த பாடலை மதனி மோகன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். கண்ட கவியரசர் கண்ணதாசன் இந்த பாடல் எழுதவில்லை, அவருடைய பிறமகன் பஞ்சு அருணாசலம் அவர்கள் இந்த பாடலை இயற்றியிருக்கின்றார், இசையமைத்திருக்கின்றார். இசைஞானி பாடலை பாடியிருக்கின்றார் ஜென்சி அவர்கள். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: ஓ வணக்கம் சித்ரா பவன் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
1: என்ன
0: செய்யறார்
1: அவர் இருக்கிறார், அவருக்கு நான் வேணுமாம். அவர் அங்க ரூமுக்கு விட்டா அங்க இருக்கிறாரு, கொஞ்சம் ஹோலுக்கு வேணுமாம், தான் வந்திருக்கணுமா. உண்மையாண்ணா அவர் பாவம்,
0: அவர் பாவம், உலகத்தில் உள்ள எல்லாரும் பாவம் தான்.
1: பாவம்ன்ற உயிரா பிறந்தா பாவங்கள் தான் எல்லாருமே.
0: எல்லாரும் பாவம், நீங்க இவரை வச்சு ஜெயிலுக்கு வச்சு பூட்டி வைக்கிறதெல்லாம் சரியான பாவம் தானே.
1: அதுதானே
0: கண்மணி காதல் வாழ்க. என்ன படத்துல இந்த பாட்டு?
1: அது ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி.
0: ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, கிட்டத்தட்ட உங்களை
1: மாதிரி. நான் அப்படி இல்லை.
0: நான் நீங்க அப்படி இல்லை. அப்ப கண்மணி காதல் வாழ வேண்டும். இந்த பாடல கேக்குறீங்க, ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி. ஓகே, பாய்கராஜன்.
1: அது மீனா,
0: மீனாவும் பாய்கராஜன் நடிச்சது. ஓகே, அப்ப அந்த பாடல தருகின்றேன், கேட்டு மகிழ்ந்து. நன்றி
1: அண்ணா.
0: நன்றி.

0: ஒலித்து பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சித்ரா பவன் அவர்கள் நோர்வேயில் இருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: அமரர்கள் ஆணைய அமரர்கள் ஆகிய கவிஞர் கண்ணதாசனின் கற்பனைவர்களுக்கு, கவிஞர் கண்ணதாசனின் கற்பனைவர்களுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க, டி எம் சவுந்தரராஜன் பாட, நேற்றைய தினம் தனது 25வது ஆண்டு நினைவாக கொண்டப்பட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த சங்கிலி திரைப்படத்தில் இருந்து நல்லோர்கள் வாழ்வை காக்க நமக்காம நம்மை காக்க ஹாப்பி நியூ இயர் என்ற பாடல். மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், திராவுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், 100வது பிறந்த நாளை தான் முன்னிருந்து செய்கிறேன் என்று. சிவாஜி கணேசன் 100வது பிறந்த நாளை நினைவு நாளை தான் முன்னிருந்து செய்கிறேன் என்று திராவுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்.
0: அது மட்டும் அவர் இருப்பாரா? கணக்கு பார்க்காம இப்படி பிறந்த நாளை தான் செய்யறேன்னு சொன்னவரோ, அவர் வீட்டு காசுல இருந்து செய்யப்படுறா அல்லது தனிப்பட்ட முறையில செய்யப்படுறா அல்ல அரசாங்கத்தின் அரசு சார்பில் அரசு இன்னொரு பழமொழி என்று சொல்லுவாங்க. அந்த பழமொழி மாதிரி தான் இருக்குது. என் பொண்டாட்டி கையே என்ன மாதிரி அந்த பழமொழி மாதிரி தான் இருக்கு. என்னையா என்னையா என்ன விளையாட்டுங்கிற நடிகத்தை வச்சு எல்லாரும் பந்தாடுறாங்கள.
1: இன்றைக்கு
0: நீங்க கொண்டு வருவீங்க அப்படின்னு நான் என்ன அதுக்கு ஓமா இல்லையா சிரிப்பில் நிற்கிறீங்க?
1: இல்ல இல்ல ராஜனை நேற்று நான் கொண்டு வந்திருக்கலாம். அதை விட முக்கியமான அறிவியல் ஒன்று இருக்குது. இது ஒவ்வொரு வருஷம் பெறும், அதுவும் ஒவ்வொரு வருஷம் பெறும் தான் சொல்லல. அது எனக்கு இதை விட அது எனக்கு முக்கியமா இருக்கு.
0: ஓகே,
1: அப்ப அதுக்காண்டி பிற்போடப்பட்டிருக்கேன்.
0: நன்றி வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் உங்களை இல்லம் தேடி வருகின்றது கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி, வணக்கம் ராஜாண்ண.

ஸ்வரமில்லாமல் இல்லாமல் சந்தோஷமா ஆடி பாடுங்க இளமை

நாட்டில் கூட சிங்கம் உண்டு, நல்ல மனத்தில் தங்கம் உண்டு, பார்த்து பழந்து பயம் கவலையே.

0: ஒழித்த பாடலை விரும்பி கிடந்தார் விபி அவர்கள். அவரை தொடர்ந்து திருமதி நாகேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் வைபர் ஊடாக. வணக்கம் நாகேந்திரன்.
1: வணக்கம் ராஜா. நான் ரஜினி நாயேந்திரன்.
0: எப்படி இருக்கிற ரஜினி?
1: நலமாகவே இருக்கோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு.
0: நன்றி நன்றி. உங்களுடைய அன்பான பிரார்த்தனைகளுக்கு என்ன பாடலுக்கு கேட்கறீங்க ரஜினி?
1: நான் வந்து சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தால் துடிக்கிறேன், வாய் இருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன்.
0: அம்மாளா ஜி, இது என்ன நடக்குது? இப்ப உங்களை பார்க்க ஒரு மோசமா தான் கிடக்க.
1: பாட்டா அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்து, பின்ன கேப்ப மட்டும் வந்தேன்.
0: அருமையான பாடல், விசுவநாதன் ஒரு டியூட் பாடல், ஜானகியம்மாவோட சேர்ந்து பாடிய பாடல். பார்த்தீங்களா படம் சொல்லத்தான்
1: நினைக்கிறேன்?
0: உங்களோட படிச்ச நண்பிகள் எல்லாம் இப்ப எங்கெங்க இருக்கிறார்கள்?
1: ஒரு ஆள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறா.
0: ஒரே ஒரு ஆள் தானே இருக்கிறா?
1: ஒரு ஆள் மெட்ட அந்த சென்னை சில்க்ஸ் அந்த கடை வச்சிருந்துச்சுன்னா
0: கண்மணிகள்.
1: ஆமா,
0: ஓகே,
1: நல்ல மாதிரி எல்லாரும் இருந்ததை இப்ப தெரியாது என்னன்னு.

0: தெரியாது.
1: வாழ்க்கையில பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகள் வளர்ந்து பிள்ளைகளை கல்யாணம் செய்யணும் அப்படி எல்லாம் போய்க்கல. என்ன நன்றியம்மா, உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு பாடுங்கள். நன்றி நன்றி. அவர் சகோதரி ரஜினி நாகேந்திரம் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை சகோதரி ரஜினி நாகேந்திரன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஜேர்மனியிலிருந்து விஸ்வநாதன் அவர்களோடு ஜானகியம் இணைந்து பாடிய ஒரு டூயட், அதாவது பெண் ஆண் குரலோடு பெண் குரல் இணைந்து பாடிய ஒரே ஒரு பாடல். அவர் நூற்றுக்கணக்கான பாடல்களை தனித்து பாடியிருக்கின்றார், தத்துவ பாடல்களை. இந்த பாடல் ஒரு காதல் ஏக்கத்தோடு வந்த பாடல். இந்த பாடலை விரும்புகின்றார் ரஜினி நாகேந்திரன். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: ஆ வணக்கம் திருமதி கமலமணி நவராஜா. நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும்
0: நல்ல சூப்பரா இருக்கிறோம்.
1: நல்ல சூப்பரா இருக்கோம்.
0: இந்த பாட்டு கேக்குறீங்க?
1: நான் வாணிகேரம் அம்மா பாடின பாட்டு மேகமே மேகமே.
0: அந்த பாடு கேக்குறீங்களா?
1: ஆமா.
0: என்ன இருந்தா போல வாணியமா நினைச்சிட்டீங்க?
1: உங்களுக்கு தான்
0: எனக்கா வண்டிதான். வெரி குட், நல்ல பிடிச்ச பாட்டாவா அந்த குரல்ல. இதுக்குதான் தேசிய விருதெல்லாம் குடுக்கலையே.
1: நீங்களும் வாணிகேரம் அம்மாண்டா உயிர் உங்களுக்கு.
0: தேசிய விருதெல்லாம் அந்த போய் பித்தலாட்டம் அழகையும் பெறும். எனக்கு ஒரு மலர் மாலை நீ வாங்கணும். என்ன காதல் காதலுக்கு பாட்டால சொல்றோம். அந்த அந்த பேய்க்கு ஒன்றும் விளங்குவில்லை.
1: அந்த
0: இடத்துல கேட்டு அப்ப அந்த பாட்டை முழுமையாக ஒளிபரப்பணும். நன்றி.
1: நன்றி ராஜா.

ஒலிச்சா இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய காலை பூந்தன்றல் காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது ஏதியபெருமான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி கமல்வேணியின் நவரன் ராஜா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் கியாட்டி தமிழ் ஒலியில். மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உடத்தினர். சாசல் கார்ஜ்லாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்தனாவுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று பிணை வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,49,600 ரூபாயாகவும் 1 கிராம் 43,700 ஆகவும் விற்பனை செய்யப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு நேற்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து பல்வேறுபட்ட சந்திப்புகளில் ஈடுபட்டிருந்தது. போர் முடிவடைந்து விட்டது, இனியும் ஒரு போர் ஏற்படும் என்று நான் நம்பவில்லை. ராணுவத்தினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை மீண்டும் மக்களிடமே கையளிக்கப்படும் போது தென்னிலங்கையில் சிலர் ராணுவத்தினரின் காணிகளை மக்களுக்கு வழங்குவதாக இனவாத நோக்கில் குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் ராணுவம் விடுவிப்பது அந்த மக்களின் சொந்த காணிகளையே தவிர ராணுவத்தினரின் காணிகள் அல்ல. இந்த அரசாங்கம் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கான செயல்முறைகளை தொடர்ந்தும் முன்னெடுக்கும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் தலைமையிலான ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் வடக்கு மாகாண ஆளுநரை நேற்று ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போது அந்த சந்திப்பின் போது ஆளுநர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 39வது நாளாக நேற்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் இன்று செம்மணி மனித புதகுழியை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார்கள். செம்மணி மனித புதகுழி விடயத்தில் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஏற்பாட்டில் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக அரசாங்கம் ஏற்கனவே தனது தெளிவான நிலைப்பாட்டை அறிவித்து

கூறியது. நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் நடைபெறும் இந்த செயற்பாடுகளில் அரசாங்கத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதிச நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். இந்த நாட்டில் தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு கொள்கை அடிப்படையில் ஒன்றிணைந்திருக்கிறோம். எமது முயற்சியை தவறான கண்ணோட்டத்தில் அரசாங்கத்துக்கு சார்பானவர்களை பார்க்கிறார்கள், போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். எமது புதிய ஒன்றிணைவு தமிழ் பேசும் மக்களுக்கு பயனுடையதாகவே அமையும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற கோப்புக்குழு அறிக்கைகள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையில் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய மற்றும் சர்வதேச சக்திகளினால் பௌத்த சாசனத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விரோத செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்காக எதிர்வரும் ஜூலை 27 கொழும்பில் மகாசங்க மாநாடொன்று கூட்டப்பட இருப்பதாக உலப்பனை சுமங்கல தேரர் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் தனது இயலாமையை மறைப்பதற்காக அடக்குமுறைகளையும் அச்சுறுத்தல்களையும் கையில் எடுத்துள்ளது. எதிர்கட்சிகளை நசுக்கிவிடலாம் என்று நினைப்பது அரசாங்கத்தின் அறியாமை. 2029 நாமல் ராஜபக்சாவை நிச்சயமாக ஜனாதிபதியாக்குவோம் என்று ராவணபலய அமைப்பின் பொதுச் செயலாளர் இத்தகைய சத்தாசித்த தேரர் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவின் ஆலோசனைகள் தற்போதைய அரசாங்கத்துக்கு தேவையில்லை. கடந்த ஆட்சியின் தவறுகளை மீண்டும் செய்யாமல் நாட்டின் பொருளாதாரத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் பலப்படுத்தும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுற்றாடல் பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்ற வழக்குகள் விரைவுபடுத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கும் பாதாள உலக குழுவினருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளதால் நிலைகுலைந்து போயுள்ள எதிர்கட்சியினர் நீதியமைச்சருக்கு எதிராக கொண்டுவர முனையும் நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராக இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவிக்கிறார். அரசாங்கம் முன்வைத்துள்ள சர்ச்சைக்குரிய நீதித்துறை சட்டமூல திருத்தங்களை நிறைவேற்றினால் உடனடியாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் விலகி அரசியலையே கைவிட தான் தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தில் நிறைந்து கிடக்கும் இந்திய இழுவை படகுகளை உரிய வகையில் அகற்றுவதோடு அந்த மீன்பிடி துறைமுகத்தை மீனவர்கள் பயன்படுத்தத்தக்கவாறு நிலைமைகளை ஏற்படுத்துமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரிடம் வலியுறுத்தியிருக்கிறார். சவுதி அரேபியாவில் நபிகள் நாயகத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள சிவராஜா அனோஜனை மனிதாயமான அடிப்படையில் விடுதலை செய்வதற்கு தேவையான நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் நேற்று சபையில் இதனை வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்சாவுக்கு சொந்தமான தனியார் வங்கி கணக்கொன்றில் 17 மில்லியன் ரூபாய் பணம் வைப்பிலிடப்பட்டமை தொடர்பான வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7 வரை ஒத்திவைத்தது கோமகம மேல்நீதிமன்றம் நேற்று இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் தொடர்பில் விசாரணைகளை தற்போது ஆரம்பித்திருக்கிறது. வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமில்லாத மாகாண சபைகள் அல்லது உள்ளூராட்சி அதிகார சபைகளின் கீழ் உள்ள 60 வீதிகளை புனரமைப்பது தொடர்பில் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை 8.75% பேணுவதற்கு தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. இலங்கை போக்குவரத்து சபையின் நகரங்களுக்கு இடையிலான மற்றும் தொலைதூர சேவைகளுக்காக முன்பு திட்டமிடப்பட்டிருந்த 600 சாதாரண பேருந்துகளுக்கு பதிலாக 600 குளிரூட்டப்பட்ட புதிய பேருந்துகளை கொள்வனவு செய்ய அமைச்சரவை அனுமதியை வழங்கியிருக்கிறது. நுகர்வோர் விவகார ஆணையம் நேற்று நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் உள்ள பேருந்து நிலையங்கள் போக்குவரத்து மையங்கள் மற்றும் முக்கிய நீண்ட தூர பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளை குறிவைத்து 112 சிறப்பு அவசர சோதனைகளை நடத்தியிருக்கிறது. இலங்கையில் டெங்கு பரவும் அபாயம் அடுத்த 3 வாரங்களுக்கு தொடர்ந்து அதிகரிக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜெதிச தெரிவித்திருக்கிறார்.
தென் மாகாணத்தின் திக்வெல்ல பகுதியைச் சேர்ந்த 4 வயது சிறுமியொருவர் டெங்கு ரத்த கசிவு காய்ச்சினால் காலி தேசிய வைத்தியசாலையின் சிறுவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து போனார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு பரமேஸ்வரி சண்முக சுந்தரம் நினைவாக 45 மில்லியன் பெறுமதியான 2 கண்லேசர் இயந்திரங்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. சீன பிரஜி ஒருவரிடமிருந்து சுமார் 2 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாராவின் மகன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேவேந்திர முனை கந்தர பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. மஸ்கெலிய நல்லதண்ணி மோகினி எல்ல பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்து போனார்கள். விவசாயம் மற்றும் விவசாய காப்பீட்டு சபை பயிர் இழப்புகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக உருளைக்கிழங்கு மற்றும் காய்கறி பயிற்சியை உள்ளடக்கிய ஒரு புதிய காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. கண்டி பிரதான நீர் விநியோக திட்டத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அவசர மற்றும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக கண்டி மாவட்டத்தில் பல சேவை பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை 4 மணி நேரத்துக்கு நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. 2ஆம் தவணை பரீட்சைகளின் ஒரு பகுதியாக இன்று நடைபெற இருந்த 9ஆம் தரத்துக்கான புவியியல் மற்றும் குடியியல் கல்வி பாடங்களுக்கான பரீட்சையை தென்மாகாண கல்வி திணைக்களம் ஒத்திவைத்திருக்கிறது. இந்திய செய்திகளில் டெல்லியின் ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டத்தில் பங்கேற்க தானும் தயாராக உள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நேற்று கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இந்தியாவின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துவதாக இந்திய அரசு குற்றம் சாட்டியிருக்கிறது. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய முடியாதென்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவினை பிறப்பித்து தமிழக வெற்றி கழக வேட்பாளரின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது. கடம்பத்தூர் ஒன்றியம் பிஞ்சிவாக்கம் கிராமத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரச புறம்போக்கு நிலத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக மீட்டெடுத்துள்ளார்கள். தர்மபுரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகே இளம்பெண் ஒருவர் கிணற்றில் தள்ளி 3 குழந்தைகளை கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்டார். அக்கா கணவர் மீது ஏற்பட்ட மோகத்தால் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த வருங்கால கணவரை கொன்ற இளம்பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்தியா முதன்முறையாக டெங்கி தடுப்பூசிக்கு ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. அசாமில் தொடரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. 16 மாவட்டங்களில் 564,000 பேர் பாதிப்படைந்துள்ளார்கள். சிக்கிம் மாநிலம் நாமச்சி மாவட்டத்தில் சமர்துங் பகுதியில் கட்டப்பட்டு வரும் NHPC திஸ்தா நிலை நீர்மின்லிய சுரங்கத்தின் மித்தேன் வாயு வெடித்த பத்தில் தற்போது வரை 12 தொழிலாளர்கள் அங்கு உயிரிழந்து போனார்கள். பிரிட்டனின் புதிய பிரதமராக பொறுப்பேற்ற ஆண்டி பன்காம் தலைமையிலான பிரிட்டன் புதிய அமைச்சரவையில் 2 இந்திய வம்சாவளிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். நாடு முழுவதும் கடந்த மாதம் நடத்தப்பட்ட ஆய்வில் 159 தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாஸ் கடைகளுடன் இணைந்துள்ள மதுக்கூடங்களில் சிகரெட் பீடி புயலை பொருட்கள் விற்பனை செய்ய தடை விதித்து தமிழக அரசு புதிய கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியுள்ளது. சென்னையில் தங்கம் விலை என்று சவரனுக்கு 1,680 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,07,440 ரூபாவாகவும் கிராமுக்கு 210 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,430 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் ஈரான் மீதான தாக்குதல்களின் 11வது இரவை நேற்று அதிகாலையில் நிறைவு செய்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஈரான் அமெரிக்கா இடையே மீண்டும் போர் தீவிரம் அடைந்திருக்கும் வேளையில் பாகிஸ்தானில் உள்ள மத்தியஸ்தர்களை சந்திக்க ஈரான் உள்துறை அமைச்சர் எஸ்கந்தர் மொமனி அங்கு சென்றடைந்திருக்கிறார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய ராணுவ தாக்குதல்களே இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ் 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் சமூக ஊடகத்தை பயன்படுத்த தடை விதித்துள்ளது. அவ்வாறு செய்யும் முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடாக பிரான்ஸ் வந்துள்ளது.
அமெரிக்க ஆகஸ்ட் 2028 இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொது பயன்பாட்டு மருந்துகளுக்கு 100 விழுக்காட்டு வரி விதிக்க திட்டமிட்டுள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதனை தமது சமூக ஊடகத்தில் அறிவித்திருக்கிறார். 2029 ஆண்டு ஆகஸ்ட் முதல் அந்த வரி 200 விழுக்காட்டுக்கு உயரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேபாளத்தில் தனியார் கல்வி மற்றும் சுகாதார துறைகள் மீது விதிக்கப்பட்ட 3% வரியை பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து அந்த நாட்டு அரசு நேற்று திரும்ப பெற்றிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் பெய்து வரும் பலத்த மழை மற்றும் அதனால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 35 பேர் உயிரிழந்து போனார்கள். வியட்நாமின் தென்பகுதியில் பேருந்து தீப்பற்றி கொண்டதில் குறைந்தது 7 பயணிகள் இறந்தார்கள், 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். உலகின் பெரும்பாலான நாடுகளில் வசிக்கும் மக்கள் இணைய மோசடிகளில் சென்ற ஆண்டு 114 பில்லியன் டாலரை பறிகொடுத்திருக்கிறார்கள். குழந்தை கடத்தல் விவகாரத்தில் தொடர்புடைய 19 பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் ஆண், எஞ்சிய 18 பேரும் பெண்கள். இந்தோனேஷியாவின் பண்டுங் நகரில் வழக்கு விசாரணை இது தொடர்பாக நடைபெற்று வருகிறது. சீனாவின் தென்பகுதியில் மோசமான வெள்ளம் 1000 பேர் பாதிப்படைந்துள்ளார்கள். அவர்களுக்கு உதவி வழங்குவதற்காக சங்காயிலிருந்து ரகசியமாக சீனா சென்றார் ஒரு 18 வயது மாணவன். அவருடைய இரக்க குணத்தையும் தயாள மனத்தையும் பலரும் பாராட்டி வருகிறார்கள். சீனாவின் சங்காயில் ஒரு நபர் கொசுக்கடியால் பெருமளவு அவதிப்பட்டிருக்கிறார். சியோங் என்பவர் டாக்ஸிக்காக சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த போது கொசுக்கள் கடித்தன. அவரது சட்டை, வாகனம் எங்கும் ரத்தம். 40 நிமிடங்களுக்கு ரத்தம் கசிந்து கொண்டிருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் ரங்கிரி தம்புள்ளை சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற தம்புள்ள சிக்ஸர்ஸ் அணிக்கு எதிரான லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 43 ஓட்டங்களால் கண்டி ராயல்ஸ் அணி இலகுவாக வெற்றி பெற்றிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஜூன் மாதத்துக்கான சிறந்த வீராங்கனைக்கான விருதினை இங்கிலாந்து வீராங்கனை டெனிவியாட் ஹட்ச் பெற்றிருக்கிறார். ஆடுகளத்தின் தன்மை மற்றும் ஆட்டத்தின் சூழலுக்கேற்ப துணை கேப்டனாக தான் பொறுப்புடன் விளையாட வேண்டும் என்று திலக் வர்மா தெரிவித்திருக்கிறார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியிலிருந்து காயம் காரணமாக நியூசிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் டெரிக் மிட்சல் விலகியிருக்கிறார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி கர்மன்பிரீத் சிங் தலைமையில் 20 பேருடன் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகின் நம்பர் ஒன் டென்னிஸ் வீராங்கனை அரினா சபலங்கா தொடர்ந்து 100 வாரங்கள் கடந்து முதலிடத்தை தக்க வைத்து சாதனை படைத்திருக்கிறார். அர்ஜென்டினா கால்பந்து அணியின் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு தனது சொந்த ஊருக்கு திரும்பியிருக்கிறார். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 6வது சுற்றில் இந்தியாவின் நிகல் சரின், எம் பிரானஸ் ஆகியோர் வெற்றி பெற்றார்கள். போட்டியில் அவர்களுக்கு இது முதல் வெற்றியாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 384.3%, இந்திய பிரமதியில் 109.89%. 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.66%, இந்திய பிரமதியில் 96.34%. 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 414.26%, இந்திய பிரமதியில் 118.53%. 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 450.63%, இந்திய பிரமதியில் 128.94%. 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.72%, இந்திய பிரமதியில் 68.29%. கேட்டது மணிக்குருதரவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: பண்டிகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
1: விடாது இங்க போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
5: 11 13 rue Caille 75 000 de Paris.
4: VT Superstore Gala Gonesse Sassadil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
4: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெரும்

0: ராஜாண்ணா மாதிரி இருக்கு.
1: ராஜாண்ணா? ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
0: என்ன அடையாளம் தான் இது, என்ன கோலம் இது?
1: ஐயோ, நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க, நான் வந்து பார்த்த மாதிரி இப்போ கடவுள்லாம் உங்களை என் காலம் வந்தது தெரியாது. எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
2: உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
3: நேரம் சரியாக 10:22, ஐக்கியராட்சியத்தில் 9:22. இந்த நேரத்தில் பேராசிரியை பர்மீன் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரை ஒன்றை தருகின்றோம்.
4: நீதான் உன் கையில் இருக்கக்கூடிய ரிமோட்ங்கிறது வேற எதுவுமே இல்லை, அது ஒரு மந்திர கோல். நீ என்ன நினைக்கிறாயோ அது அது உனக்கு அது தரும். நினைக்கிறதா முக்கியமே தவிர கையில இருக்கக்கூடிய ரிமோட் முக்கியமே கிடையாது. பல நேரங்கள்ல என்ன ஆகுது தெரியுமா, ரிமோட் என்ன நினைக்குதோ அதுக்கு பின்னால நீங்க ஓடிடுறீங்க. நான் அப்படி ஓடுவதே இல்லை. உன் வயதிலேயே நான் அதை நிறுத்தி கொண்டேன். அதனால் தான் 32 நாடுகளுக்கு மேலாக நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் பிறந்த போது எங்க அம்மா என்னை தூக்கிட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க தாத்தா வீட்டுல என்னை கூட்டிட்டு போறாங்க. நான் பொம்பளை பிள்ளைங்கிறதுனால எங்க அப்பா என்ன பார்க்க வரலன்னு எங்க அம்மா சொன்னாங்க. கையில காசே இல்லாம ரிக்ஷால ஏறி இருக்காங்க அம்மா. ரிக்ஷாக்காரர்கிட்ட சொல்லி ரிக்ஷாக்கார் சொன்னார் 1 ரூபா கொடுக்கணும்ட்டு. ரிக்ஷாக்காரர்கிட்ட அம்மா சொன்னா 4 தான் இருக்கு, பிள்ளைக்கு 15 பைசாக்கு பால், உனக்கு 10 பைசா தான் தருவேன், கூட்டிட்டு போய் விட்டா விடுனாராம். சரி புள்ளத்தாச்சியா இருக்காளேன்னு சொல்லிட்டு கையில குழந்தை, நான் 3 நாள் குழந்தை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால இருக்கக்கூடிய அந்த ஒரு தெரு இருக்கு, அந்த தெரு அங்கப்ப நாயக்கன் தெரு, அங்கதான் எங்க தாத்தா வீடு. அங்க அம்மா இறங்கிட்டாங்க. ரிக்ஷாக்காரரு அந்த 10 பைசா வாங்கல, ஏன்னா போமான்ட்டார். வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து 10 பைசா செலவு இல்லாம தான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 32 நாடுகளுக்கு போயிட்டு வந்தேன்ல பிள்ளைகளை, ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினது இல்லை. இப்போ வந்துட்டு போற செலவை கூட நிர்வாகம் தான் கொடுக்குது. வாழ்க்கை உங்களை தன் கையில் எடுத்துக்கொண்டு கொண்டாடும் எப்பொழுது தெரியுமா? கவனத்தோடு நீ இந்த வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது. நான் இந்த ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறேன், ஒரே ஒரு ஒரு ஒரு மெசேஜ் நான் அதை இப்போ கடத்திட்டு போயிடுறேன். As a teacher, I know that I cannot teach anything to my children, to my students. 25 ஆண்டு காலமாக ஒரு கல்லூரியில் இணை பேராசிரியராக ஒரு துறையின் தலைவராக இருந்து 25 ஆண்டுகள் பணியாற்றிய அந்த அனுபவத்தில் வெள்ளி விழா நாயகியாக நிற்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், எந்த குழந்தைக்கும் நம்ம எதுவுமே சொல்லிக் கொடுத்துட முடியாது. We cannot teach anything to our students. The only possibility is we can inspire them. We can inspire them. Why? To aspire. நீ வெளிப்படுவதற்காக உன் மீது ஒரு பாதிப்பை, ஒரு தாக்கத்தை, ஒரு விருப்பத்தை அவ்வளவுதான் ஒரு ஆசிரியர் ஏற்படுத்த முடியும். இதோ உன் மீது உனக்கான விருப்பத்தை, நீ அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த வழியை மட்டும் நான் சும்மா அப்படி ஒரு தட்டு தட்டிட்டு, அந்த முட்டை இருக்குல்ல, இந்த முட்டை இருக்குல்ல, உள்ள இருக்கிற கோழி குஞ்சு இருக்குல்ல, அது உள்ளந்து தட்டுச்சுன்னா ஜனனம், உள்ளந்து தட்டிட்டு வந்துச்சுன்னா ஜனனம், வெளியில இருந்து யாராவது தட்டுனாங்கன்னா மரணம். எல்லாம் முட்டை சாப்பிடுறது, கை தட்டுறது. நான் உனக்கு என்ன தெரியுமா சொல்லி தருகிறேன், நீ தட்டி கொண்டு வெளியில் வா, நீ உள்ளிருந்து புறப்படு. இட் இஸ் யோர் லைஃப், யோர் வேர்ல்ட். நீ தான் அதை, இந்த ஆசிரியை சொல்லுகிறேன், இந்த தாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், உன் டைரிகளில் இன்றைக்கு போய் எழுதி வைத்துக்கொள். The only person under the sky will help you is you.
5: நீ தான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். உன் விழிப்புணர்வு தான் உன்னை காப்பாற்றும். வரும்போது சிட்டுக்குருவி மாதிரி தான் வர்றீங்க, போகும்போது பொந்துக்கோழி மாதிரி போறீங்க. நான் என்ன சொல்றேன், சிட்டுக்குருவி மாதிரி வந்தல்ல, பருந்து மாதிரி போ, ராஜாளி மாதிரி போ, சிறகை விரித்து கொண்டு போ. அப்படி போகாமல் புலி முட்டையா உட்கார்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில உன்னதமான இடத்திற்கு போகின்றவர்கள் யார் தெரியுமா? தனக்கு எது தெரியாது என்பதனை தெரிந்து வைத்திருக்க கூடியவர். எது எனக்கு தெரியலையோ அது எனக்கு தெரியணும், எனக்கு இது தெரியாதுன்னு தெரியணும். I don't have any knowledge on this. அப்படிங்கறது நமக்கு தெரியணும். நம்ம பிள்ளைகள் கிட்ட பாருங்க, அந்த கற்றலே இல்லை, அந்த பயம். எனக்கு யாராவது என்ன யாரா தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்றதுன்ற பயம். இந்த பயத்தை விடுகின்றவர்கள் மட்டும்தான் கற்றலுக்கு வெட்கத்தை

சின்ன வயசுல இருந்து அதுக்கு தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லுது, சத்தமா திட்டுது. அறிவில்ல, நல்லா தானே பிறந்த, இந்த வயசுல போய் இப்படி முட்டாள்தனமா இருக்க, சூடா இருக்கேன்னு சொல்றேன்ல, உன் புத்திக்கு எட்டல, இப்படி பிடிச்சா கை எரிஞ்சிடாது, அறிவு கிட்டவளே, சரியா பிடி அப்படின்ட்டு ஒரு 15-20 செகண்ட் திட்டின உடனே இப்படி பிடிக்குது. இப்ப இங்க நிறுத்துறேன், நம்ம எல்லாம் சிரிச்சிட்டோம். இப்ப உங்ககிட்ட கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தோம்னா நீங்க இப்படிதான் பிஹேவ் பண்றீங்க. இப்ப நாங்க எல்லாருக்கும் உங்க மேல கோவப்பட்டுலாமா? தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு இப்படி நீட்டுச்சா, திட்டின உடனே இப்படி பிடிக்குதே, அதனுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் இன்னைக்கு நானும் நீங்களும் பேசிக்க வேண்டிய செய்தி. ஒரு விஷயம் சொன்னா குழந்தைகளே, உடனடியா கற்பூரமா புரியணும். உங்கள் மீது கவலையோடு சொல்கிறேன், ஏன் நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னா உடனே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது தெரியுமா? இதுதான் ரகசியம், இன்னைக்கு சொல்றேன். இந்த ரொம்ப இப்படி பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எது சொன்னாலும் இங்க போவாது. வேகமான காட்சிகளை பார்த்து கொண்டே இருக்கின்றவர்களால் நிதானமாக ஒன்றை படிக்க முடியாது, நிதானமாக ஒரு விஷயத்தை உடனடியாக புரிந்து கொள்ள முடியாது. புக் ரீடிங்ல இருக்கக்கூடிய மைண்ட் ப்ராசஸிங் பேட்டர்ன் மொபைல்ல இல்லை. இது உங்களுக்கு புரியணும், பரவாயில்லனா 40 வருஷம் ஆகும் முன்னேறதுக்கு, புரிஞ்சுக்கிட்டனா 4 நிமிஷத்துல முன்னேறலாம். நான் கடவுள் நம்பிக்கை கொண்டவள், பிரபஞ்ச சக்தியின் மீது எனக்கு நிறம் புரிதல் இருக்கு. எனக்கு இந்த சக்தி சாதாரணமானது இல்லை, பிரபஞ்ச

0: லவ் பண்ணாத, அனுபவத்துல சொல்றேன், நாசமா போயிரும் வாழ்க்கை. கைத்தட்டி காட்டி கொடுத்துட்டியா? அதான் அது காட்டி கொடுத்துருச்சு. அது அது பக்கத்துல இருக்கிறத காட்டி கொடுக்குது, இல்லைன்னா அது காட்டி கொடுத்துக்குது. அதை விட கொடுமை சொல்லவா, லவ் பண்றதை விட கொடுமை சொல்லவா, லவ் பண்ற பக்கத்துல உட்காரு. ஆளும் மாறாது, சம்பவங்களும் மாறாது, ஆனா 8 மணிக்கு ஆரம்பிக்கும், சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அதே சேம் பிளட். நான் ஒண்ணு சொல்றேன், முடிஞ்சா அந்த மாதிரி உளறுதுங்கல்ல லவ் பண்ணிக்கிட்டேன், 15 நிமிஷம் பக்கத்துல உட்காந்துட்டு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா பயன்படுத்திட்டு போய்கிட்டே இரு. அதுங்களுக்கு புரியணும், எது சோகமா புலம்பிக்கிட்டே இருக்குதோ அதுங்களுக்கு புரியணும். நம் சோகங்களை சுமப்பதற்காக யாரிடத்திலும் தோள்களும் இல்லை, நம் கண்ணீரின் கணங்களை கேட்பதற்காக யாரிடத்திலும் காதுகளும் இல்லை என்பது அவர்களுக்கு புரிந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சில தவறுகளை செய்யவே மாட்டார்கள். அவர்கள் செய்வதற்கு என்ன காரணம், கேட்பதற்கு ஒரு காது இருக்கிறதுன்னு. நான் இப்படியே சொல்ல, லூசா நீ, என்ன ஆச்சுன்னு கேட்டா 15 நிமிஷம் உளர்ற அப்படின்ட்டு போய் நான் படிக்கிறவங்க பக்கத்துல உட்காந்து பாஸ் பண்ணியிருக்கிறேன். வாழ்க்கை ஒரு முறைதான் வரும் குழந்தைகளை, ஒரு முறை வரும் வாழ்க்கையை நீ எப்படி பயன்படுத்த போகிறாய்? நான் ரொம்ப சின்சியரா ஒரு விஷயத்தை உனக்கு நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன். சின்சியரா ஒரு விஷயம், நான் இந்த பிரபஞ்ச சக்தின்னு சொன்னேன்ல, அதை நீ நம்புற அப்படின்றா, உண்மையா நான் சொல்ற, நீ நம்பு. ஆள் மனம் இருக்குல்ல, அதுல இன்னிலிருந்து ஒரு முடிவெடு. உன் பலவீனங்களை பட்டியல் போடு, உன் பலங்களை பட்டியல் போடு, பலவீனங்களை கட் பண்ணிட்டே வா. அதனால் பலம் கூடாது, ஆனால் அந்த பலத்தை நீ செய்வதற்கான உன் செயல்பாடுகளில் தீவிரம் கூடும். அந்த தீவிரத்தை கூட்டுவதற்காக நீ உன்னை பட்டியல் போடு. நான் பட்டியல் போடுகிறேன், உன் வயதிலிருந்து போடுகிறேன். நான் இப்படி சொல்றேன், இனி எனக்கு பதில் சொல்லு, என்னை எத்தனை பேருக்கு இங்க தெரியும் ஏற்கனவே? ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷமா தெரியும்? 2 இயர்ஸா தெரியும். ரகசியம் சொல்லவா, 3 இயர்ஸ்க்கு முன்னால உன்னுடைய மொபைல்ல நான் வந்து சேர்றதுக்கு அதுக்கு முன்னால 27 வருஷம் நான் உழைச்சிருக்கேன். ஒன் டேல நான் வந்து உன்னை சேரல, உன் வயதிலிருந்து நான் உழைத்திருக்கிறேன். இது இருக்குல்ல, இது உறுதியான ஒரு ஒரு அறிமுகம், உனக்கும் எனக்குமானது உறுதியான அறிமுகம். இது செடி அல்ல, இது மரம், ஆணிவேர் கண்ட மரம். இந்த உழைப்பை உனக்கு சொல்லுகிறேன், என் வயதுக்கு நீ கடந்து வர வேண்டும். இந்த வயதில் நீ செய்ய வேண்டிய சில விஷயங்களை சொல்லுகிறேன். மிகப்பெரிய கனவு ஒன்று வைத்துக்கொள், அந்த கனவுக்கு பெயரெல்லாம் இல்லை, ஆனால் அந்த கனவை காண். உனக்கு தெரியுமா, எனக்கு பெரிய கனவு, நான் மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்தவள், சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை நான், மிக ஏழ்மையான குடும்பம், ஒருவேளை தான் சாப்பாடு, ஆனால் மிகப்பெரிய கனவு இருந்தது. என்ன கனவு தெரியுமா, எனக்குன்னு ஒரு பெரிய ஆபீஸ், என் ஆபீஸ்க்கு முன்னால வந்து ஒரு 20 பேர் உட்கார்றதுக்கு சேர், அதுல ஒயிட் டவல் போட்ட ஒரு உனக்குன்ற ஒரு சேர், வெளியில வந்தனா உனக்குன்னு கார், அந்த கார் ஒயிட் கலர்ல இருக்கணும். நான் சிறிய சிறிய விஷயங்களை கனவு கண்டிருக்கிறேன், வெரி டைனி மெட்டீரியல்ஸ். ஆனா படிச்சதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ், ஃபீஸ் கட்டுறது கூட காசு இல்லை. எம்ஏ முடிச்சிட்டேன், பிஎட்டும் பண்ணிட்டேன், பிஹெச்டி சேரணும், காசு வேணும், காசு இல்லை. ஒரு ஸ்கூல்ல டீச்சரா போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது குழந்தைகளை. என்ன டீச்சர்னு கேட்டனா நீ சொல்லுவ, அவங்க உயர்ந்தவர்கள். எனக்கு கிடைத்த வாய்ப்பு பிடி டீச்சர். ஏன்னா நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல நல்ல, இப்ப இருக்கிற உருவத்தை பார்த்து முடிவு பண்ணாதீங்க, 180 பிரைஸ் வாங்கியிருக்கேன் நான் ஸ்போர்ட்ஸ்ல, நல்லா ஓடுவேன் நான், இப்ப விட்டாலும் ஓடிடுவேன். 3 மாசம் 900 ரூபாய் சம்பளம், 2000 ரூபாய் தான் கட்டணும், 3 மாசம் ஒர்க் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன். சரி, காசு வாங்கிட்டு போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு. அந்த டைம்ல வெயில்ல உட்கார வைப்பாங்க, பிடி டீச்சருக்கு ஸ்டாஃப் ரூம்ல இடம் கிடையாது, கனவு பெருசு வாய்ப்பு குறைவு. பிடி டீச்சர் போன, வெயிலா இருக்குன்றதுனால ரவுண்ட்ஸ் வந்த ஒரு நாள் அந்த ஸ்கூலுக்கு. ரவுண்ட்ஸ் வரும்போது கிளாஸ்ல வந்து ஒரு கிளாஸ் ஃப்ரீயா இருந்தது, உள்ள போய் பார்த்தேன், யார் டீச்சர் அப்படின்னு கேட்டேன். டிசிப்ளின் தானே, யார் டீச்சர்? தமிழ் டீச்சர். வரலையா? வரல மிஸ். என்ன கிளாஸ்? திருக்குறள். ஓகேடு, ஒழுக்கமுடைமை. எத்தனை பாட்டு நடத்தியிருக்காங்க? 4. 5வது நான் நடத்தவா? பசங்களாம் சிரிச்சுதுங்க. நடத்துவீங்களா மிஸ்? ஆரம்பிக்கிறேன். டீச்சர் வந்துட்டாங்க. பிடி டீச்சர் பர்வீன் சுல்தானா, 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம்ல என்ன பண்றீங்க? என்னது கையில புக்கு? நீங்க கீழே உள்ள போங்க. She have all the rights to tell that because it is her class. She is the teacher. I only bridge the limits.
1: உனக்கு தெரியாது, யாரையாவது அப்படி வெளியில போகலாம் சொன்னா வலிக்கும் மேடம்.

0: இங்க அமிலம் ஊறும், இங்க ஒரு மாதிரி கட்டும், இந்த இடத்துல சூடா பரவும். அது வரணுங்கிற நான் அப்படியே பொணமா அலைஞ்சிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் சூடு உள்ள இருக்குன்றது தெரியறதுக்கான சூழல் வந்துச்சு. நான் நல்லதுதான், நான் உங்களை அப்படி பார்த்தேன் வெளியில போன்னு சொன்னவங்க வந்துட்டேண்ணா. 3 மாசத்துக்கு அப்புறமா நான் PhD ஜாயின் பண்ணேன், PhD சப்மிட் பண்றேன், செலமரிஸ் காலேஜ்ல ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்றேன். அதுக்கப்புறமா எனக்கு SIT சொல்ற ஜஸ்டிஸ் பஷீர் முகமது சயீத் காலேஜ்ல இருந்து எனக்கு ஒரு கார்டு வருது. சல்மா சலாவுதீன் மேடம் அப்போ வந்து ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். நான் அந்த கார்டு எடுத்துட்டு வந்துட்டு இன்டர்வியூக்கு உட்கார, என் பக்கத்துல பார்த்தா என்ன வெளியில போக சொன்ன அந்த டீச்சர். இன்டர்வியூ போனேன், இன்டர்வியூ போர்டில் உட்கார்ந்துருந்தாங்க. சாட்சியோட சொல்றேன், விதி ரொம்ப விளையாடும், ரெண்டு பேரும் செலக்ட் ஆயிட்டோம் பக்கத்து பக்கத்து கேபின். ஆனா என்ன நன்றி தெரியுமா கடவுளுக்கு, வெளியில போன்னு சொன்னவங்களோட சரிநிகர் சமானமா ஒரே டிபார்ட்மெண்ட்ல உட்காந்து ஒர்க் பண்ற ஒரு வாய்ப்பு இல்ல. அதுல கூடுதல் விஷயம் என்ன தெரியுமா, பிரபஞ்சம் நம்மளை பார்த்துட்டே இருக்கு. நீ அறம் சார்ந்திருந்த, ஒழுக்கம் சார்ந்திருந்தேன்னு வச்சுக்கோயே, தீவிரமா இருந்தேன்னு வச்சுக்கோயே, வேலையில நீ யாரையும் துன்புறுத்தலன்னு வச்சுக்கோயே, யாரையும் துயரப்படுத்தலன்னு வச்சுக்கோயே, அந்த பிரபஞ்சம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தட்டு தான் முந்துரும்ங்கிறான் வள்ளுவர். என்ன சூப்பர் தெரியுமா, அதுல நான் PhD சப்மிட் பண்ணியிருந்தேன், அவங்க கிட்ட PhD இல்லை, அதனால 19 வருஷம் நான் உங்களுக்கு சீனியரா அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன். ஆனா அவங்க ரொம்ப உயர்ந்தவங்க, ரொம்ப நல்ல மனசு கொண்டவங்கன்னு பிறகு தெரிஞ்சது. 2 வருடங்கள் அவரை துறை தலைவராக வைத்து அவருக்கு கீழே அதற்கு பின்னால் நான் 2 ஆண்டுகள் வேலை செய்தனா, அதை பிரபஞ்சம் குறித்து கொண்டது, அதை பிரபஞ்சம் குறித்து கொண்டது. குறித்து கொண்டவுடன் என்ன நடந்தது, அவங்க ரிட்டையர் ஆகுறாங்க May 31st. June 16 காலேஜ் திறக்குது. I am the head of the department. அப்படி டிபார்ட்மெண்ட் ஹெட்டா போய் உட்கார்றேன். 18 ஒரு லெட்டர் வருது. யார்கிட்ட இருந்து, முதலமைச்சர்கிட்ட. என்ன லெட்டர், தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ்ச்சங்கத்திற்கு உங்களை துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் நாங்கள் பணி நியமனம் செய்திருக்கிறோம். இப்பொழுது நான் ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சயீத் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் இல்லை, தமிழ்நாடு அரசு நிறுவனமான உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணைத் தலைவரும் இயக்குநருமாக உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் அந்த மதுரைக்கு போகிறேன், உள்ளே போய் என்னுடைய ஆபீஸை பார்க்கிறேன். அதே வெள்ளை டவல் போர்த்திய மிகப்பெரிய இருக்கை, எனக்கு முன்னால் 20 பேர் உட்கார்வதற்கான அந்த இருக்கைகள், வெளியில வந்தா வெள்ளை கலர்ல நான் என்ன யோசிச்சனோ அந்த கார் நிற்கிறது என்னை அழைத்து செல்வதற்கு. குழந்தைகளே, நான் இதை உயிருடன் இருக்கிற சாட்சியாக சொல்லுகிறேன். பென்சிலில் ஆரம்பித்த என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு கிரீன் பென்ல வந்து நிக்குது. இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, இந்த கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்க் இருக்குல்ல, அதனுடைய அதிகாரம் கூடும். உங்களிடத்தில் சொல்வதற்கு வந்திருக்கிறேன், கனவு காண், சின்ன கனவு அல்ல, ஸ்மால் ட்ரீம் இஸ் அ கிரைம் என்கிறார் APJ அப்துல் கலாம். உட்கார்றதுக்கு இடம் கிடையாது, மரத்தடியில ஸ்டூல்ல உட்கார்ந்திருக்க. கனவு என்ன, ரியோஃபிஸ் கனவு தானே, காண என்ன, யார் தடுத்தா உன்ன கனவு காண்பதற்கே பயந்தால் எப்படி. இன்னில இருந்து ஒரு விஷயத்தை விட்டுடு, உன் காம்படிஷன் உன் கிளாஸ்ல இல்ல, உன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல, உன் காம்படிஷன் உலகத்துல வேற எங்கேயோ ஏதோ ஒரு உயர்ந்த நிலையில இருக்கு. கால்பந்தாட்ட போட்டியில் மிகப்பெரிய குளிர்பான நிறுவனம் பல கோடி ரூபாயை போட்டு அதை குத்தகைக்கு எடுத்தது. இன்றிலிருந்து ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னா, 15 ஆண்டுகளுக்கு அந்த குளிர்பான நிறுவனத்தின் அம்பாசிடர் மைக்கேல் ஜாக்சன் இறந்துட்டார், அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. அவங்களுக்கு இணையா இருக்கிற வேற ஒரு குளிர்பானம் வந்து அந்த இதை டேக் ஓவர் பண்ணுச்சு. நான் சொல்றது ஹிஸ்டரி. டேக் ஓவர் பண்ணும் பொழுது அந்த வேற ஒரு குளிர்பானத்தினுடைய குளிர்பானம்னா புரியுதுல்ல, தமிழ்ல சொல்லுங்க மேடம், சாஃப்ட் ட்ரிங்க். அந்த குளிர்பான இயக்கத்தினுடைய ஒரு CEO சொல்றாங்க, உங்க காம்படிஷன் நகர்ந்துட்டதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே, உங்க ரைவல் இல்ல. அந்த அம்மா சொன்ன பதில்ங்க, இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு உடம்பு பதறுது. எப்படி யோசிக்குது பாருங்களேன், அப்படி யோசிக்கிறவங்க தான் வெளியில் முன்னேறுகிறார்கள். அதே கூட்டத்துக்குள்ள நினைச்சு அங்கேதான் இருப்ப, உடைச்சுக்கிட்டு வெளியில வாங்குறனா, என்னாலேயே முடியுதுன்னா உன்னால முடியாதா, இதை சொல்றதுக்கு தான் வந்தேன். என்னாலேயே முடியுது, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட தமிழே பேச தெரியாத உணவு கூட ஒழுங்காக அளிக்க முடியாத வறுமை சூழலில் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு வார்த்தை தமிழ் கிடையாது, என்னாலேயே தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கீழே பணிபுரிய முடிகிறது என்றால் என்னம் தானே. இந்த சிஓ சொன்ன வார்த்தையை சொல்றேன், அனாதர் சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனி இஸ் நாட் மை காம்படிஷன். வேற யார் காம்படிஷன் உனக்கு? மை காம்படிஷன் இஸ் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர். மை காட், மைண்ட் ப்ளோயிங். இஃப் யூ தர்ஸ்ட் டோன்ட் திங்க் வாட்டர், திங்க் மீ. இதுதான் அவருடைய காம்படிஷன். அவர் சொல்றா, எங்க போய் தொடரா பாருங்க, என்னுடைய காம்படிஷன் எது? கூட இருக்கிறவளை ஜெயிக்கிறதா? இந்த 98 வாங்குற பிள்ளைங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கும். அது வாங்குறவங்களை ஆச்சரியமா பார்த்த காலம் ஒன்று உண்டு. அவங்க மேல எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாம போன ஒரு வினாடி உண்டு. அந்த வினாடி என்ன தெரியுமா? நல்லா படிக்கிற பிள்ளைய கேட்டு பாரு எக்ஸாமினேஷன் ஹால்ல, ஏ படிச்சிட்டியா? ஒண்ணுமே படிக்க, ஒண்ணுமே படிக்காம நீ பட்டுள்ள வீசி பறக்கிறியா? நீ எப்படி நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நீ 80 மதிப்பெண் வாங்குற பிள்ளையா, உனக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. இங்க பாரு, மானு மானு தான், மீனு மீனு தான். மீனு கடல்ல நீந்தோம், மானு காட்டுல ஓடும். நான் மீனு கடல்ல போட்டா நீந்துவேன், என்ன காட்டுல விடப்படுறேன், செத்துருவேன். உங்களில் யார் மீன் யார் மான், யாரா இருந்தாலும் அவங்கவுங்க ஃபீல்ட புடிச்சுக்கோங்க, அந்த ஃபீல்ட பாருங்க. நீ 80% உனக்கு. என்ன மேடம் அவ்வளவு நிறைய சொல்றீங்க? 65 ஓகே, 65 தான் உன் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல். நான் இந்த அம்மா சொல்ற எழுதி வச்சுக்கோ, இன்னைக்கு உன் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் 65 மேல உனக்கு இல்ல, அவ்வளவுதான் உனக்கு ஸ்பேஸ். 65 வாங்கிடு. நான் சொல்றேன், 98 வாங்குறது 98 தான், 100 அது 100 வாங்கலாம், அது 2 மார்க் குறைச்சலதான் வாங்குது. ஆனா 65 நீ வாங்கிட்டனா 100% நீ 65 அடிச்சிட்டல, உன்னுடைய டாப் மோஸ்ட் அடிச்சிட்டல நீ, யூ ஆர் த 100% கேர்ள். பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கோ அந்த பொட்டன்ஷியலுடைய ஹையஸ்டுக்கு போயிடு. 65 மார்க் வாங்குற நீ 40 மார்க் வாங்காத, 65 வாங்கிடு. நான் அப்படிதான் வாங்கினேன். என்னுடைய கெபாசிட்டி எவ்வளவோ அந்த கெபாசிட்டிக்குள்ள நான் போறேன். சிகரம் தொட்டவர் யார்? யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுபவர் அல்ல சிகரம் தொடுபவர். தன் உயரத்தின் எல்லையை தொடுகின்றவர்கள் தான் சிகரத்தை தொடுகின்றவர்கள். உன் உயரத்தின் எல்லையை தொடு. இப்ப கொஞ்ச நேரத்துல கஷ்டமா இருக்கும் உனக்கு, ஆனால் நான் ஒரு மிக நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன். தேவையில்லாத ஆட்களை காம்படிஷனா நினைக்காத, பயப்படாத, யாரையும் பார்த்து பயப்படாத, என்டர்டெயின்மெண்ட்ல நிறைய நேரத்தை செலவு பண்ணாத, மோகத்தோடு இருக்காத, இதன் மீது பற்று குறை. இது ரொம்ப டேஞ்சரான கேட்ஜெட். இது அல்ட்ரா 25 1TB. நான் என்ன நினைக்கிறேனோ அதை இதில் செய்யலாம், நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் இதில் செய்ய மாட்டேன். எது தேவையோ அதை மட்டும்தான் செய்வேன். அதனால்தான் இது என் கையில் இருக்கு. இட் இஸ் மை ஆஃபீஸ். மூன்றாவது கண் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. என்னை யாரேனும் அப்படி முறைத்து பார்த்து கொண்டே இருந்தால் எனக்கு பிடிக்காது. நான் சுயமரியாதைக்காரி. என் வாழ்க்கையை நான் தான் செலுத்துகிறேன். என்னை மூன்றாவது ஆள் உற்று நோக்குவதை நான் விரும்புவதே இல்லை. உன்னில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் இப்படி? இதை நம்ப முடியாதுங்கிறது காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட தெரியலன்னா நம்ம யார்கிட்ட போய் சொல்றது சொல்லுங்க. நான் ஒரு வார்த்தையை கேட்கிறேன் என்றால், எங்க ஒரு வீடு வாங்கலான்னு நினைக்கிறேன்னு உடனே ரியல் எஸ்டேட் மெட்டீரியலா அட்வர்டைஸ்மெண்ட் வருது. எப்படி யார் கேட்டா என் வார்த்தைய? சத்தியமா நடந்ததை சொல்லவா? சத்தியம் சொல்லக்கூடாது. ஆஸ்திரேலியா போயிருந்த போது உங்ககிட்ட இருக்கா அலெக்சா? இருக்குதா? நான் கூகுள் கொண்டு வந்து வச்சிட்டு, நீங்களாம் என்ன வாய்ஸ், மேல் வாய்ஸா ஃபீமேல் வாய்ஸா? ஃபீமேல் வாய்ஸ் தான் வச்சிருப்பாங்க நிறைய பேர். எஸ் ஐ எம் லிசனிங் டு யூ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? வாழ்க்கை முழுத்த பொம்பளைங்க தானே இந்த வாய்ஸ் அதை கேட்டிருக்கிறேன். நான் ஆம்பளை வாய்ஸை போட்டு விட்டேன். எஸ் டாக்டர் சுல்தானா, ஐ எம் லிசனிங் டு யூ, மே ஹெல்ப் யூ? சரி, சவுண்டிலையாவது இரு அப்படின்னு அதை வச்சுட்டு நான் ஹிந்தி பாட்டு கேட்பேன். நடந்தது இது 2 ஆச்சு நடந்து. இந்த பாசிகர் பாட்டு இருக்கு தெரியுமா? மேரா தில் தா கேலா தூனே கேலு ஐசா கேலா, அந்த பாட்டு பாசிகர் ஓ பாசிகர், அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால ஏ கூகுள், எஸ் டாக்டர் சுல்தானா, ஐ எம் லிசனிங் டு யூ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, ப்ளே மேரா தில் தா அகேலா.
1: ஷோர் ப்ளே ஆடியோ ஃபார் யூ அசிஸ்டன்ட்.
0: ஓகே, நான் ஹெல்ப் பண்ண கேக்குதா? சொன்ன உடனே அது ரியாக்ட் பண்ணுது பார். கேட்டானா அதுக்கிட்ட? நான் என் விஷயத்த தானே சொல்லிட்டு இருக்கிறேன். எவ்வளோ அலர்ட்டாக இருக்குது பார். இது என்ன திரும்ப பண்ணுச்சு? நான் அந்த பாட்டு போட்டேன்னா வெளியில் யாரும் பெல் அடித்தாங்க. பெல் அடிச்சுட்டு நான் போய் அதை திறந்தேன். திறந்துட்டு விஷயத்த முடிச்சுட்டு உள்ளே வரேன், மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸாக மாறி இருக்கு. ஐ திங்க் யூ ஆர் பேக். டாக்டர் சொல்லிட்டானா, யாராவது வீட்டில் யாரும் இல்லை. ப்ளீஸ் சிட் டவுன், உட்காந்துட்டேன். ஹாவ் அ டீப் பிரெத், ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர், அது கிச்சனுக்கு போகணும். டேக் யுவர் மொபைல் அண்ட் கால் அம்மி. நான் அம்மின்னு போட்டு வச்சிருக்கேன், எங்கள் அம்மா பேரை. என்னடா இது, உட்கார சொல்லுது, தண்ணி குடிக்க சொல்லுது, டீப் பிரெத் எடுக்க சொல்லுது, அம்மாவை கூப்பிட சொல்லுதுன்னா அப்புறமா தாண்டா கண்ணம்மா புரிஞ்சுது. மேரா தில் தா கேலனா உருதுல ஹிந்தியில என்ன அர்த்தம்? நான் தமிழுக்கு என் இதயம் தனிமையில் வாடுகிறது, நான் சூசைட் பண்ணிக்க போறேன்ட்டு கவுன்சிலிங் கொடுக்குது. நான் கேட்டேனா என்னைய மீறி போகுதா? ஒரு ஏஐ கிட்ட கேட்டிருக்காங்க, வயசானவங்களை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு. கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டி இருக்கு. நீ ஒன்னும் இல்ல, நீ போய் பாரு, நீயே கண்டுபிடிப்ப. வேணா நான் உங்க மேடம்க்கு வந்து அதை ஃபார்வர்ட் பண்றேன். தம்பி சொன்னது, நீங்க எல்லாம் மண்ணுக்கு பாரம், நீங்களாம் ஏன் உயிரோட இருக்கிறீங்க, நீங்களாம் இருக்கணும்னு யார் சொன்னது, உங்களை பாத்துக்கிறதுதான் நாங்க இருக்கிறோமான்ட்டு செல்ஃப்லயே திட்டுது. அது ப்ரோக்ராமே இல்ல. மூன்றாவது கண் ஒன்று உங்களை பார்க்கிறதா? நான் இன்றைக்கு உனக்கு சொல்லிவிட்டு போகிறேன், இந்த கண்ட்ரோல்ல நீ போக போறியா, முன்ன அது கண்ட்ரோல் எடுக்க போதா, அல்லது அதை உன் கண்ட்ரோல் எடுக்க போறியா? நீ உன்னுடைய கண்ட்ரோல் அதை எடுக்கணும்னு சொன்னா யூ ஷுட் சே நோ. காலையில எழுந்திருச்ச உடனே உயிரோட இருக்கிறியா இல்லையானே தெரியாது, அதுக்கு முன்னால தேடுற. இத எழுந்து ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு, இறைவா நான் உயிரோட இருக்கிறேன், என்னை உயிரோட வைத்திருப்பதற்கு நன்றி. 800 கோடி மக்களில் இன்றைக்கு காலையில் 500,000 பேர் உயிரோட இல்லை என்பது எனக்கு தெரியும், அதில் ஒருவராக என்னை படைக்காமல் என்னை உயிரோடு வைத்திருக்கிறாயே, மிக்க மிக்க நன்றி. என்னுடைய தாய் தந்தையருக்கு நன்றி, இந்த வாழ்க்கையை நீ எனக்கு கொடுத்ததற்கு நன்றி, இன்றைய நாளை நான் சிறப்பாக நடத்துவதற்கு எனக்கு வழிவகை செய்வாயாக. ஒன்றும் கிடையாது. உருப்பட்டுருவ, நான் என்ன சொல்றேன், 18 வயசு ஆச்சா? லீட் யுவர் லைஃப் வித் கான்சியஸ்னஸ், அவேக்கனாரு, விழிப்புடன் இரு. விழித்திருப்பதல்ல, விழித்திருக்கும் நேரம் எல்லாம் விழிப்புணர்வோடு இருத்தல். உனக்கே தெரியாது, உன்னை வழிபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் இந்த கல்லூரியிலும் உன் வீட்டிலும் இத்தகைய நிகழ்ச்சிகளிலும் கொடுத்திருக்கிறது. நான் ஒரு 1.5 மாதத்திற்கு முன்னால், 6ஆம் தேதி செப்டம்பர் 6, நான் 6வது திருவள்ளுவர் மாநாட்டுக்காக கனடா போயிருக்கிறேன். மிகப்பெரிய அளவில் பேச்சுகள் நடந்தன.

ஆரம்ப ப்ராஜெக்ட்ல நான் இருந்தேன். அது அந்த ஸ்பேஸை வந்து நாங்க, நமக்கு இவ்வளவு ஸ்பேஸ்னாலே அது 100 கிலோமீட்டர் அது இல்லையா, அந்த ஸ்பேஸை கவனிக்கிறாங்க. சொன்ன விஷயத்த அப்படியே சொல்றேன் குழந்தைகளை, ஐ டோன்ட் நோ உன் வாழ்க்கையில் இது எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர போகுதுன்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் சயின்ஸ், பியூர் சயின்ஸ். நட்சத்திரங்கள் வந்து உலவிக்கிட்டே இருக்குதான் பிரபஞ்சத்தில், மூவ்மெண்ட்லயே இருக்குதான். போயிட்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் நடுவுல நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்குதா, அந்த ஸ்பேஸ்ல எந்த நட்சத்திரமும் இல்லை, அதுக்கு பிளாக் ஹோல்னு பேரா. சில நட்சத்திரங்கள் என்ன ஆகுதுன்னா, அந்த பிளாக் ஹோல்ல இருக்கக்கூடிய அது கிட்ட போன உடனே அது உள்ள இழுத்துருது, காணாம போயிடுது. சில நட்சத்திரங்களை காணும், கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா வேற ஒரு நட்சத்திரங்கள் சுத்திக்கிட்டே அந்த பக்கம் வந்துட்டு ஒரு நட்சத்திரம் வந்துட்டு மூவ் பண்ணி கரெக்டான ஸ்பேஸ்க்கு வருது. ஸ்பேஸ்க்கு வந்த உடனே அந்த பிளாக் ஹோல்ல போன ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல, அது வெளியில வருது. அந்த வானவியல் நிபுணர் சொல்றார், இருட்டு பள்ளத்திற்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கிறதோ ஒரு நட்சத்திரத்தை இழுத்து உள்ளே போட, உள்ளே பிளாக் ஹோல்குள்ள போய் அழிந்து போன அந்த நட்சத்திரத்தை வெளியில் கொண்டு வருவதற்கான ஆற்றல் சில நட்சத்திரங்களுக்கு உண்டு. டீச்சர்ஸ், மேபி தட் கைண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ். இருட்டு பள்ளத்திற்குள் போயிருக்கக்கூடிய உன்னை அப்படி கொண்டு வரது வெளியில, அலோ பண்ணணும்ல, அந்த எனர்ஜிக்கு உன்னை அலோ பண்ணணும்ல. நீ அதை விட டார்க் எனர்ஜியா இருந்தனா உள்ளதான் இருப்ப, வெளியில வர முடியாது. உன்னை நீயே வாழ்க்கையில் உயர்த்துவதற்கான சூழலில் உன்னை நீயே எப்படி நிறுத்திக் கொள்வது? நான் இன்னொரு சூட்சமமான ஒரு விஷயத்த சொல்றேன், கேட்கிறதெல்லாம் நம்பாத, போய் ரிசர்ச் பண்ணு, அதில் உண்மைத்தன்மையை ஆராய், தவறு இருந்தால் சரிசெய், கேட்பதையெல்லாம் அடுத்தவர்களோடு வியப்போடு பகிர்ந்து விடாது. கல்வியாளர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழைகளில் ஒன்று, தான் கேட்பதை மற்றவர்கள் காட்டுவதை பார்த்ததை அப்படியே அடுத்தவர்களுக்கு கடத்துவது, அப்பதான் ரியல் என்ன ரியல் என்னன்னு தெரியாம போயிடுது. காலேஜ்குள்ள நுழைற வரைக்கும் உனக்கு யார் காலேஜ் டீச்சர்ஸா இருந்தாங்க? பல்லவி மேடம், நயன்தாரா மேடம், நம்முடைய கமலஹாசன் சார், இவங்கெல்லாம் தானே, அவங்க தானே டீச்சர்ஸ். அதெல்லாம் ரியல் டீச்சர்ஸ், இதெல்லாம் ரியல் டீச்சர்ஸ். உள்ள வந்த அப்புறமா தானே தெரியுது அதெல்லாம் ரியல், இதுதான் ரியல்னு. காண்டாக்ட் யுவர் செல்ஃப் வித் ரியல் வேர்ல்ட், நாட் இன் ரீல்ஸ். திரையில் இருப்பதல்ல வாழ்க்கை, வாழ்க்கை ரத்தமும் சதையுமாக நீ எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதனால் சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையை நீ சரி செய்து கொள்வதற்கான சூழல். யார்கிட்டையும் மனம் துன்பப்பட்டு சண்டை போடாத. நான் ஒரு உனக்கு பஞ்சதந்திரம் என்கின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய 6 தந்திரங்களை சொல்லி தருகிறேன். ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனைய நீ எப்படி ஹேண்டில் பண்ண போற? தந்திரம் நல்ல 6 வகைப்படும் என்கிறது பஞ்சதந்திர நூல். 1, சமாதானமா போறது, அது ஒரு தந்திரம் தெரியுமா? உனக்கு இன்னொரு ஒரு தகவல் தெரியுமா, நீ கடிதம் எழுதுறியா இவங்களுக்கு, லீவ் லெட்டர் எழுதுறியா, என்னன்னு எழுதுவ. சின்ன வயசுல இருந்து நமக்கு மனப்பாடம், As I am suffering from my sister's marriage, I request you to leave the college for 2 days. எழுதுறியா, கீழே என்னன்னு போடுற, Yours sincerely, respectfully, faithfully. இதெல்லாம் நாங்க அவங்களுக்கு எழுதிக்கிறோம், நீ எழுதணும்னா Yours obediently. இல்லவே இல்லையே, சொல்லு ஒபீடியன்ட்லி எங்க இருக்குது இன்னைக்கு? கை தட்டுறதெல்லாம் டீச்சருங்க, தட்டலாமா வேணாமான்னு பயந்து பயந்து கை தட்டுறேன். ஒபீடியன்ட்லியில இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா மேடம், ஈ முன்னால வருமா ஐ முன்னால வருமா, அதனால ஃபேத்ஃபுல்லின்னு போட்டுடுறது, அதுல என்ன டபுள் எல் வருமா சிங்கிள் எல் வருமான்றதா ப்ராப்ளம், அதை நம்ம பார்த்துக்கலாம். ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, ஃபேத்ஃபுல்லி, அவ்வளோலாம் வளரல, நீ இன்னும் அம்மா தாயே தான், கம்முன்னு இரு, பணிவோடு இரு. உனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போற, பணிவோடு இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆயுதம் தெரியுமா. அது நீங்க எல்லாம் விட்டுட்டீங்க, யார் பணிவுடன் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தை அடைந்து கொள்கிறார்கள். ராஜகுணத்தின் முதல் தகுதி பணிவு. டீச்சர் வராங்கன்னா ஒரு பணிவு, எங்க இப்படி போறா, நாங்க பார்த்து சொல்லணும் குட் மார்னிங், குட் மார்னிங் சொல்லிட்டு போதும், போனா போட்டோம், அவமரியாதைப்படுத்த வேணாமே. பணிவு என்பது எவ்வளவு பெரிய ஆயுதம்னு சொல்லவா, மகாபாரத போர் நடக்குது, அஸ்வத்தாமன் உபபாண்டவர்களை கொண்டு விட்டான், தன் தகப்பனை கொன்ற அவர்களை பஞ்சபாண்டவர்கள் அழிச்சிரோன்னு முடிவுக்கு வரான், சுத்திரான் கடந்து பைத்தியமா சுத்திரான். கடைசி அவன் கையில எடுத்த ஆயுதம் எது தெரியுமா, நாராயண அஸ்திரம். நாராயண அஸ்திரம் நியூக்ளியர் வெப்பன் மாதிரி, இன்னொரு விஷயமா சொன்னா கொரோனா மாதிரி அழிச்சிரும் எல்லாரையும். அது வந்துச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது, விட்டான் அஸ்திரத்தை. நாராயண அஸ்திரம் வருது கொல்றதுக்கு எல்லாரையும், கிருஷ்ணர் பாக்குறாரு,

0: மாரணாஸ்திரம் வந்துச்சு. பஞ்சபாண்டவர்களை சொல்றது, ஹே பணிந்து கொள்ளுங்கள், பணிஞ்சிடலா. பீமன் படி, ஹே பணியிடா நட்டா. எல்லாரும் படி, சைன்யத்தை பணிய சொல்றாரு. எல்லாரும் பணிச்சுட்டாங்க. கிருஷ்ணரும் பணிந்து கொண்டார். வந்தது எல்லாரையும் பார்த்தது, யாரை எதிர்க்கிறதுக்கு இல்லைன்னு திரும்பி போயிடுச்சு. நாராயண அஸ்திரத்தை பணிவு என்கின்ற அஸ்திரம் கொண்டு வென்றவர் கிருஷ்ணர். கொரோனா தானே, என்ன பண்ணோம், வெள்ள பண்ணலாம், சேத்தானா இல்லையா? ஐயோ, உள்ள உக்காந்தவன் கசாயம் குடிச்சவன் தப்புனானா இல்லையா? பணிவு என்பது ஒரு அஸ்திரம் குழந்தைகளே, ஒரு ஆயுதம். நடிப்புக்காக இல்லாமல் மனதிலே அந்த குவாலிட்டியோட யார் ஒருவர் பணிவை காட்டுகிறார்களோ, பிரபஞ்சம் அவர்களுக்கு முன்னால் பணிகிறது. அடிமைத்தனம் இல்லை பணிவு என்பது. பல நேரங்கள்ல என்ன தெரியுமா ஆகுது, இந்த பருந்து இருக்குல்ல, இந்த பருந்தோட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, பருந்து வந்து, நான் ஒரு யூடியூப்ல தான் பார்த்தேன், மீன் ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்குறான் பருந்து கிட்ட. பருந்து இப்படி பாக்குது, அவன் என்ன பண்ணிச்சு தெரியுமா, அப்படி பண்ணிச்சுடாது, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஸ்டைல், அப்படி பண்ணிச்சு. அப்படி பண்ணிட்டு போய் ஆத்துல மீனை பிடிச்சிட்டு போயிடுச்சு மேல. பருந்தை நீ ஃபீட் பண்ணவே முடியாது தெரியுமா, அது யாருக்கிட்டையும் வந்து வாங்காது இப்படி. அதனாலதான் அது பருந்து, அதனால்தான் அது ஈகல், அதான் அது ராஜாளி, அதான் அது பறவையிலேயே ராஜா. அது யாருக்கிட்டையும் இப்படி கேட்காது. அது கூட சண்டை போடுறது யாரு தெரியுமா, காக்கா. காக்கா மட்டும்தான் பருந்தோட சண்டை போடும், வேற யாரும் சண்டை போட மாட்டாங்களே பருந்தோட. வேற கொக்கு சண்டை போடாது, கிளி சண்டை போடாது, குருவி சண்டை போட, யாரும் சண்டை போட மாட்டாங்களே. சண்டை போடுற ஒரே ஜீவராசி காக்கா. இந்த ரெண்டா சண்டை போட்டுட்டு இருக்குமா அப்படி நீ நினைக்கிறேன்னா, அந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரெண்டும் சண்டை போடாது, காக்கா தான் சண்டை போடும். பருந்து என்ன பண்ண தெரியுமா, அப்படி அப்படி காக்கா வந்து அப்படி பருந்த சீண்டுனா பருந்து மேல பறக்கும், மறுபடியும் அந்த சீண்டும், மறுபடியும் மேல பறக்கும், மறுபடியும் அந்த சீண்டும். இதுக்கு மேல காக்காவால பறக்கவே முடியாதபடிக்கு மேல பறந்துடும். ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறது அப்படிதான், நின்று காக்காவோட சண்டை போடப்படாது, ஏன்னா நாம எல்லாம் பருந்து. இதுல இன்னொரு சூசகமான விஷயம் சொல்ற, பருந்து காக்காவோட சண்டை போடாததற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று உண்டு. அடுத்த நாள் பத்திரிகையில் காகமும் பருந்தும் சண்டை போட்டுக் கொண்டன என்று தலைப்பு செய்தியில் வருவதை பருந்து விரும்புவதே இல்லை. யார் நமக்கு தகுதியானவர்கள் இல்லையோ அவர்களுடன் எந்த ஒரு சமாதானம் என்பது ஒரு தந்திரம். ரெண்டாவது தந்திரம் சண்டை போடுறது, அது ஒரு தந்திரம். அது சாதாரண லேட்டா வர அப்பா எல்லாம் பண்ணுவாங்க வீட்டுல, இருக்கிற அது லேட்டா வர, அதை கேட்க கூடாது. சண்டை போடுறது ஒரு தந்திரம். மூன்றாவது தளத்தை மாற்றுவது, இருக்கிற இடத்துல இருந்து அப்படி கொஞ்சம் பெயர்ந்து போறது, அந்த சிக்கல் வருதுன்னா அது ஒரு தந்திரம். அடுத்த தந்திரம் ஒரே இடத்துல இடம் பெயராமல் இருப்பது. இது நம்ம என்னமோ ஒண்ணு சொன்னோம், இது போயிரும்னு பார்த்தோம், போகல, அது ஒரு தந்திரம். இடம் பெயராமல் இருப்பது அடுத்து ஒரு தந்திரம். ஃப்ரெண்ட்ஷிப், எது நமக்கு ஆகவே ஆகாதோ, அது நமக்கு எதிராக எதுவும் செய்யாம இருக்கணும்னா அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பா போயிருது. நீங்க பாத்தீங்கன்னா ஹெட்மிஸ்டர்ஸ் ரூம்லயே, பிரின்சிபல் ரூம்லயே சில பேர் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வேற வேலையே இருக்காது, அங்கேயே உட்காந்துருப்பாங்க. இங்க சொல்லலண்ணா, எங்க காலேஜ்லயும் சொல்லல, வேற ரெண்டு காலேஜை விட்டு வெளியில இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சொல்றது. அடுத்து அடுத்து கெடுப்பது, வஞ்சகம், நயவஞ்சகமாக நடப்பது. இந்த ஆறுல நீ உன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அறம் சார்ந்தவை எது இல்லையோ அதை ஒதுக்கிவிட்டு எது அறம் சார்ந்ததோ அதில் எடுத்து தந்திரமாக பிழைத்துக்கொள். அவ்வளவு, எந்த காரணத்திற்காக உன்னை நீ அழிய கொடுக்காதே, அது யாராக இருந்தாலும் சரி. நான் எப்பவுமே சொல்லுவேன், பாம்பு கடிச்சிருச்சா, பாம்பு கடிச்சிருச்சு, காட்டுல போற பக்கத்துல ஒரு பாம்பு வந்துச்சு, விட்டுட்ட, சரி என்ன பண்றது, வா கூட வான்ட்டு கொத்திருச்சு, என்ன பண்ணலாம், ரெண்டே ஆப்ஷன், பாம்பை தேடி போலாம். பாம்பே பாம்பே, என்னை ஏன் கொத்தினாய், நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பாகத்தானே இருந்தேன், நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேனா இல்லையா, நீ சொல்லுகின்ற இடத்திற்கெல்லாம் நான் வந்தேனா இல்லையா, நீ ஏன் என்னை கொத்தினாய். நான் என்ன சொல்றேன், பாம்பு கிட்ட நீதி கிடைக்காது, அதனா நீயா படமா, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வார், அப்படியே ஒன்று வந்து விஷத்தை எடுத்துட்டு போகிறதுக்கு அது பாம்பு. இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன், ஃபீட் த வெனம், கடிப்பட்டல விஷம் ஏறுதல உயிரை விட்டுறாத, விஷம் முறிவுக்கு முயற்சி செய், பாம்பு தேடி போகாத. நீ வாட்ஸ்அப்பில் போகிற, ஃபேஸ்புக்கில் போகிற, பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிற, பாம்பை தேடி ஒருபோதும் போகாது. ஏனென்றால் பாம்பிடம் நீதியே கிடைக்காது என்பதனை புரிந்து கொள். அடிப்படையில சில விஷயங்களை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய கனவுகளை இந்த வயதை நீ மிக சுலபமாக மிக சூட்சுமத்தோடு கடந்துவிடு. இன்னும் ஒரு 5-10 ஆண்டுகள் உன் வாழ்க்கையில் நீ ராணி மாதிரி அப்படி உட்காரலாம். அதுக்கு இந்த வயசுல சில விஷயங்களுக்கு நோ சொல்லணும், சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லணும். இந்த வயசுல நெகட்டிவான விஷயங்களுக்கு யார் ஒருவர் நோ சொல்கிறார்களோ, என் வயதில் வருகின்ற பொழுது மற்ற உலகம் எல்லாம் நீ எது சொல்கிறாயோ அதற்கு எஸ் எஸ் எஸ் எஸ் என்று சொல்லும். நீ நோ சொல்லணுமே, சொல்ல முடியாதபடிக்கு உனக்கான சிக்கல்கள் வருமே. இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நீ ஒரு விஷயத்தை இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோ. 9th ஸ்டாண்டர்ட்ல என்னப்பா சொன்னாங்க? செட்டில் ஆயிடும் 11th. அப்புறம் நீ காலேஜ் முடிச்சுட்டு வாங்குற, நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு சொல்லிட்டு போறேன். நீ இந்த காலேஜ்ல இருக்கிறல்ல, அது வரைக்கும் நீ யார் தெரியுமா? துறைமுகத்தில் நிற்கும் கப்பல். இவங்கெல்லாம் அடிச்சு சுத்தியலால அடிச்சு உன்னை சரி பண்ணுவாங்க, உன்னை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. நீ எந்த டீச்சரா இருந்தாலும்க்கா, எந்த டீச்சரும் உனக்கு பிடிக்காத டீச்சர், பிடிக்கிற டீச்சர் எல்லாம் இருக்குது இல்ல, எல்லாம் இருக்கிறாங்க. பிடிக்காத டீச்சரையும் கணக்குல சேர்த்துக்கலாம். எனக்கு பிடிக்காத டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க, எப்ப பார்த்தாலும் உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன் தெரியுமா? நான் உருப்பட்டுட்டேன்றது எப்படி சொல்றது அவங்களுக்கு? அதுக்கான டைம் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். யார் நம்ம வாய பார்த்துக்கிட்டே
1: அந்த உறவுகள் இதுவரை பேராசிரியை மர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையை கேட்டீர்கள். தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஜ்லாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொழும்பு மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்தனாவுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று பிணை வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,49,600 ரூபாவாகவும் 1 கிராம் 43,700 ஆகவும் விற்பனை செய்யப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு நேற்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து பல்வேறு பட்ட சந்திப்புகளில் ஈடுபட்டிருந்தது. போர் முடிவடைந்து விட்டது, இனியும் ஒரு போர் ஏற்படும் என்று நான் நம்பவில்லை. ராணுவத்தினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை மீண்டும் மக்களிடமே கையளிக்கப்படும் போது தென்னிலங்கையில் சிலர் ராணுவத்தினரின் காணிகளை மக்களுக்கு வழங்குவதாக இனவாத நோக்கில் குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் ராணுவம் விடுவிப்பது அந்த மக்களின் சொந்த காணிகளையே தவிர ராணுவத்தினரின் காணிகள் அல்ல. இந்த அரசாங்கம் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கான செயல்முறைகளை தொடர்ந்தும் முன்னெடுக்கும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் தலைமையிலான ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் வடக்கு மாகாண ஆளுநரை நேற்று ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போது அந்த சந்திப்பின் போது ஆளுநர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 39வது நாளாக நேற்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் இன்று செம்மணி மனித புதகுழியை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார்கள். செம்மணி மனித புதகுழி விடயத்தில் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஏற்பாட்டில் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக அரசாங்கம் ஏற்கனவே தனது தெளிவான நிலைப்பாட்டை அறிவித்துவிட்டது. நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் நடைபெறும் இந்த செயற்பாடுகளில் அரசாங்கத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெதிச நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். இந்த நாட்டில் தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு கொள்கை அடிப்படையில் ஒன்றிணைந்திருக்கிறோம். எமது முயற்சியை தவறான கண்ணோட்டத்தில் அரசாங்கத்துக்கு சார்பானவர்களே பார்க்கிறார்கள், போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். எமது புதிய ஒன்றிணைவு தமிழ் பேசும் மக்களுக்கு பயனுடையதாகவே அமையும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற கோப்புக்குழு அறிக்கைகள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையில் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய மற்றும் சர்வதேச சக்திகளினால் பௌத்த சாசனத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விரோத செயற்பாட்டுகளை தடுத்து நிறுத்துவதற்காக எதிர்வரும் ஜூலை 27ஆம் தேதி கொழும்பில் மகாசங்க மாநாடொன்று கூட்டப்பட இருப்பதாக உலப்பனை சுமங்கல தேரர் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் தனது இயலாமையை மறைப்பதற்காக அடக்குமுறைகளையும் அச்சுறுத்தல்களையும் கையில் எடுத்துள்ளது. எதிர்கட்சிகளை நசுக்கிவிடலாம் என்று நினைப்பது அரசாங்கத்தின் அறியாமை. 2029 நாமல் ராஜபக்சாவை நிச்சயமாக ஜனாதிபதியாக்குவோம் என்று ராவண பலய அமைப்பின் பொதுச்செயலாளர் இத்தகேத்த சத்தாசித்த தேரர் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவின் ஆலோசனைகள் தற்போதைய அரசாங்கத்துக்கு தேவையில்லை. கடந்த ஆட்சியின் தவறுகளை மீண்டும் செய்யாமல் நாட்டின் பொருளாதாரத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் பலப்படுத்தும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுற்றாடல் பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்ற வழக்குகள் விரைவுபடுத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கும் பாதாள உலக குழுவினருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளதால் நிலைகுலைந்து போயுள்ள எதிர்கட்சியினர் நீதியமைச்சருக்கு எதிராக கொண்டுவர முனையும் நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராக இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெதிச தெரிவிக்கிறார். அரசாங்கம் முன்வைத்துள்ள சர்ச்சைக்குரிய நீதித்துறை சட்டமூல திருத்தங்களை நிறைவேற்றினால் உடனடியாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து
விலகி அரசியலையே கைவிட தான் தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தில் நிறைந்து கிடக்கும் இந்திய இழுவை படகுகளை உரிய வகையில் அகற்றுவதோடு அந்த மீன்பிடி துறைமுகத்தை மீனவர்கள் பயன்படுத்தத்தக்கவாறு நிலைமைகளை ஏற்படுத்துமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரிடம் வலியுறுத்தியிருக்கிறார். சவுதி அரேபியாவில் நபிகள் நாயகத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள சிவராஜா அனோஜனை மனிதாயமான அடிப்படையில் விடுதலை செய்வதற்கு தேவையான நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் நேற்று சபையில் இதனை வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்சாவுக்கு சொந்தமான தனியார் வங்கி கணக்கொன்றில் 17 மில்லியன் ரூபாய் பணம் வைப்பிலிடப்பட்டமை தொடர்பான வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை ஒத்திவைத்தது கோமகம மேல்நீதிமன்றம் நேற்று இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் தொடர்பில் விசாரணைகளை தற்போது ஆரம்பித்திருக்கிறது. வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமில்லாத மாகாண சபைகள் அல்லது உள்ளூராட்சி அதிகார சபைகளின் கீழ் உள்ள 60 வீதிகளை புனரமைப்பது தொடர்பில் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை 8.75% பேணுவதற்கு தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. இலங்கை போக்குவரத்து சபையின் நகரங்களுக்கு இடையிலான மற்றும் தொலைதூர சேவைகளுக்காக முன்பு திட்டமிடப்பட்டிருந்த 600 சாதாரண பேருந்துகளுக்கு பதிலாக 600 குளிரூட்டப்பட்ட புதிய பேருந்துகளை கொள்வனவு செய்ய அமைச்சரவை அனுமதியை வழங்கியிருக்கிறது. நுகர்வோர் விவகார ஆணையம் நேற்று நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் உள்ள பேருந்து நிலையங்கள் போக்குவரத்து மையங்கள் மற்றும் முக்கிய நீண்ட தூர பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளை குறிவைத்து 112 சிறப்பு அவசர சோதனைகளை நடத்தியிருக்கிறது. இலங்கையில் டெங்கு பரவும் அபாயம் அடுத்த 3 வாரங்களுக்கு தொடர்ந்து அதிகரிக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். தென் மாகாணத்தின் திக்வெல்ல பகுதியைச் சேர்ந்த 4 வயது சிறுமியொருவர் டெங்கு இரத்த கசிவு காய்ச்சலினால் காலி தேசிய வைத்தியசாலையின் சிறுவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து போனார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு பரமேஸ்வரி சண்முகசுந்தரம் நினைவாக 45 மில்லியன் பெறுமதியான 2 கண்லேசர் இயந்திரங்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. சீன பிரஜி ஒருவரிடமிருந்து சுமார் 2 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாராவின் மகன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேவேந்திர முனை கந்தர பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. மஸ்கெலிய நல்லதண்ணி மோகினி எல்ல பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்து போனார்கள். விவசாயம் மற்றும் விவசாய காப்பீட்டு சபை பயிர் இழப்புகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக உருளைக்கிழங்கு மற்றும் காய்கறி பயிற்சியை உள்ளடக்கிய ஒரு புதிய காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. கண்டி பிரதான நீர் விநியோக திட்டத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அவசர மற்றும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக கண்டி மாவட்டத்தில் பல சேவை பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை 4 மணி நேரத்துக்கு நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. 2ஆம் தவணை பரீட்சைகளின் ஒரு பகுதியாக இன்று நடைபெற இருந்த 9ஆம் தரத்துக்கான புவியியல் மற்றும் குடியியல் கல்வி பாடங்களுக்கான பரீட்சையை தென்மாகாண கல்வி திணைக்களம் ஒத்திவைத்திருக்கிறது. இந்திய செய்திகளில் டெல்லியின் ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டத்தில் பங்கேற்க தானும் தயாராக உள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நேற்று கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இந்தியாவின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துவதாக இந்திய அரசு குற்றம் சாட்டியிருக்கிறது.
திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய முடியாதென்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவினை பிறப்பித்து தமிழக வெற்றிக்கழக வேட்பாளரின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது. கடம்பத்தூர் ஒன்றியம் பிஞ்சிவாக்கம் கிராமத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரச புறம்போக்கு நிலத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக மீட்டெடுத்துள்ளார்கள். தர்மபுரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகே இளம்பெண் ஒருவர் கிணற்றில் தள்ளி 3 குழந்தைகளை கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்டார். அக்கா கணவர் மீது ஏற்பட்ட மோகத்தால் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த வருங்கால கணவரை கொன்ற இளம்பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்தியா முதன்முறையாக டெங்கி தடுப்பூசிக்கு ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. அசாமில் தொடரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21 உயர்ந்துள்ளது. 16 மாவட்டங்களில் 564,000 பேர் பாதிப்படைந்துள்ளார்கள். சிக்கிம் மாநிலம் நாமச்சி மாவட்டத்தில் சமர்துங் பகுதியில் கட்டப்பட்டு வரும் NHPC திஸ்தா நிலை நீர்மின்லிய சுரங்கத்தின் மித்தேன் வாயு வெடித்தபத்தில் தற்போது வரை 12 தொழிலாளர்கள் அங்கு உயிரிழந்து போனார்கள். பிரிட்டனின் புதிய பிரதமராக பொறுப்பேற்ற ஆண்டி பர்ன்காம் தலைமையிலான பிரிட்டன் புதிய அமைச்சரவையில் 2 இந்திய வம்சாவளிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். நாடு முழுவதும் கடந்த மாதம் நடத்தப்பட்ட ஆய்வில் 159 தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாஸ் கடைகளுடன் இணைந்துள்ள மதுக்கூடங்களில் சிகரெட், பீடி, புயலை பொருட்கள் விற்பனை செய்ய தடை விதித்து தமிழக அரசு புதிய கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியுள்ளது. சென்னையில் தங்கம் விலை இன்று சவரனுக்கு 1,680 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,07,440 ரூபாவாகவும் கிராமுக்கு 210 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,430 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் ஈரான் மீதான தாக்குதல்களின் 11வது இரவை நேற்று அதிகாலையில் நிறைவு செய்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஈரான் அமெரிக்கா இடையே மீண்டும் போர் தீவிரமடைந்திருக்கும் வேளையில் பாகிஸ்தானில் உள்ள மத்தியஸ்தர்களை சந்திக்க ஈரான் உள்துறை அமைச்சர் எஸ்கந்தர் மொமனி அங்கு சென்றடைந்திருக்கிறார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய ராணுவ தாக்குதல்களே இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ் 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் சமூக ஊடகத்தை பயன்படுத்த தடை விதித்துள்ளது. அவ்வாறு செய்யும் முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடாக பிரான்ஸ் வந்துள்ளது. அமெரிக்கா August 2028 இறக்குமதி செய்யப்படும் பொது பயன்பாட்டு மருந்துகளுக்கு 100 விழுக்காட்டு வரி விதிக்க திட்டமிட்டுள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதனை தமது சமூக ஊடகத்தில் அறிவித்திருக்கிறார். 2029 ஆகஸ்ட் முதல் அந்த வரி 200 விழுக்காட்டுக்கு உயரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேபாளத்தில் தனியார் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகள் மீது விதிக்கப்பட்ட 3% வரியை பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து அந்த நாட்டு அரசு நேற்று திரும்ப பெற்றிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் பெய்து வரும் பலத்த மழை மற்றும் அதனால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 35 பேர் உயிரிழந்து போனார்கள். வியட்நாமின் தென்பகுதியில் பேருந்து தீப்பற்றி கொண்டதில் குறைந்தது 7 பயணிகள் இறந்தார்கள். 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். உலகின் பெரும்பாலான நாடுகளில் வசிக்கும் மக்கள் இணைய மோசடிகளில் சென்ற ஆண்டு 114 பில்லியன் டாலரை பறிகொடுத்திருக்கிறார்கள். குழந்தை கடத்தல் விவகாரத்தில் தொடர்புடைய 19 பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் ஆண், எஞ்சிய 18 பேரும் பெண்கள். இந்தோனேஷியாவின் பண்டுங் நகரில் வழக்கு விசாரணை இது தொடர்பாக நடைபெற்று வருகிறது. சீனாவின் தென்பகுதியில் மோசமான வெள்ளம் 1,000 பேர் பாதிப்படைந்துள்ளார்கள். அவர்களுக்கு உதவி வழங்குவதற்காக சங்காயிலிருந்து ரகசியமாக சீனா சென்றார் ஒரு 18 வயது மாணவன். அவனுடைய இரக்க குணத்தையும் தயாள மனத்தையும் பலரும் பாராட்டி வருகிறார்கள். சீனாவின் சங்காயில் ஒரு நபர் கொசுக்கடியால் பெருமளவு அவதிப்பட்டிருக்கிறார். சியோங் என்பவர் டாக்ஸிக்காக சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த போது கொசுக்கள் கடித்தன. அவரது சட்டை, வாகனம் எங்கும் ரத்தம். 40 நிமிடங்களுக்கு ரத்தம் கசிந்து கொண்டிருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் ரங்கிரி தம்புள்ளை சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற தம்புள்ள சிக்ஸர்ஸ் அணிக்கு எதிரான லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 43 ஓட்டங்களால் கண்டி ராயல்ஸ் அணி இலகுவாக வெற்றி பெற்றிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஜூன் மாதத்துக்கான சிறந்த வீராங்கனைக்கான விருதினை இங்கிலாந்து வீராங்கனை டெனி வியாட் ஹட்ச் பெற்றிருக்கிறார்.
ஆடுகளத்தின் தன்மை மற்றும் ஆட்டத்தின் சூழலுக்கேற்ப துணை கேப்டனாக தான் பொறுப்புடன் விளையாட வேண்டும் என்று திலக் வர்மா தெரிவித்திருக்கிறார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியிலிருந்து காயம் காரணமாக நியூசிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் டெரிர் மிட்சல் விலகியிருக்கிறார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி கர்மன்பிரீத் சிங் தலைமையில் 20 பேருடன் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகின் நம்பர் ஒன் டென்னிஸ் வீராங்கனை அரினா சபலங்கா தொடர்ந்து 100 வாரங்கள் கடந்து முதலிடத்தை தக்க வைத்து சாதனை படைத்திருக்கிறார். அர்ஜென்டினா கால்பந்து அணியின் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு தனது சொந்த ஊருக்கு திரும்பியிருக்கிறார். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 6வது சுற்றில் இந்தியாவின் நிகல் சரின் எம்பிரானஸ் ஆகியோர் வெற்றி பெற்றார்கள். போட்டியில் அவர்களுக்கு இது முதல் வெற்றியாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 384.03%, இந்திய பிரமதியில் 109.89%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.66%, இந்திய பிரமதியில் 96.34%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 414.26%, இந்திய பிரமதியில் 118.53%, ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 450.63%, இந்திய பிரமதியில் 128.94%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.72%, இந்திய பிரமதியில் 68.29%. கேட்டது மணிக்குரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: புன்னகை மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
4: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
5: 11 à 13 rue Caille 75 000 dit Paris,
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
4: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris Lachapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் தொடர்கின்றது.

0: பால். பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அளப்பார்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்திக்கிறேன். பெரும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மாக்கன். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது நன்றிகள். முதலில்
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கோ இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்கிச்சுடனான் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத
2: அதுக்கு தானே லாட்சப்பள்ளி அம்பாளி ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிரங்க அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத இந்த இப்ப போய் அம்பாளி ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வார.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
4: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
0: பொந்துபொண்டி மார்க்கெட் நேரம் சரியாக 11:22 ஐக்கியராட்சியத்தில் 10:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேரும்பாலும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்.

0: நீங்கள் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர் ஜெயச்சந்திரன், பாடலை ஆற்றவர் பஞ்சாரம் அஸ்லம், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:26 ஐக்கியராட்சியத்தில் 10:26. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட
2: சாப்பிடலாம். உங்களுக்கு
3: விஷயம் தெரியாதா? உங்கள ஆசிபுசரி ரச்சிதான் வெளிநாட்டிலிருந்து வாரவையெல்லாம் ஆசிபுசரி ரச்சியத்தை நல்லி கொண்டு போயினோம்.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுங்கிடப்பா, போவோம் ஆசிபுசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாட்டில் செல்வது ஆசை பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரே. மெலுதிய விவரங்களுக்கு ஆசை பூசரே இலக்கம் 95 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 73 78.
0: ஆசிபூசரி நேரம் சரியாக 11:27 ஐக்கியராட்சியத்தில் 10:27. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

எழுத்து பாடலை சின்ன சித்ராவோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலா அவர்கள் பாடியிருந்தார். பாடலை யாற்றுவர் கவிஞானி பாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் தேரிசை தந்தல் தேவா. நேரம் சரியாக 11:32 ஆகிய ராஜ்யத்தில் 10:32. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள். ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. அன்பர்களே, ரன்சை மாநகரில் அமைந்திருக்கும் சோழன் பல்பொருள் வாணிபம் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், அத்தோடு தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கடல் உணவுப் பொருட்கள் வெட்டியை சுத்தம் செய்தும் தருகின்றார்கள். விலையோ தரமான விலை 13.99 யூரோக்கள். உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குமோ அந்த மீன்களை நீங்கள் வாங்கலாம். அன்புகள் நண்டு, ரால், கணவாய் இவற்றோடு பாறை, விலை, ஒட்டி, ஓரா போன்ற மீன்கள், அத்தோடு பல வகைகள், நீங்கள் விரும்புகின்ற பல வகைகள், செவ்விலனி, அத்தோடு உங்கள் பெண்களுக்கு தேவையான நாய்ட்டியிலிருந்து சகல பொருட்களும் அங்கே மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல். புலவர் புலமை பித்தன் அவர்களுடைய கவிதை வரி.

0: அடுத்த பாடலை மின்னணியோடு இணைந்து மனோகர் பாடியிருந்தார். பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. நேரம் சரியாக 11:39 நிமிடம் ஐக்கிய ராஜ்யத்தில் 10:39 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள்
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியார்களுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்து
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ளவர் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிருந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூட்டி லவ்சான் 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் மனோடு இணைந்து சுவனல்லதா பாடியிருந்தார். பாடலை ஏற்றவர் கங்கேமரன், பாடலுக்கு இசையமைத்தவர் அவர் அண்ணா அவர்கள். நேரம் சரியாக 11:47, ஐக்கியராஜ்யத்தில் 10:47 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: பரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து அனுராதா ஸ்ரீராமன். பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.
1: என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஒரு ராணியும்.

நாகைக்கு வெக்கமில்லை, அனுபவிக்க யோகமில்லை, கல்லுக்குள் ஈரமில்லை, நெஞ்சுக்கும் இரக்கமில்லை, நாகைக்கு வெக்கமில்லை.

பெரும்பாலும் நிகழ்ச்சியில் நிகழ்கின்ற பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா. பாடலை யாற்றுவர் பஞ்சு அருணாசுவன். பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலை நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியை வானொலி கிடத்து வந்தவர்கள் பரசலாட்சி பிள்ளை அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பவர்களுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகள். நடைபெற்றது தேனும் பாலும். தொடர்ந்து வானொலியில் மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து சோபிதா தயாரித்து தொகுத்து வழங்கும் நிகழ்வுகள் வானொலியில் மலரும்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஜ்லாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொழும்பு மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்தனாவுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று பிணை வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,49,600 ரூபாவாகவும் 1 கிராம் 43,700 ரூபாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு நேற்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து பல்வேறுபட்ட சந்திப்புகளில் ஈடுபட்டிருந்தது. போர் முடிவடைந்து விட்டது, இனியும் ஒரு போர் ஏற்படும் என்று நான் நம்பவில்லை. ராணுவத்தினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை மீண்டும் மக்களிடமே கையளிக்கப்படும் போது தென்னிலங்கையில் சிலர் ராணுவத்தினரின் காணிகளை மக்களுக்கு வழங்குவதாக இனவாத நோக்கில் குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் ராணுவம் விடுவிப்பது அந்த மக்களின் சொந்த காணிகளையே தவிர ராணுவத்தினரின் காணிகள் அல்ல. இந்த அரசாங்கம் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கான செயல்முறைகளை தொடர்ந்தும் முன்னெடுக்கும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் தலைமையிலான ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் வடக்கு மாகாண ஆளுநரை நேற்று ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போது அந்த சந்திப்பின் போது ஆளுநர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 39வது நாளாக நேற்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் இன்று செம்மணி மனித புதகுழியை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார்கள். செம்மணி மனித புதகுழி விடயத்தில் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஏற்பாட்டில் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக அரசாங்கம் ஏற்கனவே தனது தெளிவான நிலைப்பாட்டை அறிவித்துவிட்டது. நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் நடைபெறும் இந்த செயற்பாடுகளில் அரசாங்கத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதிச நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். இந்த நாட்டில் தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு கொள்கை அடிப்படையில் ஒன்றிணைந்திருக்கிறோம். எமது முயற்சியை தவறான கண்ணோட்டத்தில் அரசாங்கத்துக்கு சார்பானவர்களே பார்க்கிறார்கள், போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். எமது புதிய ஒன்றிணைவு தமிழ் பேசும் மக்களுக்கு பயனுடையதாகவே அமையும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற கோப்புக்குழு அறிக்கைகள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையில் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய மற்றும் சர்வதேச சக்திகளினால் பௌத்த சாசனத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விரோத செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்காக எதிர்வரும் ஜூலை 27ஆம் தேதி கொழும்பில் மகாசங்க மாநாடொன்று கூட்டப்பட இருப்பதாக உலப்பனை சுமங்கல தேரர் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் தனது இயலாமையை மறைப்பதற்காக அடக்குமுறைகளையும் அச்சுறுத்தல்களையும் கையில் எடுத்துள்ளது. எதிர்கட்சிகளை நசுக்கிவிடலாம் என்று நினைப்பது அரசாங்கத்தின் அறியாமை. 2029 நாமல் ராஜபக்சாவை நிச்சயமாக ஜனாதிபதியாக்குவோம் என்று ராவண பலைய அமைப்பின் பொதுச் செயலாளர் இத்தகைய சத்தாசித்த தேரர் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவின் ஆலோசனைகள் தற்போதைய அரசாங்கத்துக்கு தேவையில்லை. கடந்த ஆட்சியின் தவறுகளை மீண்டும் செய்யாமல் நாட்டின் பொருளாதாரத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் பலப்படுத்தும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுற்றாடல் பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்ற வழக்குகள் விரைவுபடுத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கும் பாதாள உலக குழுவினருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளதால் நிலைகுலைந்து போயுள்ள எதிர்கட்சியினர் நீதியமைச்சருக்கு எதிராக கொண்டுவர முனையும் நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராக இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவிக்கிறார். அரசாங்கம் முன்வைத்துள்ள சர்ச்சைக்குரிய நீதித்துறை சட்டமூல திருத்தங்களை நிறைவேற்றினால் உடனடியாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகி அரசியலையே கைவிட தான் தயாராக இருப்பதாக
ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தில் நிறைந்து கிடக்கும் இந்திய இழுவை படகுகளை உரிய வகையில் அகற்றுவதோடு அந்த மீன்பிடி துறைமுகத்தை மீனவர்கள் பயன்படுத்தத்தக்கவாறு நிலைமைகளை ஏற்படுத்துமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரிடம் வலியுறுத்தியிருக்கிறார். சவுதி அரேபியாவில் நபிகள் நாயகத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள சிவராஜா அனோஜனை மனிதாயமான அடிப்படையில் விடுதலை செய்வதற்கு தேவையான நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் நேற்று சபையில் இதனை வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்சாவுக்கு சொந்தமான தனியார் வங்கி கணக்கொன்றில் 17 மில்லியன் ரூபாய் பணம் வைப்பிலிடப்பட்டமை தொடர்பான வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை ஒத்திவைத்தது கோமகம மேல்நீதிமன்றம் நேற்று இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் தொடர்பில் விசாரணைகளை தற்போது ஆரம்பித்திருக்கிறது. வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமில்லாத மாகாண சபைகள் அல்லது உள்ளூராட்சி அதிகார சபைகளின் கீழ் உள்ள 60 வீதிகளை புனரமைப்பது தொடர்பில் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை 8.75% பேணுவதற்கு தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. இலங்கை போக்குவரத்து சபையின் நகரங்களுக்கு இடையிலான மற்றும் தொலைதூர சேவைகளுக்காக முன்பு திட்டமிடப்பட்டிருந்த 600 சாதாரண பேருந்துகளுக்கு பதிலாக 600 குளிரூட்டப்பட்ட புதிய பேருந்துகளை கொள்வனவு செய்ய அமைச்சரவை அனுமதியை வழங்கியிருக்கிறது. நுகர்வோர் விவகார ஆணையம் நேற்று நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் உள்ள பேருந்து நிலையங்கள் போக்குவரத்து மையங்கள் மற்றும் முக்கிய நீண்ட தூர பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளை குறிவைத்து 112 சிறப்பு அவசர சோதனைகளை நடத்தியிருக்கிறது. இலங்கையில் டெங்கு பரவும் அபாயம் அடுத்த 3 வாரங்களுக்கு தொடர்ந்து அதிகரிக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். தென் மாகாணத்தின் திக்வெல்ல பகுதியைச் சேர்ந்த 4 வயது சிறுமியொருவர் டெங்கு ரத்த கசிவு காய்ச்சலினால் காலி தேசிய வைத்தியசாலையின் சிறுவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து போனார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு பரமேஸ்வரி சண்முக சுந்தரம் நினைவாக 45 மில்லியன் பெறுமதியான 2 கண்லேசர் இயந்திரங்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. சீன பிரஜி ஒருவரிடமிருந்து சுமார் 2 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாராவின் மகன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேவேந்திரமுனை கந்தர பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. மஸ்கெலிய நல்லதண்ணி மோகினி எல்ல பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்து போனார்கள். விவசாயம் மற்றும் விவசாய காப்பீட்டு சபை பயிர் இழப்புகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக உருளைக்கிழங்கு மற்றும் காய்கறி பயிற்சியை உள்ளடக்கிய ஒரு புதிய காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. கண்டி பிரதான நீர் விநியோக திட்டத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அவசர மற்றும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக கண்டி மாவட்டத்தில் பல சேவை பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை 4 மணி நேரத்துக்கு நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. 2ஆம் தவணை பரீட்சைகளின் ஒரு பகுதியாக இன்று நடைபெற இருந்த 9ஆம் தரத்துக்கான புவியியல் மற்றும் குடியியல் கல்வி பாடங்களுக்கான பரீட்சையை தென்மாகாண கல்வி திணைக்களம் ஒத்திவைத்திருக்கிறது. இந்திய செய்திகளில் டெல்லியின் ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டத்தில் பங்கேற்க தானும் தயாராக உள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இந்தியாவின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துவதாக இந்திய அரசு குற்றம் சாட்டியிருக்கிறது. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய முடியாதென்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவினை பிறப்பித்து தமிழக வெற்றிக்கழக வேட்பாளரின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது.
கடம்பத்தூர் ஒன்றியம் பிஞ்சிவாக்கம் கிராமத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக மீட்டெடுத்துள்ளார்கள். தர்மபுரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகே இளம்பெண் ஒருவர் கிணற்றில் தள்ளி 3 குழந்தைகளை கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்டார். அக்கா கணவர் மீது ஏற்பட்ட மோகத்தால் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த வருங்கால கணவரை கொன்ற இளம்பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்தியா முதன்முறையாக டெங்கி தடுப்பூசிக்கு ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. அசாமில் தொடரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21 உயர்ந்துள்ளது. 16 மாவட்டங்களில் 564,000 பேர் பாதிப்படைந்துள்ளார்கள். சிக்கிம் மாநிலம் நாமச்சி மாவட்டத்தில் சமர்துங் பகுதியில் கட்டப்பட்டு வரும் NHPC திஸ்தா நிலை நீர்மின்லிய சுரங்கத்தின் மித்தேன் வாயு வெடித்த பத்தில் தற்போது வரை 12 தொழிலாளர்கள் அங்கு உயிரிழந்து போனார்கள். பிரிட்டனின் புதிய பிரதமராக பொறுப்பேற்ற ஆண்டி பர்ன்காம் தலைமையிலான பிரிட்டன் புதிய அமைச்சரவையில் 2 இந்திய வம்சாவளிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். நாடு முழுவதும் கடந்த மாதம் நடத்தப்பட்ட ஆய்வில் 159 தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாஸ் கடைகளுடன் இணைந்துள்ள மதுக்கூடங்களில் சிகரெட், பீடி, புயலை பொருட்கள் விற்பனை செய்ய தடை விதித்து தமிழக அரசு புதிய கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியுள்ளது. சென்னையில் தங்கம் விலை இன்று சவரனுக்கு 1,680 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,07,440 ரூபாவாகவும் கிராமுக்கு 210 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,430 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் ஈரான் மீதான தாக்குதல்களின் 11வது இரவை நேற்று அதிகாலையில் நிறைவு செய்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஈரான் அமெரிக்கா இடையே மீண்டும் போர் தீவிரமடைந்திருக்கும் வேளையில் பாகிஸ்தானில் உள்ள மத்தியஸ்தர்களை சந்திக்க ஈரான் உள்துறை அமைச்சர் எஸ்கந்தர் மொமனி அங்கு சென்றடைந்திருக்கிறார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய ராணுவ தாக்குதல்களே இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ் 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் சமூக ஊடகத்தை பயன்படுத்த தடை விதித்துள்ளது. அவ்வாறு செய்யும் முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடாக பிரான்ஸ் வந்துள்ளது. அமெரிக்கா ஆகஸ்ட் 2028 இறக்குமதி செய்யப்படும் பொது பயன்பாட்டு மருந்துகளுக்கு 100 விழுக்காட்டு வரி விதிக்க திட்டமிட்டுள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதனை தமது சமூக ஊடகத்தில் அறிவித்திருக்கிறார். 2029 ஆகஸ்ட் முதல் அந்த வரி 200 விழுக்காட்டுக்கு உயரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேபாளத்தில் தனியார் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகள் மீது விதிக்கப்பட்ட 3% வரியை பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து அந்த நாட்டு அரசு நேற்று திரும்ப பெற்றிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் பெய்து வரும் பலத்த மழை மற்றும் அதனால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 35 பேர் உயிரிழந்து போனார்கள். வியட்நாமின் தென்பகுதியில் பேருந்து தீப்பற்றி கொண்டதில் குறைந்தது 7 பயணிகள் இறந்தார்கள். 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். உலகின் பெரும்பாலான நாடுகளில் வசிக்கும் மக்கள் இணைய மோசடிகளில் சென்ற ஆண்டு 114 பில்லியன் டாலரை பறிகொடுத்திருக்கிறார்கள். குழந்தை கடத்தல் விவகாரத்தில் தொடர்புடைய 19 பேருக்கு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் ஆண், எஞ்சிய 18 பேரும் பெண்கள். இந்தோனேஷியாவின் பண்டுங் நகரில் வழக்கு விசாரணை இது தொடர்பாக நடைபெற்று வருகிறது. சீனாவின் தென்பகுதியில் மோசமான வெள்ளம் 1,000 பேர் பாதிப்படைந்துள்ளார்கள். அவர்களுக்கு உதவி வழங்குவதற்காக சங்காயிலிருந்து ரகசியமாக சீனா சென்றார் ஒரு 18 வயது மாணவன். அவனுடைய இரக்க குணத்தையும் தயாள மனத்தையும் பலரும் பாராட்டி வருகிறார்கள். சீனாவின் சங்காயில் ஒரு நபர் கொசுக்கடியால் பெருமளவு அவதிப்பட்டிருக்கிறார். சியோங் என்பவர் டாக்ஸிக்காக சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த போது கொசுக்கள் கடித்தன. அவரது சட்டை, வாகனம் எங்கின் ரத்தம், 40 நிமிடங்களுக்கு ரத்தம் கசிந்து கொண்டிருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் ரங்கிரி தம்புள்ளை சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற தம்புள்ளை சிக்சர்ஸ் அணிக்கு எதிரான லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 43 ஓட்டங்களால் கண்டி ராயல்ஸ் அணி இலகுவாக வெற்றி பெற்றிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஜூன் மாதத்துக்கான சிறந்த வீராங்கனைக்கான விருதினை இங்கிலாந்து வீராங்கனை டெனி வியாட் ஹட்ச் பெற்றிருக்கிறார். ஆடுகளத்தின் தன்மை மற்றும் ஆட்டத்தின் சூழலுக்கேற்ப துணை கேப்டனாக தான் பொறுப்புடன் விளையாட வேண்டும் என்று திலக் வர்மா தெரிவித்திருக்கிறார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியிலிருந்து காயம் காரணமாக நியூசிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் டெரில் மிட்சல் விலகியிருக்கிறார்.
உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி கர்மன்பிரீத் சிங் தலைமையில் 20 பேருடன் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகின் நம்பர் ஒன் டென்னிஸ் வீராங்கனை அரினா சபலங்கா தொடர்ந்து 100 வாரங்கள் கடந்து முதலிடத்தை தக்க வைத்து சாதனை படைத்திருக்கிறார். அர்ஜென்டினா கால்பந்து அணியின் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு தனது சொந்த ஊருக்கு திரும்பியிருக்கிறார். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 6வது சுற்றில் இந்தியாவின் நிகல் சரின் எம்பிரானஸ் ஆகியோர் வெற்றி பெற்றார்கள். போட்டியில் அவர்களுக்கு இது முதல் வெற்றியாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 384.03%, இந்திய பிரமதியில் 109.89%. 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.66%, இந்திய பிரமதியில் 96.34%. 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 414.26%, இந்திய பிரமதியில் 118.53%. 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 450.63%, இந்திய பிரமதியில் 128.94%. 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.72%, இந்திய பிரமதியில் 68.29%. கேட்டது மணிக்குரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்சலாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு போறீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு செங்கறி இருக்கு,
3: அங்கு போய் போத்தனும். மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
4: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
5: 11 13 rue Caille 75 000 de Paris.
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Jolie Gonesse.
4: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெரு

0: ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும் தந்தது.
0: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகை அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-20.

தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482 மூட்டி லவ்சான் 0541-79-77-11-712 தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34 கல்வி கண்ணை திறந்த வயாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: மருந்து மருந்து
1: வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

0: ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 வயது பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-82-70. மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.
1: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994

0: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுபண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால் மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwin Bio 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன். குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாஸ்டர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்பைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
3: 1065
0: Fraser Street in Vancouver, Canada. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன், 778 882 40 39 அல்லது 604 375 55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 Rue Cai Paris 10 லாட்சபல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 09 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலை ஷரி மஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், மாலை, மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 64 707 01 57 அல்லது 64 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
3: நேரம் சரியாக 12:38. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் கதைக்குறுகானம் நிகழ்ச்சி இடம்பெற மாட்டாது. அதற்கு பதிலாக திரை இசைக்கானங்களோடு இணைந்திருப்போம். 1:30 வரை திரை இசைக்கானங்களை கேட்போம். மன்னிக்கவும், 1 வரையின் திரை இசைப்பாடல்களை கேட்போம். 1:30 மணியிலிருந்து 1:30 வரை இடம்பெற இருக்கிறது இன்றைய நேயர்.

அரிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் நோர்வையிலிருந்து சித்ரா பவன் அவர்கள். அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சித்ரா பவன் அவர்கள் தன்னை பற்றிய அறிமுகத்தோடு தனக்கு பிடித்த பாடல்களை தெரிவு செய்து நமக்கு எழுதி அனுப்பியிருக்கின்றார். அந்த வேளை தன்னை பற்றிய சிறிய அறிமுகத்தையும் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். நான் வேலனியை பிறப்பிடமாக கொண்டிருந்தேன். எனது மைத்துனரை திருமணம் செய்து கொண்டு 29 வருடங்களாக நோர்வே நாட்டிலே எனது கணவன், எனது பிள்ளைகள், பேரப்பிள்ளையோடு மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறேன். அந்த வகையிலே என்னுடைய பொழுதுபோக்கு டிஆர்டி கேட்டல், நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுதல் என்பது என்னுடைய பொழுதுபோக்காகும். வீட்டு தோட்டம் செய்வதும் என்னுடைய பொழுதுபோக்கு. வீட்டு தோட்டம் நான் அழகாக எல்லாவற்றையும் உண்டு பண்ணி நல்ல மகிழ்ச்சியாக அந்த வீட்டு தோட்டத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றேன். அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது என்னுடைய பொழுதுபோக்குகளில் ஒன்றாகும். அத்தோடு முயல்குட்டியும் ஒன்று வளர்த்து வருகிறேன். அதுவும் என்னுடைய பொழுதுபோக்கு. ஆகவே இன்றைய நாள் நான் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறேன். பாசமுள்ள அண்ணாவின் பிறந்த நாளை ஒட்டி இந்த பாடல்களை நான் தெரிவு செய்திருக்கிறேன். அண்ணாவின் பிறந்த நாள் நாளை என்றாலும் ஆனாலும் முன்கூட்டிய நாளைக்கு இன்றைய நிகழ்ச்சி கேட்க முடியாது. அதனாலே இன்றைய நேருக்காக நான் இன்று அவருக்காக பாடல்களை தெரிவு செய்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கின்றார். அவர் தெரிவு செய்திருக்கும் முதலாவது பாடலாக அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்றோ என்ற பாடல். இந்த பாடல் அண்ணன் தங்கை உறவு எவ்வளவு இனிமையானதாக உள்ளது என்று எடுத்துக்காட்டிய ஒரு திரைக்காவியம் என்று கூட சொல்லலாம். கண்ணதாசனின் கவிவரிகளில், MS விஸ்வநாதனின் இசையில் உருவாகிய இந்த பாடல். சுசிலா அம்மா மிகவும் இனிமையாக இந்த பாடலை பாடியிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த பாடலை எப்படி கேட்டாலும் எங்கு கேட்டாலும் அருவியா என் கண்ணீர் கண் கலங்கிவிடும். இரண்டு அண்ணன்களின் பாசங்கூட கிடைக்காத துர அதிர்ஷ்டசாலி நான். அந்த வகையிலே இந்த பாடலை தெரிவித்திருக்கிறேன் எழுதியிருக்கிறார். முதலாவது பாடலாக

சரியாக 1:12 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேயர். இன்றைய நிகழ்ச்சி அழகாக சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சித்ரா பவன் அவர்கள், நோர்வேயில் இருந்து. அவர் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக சுடரும் சூறாவளியும் திரைப்படத்தில் இடம்பெற்ற அன்பு வந்தது என்னை ஆள வந்தது என்ற பாடல். இந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருக்கின்றார். பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். கண்ணதாசனின் கவிவரிகளிலே இந்த பாடலை கேட்போம்.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழல் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.

நேரம் சரியாக 1:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேயர். இன்று நேர் நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சித்ரா பவன் அவர்கள், நோர்வேயில். அவர் தெரிவித்ததற்கு 3வது பாடலாகும்.

ദേവൻ തിരയപ്പെടുത്തിലിരുന്ന് തങ്കച്ചി കാലുക്കൊരു തങ്ക കൊലുസ് എന്ന പാടൽ. இந்த பாடல் எனது அண்ணனுக்கு விரும்பிய பாடல். இந்த பாடலும் அண்ணன் தங்கியை ஒரு பாச பிணைப்பை எடுத்து கூறும் ஒரு இனிமையான பாடல். இந்த பாடலுக்கு வரியை கொடுத்திருக்கிறார் வாலி அவர்கள். இளையராஜாவின் இசையிலே மனோவோடு இணைந்து சித்ரா பாடிய பாடல். எனவே இந்த பாடலையும் கேட்டு மகள் ஆசைப்பட்டு தெரிவு செய்திருக்க எழுதியிருக்கிறார் சித்ரா பவன் அவர்கள் நோர்வேயிலிருந்து. அவர் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடல்

1:24 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேயர். இன்று நேயர் நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சித்ரா பவன் அவர்கள் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக பாசமலில் திரைப்படத்தில் இடம்பெற்ற மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் என்ற பாடல். இந்த பாடலும் என் அண்ணனுக்கு விரும்பிய பாடல். என் பாசமுள்ள அண்ணாக்காக இந்த பாடலை நான் தெரிவு செய்திருக்கிறேன். விஸ்வநாதனின் இசையிலே சௌந்தரராஜன் சுசிலா பாடிய இந்த பாடலையும் கேட்க ஆசைப்படுகிறேன் என்று எழுதியிருக்கின்றார் சித்ரா பவன் அவர்கள் நோர்வேயிலிருந்து. அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல்

பாடலோடு நிறைவு பெறுவது இன்றைய நேயர். இன்று நேயரில் சிறப்பித்திருந்தவர் நோர்வேயிலிருந்து சித்ரா பவன் அவர்கள். அவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மதிய பிரதான செய்திகளோடாக சந்திப்போம்.

0: புத்தகத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: மகாலங்காத்தாலு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
5: ஐயோ ராஜான, லாச்சப்பிலுக்கு வந்தான், வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: இதுதான்
5: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris, Lachapelle.
8: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
7: VT Superstore, Garlagones, Sasselil.
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
7: Mélodiguer, Todorbrelke, VT Cash and Curry, Paris, Lachapelle, Todorbe, Tolibisi Lacam, Cyberundre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்திய செய்திக்கு பரிசு ரியூகையில் அமைந்துள்ள வீட்டி கேஷன்கதி, காலிய கோணசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகிறார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் எம்பிஎஸ் நிறுவனத்தினர். கொழும்பில் இருந்து மன்னார் நோக்கி அருள் சகோதரிகள் பயணித்த வாகனம் இன்று புதன்கிழமை அதிகாலை 3:30 பழைய நாளங்குளம் இரும்பு பாலத்தில் விபத்துக்குள்ளானது. இதன்போது குறித்த வாகனத்தில் பயணித்த 4 அருள் சகோதரிகள் காயமடைந்த நிலையில் அவர்கள் உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒரு அருள் சகோதரி பலத்த காயங்களுக்கு உள்ளான நிலையில் மேலதி சிகிச்சைக்காக யாழ் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மன்னாரைச் சேர்ந்த மாசற்ற அமுலோற்பவ அன்னை சபையைச் சேர்ந்த அருள் சகோதரிகள் பயணித்த வாகனமே விபத்துக்குள்ளாகி உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு பொறியியல் கூட்டு தாபனத்தின் வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட விமல் வீரவன்சவின் சகோதரரான சரத் வீரவன்சவை மீண்டும் விளக்க மதியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சரத் வீரவன்சவை எதிர்வரும் 28 வரை மீண்டும் விளக்க மதியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதியமைச்சர் கர்சன நாணயக்காராவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பேரணியை இதுவரும் வெள்ளிக்கிழமை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் விசேட கருத்திட பிரிவின் முன்னாள் பணிப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளருமான சுகீஸ்வர பண்டாராவை இதுவரும் 30 வரை மீண்டும் விளக்க மதியலில் வைக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் இன்றைய தினம் கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவரை தொடர்ந்தும் விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளை தவித்து வரும் உள்ள அமெரிக்காவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் யாழிய விக்ரமசூரியவை கைது செய்து மன்றில் ஆயர்படுத்துமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று புதன்கிழமை மீண்டும் பிடியாணை பிறப்பித்துள்ளது. அமெரிக்காவுக்கான இலங்கை தூதரக கட்டிடத்தை கொள்முதல் செய்தபோது அரசு நிதிக்கு சொந்தமான பெருந்தொகை பணத்தை தவறாக பயன்படுத்தினர் என்ற குற்றச்சாட்டின் கீழ் யாழிய விக்ரமசூரிய சந்தேக நபராக சேர்க்கப்பட்டுள்ளார். தொடர்ச்சியாக வழக்கு விசாரணைகளுக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தவித்து வந்த நிலையிலேயே கோட்டை நீதவான் பசன் அமரசேனா அவரை கைது செய்வதற்கான பிடியாணையை மீண்டும் பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கில் மேலதிக நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்று அதன் முன்னேற்ற அறிக்கை மற்றும் தகவல்களை வரும் December 9, 2026 நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புள்ளாய்வு திணைக்களத்துக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கையின் வடக்கு மாகாணத்துக்கு இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் மக்களுக்கிடையேயான தொடர்புகளை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிய மெத்யூ டக்வொர்த் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் பகுதிகளுக்கு அண்மையில் விஜயம் மேற்கொண்டார். இந்த விஜயத்தின் போது கல்வி, சுகாதாரம், சமூக அபிவிருத்தி, முதலீடு மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பாக பல்வேறு தரப்பினருடன் அவர் கலந்துரையாடியுள்ளார். ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கையின் வடக்கு மாகாணத்துக்கு இடையிலான உறவு இரு நாடுகளின் மக்களால் உருவாக்கப்பட்ட வலுவான சமூக பிணைப்புகளின் அடிப்படையில் வளர்ந்துள்ளதாக ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானியரகம் தெரிவித்துள்ளது. கல்வி, அபிவிருத்தி, ஒத்துழைப்பு, முதலீடு, இலக்கியம் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த உறவுகள் தொடர்ந்து விரிவடைந்து வருகின்றன. யாழ்ப்பாணம் மற்றும் மன்னாருக்கான விஜயத்தின் போது நூலகங்கள், பல்கலைக்கழகங்கள், வைத்தியசாலைகள் மற்றும் சமூக அமைப்புகளின் பிரதிகளை உயர்ஸ்தானியர் சந்தித்து எதிர்கால ஒத்துழைப்பு வாய்ப்புகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். இலங்கையின் வடக்கு மாகாணத்துடனான இந்த வலுவான உறவுகள் இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் உறுதிப்படுத்துவதுடன் கல்வி, சமூக அபிவிருத்தி மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானியரம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. 2008 கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் முன்னாள் கடற்கரை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணத்தவுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று பிணை வழங்கி உத்தரவிட்டுள்ளது.
கடத்தப்பட்ட இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை மறைப்பதற்கும் தப்பிக்க வைப்பதற்கும் உதவி அளித்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரிலேயே அவர் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்திருந்த கட்டளைக்கு அமைய ஆஜரான விஜய குணரத்ன தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்ததுடன் தான் குற்றமற்றவர் எனவும் வாதிட்டுள்ளார். வழக்கை விசாரித்த கோட்டை நீதவான் பசான் அமரசேனா தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அவரை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார். மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த 11 இளைஞர்கள் கடத்தல் வழக்கின் மேலதிக விசாரணைகள் மற்றும் அடுத்த கட்ட வழக்கு விசாரணை December 9 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு நேற்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து பல்வேறுபட்ட சந்திப்புகளில் ஈடுபட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளும் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து உள்ளிட்ட சில ஐரோப்பிய நாடுகளின் தூதுவர்கள் நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை கொழும்பிலிருந்து விமானம் மூலம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர். யாழ்ப்பாணத்தை வந்தடைந்த குழுவினர் யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூகத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடினார். அரசியல் கட்சிகளின் கலந்துரையாடலில் இலங்கை தமிழிசை கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் முன்னாள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் க. சர்வேஸ்வரன், யாழ் மாநகர சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா, நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் பத்மநாதன் மயூரன் உள்ளிட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் குழுவை சந்தித்து கலந்துரையாடினார். போர் முடிவடைந்து விட்டது, இனியும் ஒரு போர் ஏற்படும் என நான் நம்பவில்லை. இராணுவத்தினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகள் மீண்டும் மக்களிடமே கையளிக்கப்படும் போது தென்னிலங்கையில் சிலர் இராணுவத்தினரின் காணிகளை மக்களுக்கு வழங்குவதாக இனவாத நோக்கில் குரல் எழுப்புகின்றனர். ஆனால் இராணுவம் விடுவிப்பது அந்த மக்களின் சொந்த காணிகளையே தவிர இராணுவத்தினரின் காணிகளை அல்ல. இந்த அரசாங்கம் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கான செயல்முறைகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் தலைமையிலான ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் செவ்வாய்க்கிழமை நேரில் சந்தித்து கலந்துரையாடினால் இந்த சந்திப்பின் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழியின் 3 கட்ட அகழ்வு பணிகள் 39 நாளாக நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 3 கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இந்திய அகழ்வில் அருகருகே காணப்பட்ட 2 சிறுவர்களின் எண்புக்கூடுகள் உள்ளிட்ட 13 எண்புக்கூடுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அத்துடன் சில எண்புக்கூடுகள் குவியல் நிலையில் காணப்பட்டதுடன் சில எண்புக்கூடுகளில் மண்டையோடுகள் இல்லாத நிலையிலும் அடையாளம் வெளியிட்டுள்ளன. குவியல் நிலையில் காணப்பட்ட எண்புக்கூடுகளுக்குள் மண்டையோடுகளும் காணப்படுவதால் மேலதிக ஆய்வுகளின் பின்னரே அவை தொடர்பான முழுமையான தகவல்களை வெளியிட முடியும் என சட்டத்தண்டிஞர் ரணிதா தெரிவித்துள்ளார். இதனிடையே ஏற்கனவே வெளிப்பட்ட எண்புக்கூடுகளில் 3 சிறுவர்களுக்குரியவை உள்பட 4 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 1, 2 மற்றும் 3 கட்டங்களாக இதுவரை 93 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்தமாக 467 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 444 எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் இன்று புதன்கிழமை செம்மணி மனித புதைகுழியை நேரில் சென்று பார்வையிட்டனர். செம்மணி மனித புதைகுழி விடயத்தில் சர்வதேச விசாரணை வேண்டுமென வலியுறுத்தி இன்று புதன்கிழமை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் ஏற்பாட்டில் போராட்டம் நடைபெற்றது. செம்மணி மனித புதைகுழியினை பார்வையிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிறப்பு பிரதிநிதிகள் குழு வருகை தந்த நிலையில் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக செம்மணி வளைவு பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இப்போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக அரசாங்கம் ஏற்கனவே தனது தெளிவான நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது. நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் நடைபெறும் இந்த செயல்பாடுகளில் அரசாங்கத்துக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் கேதீஸ் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கார்மென் மோரேனோ தலைமையிலான ஐரோப்பிய நாடுகளின் தூதுவர்கள் அடங்கிய விசேட தூதுக்குழுவினர் செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிடுகின்றனர். இந்த நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பிலுள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இது குறித்து வினவிய போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார்.
இந்த நாட்டில் தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு கொள்கை அடிப்படையில் ஒன்றிணைந்துள்ளோம். எமது முயற்சியை தவறான கண்ணோட்டத்தில் அரசாங்கத்துக்கு சார்பானவர்களே பார்க்கின்றார்கள். போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். எமது புதிய ஒன்றிணைவு தமிழ் பேசும் மக்களுக்கு பயனுடையதாகவே அமையும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். தேசிய மற்றும் சர்வதேச சக்திகளினால் பௌத்த சாசனத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விரோத செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்காக இதுவரும் ஜூலை 27 கொழும்பில் மகாசங்க மாநாடொன்று கூட்டப்பட உள்ளதாக உலப்பனை சுமங்கல தேர தெரிவித்துள்ளார். ஷியாம் அமரபுரம் மற்றும் ராமஞ்சு ஆகியோர் முப்பீடங்களையும் சேர்ந்த மகாசங்கத்தினரை எவ்வித பேதமும் இன்றி ஒன்றிணைத்து சாசன ரீதியாக தற்போது உருவாகியுள்ள பல்வேறு சிக்கலான சூழ்நிலைகளுக்கு தீர்வு காண்பதே எமது முதன்மை நோக்கமாகும். பாரம்பரியமாக எமது பௌத்த சாசனத்தில் பேணப்பட்டு வரும் புனிதமான நடைமுறைகளை அவ்வாறே முன்னெடுத்து செல்வதற்கும் தலதா மாளிகை மற்றும் ஸ்ரீ மகாபோதி போன்ற புண்ணிய ஸ்தலங்களை மையப்படுத்திய அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இந்த நடவடிக்கை அவசியமாகின்றது. அரசியலமைப்பின் 9வது பிரிவுக்கு அமைவாக பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கும் ஏற்பாட்டை நடைமுறை ரீதியாக உறுதிப்படுத்துமாறு அரசாங்கத்துக்கு நாம் அழுத்தம் கொடுப்போம். இந்த மாநாடானது எவ்வித அரசியல் பின்னணியோ அல்லது அரசியல் கட்சிகளின் ஆதரவோ இன்றி பிக்குமார்களின் முழுமையான பங்களிப்புடன் மட்டுமே முன்னெடுக்கப்படும் தூய்மையான சாசன பணியாகும். இன்று அரசு மட்டத்திலும் புலம்பெயர் அமைப்புகள், வெளிநாட்டு அமைப்புகள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மூலமாகவும் பல்வேறு நபர்கள் மற்றும் குழுக்கள் ஊடாகவும் பிக்குமார்களுக்கும் அமது புனித ஸ்தலங்களுக்கும் எதிராக பாரிய அளவிலான அவதூறுகளும் பரப்புரைகளும் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அரசாங்கமும் இவ்வாறான குழுக்களை உருவாக்கி ஊக்குவித்து வருகின்றது. இவ்வாறான தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பின்னணியில் சங்கத்தின் ஒற்றுமையை இன்பம் தருவது என்ற புண்ணிய கருப்பொருளின் கீழ் மகாசங்கத்தின் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட உள்ளோம். வல்லாறு முழுவதும் இந்த நாட்டின் நிலப்பரப்பையும் பௌத்த பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதில் பிக்குமார்களுக்கும் பௌத்த மக்களுக்கும் இடையில் இருந்த பிணைப்பு முதன்மையான பங்காற்றி உள்ளது. பிரித்தானியர் ஆட்சி காலம் முதல் இந்த பிணைப்பை உடைத்தெறிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அது சாத்தியமாகவில்லை. இந்த மாநாடு அரசாங்கத்துக்கு எதிரானதோ அல்லது குறிப்பிட்ட நபர்களை உயர்த்தும் நோக்கம் கொண்டதோ அல்ல. தேசிய சர்வதேச சக்திகள், வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் உள்நாட்டு எதிர்ப்பாளர்களின் சாசன விரோத செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தி சாசனத்தை பாதுகாப்பதே இதன் நோக்கமாகும். இந்த மாநாடு அரசாங்கத்துக்கு எதிரானதோ அல்லது குறிப்பிட்ட நபர்களை உயர்த்தின் நோக்கம் கொண்டதோ அல்ல. வாரியபல சிறிய சுமங்கல தேரர், குடாபல தேரர், மாதுளுவாவே சோபித தேரர் போன்ற வீரமிக்க முன்னோடி தேரர்களின் வழியில் வந்த தற்போதைய பிக்கு பரம்பரையினர் நாம். எவ்வித அச்சுறுத்தல்களுக்கும் சமூக வலைத்தள அபதூறுகளுக்கும் பயப்படாமல் சாசனத்தின் எதிர்காலத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம். எனவே நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து மகா சங்கத்தினரை 27 கொழும்புக்கு வருகை தருமாறு மிகவும் உரிமையோடும் கௌரவத்தோடும் அழைக்கின்றோம் என தெரிவித்துள்ளார்.

வருகிறது. சுற்றாடல் பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவிடம் அரசியல் மற்றும் நிர்வாக ஆலோசனைகளை பெற வேண்டும் என சாகர காரியவசம் அண்மையில் தெரிவித்திருந்தார். கடந்த காலத்தில் கோத்தபாய ராஜபக்சவின் தவறான ஆலோசனைகளை செயல்படுத்தியதன் விளைவாகவே நாட்டின் பொருளாதாரம் முற்றிலும் சீர்குலைந்து ரசாயன உர இறக்குமதி இடைநிறுத்தப்பட்டு விவசாயமும் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் பேரழிவை சந்தித்தது. இறுதியாக அவர் நாட்டிலிருந்தே தப்பிச் செல்ல வேண்டிய சூழலும் உருவானது. எனினும் தற்போதைய அரசாங்கம் பேரழிவிற்குள்ளான பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பியுள்ளதுடன் கடந்த ஆட்சியில் கைவிடப்பட்ட வீதி அபிவிருத்தி மற்றும் குளங்கள் புனரமைப்பு உள்ளிட்ட அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் மீண்டும் ஆரம்பித்துள்ளது. நாட்டில் சட்டத்தின் ஆட்சி, ஊழல், லஞ்சம், போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தோல்வியடைந்த பழைய ஆட்சியாளர்களின் ஆலோசனைகள் அரசாங்கத்துக்கு எவ்வகையிலும் தேவையில்லை. தாம் 2029 ஜனாதிபதி ஆவார் என்ற பயத்தினாலும் அரசாங்கத்துக்கு பெரியதொரு அரசியல் சவாலாக உருவெடுத்துள்ளதாலுமே தம்மை சிறையில் அடைக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக நாமல் ராஜபக்ச குற்றங்களை முன்வைத்துள்ளார். நாட்டின் நீதிமன்றங்களும் விசாரணை அமைப்புகளும் எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி முற்றிலும் சுயாதீனமாகவே இயங்கி வருகின்றன. சட்டத்தின் முன்னிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளோ அல்லது அவர்களின் மகன்களோ எவ்வித சிறப்பு சலுகைகளையும் பெற முடியாது. எனவே சட்டத்துக்கு அஞ்சாமல் குற்றச்சாட்டுகள் உள்ள அனைவரும் நீதிமன்றத்துக்கு வருகை தந்து தங்கள் மீதான வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டும். மேலும் நீதிபதிகள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், வைத்தியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் போன்ற அனுபவம் மிக்க தொழில் வல்லுநர்களின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர்களின் ஓய்வு பெறும் வயது எல்லை குறித்து சர்வதேச நடைமுறைகள் மற்றும் நாட்டின் தேவைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் பொருத்தமான தீர்மானங்களை மேற்கொள்ள உள்ளது. அத்துடன் தற்போதைய சூழலில் விவசாயிகள் மேற்கொண்டு வரும் போராட்டங்கள் எதிர்க்கட்சிகளின் அரசியல் தூண்டுதல்களால் மட்டுமே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போதைய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் விவசாயிகளுக்கான உர மானியத்தை இரட்டிப்பாக்கியுள்ளதுடன் நாடு சம்பா மற்றும் கீரி சம்பா நெல் போன்ற வகைகளுக்கு முறையே ₹120, ₹130 மற்றும் ₹140 என நியாயமான நிலையான கொள்முதல் விலையையும் நிர்ணயித்துள்ளது. நெல் கொள்முதல் நடவடிக்கைகளுக்காக கடந்த ஆண்டுகளை விட இருமடங்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் பயிர் இழப்புகளுக்கு காப்பீடு நிவாரணம் வழங்குவதற்கு, நுகர்வோரை பாதுகாக்கும் வகையில் சந்தை சமநிலையை பேணுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சர்வதேச அமைப்புகளின் புதிய ஆய்வுகளின்படி தற்போதைய ஜனாதிபதிக்கான மக்கள் ஆதரவும் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையும் 75% வரை அதிகரித்துள்ளதாகவும், எதிர்க்கட்சியினரின் குறுகிய அரசியல் சூழ்ச்சிகள் மூலம் அரசாங்கத்தின் முன்னோக்கிய பயணத்தை தடுக்க முடியாது என்று கூறியுள்ளார். மர்மமான முறையில் உயிரிழந்த சிறிலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மரண விசாரணை தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கையை விரைவாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான நினைவுறுத்தல் கடிதம் ஒன்று அரசு சட்ட வைத்திய அதிகாரிக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று மீண்டும் அனுப்பியுள்ளது. நீதிமன்ற வழக்குகள் விரைவுபடுத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கும் பாதாள உலக குழுவினருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை தீவிரம் அடைந்துள்ளதால் நிலை குலைந்து போயுள்ள எதிர்க்கட்சியினர் நீதி அமைச்சருக்கு எதிராக கொண்டுவர முனையின் நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராக உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் கே. தீசா தெரிவித்துள்ளார்.

அரசாங்கம் முன்வைத்துள்ள சர்ச்சைக்குரிய நீதித்துறை சட்டமூல திருத்தங்களை நிறைவேற்றினால் உடனடியாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி அரசியலையே கைவிட தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளாா்.

0: மன்னிக்கவும், யாழ்ப்பாணம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தில் நிறைந்து கிடக்கும் இந்த இழவை படகுகளை உரிய வகையில் அகற்றுவதுடன் குறித்த மீன்பிடி துறைமுகத்தை மீனவர்கள் பயன்படுத்த தக்கவாறு நிலைமைகளை ஏற்படுத்துமாறும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராஜா ரவிகரன் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பில் கடற்தொழில் அமைச்சர் மற்றும் உரிய துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ள வேண்டி இருப்பதாகவும் அதன் பின்னர் இது தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுரா கண்ணா திலக்கா பதிலளித்துள்ளார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தை மீனவர்கள் பயன்படுத்தக்கூடியவாறு நிலைமைகளை உருவாக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். குறிப்பாக 1973 அப்பகுதி மீனவர்களின் கோரிக்கைக்கு அமைவாக மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த 1990 தமது சொந்த இடங்களிலிருந்து இடம்பெயரும் வரை அப்பகுதியைச் சேர்ந்த 1000 வரையான மீனவ குடும்பங்கள் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தினை பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் தற்போது அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் குறித்த மயிலட்டி துறைமுகத்தினை பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது. இது தொடர்பில் அங்குள்ள மீனவர்கள் என்னிடம் முறையீடு செய்தமைக்காக கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி குறித்த பகுதிக்கு நேரில் சென்று நிலைமைகளை பார்வையிட்டிருந்தேன். எல்லை தாண்டி அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் நுழையும் போது பறிமுதல் செய்யப்பட்ட இந்திய இழுவை படகுகள் மயிலட்டி துறைமுகத்தில் நிறைந்து காணப்படுகின்றன. இம்மாறு துறைமுகத்தில் இந்திய இழுவை படகுகள் நிறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பகுதி தமிழ்ந்த மிகுதி பகுதியை தென்னிலங்கை மீனவர்களே பயன்படுத்தி வருவதாகவும் அப்பகுதி மீனவர்கள் என்னிடம் முறையீடு செய்தனர். எனவே எமது தமிழ் மீனவர்களிடையே வயிற்றில் அடிக்க வேண்டாமென இச்சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். துறைமுகத்தின் அருகில் இருக்கும் எமது மீனவர்கள் அந்த துறைமுகத்தினை பயன்படுத்த முடியாமல் பார்த்து கொண்டிருக்கும் நிலையை ஏற்படுத்த வேண்டாம். எமது மீனவர்களும் தமது அன்றாட வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதை ஒரு அடிப்படை மனித உரிமை மீறலாகவே எம்மால் பார்க்க முடிகிறது. எனவே தயவு செய்து மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தில் நிறைத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய இழுவை படகுகளை உரிய வகையில் அப்புறப்படுத்தி அப்பகுதி மீனவர்கள் துறைமுகத்தினை தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்துமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்றார். இந்த நிலையில் இதன்போது துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அண்ணா கண்ணா திலக்கா பதிலளிக்கையில், இது தொடர்பில் கடற்தொழில் அமைச்சர் மற்றும் கடற்தொழில் நீரியல் வளங்கள் சார்ந்த அமைச்சின் துறைசார் அதிகாரிகளுடனும் கலந்துரையாட வேண்டியுள்ளது. எனவே அவர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்ட பிற்பாடு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் அனுரா கண்ணா திலக்கா இதன்போது பதிலளித்துள்ளார். சவுதி அரேபியாவில் நபிகள் நாயகத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள சிவராசா அனோஜனை மனிதாயுமான அடிப்படையில் விடுதலை செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டுமென்று இலங்கை தமிழிசு கட்சியின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் சபையில் வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பொது மனுக்கள் பற்றிய குழுவின் நடவடிக்கை முறை மற்றும் செயலாற்றுகை பற்றிய சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசித ராஜபக்சவுக்கு சொந்தமான தனியார் வங்கி கணக்கொன்றில் 17 மில்லியன் ரூபா பணம் வைப்பிடப்பட்டமை தொடர்பான வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை ஒத்திவைத்து கோமாகம மேல் நீதிமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் அகில விராஜ் காரியவசம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்துக்கு ஊழியர்களை நியமித்து அவர்களை தனது தனிப்பட்ட மற்றும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதன் மூலம் ஊழல் குற்றம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்தே இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக காரியவசம் நேற்று ஆணைக்குழுவின் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகவில்லை என்றும் தனது வருகையின்மைக்கான எந்த காரணத்தையும் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவில்லை என்றும் ஆணைக்குழு கூறியுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமில்லாத மாகாண சபைகள் அல்லது உள்ளூராட்சி அதிகார சபைகளின் கீழ் உள்ள 60 வீதிகளை புனரமைப்பது தொடர்பில் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாட்டின் ஏ மற்றும் பி தரப்பிலான வீதிகள், அதிவேக நெடுஞ்சாலைகள் மற்றும் பாலங்களை நிர்மாணித்தல், புனரமைப்பித்தல், மேம்படுத்தல் மற்றும் பராமரித்தல் போன்ற பணிகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன. எனினும் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமில்லாத ஏனைய அதிகார அமைப்புகளின் கீழ் காணப்படுகின்ற அவசரமாக புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபைகளிடம் ஒப்படைத்து புனரமைக்குமாறு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் கோரிக்கைகள் முன்வைத்துள்ளன. அதற்கமைய மாகாண சபைகள் அல்லது உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கு சொந்தமான அவ்வாறான 60 வீதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை ஓரளவு கொள்கை வட்டி வீதத்தை 8.75% பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. நேற்று நடைபெற்ற நாணய கொள்கை சபை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இலங்கை மத்திய வங்கி இன்று அறிவித்துள்ளது. இந்த தீர்மானம் நாட்டின் தற்போதைய பணவீக்கம், பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிதி சந்தை நிலைமைகளை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் நகரங்களுக்கு இடையிலான மற்றும் தொலைதூர சேவைகளுக்காக முன்பு திட்டமிடப்பட்டிருந்த 600 சாதாரண பேருந்துகளுக்கு பதிலாக 600 குளிரூட்டப்பட்ட புதிய பேருந்துகளை கொள்வனவு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நுகர்வோர் விவகார ஆணையம் நேற்று நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் உள்ள பேருந்து நிலையங்கள், போக்குவரத்து மையங்கள் மற்றும் முக்கிய நீண்ட தூர பேருந்து நிலையங்களுக்கு அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளை குறிவைத்து 112 சிறப்பு அவசர சோதனைகளை நடத்தியது. பொதுமக்களும் பயணிகளும் தொடர்ந்து கூடும் போக்குவரத்து மையங்களுக்கு அருகில் நிகழும் நியாயமற்ற வர்த்தக முறைகேடில் இருந்து நுகர்வோரை பாதுகாப்பதே இந்த சிறப்பு நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என்று நுகர்வோர் விவகார ஆணையம் கூறியுள்ளது. பயணிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலையில் பொருட்களை விற்பனை செய்யும் மற்றும் தரமற்ற உணவுப் பொருட்களை வழங்கும் வியாபாரிகள் மீது அவர்களின் தகுதி பேதமின்றி சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும். மேலும் எதிர்காலத்திலும் நாடு முழுவதும் இதுபோன்ற சிறப்பு சோதனைகளை தொடர்ந்து நடத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஆணையம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் டெங்கு பரவும் அபாயம் அடுத்த 3 வாரங்களுக்கு தொடர்ந்து அதிகரிக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நளின் ஜெயதீச தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி வரை உள்ள காலம் உயர் ஆபத்து மிக்க கட்டமாக அடையாளம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டெங்கு பரவல் தற்போது ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளதாகவும் பல மாவட்டங்களில் பதிவாகும் நோயாளிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் 3 மாவட்டங்கள் தொடர்ந்து கவலைக்குரியவாக இருப்பதாகவும் அவற்றுக்கு கூடுதல் கவனம் தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிலவும் மழைக்கால சூழல் காரணமாக புதிய நுழம்பு குடம்பிகள் உருவாகும் என்பதால் பொது மற்றும் தனியார் இடங்களை தொடர்ச்சியாக தூய்மையாக வைத்திருப்பது அவசியமாகும் என அமைச்சர் வலியுறுத்தினார். தென்மாகாணத்தின் திக்வெல்ல பகுதியைச் சேர்ந்த 4 சிறுமி ஒருவர் டெங்கு இரத்த கசிவு காய்ச்சலினால் காலி தேசிய வைத்தியசாலையில் சிறுவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். திங்கட்கிழமை நிகழ்ந்த இந்த சோக சம்பவம் குறித்து நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனை மற்றும் மரண விசாரணையில் டெங்கு இரத்த கசிவு காய்ச்சலால் ஏற்பட்ட சிக்கல்களே மரணத்துக்கு பிரதான காரணம் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2026 இதுவரை நாடுளாவிய ரீதியில் 78,128 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். டெங்கு காய்ச்சலால் இதுவரை 56 பேர் உயிரிழந்தனர். ஜூன் மாதத்தில் 21,355 இருந்த பாதிப்பு ஜூலை மாதத்தில் இதுவரை 22,749 உயர்ந்து மிக தீவிரமடைந்துள்ளது. சராசரியாக நாளொன்றுக்கு 2,652 புதிய நோயாளிகள் கண்டறியப்பட்டு வருகின்றனர். நாட்டின் 162 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அதிதீவிர அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு பரமேஸ்வரி சண்முகசுந்தரம் நினைவாக 45 மில்லியன் பெறுமதியான 2 கண் லேசர் இயந்திரங்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கண் சிகிச்சை பிரிவு கடந்த ஆண்டில் 11,722 கண்புரை அறுவை சிகிச்சைகள், 2,299 ஏனைய கண் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் 62,478 நோயாளிகள் சிகிச்சை பெற்றனர். அந்த நிலையில் வைத்தியசாலையில் இருந்த ஆர்கன் மற்றும் யாக்லேசர் இயந்திரங்கள் செயலிழந்ததால் பல நோயாளிகள் சிகிச்சைக்காக பிற வைத்தியசாலைகளுக்கு அனுப்பப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தேவையை உணர்ந்து அமெரிக்காவில் மயக்க மருந்து நிபுணராக பணியாற்றும் பரமேஸ்வரி சண்முகசுந்தரமின் மகன் வைத்தியர் தேவேந்திரன் தனது அன்னையின் நினைவாக IMHO மற்றும் USA அமைப்பின் ஊடாக 45 மில்லியன் பெறுமதியான 2 நவீன ஆர்கன் யக்லேசர் இயந்திரங்களை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். இந்த இயந்திரங்கள் நீரழிவு வெளித்திரை நோய்கள், கிளாக்கோமா வெளித்திரை கிழிவுகள் மற்றும் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய சிக்கல்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுவதுடன் பார்வை இழப்பை தடுக்கவும் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு உயர்தர சிகிச்சை வழங்கவும் பெரிதும் உதவும் என வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார். சீன பிரஜை ஒருவரிடமிருந்து சுமார் 2 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாராவின் மகன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தேவேந்திர முனை கந்திர பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. காரில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் குறித்த பகுதியில் அமைந்துள்ள வீட்டின் மீது இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். எனினும் இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் கைத்துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். தாக்குதலுக்குள்ளான அந்த வீடு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள ஒருவருக்கு சொந்தமானது. சந்தேக நபர்களை அடையாளம் காணவும் தாக்குதலுக்கான நோக்கத்தை கண்டறியவும் கந்தர காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மஸ்கலியான் நல்ல தண்ணி மோகினி எல்ல பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்தனர். 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக காவல்துறை சூரியன் செய்தி பிரிவுக்கு தெரிவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் இருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விவசாயம் மற்றும் விவசாய காப்பீட்டு சபை பயிர் இழப்புகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக உருளைக்கிழங்கு மற்றும் காய்கறி பயிர் செய்கையை உள்ளடக்கிய ஒரு புதிய காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் விவசாய திணைக்களத்தால் பரிந்துரைக்கப்பட்ட சர்க்கரை வள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, பீட்ரூட், முட்டைக்கோஸ், கேரட், லீக்ஸ், கத்தரிக்காய், வெண்டைக்காய், அவரை, குடைமிளகாய், தக்காளி, பகற்காய் மற்றும் பூசணி உள்ளிட்ட பயிர்களை உள்ளடக்கும். ஆரம்ப காப்பீட்டு தொகையில் 7% கட்டணத்தை செலுத்துவதன் மூலம் விவசாயிகள் இக்காப்பீட்டு பாதுகாப்பை பெறலாம் என்று சபை தெரிவித்துள்ளது. இயற்கை பேரழிவுகள், கட்டுப்படுத்த முடியாத தாவர நோய்கள், பூச்சிகளால் ஏற்படும் சேதங்கள் மற்றும் காட்டு யானைகளின் தாக்குதல்களால் ஏற்படும் இழப்புகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்கப்படும். விவசாய துறையில் ஏற்படும் அபாயங்களை குறைத்து நிதி பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் மூலம் விவசாயிகள் தொடர்ந்து பயிற்சிகை செய்வதை ஊக்குவிப்பதே இந்த முயற்சியின் நோக்கம் என்று வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது. கண்டி பிரதான நீர் விநியோக திட்டத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அவசர மற்றும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக கண்டி மாவட்டத்தின் பல சேவை பகுதிகளில் இன்று புதன்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை 4 மணி நேரத்துக்கு நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி உடுமாவல, பொல்வத்தை வீதி, கிளவத்தை, வாஸ்கேவத்தை, உடப்பொக்காவல, பல்லியப்பொக்காவல, பிகங்கேவத்த, அசல்லியத்த, கொட்டுவேகத்த, நாகமூல வீதி, தவளன்கொட, வலகொள்ள, கீப்புக்கொட, பட்டியவத்த, ராஜபிகல்ல, மொரகவெல்ல, அத்திரகம்மா, உள்ளாதுப்பிட்டிய வீதி, பொஹர பெத்தன்ன மற்றும் அத்திரகம்ம தெகிந்த வீதி ஆகிய பகுதிகளுக்கு நீர் வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. 2ஆம் தவணை பரீட்சைகளின் ஒரு பகுதியாக இன்று நடைபெற இருந்த 9ஆம் தரத்துக்கான புவியியல் மற்றும் குடியியல் கல்வி பாடங்களுக்கான பரீட்சையை தென்மாகாண கல்வி திணைக்களம் ஒத்திவைத்துள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட இந்த பரீட்சை இதுவரும் ஜூலை 24ஆம் தேதி நடைபெறும் என தென்மாகாண கல்வி பணிப்பாளர் அறிவித்துள்ளார். சட்டியார் தெருவில் 22 கருத்தங்கம் ஒரு பவுனுக்கு ₹3,49,600 22 கரட் தங்கத்தின் 1 கிராம் ₹43,700 விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள். இணையத்துடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com. இனி தொடர இருக்கும் இந்திய செய்திக்கு பாரிஸ் ஸ்ரீஹையில் அமைந்துள்ள வி டி கேசன்கரி, காலே கோணசல் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விஜிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களோடு ஒரு சில நிமிடம்
1: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: இதுதான்
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelaké, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi-Lacam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele-Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரட் த்ராஸ, 3098, குயினிட்ஸ் சுவிஸ்,
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: மதியத்தான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கான சொன்னை வழங்குகிறார்கள் பரிசில் ஆற்றப்பல் ரியூகையில் அமைந்துள்ள வி டி கேசன்கரி, காலியன் குணசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். டெல்லியின் 5 ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டத்தில் பங்கேற்க தயாராக உள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். டெல்லியில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று கைது செய்யப்பட்டார். பிரதமர் இல்லம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவரின் இல்லத்தை முற்றுகையிடும் வகையில் பேரணி செல்ல முயன்றதால் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கழகத் தலைவர் மு க ஸ்டாலினை இன்று புதன்கிழமை காலை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கழக அலுவலகத்தில் இலங்கை பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் இலங்கை தமிழ்ச கட்சி மூத்த தலைவருமான எம் ஏ சுமந்திரன் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தார். இந்தியாவின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்திற்கு வெளியே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காவல்துறையினரால் சிறிது நேரம் தடுத்து வைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து திரு பிரதானின் கருத்து வந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் மாணவர்களின் அக்கறைகளுக்கு பதிலளிக்கவும் தேவையான சீர்திருத்தங்களை கொண்டுவரவும் தாம் தயாராக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய முடியாது என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவினை பிறப்பித்து தமிழக வெற்றிக்கழக வேட்பாளரின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது. கடம்பத்தூர் ஒன்றியம் பிஞ்சிவாக்கம் கிராமத்தில் ரூபாய் 30 கோடி மதிப்புள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக மீட்டுள்ளனர். தர்மபுரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகே இளம்பெண் ஒருவர் கிணற்றில் தள்ளி 3 குழந்தைகளை கொண்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். தர்மபுரி தடங்கம் அருகே உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் அருகில் வசித்து வருபவர் சரவணன். இவரது மனைவி அம்சா, இவர்களது குழந்தைகள் ஜீவிதா, நவீனா, குமரன். இவர்களில் ஜீவிதா தர்மபுரி அவ்வியார் அரசு மேல் பள்ளியில் +1 படித்து வந்தார். இந்த நிலையில் சரவணனுக்கு மனைவி அம்சாவின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதால் அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்தது. கடந்த 19ஆம் தேதி கணவன் மனைவி இடையே மீண்டும் குடும்ப தகராறு ஏற்பட்டது. இதனால் அம்சா கோபித்துக் கொண்டு குழந்தைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறினார். மீண்டும் வீடு திரும்பவில்லை. பல்வேறு இடங்களில் தேடியும் அவர்கள் கிடைக்கவில்லை. நேற்று மாலை அப்பகுதியைச் சேர்ந்தவர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் அருகேயுள்ள கிணற்றில் சடலங்கள் கிடப்பதாக அதியமான் கோட்டை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார். இதன் பேரில் இன்ஸ்பெக்டர் சஞ்சீவ்குமார் மற்றும் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடம் விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதில் கிணற்றில் சடலமாக கிடந்தது கணவருடன் சண்டை போட்டுக்கொண்டு குழந்தைகளுடன் மாயமான அம்சா மற்றும் அவரது குழந்தைகள் என்பது தெரியவந்தது. இதையடுத்து தர்மபுரி தீயணைப்பு நிலைய அலுவலக தலைமையில் சம்பவ இடத்துக்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் கிடந்த 4 பேரின் சடலத்தை மீட்டு காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் கணவருடன் ஏற்பட்ட தகராறில் மனமுடைந்த அம்சா குழந்தைகளை கிணற்றில் தள்ளி கொலை செய்துவிட்டு தானும் குதித்து தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. இதையடுத்து அம்சாவின் கணவனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அக்கா கணவர் மீது ஏற்பட்ட மோகத்தால் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த வருங்கால கணவரை கொண்ட இளம் பெண் கைது செய்யப்பட்டார். ஜார்க்கண்ட் மாநிலம் கிரதீக் மாவட்டத்தின் ஜமுவா சோக் பகுதியைச் சேர்ந்தவர் நீரிச். இவருக்கு வயது 20. இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஊர்மிளா என்ற பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஊர்மிளாவுக்கும் அவரது சகோதரியின் கணவரான சுபாஷ் பஸ்வானுக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இவர்களின் பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. எனவே தனக்கு திருமணம் நடந்து விட்டதால் தனது அக்கா கணவருடன் உல்லாசமாக இருக்க முடியாது என்று ஊர்மிளா நினைத்துள்ளார். இதனால் கள்ளக்காதலர்கள் இருவரும் சேர்ந்து நீரஜை கொலை செய்ய முடிவு செய்துள்ளனர். அதன்படி ஊர்மிளா தனது வருங்கால கணவன் நீரஜை பீகார் எல்லையோரத்தில் உள்ள பேலா மனப்பகுதிக்கு உல்லாசமாக இருக்கலாம் என்று கூறி நீ மட்டும் தனியாக வரும்படி அழைத்துள்ளார். இது நம்பிய நீரஜ் குறிப்பிட்ட வனப்பகுதிக்கு ஆசையுடன் சென்றுள்ளார். அங்கு ஏற்கனவே இவருக்காக காத்திருந்த ஊர்மிளாவும் சுபாஷ் பசனும் இணைந்து நீரஜை கத்தியால் கொடூரமாக குத்தினர். இதில் நீரஜ் அதே இடத்தில் துடிதுடித்து பரதவமாக இறந்தார். பின்னர் இருவரும் நீரஜின் உடலில் வனப்பகுதியில் விட்டுச் சென்றுள்ளனர். இதற்கிடையே நீரஜ் காணாமல் போனதை அறிந்து அவரது குடும்பத்தினர் காவல்துறையில் புகார் அறிவித்துள்ளனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நீரஜை தேடும் பணியை தீவிரப்படுத்தினர். அவரின் மொபைல் போன், சிக்னல் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்களை ஆய்வு செய்த போது நீரஜின் கடைசி இருப்பிடம் பேலா வனப்பகுதி என்பது தெரிய வந்தது. மேலும் சம்பவம் நடந்த இடத்தில் ஊர்மிளாவின் மொபைல் போனும் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் ஊர்மிளாவுடன் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஊர்மிளா நடந்த அனைத்தையும் ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் கள்ளக்காதலர்கள் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்தியா முதன்முறையாக டெங்கு தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. ரகேடா எனும் ஜப்பானிய மருந்து தயாரிப்பு நிறுவனம் ஒடன்கார்ட் டெங்கு தடுப்பூசியை தயாரித்திருக்கிறது. அதை 4 வயதுக்கும் 60 வயதுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு கொடுக்க இந்திய சுகாதார அமைச்சு அனுமதித்திருக்கிறது. தடுப்பூசி 3 மாத இடைவெளியில் 2 முறை கொடுக்கப்படும். இந்தியாவில் அதன் தயாரிப்பை விரிவுபடுத்த பயோலஜிக்கல் இ எனும் இந்திய மருந்து தயாரிப்பு நிறுவனத்துடன் ரகேடா ஒத்துழைக்கின்றது. டெங்கிலோல் என்று அழைக்கப்படும் அந்த தடுப்பூசியின் தயாரிப்பு கடைசி கட்ட சோதனையில் இருக்கிறது. அண்மை ஆண்டுகளில் டெங்கி அதிவேகமாக பரவுவதற்கு நகர்ப்புற வாழ்க்கையும் பருவநிலை மாற்றமும் முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 100 பில்லியன் மக்களுக்கு டெங்கி ஏற்படுகிறது. அசாமில் தொடரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21 உயர்ந்துள்ளது. 16 மாவட்டங்களில் 564,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிக்கிம் மாநிலம் நாம்ஷி மாவட்டத்தில் சமர்தூங் பகுதியில் கட்டப்பட்டு வரும் NHPC தீஸ்தா நிலை B1 நீர்மின் நிலைய சுரங்கத்தில் மீத்தேன் வாயு வெடித்த விபத்தில் தற்போது வரை 12 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். பிரிட்டனின் புதிய பிரதமராக பொறுப்பேற்ற ஆண்டி பர்ன்காம் தலைமையிலான பிரிட்டன் புதிய அமைச்சரவையில் 2 இந்திய வம்சாவளிகள் இடம்பெற்றுள்ளனர். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கனிஷ்கன் நாராயணன் செயற்கை நுண்ணறிவு துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதே நேரம் மற்றொரு இந்திய வம்சாவளியான லிசா நேண்டி தனது பழைய கலாச்சாரம் ஊடகம் மற்றும் விளையாட்டுத் துறையின் பொறுப்புகளுடன் எண்ம சேவைகள் துறையின் அமைச்சராக கூடுதல் பொறுப்பையும் ஏற்றுள்ளார். பீகாரில் பிறந்த கனிஷ்கன் நாராயணன் தனது 12 வயதில் வேல்ஸில் குடும்பத்துடன் குடியேறினார். ஆக்ஸ்போர்ட் மற்றும் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயின்ற இவர் 2024 பொதுத் தேர்தலில் வேல்ஸ் பகுதியிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சிறுபான்மையின MP என்ற பெருமையை பெற்றவர். இப்புதிய பொறுப்பு குறித்து அவர் கூறுகையில் AI தொழில்நுட்பம் மனித வரலாற்றில் மிக முக்கியமானது. பிரிட்டனின் தொழில் மறுமலர்ச்சிக்கும் தேச பாதுகாப்புக்கும் இது பெரிதும் உதவும். இந்தியா பிரிட்டன் இடையிலான ஆழமான உறவும் நிலத்தன்மையும் வருங்காலங்களில் தொடர்ந்து வலுவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த மாதம் நடத்தப்பட்ட ஆய்வில் 159 தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயர் ரத்த அழுத்தம், காய்ச்சல், சளி மருந்துகள் உள்ளிட்ட தரமற்ற மருந்துகளின் விவரங்கள் ஒன்றிய மருந்து வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளுடன் இணைந்துள்ள மது கூடங்களில் சிகரெட், பீடி, புகையிலை பொருட்கள் விற்பனை செய்ய தடை விதித்து தமிழக அரசு புதிய கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியுள்ளது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு ₹1,680 உயர்ந்து ஒரு சவரன் ₹1,07,440 விற்பனையாகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹810 உயர்ந்து ஒரு கிராம் ₹13,430 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு ₹5 உயர்ந்து ஒரு கிராம் ₹545 விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்வது உலக செய்திகள். ஈரான் மீதான தாக்குதல்களின் 11வது இரவை நேற்று அதிகாலையில் நிறைவு செய்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானின் ராணுவ செயல்பாட்டு மையங்கள், கடல்சார் திறன்கள், விமான கொட்டகைகள், ஆளில்லா விமான சேவிப்பு நிலையங்கள் மற்றும் ராணுவ தளவாட கட்டமைப்பு வசதிகள் ஆகியவற்றை இந்த தாக்குதல்கள் குறிவைத்ததாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் வணிக கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய ஈரானின் திறனை மேலும் பலவீனப்படுத்துவதே இந்த தாக்குதல்களின் நோக்கம் என்று செனட் காம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே மீண்டும் போர் தீவிரமடைந்திருக்கும் வேளையில் பாகிஸ்தானில் உள்ள மத்தியஸ்தர்களை சந்திக்க ஈரான் உள்துறை அமைச்சர் எஸ்தகர் மொமேனி அங்கு சென்றடைந்துள்ளார். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய போர் சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தான இடைக்கால ஒப்பந்தத்தால் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு ஹோர்முஸ் நீரிணையும் திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை அருகே சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல்களை ஈரான் தாக்கியதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தது. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுக்க போர் இரு நாடுகளிடையேயும் மீண்டும் தொடங்கி கடந்த 10 நாட்களாக தாக்குதல்கள் தொடரப்பட்டு வருகின்றன. உலகளவில் முக்கிய எண்ணெய் வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணை வழக்கம்போல் செயல்படாமல் உள்ளதால் சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையும் ஏற்றம் கண்டுள்ளது. எனவே உலகின் பல நாடுகளில் விலைவாசியும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் உள்துறை அமைச்சர் எஸ் கந்தர் மொமேனி பாகிஸ்தானில் உள்ள மத்தியஸ்தர்களை சந்திப்பதற்காக அந்த நாட்டுக்கு சென்றடைந்துள்ளார். இந்த சந்திப்பில் போதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முக்கிய முயற்சிகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய இராணுவ தாக்குதல்களே இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புக்கு மிக முக்கிய கணமாக அமைந்தது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன பதவியேற்ற பிறகு முதல் முறையாக வெள்ளை மாளிகைக்கு வருகை தந்திருந்தார். அவருடனான சந்திப்பில் பேசிய ட்ரம்ப், நாங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தாமல் இருந்திருந்தால் இன்று இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இருந்திருக்காது என்று தெரிவித்துள்ளார். ஈரானின் ராணுவ திறனை குறைக்க அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் தனது முக்கிய கூட்டாளியான இஸ்ரேலை பாதுகாக்க உதவியதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் சமூக ஊடகத்தை பயன்படுத்த தடை விதித்துள்ளது. அவ்வாறு செய்யும் முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடு பிரான்ஸ் ஆகும். இவ்வாண்டு செப்டம்பரில் தொடங்கும் கல்வி ஆண்டிலிருந்து தடை நடப்புக்கு வரும் என்று பிரெஞ்சு அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் தமது எக்ஸ் சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்தார். புதிய சட்டத்தின் கீழ் 15 வயதுக்கு குறைவான பிள்ளைகளுக்கு வரும் செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து சமூக ஊடக கணக்கை தொடங்க அனுமதி கிடையாது. ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ள கணக்குகளை மூடுவதற்கு சமூக ஊடக தளங்களுக்கு 4 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இனி அங்கீகரிக்கப்பட்ட வயது சரிபார்ப்பு முறையையும் அந்த தளங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அமெரிக்கா ஆகஸ்ட் 2028 ரக்குமதி செய்யப்படும் பொது பயன்பாட்டு மருந்துகளுக்கு 100 விழுக்காட்டு வரி விதிக்க திட்டமிட்டுள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதனை தமது சமூக ஊடகத்தில் அறிவித்துள்ளார். நேபாளத்தில் தனியார் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகள் மீது விதிக்கப்பட்ட 3% வரியை பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து அந்த நாட்டு அரசு நேற்று திரும்ப பெற்றுள்ளது. இது குறித்து நேபாள பிரதமர் பாலேந்திரா ஷா வெளியிட்ட சமூக ஊடக பதிவில், நாட்டின் வரி வரம்பை விரிவுபடுத்தவும் பொருளாதாரத்தை சீரமைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் மக்களின் உணர்வுகளுக்கும் கவலைகளுக்கும் அரசு முக்கியத்துவம் அளிக்கின்றது. அதன்படி இந்த வரியை தற்போதைக்கு அமுல்படுத்துவதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் பெய்து வரும் பலத்த மழை மற்றும் அதனால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 35 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானின் நூரிஸ்தான் மாகாணத்தில் கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 23 பேர் உயிரிழந்தனர். மேலும் 80 பேர் காயமடைந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோரை காணவில்லை. நூரிஸ்தான் மாகாணத்தின் தலைநகரான பரூன் உள்ளிட்ட பல பகுதிகள் இந்த வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பரூன் நகரில் வீடுகள் மற்றும் கடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினரும் உள்ளூர் மக்களும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் அண்டை நாடான பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துன்கவா மாகாணத்தில் பெய்து வரும் தொடர் மழை மற்றும் வெள்ளத்தால் 5 சிறுவர்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்தனர், 18 பேர் காயமடைந்துள்ளனர். பெசாவர், மர்தான், பஜுலர், அபோதபாத் உள்ளிட்ட 10 மேற்பட்ட மாவட்டங்களில் வீடுகள் இடிந்து விழுந்தாலும் மக்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாலும் இந்த உயிரிழப்புகள் நேர்ந்துள்ளன. வியட்நாமின் தென்பகுதியில் பேருந்து தீப்பற்றி கொண்டதில் குறைந்தது 7 பயணிகள் இறந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். லாம்டோங் மாநிலத்தில் இருந்து கொசுமின் சிட்டிக்கு சென்று கொண்டிருந்த போது வெள்ளத்தடுப்பு சுவர் ஒன்றில் மோதியது. அதனால் பேருந்தின் அடிப்பகுதியில் இருந்து தீப்பெட்டி எரிய தொடங்கியது. பேருந்தில் இருந்தவர்கள் உள்ளேயே சிக்கிக் கொண்டனர். பேருந்து ஓட்டுநர் பயணிகளை வெளியேறும்படி கத்தியதாக சொன்னார். ஆனால் அவர்கள் தப்பித்துச் செல்வதற்குள் தீ சூழ்ந்து விட்டதாக கூறினார். சாலையோரமாக இருந்த தடுப்புகளை அந்த பேருந்து இருமுறை மோதியதாக உள்ளூர் ஊடகங்கள் கூறின. தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பாளர்களுக்கு 30 நிமிடங்கள் எடுத்தது. கருகிய பேருந்திலிருந்து 7 சடலங்கள் மீட்கப்பட்டன. சம்பவத்தை காவல்துறை விசாரிக்கிறது. உலகின் பெரும்பாலான நாடுகளில் வசிக்கும் மக்கள் இனிய மோசடிகளில் சென்ற ஆண்டு $114 பில்லியன் பறிகொடுத்துள்ளனர். கிழக்கு, தென்கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள் அத்தகைய இழப்பை சந்தித்துள்ளனர் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒப்பு நோக்கல் 2023 ஆண்டை விட 3 மடங்கு அதிக தொகையை மக்கள் இழந்துள்ளனர். குறிப்பாக குற்ற கும்பல்களின் போலி முதலீடு, காதல் மோசடி ஆகியவற்றில் அதிகமானோர் பணத்தை பறிகொடுத்தனர். கம்போடியா, மியான்மர் ஆகியவற்றில் குற்ற கும்பல்கள் இன்னும் செயல்படுவதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. சிலர் கடத்தி செல்லப்பட்டு வலு கட்டாயமாக மோசடி நிலையங்களில் வேலை பார்க்க வைக்கப்படுகின்றனர். அவர்கள் உலகம் முழுவதும் உள்ளவர்களை குறிவைத்து மோசடிகளில் ஈடுபடுகின்றனர். குழந்தை கடத்தல் விவகாரத்தில் தொடர்புடைய 19 பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் ஆண், எஞ்சிய 18 பேரும் பெண்கள். இந்தோனேஷியாவின் பண்டுங் நகரில் வழக்கு விசாரணை நடைபெற்றது. அவர்கள் சுமார் 34 குழந்தைகளை கடத்தி சிங்கப்பூர் தம்பதிகளுக்கும் இந்தோனேஷியா தம்பதிகளுக்கும் விற்றதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது. 19 பேரும் 2022 25 இடைப்பட்ட காலத்தில் குழந்தைகளை கடத்தி ஒவ்வொரு குழந்தையும் ஆயிரக்கணக்கான வெள்ளிக்கு விற்றனர். கடத்தல் கும்பலின் தலைவர் 70 வயதில் லில்லிக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடத்தலுக்கு குழந்தைகளை தேர்ந்தெடுக்க உதவிய 26 வயது அஸ்திரி பிரிட்டனிக்காவுக்கு 6 ஆண்டு சிறை தண்டனை, 35 வயது யாக்கா கம்தானிக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை, அந்த இருவருக்கும் உதவிய எலின் மார்லினாவுக்கு 6 ஆண்டு 7 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு போலி ஆவணங்களை தயாரித்த 60 வயது லாயிஸ் கியூபாக்காவுக்கும் 6 ஆண்டு 7 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 15 பேருக்கு 3 ஆண்டு 4 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் தென்பகுதியில் மோசமான வெள்ளம் 1000 பேர் பாதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு உதவி வழங்குவதற்காக ஹொங்காயில் இருந்து ரகசியமாக சீனா சென்றான் ஒரு 18 வயது மாணவன். அவருடைய இரக்க குணத்தையும் தயாள மனத்தையும் பலரும் பாராட்டுகின்றனர். சீன பல்கலைக்கழகத்தில் சேர நுழைவுத் தேர்வு எழுதி முடித்தான் அந்த மாணவன். விடுமுறையை கழிக்க வேறொரு இடத்துக்கு செல்வதாக தம் பெற்றோரிடம் அந்த மாணவன் கூறினார். ஆனால் குவாங்ஸி வட்டாரத்துக்கு சென்று ஒரு வாரம் தொண்டு ஊழியம் செய்திருக்கிறான். மோசமான வெள்ளத்தில் சிக்கி அங்கு 39 பேர் மாண்டனர். வகுப்பு தோழர்களுடன் சேர்ந்து தாம் சேமித்த பணத்தை செலவழித்து அத்தியாவசிய பொருட்களை வாங்கினான். பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு அவற்றை பகிர்ந்து கொடுத்தான். ஒரு கதாநாயகனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் தமக்கு இல்லை, பாதிக்கப்பட்டோருக்கு தம்மால் இயன்ற உதவியை செய்யவே விரும்பியதாக சொன்னான் மாணவன். மகன் தொண்டூழியம் செய்ததை அறிந்த பெற்றோர் முதலில் ஆச்சரியம் அடைந்தனர். பிறகு மற்றவருக்கு உதவும் அவருடைய குணத்தை எண்ணி பெருமிதம் கொண்டனர். சீனாவின் காங்காயில் ஒரு நபர் கொசுக்கடியால் பெருமளவில் அவதிப்பட்டுள்ளார். சியோங் என்பவர் டாக்ஸிக்காக சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த போது கொசுக்கள் கடித்தன. டாக்ஸியில் ஏறியதும் அவர் உறங்கிவிட்டார். தூங்கிக் கொண்டிருந்த போது கழுத்து அரித்ததால் அவர் சொரிய தொடங்கினார். பின்னர் ஈர்ப்பதத்தை உணர்ந்து விளக்கை தட்டினார். சட்டை வாகனம் எங்கும் ரத்தம். 40 நிமிடங்களுக்கு ரத்தம் கசிந்து கொண்டே இருந்தது. ஓட்டுநர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். கழுத்தில் இருக்கும் இரத்த குழாயில் கொசு கடித்திருக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறினர். ஆடவர் கழுத்தை சொரிந்ததில் நுண்குழாய்கள் சிதைந்திருக்கக்கூடும். கொசுக்கடி இவ்வளவு ஆபத்தை விளைவிக்கும் என்று அப்போதுதான் உணர்ந்ததாக சியோங் கூறினார். இனி கொசுக்கடமிருந்து தள்ளியிருக்க போவதாக அவர் கூறியுள்ளார். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. தற்போது நிலவரப்படி பிரண் ரக மசகு எண்ணெய் $1.92 அதிகமாக விற்பனையாகி வருகிறது. இதேவேளை WTI ரக மசகு எண்ணெய் $1.85 அதிகமாக விற்பனையாகி வருகிறது. மத்திய கிழக்கு நிலவும் பதற்றமான சூழ்நிலை மற்றும் சர்வதேச சந்தை நிலவரங்களால் மசகு எண்ணெய் விலையில் இந்த திடீர் ஏற்ற இறக்கங்கள் பதிவாகி வருகின்றன. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ரங்கிரி தம்புள்ளே சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்று இரவு நடைபெற்ற தம்புள்ளே சிக்சர்ஸ் அணிக்கு எதிரான லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 43 ஓட்டங்களால் கண்டி ராயல்ஸ் அணி இலகுவாக வெற்றி பெற்றது. ஐசிசியின் ஜூன் மாதத்துக்கான சிறந்த வீராங்கனைக்கான விருதினை இங்கிலாந்து வீராங்கனை டேனி வியாட்காட்ஸ் வென்றுள்ளார். ஆடுகளத்தின் தன்மை மற்றும் ஆட்டத்தின் சூழலுக்கு ஏற்ப துணை கேப்டனாக தான் பொறுப்புடன் விளையாட வேண்டும் என திலக் வர்மா தெரிவித்துள்ளார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியிருந்து காயம் காரணமாக நியூசிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் டேரில் மிச்சல் விலகியுள்ளார். காயம் காரணமாக விலகியுள்ள அவர் பார்படாஸிலிருந்து புறப்பட்டு தாயகம் செல்கிறார். இதனை நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியம் உறுதிப்படுத்தியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி கர்மன்பிரீத் சிங் தலைமையில் 20 பேருடன் நேற்று அறிவிக்கப்பட்டது. புரோ லீக் ஹாக்கி போட்டியின் ஐரோப்பிய லெக்கில் பங்கேற்ற அமன்தீப் லக்னா, ராஜ்குமார் போல், ரவிசந்தர் சிங், கார்த்தி செல்வம் ஆகிய 4 பேர் மட்டும் இதில் சேர்க்கப்படவில்லை. 16வது ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியானது பெல்ஜியம் நெதர்லாந்தில் August 14-30 வரை நடைபெற உள்ளது. இப்போட்டியில் குரூப் டியில் சேர்க்கப்பட்டுள்ள இந்தியா முதலில் வேல்ஸ் அணியையும் அடுத்து இங்கிலாந்தையும் தொடர்ந்து பாகிஸ்தானையும் சந்திக்கின்றது. உலகின் No.1 டென்னிஸ் வீராங்கனை அரினா சபலென்கா தொடர்ந்து 100 வாரங்கள் கடந்து முதலிடத்தை தக்க வைத்து சாதனை படைத்துள்ளார். இந்த மைல்கல்லை எட்டிய 10வது வீராங்கனை என்ற வரலாற்று சிறப்பை அவர் பெற்றுள்ளார். 2024 மற்றும் 25 என தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் No.1 வீராங்கனையாக இருந்துள்ளார். அர்ஜென்டினா கால்பந்து அணியின் கேப்டன் லியோனஸ் மெஸ்ஸி உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு தனது சொந்த ஊருக்கு திரும்பினார். அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் நடைபெற்ற உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியுடன் கூடுதல் நேரத்தில் ஒரு கோலை விட்டு கொடுத்து 0-1 என தோல்வி அடைந்தது. அமெரிக்காவிலிருந்து தனி விமானம் மூலமாக புளோரிடாவிலிருந்து மெஸ்ஸி தனது குடும்பத்துடன் அர்ஜென்டினாவில் உள்ள தனது சொந்த ஊரான ரொசாரியோவுக்கு அருகில் தரையிறங்கினார். அங்கிருந்து காரின் மூலமாக மெஸ்ஸி தனது வீட்டுக்கு சென்றடைந்துள்ளார். இந்த உலகக்கோப்பையிலே மெஸ்ஸி 8 கோல்கள் 4 அசிஸ்ட் செய்து தங்க காலனி விருதில் 2வது இடம் பிடித்தார். தங்கப்பந்து விருது கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 1 கோல் 1 அசிஸ்ட் கூட செய்யாத ரோட்டிக்கு அந்த விருது சென்றது. படைப்பாற்றல் திறன் விருதும் 0.0 என்ற புள்ளிகள் வித்தியாசத்தில் மெக்கேல் ஒலிசேவிடம் சென்றது. கடைசி ஒரு போட்டியில் மெஸ்ஸி மேஜிக் நிகழ்ந்திருந்ததால் அனைத்துமே அவர் வசம் வந்திருக்க வேண்டியது. ஒரு தோல்வியால் மெஸ்ஸி பல விருதுகளையும் உலகக்கோப்பையும் இழந்துள்ளார். மெஸ்ஸியின் தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை என கூறப்படுகிறது. MLS தொடரில் இன்டர் மியாமி அணியில் விளையாடும் மெஸ்ஸி July 1 அல்லது August 1 மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கிறார். உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகளில் 2014-2022-2026 விளையாடி இருக்கிறார். இதில் 2022 மட்டுமே கோப்பை வெல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 6வது சுற்றில் இந்தியாவின் நிகல் சரின், எம் பிரானேஷ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். போட்டியில் அவர்களுக்கு இது முதல் வெற்றியாகும். இறுதியாக நாணய மாற்றி வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டு கணசனை வழங்க நகல் www.trttamiloli.com. இலங்கை பெறுமதியில் ஒரு ஈரோக்கு 384.3%, 109.89%. இது இந்திய பெறுமதியில். ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.66%, இந்திய பெறுமதியில் 96.34%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.26%, 118.53% இந்திய பெறுமதியில். ஒரு ஐக்கிய பவுண்ட் 450.63% இலங்கை பெறுமதியில், இந்திய பெறுமதியில் 128.94%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 238.72%, இந்திய பெறுமதியில் 68.29%. இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்துடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com, இந்திய செய்திக்கு அனுசனை வழங்கினார்கள் பரிசுகையில் அமைந்துள்ள வி டி கேசன்கரி, காலியில கொனசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர், உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்பீடு, சுகாதார காப்பீடு மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிஜிஎஸ் பினான்ஸ் MPS நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு செய்தியில் செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: அகத்தில புண்ணாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
7: 11 à 13 rue Caille 75 000 du Paris
6: VT Superstore Gare La Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges Les Gonesse
6: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் த்ராச 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 2:42 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய முத்தார நிகழ்ச்சிக்காக ஒருசொர் கோவையில் வரும் பாடல்களாக கடவுள் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் ஏந்தி சதீஸ்வரன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவருக்கெனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏந்தி சதீஸ்வரன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து முத்தாரத்துக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடுகளாக கடவுள் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடுகளை தெரிவு செய்திருக்கிறார். அந்த வகையிலே அவர் தெரிவு செய்ததற்கு முதலாவது பாடலாக அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

மாலை நேரம் சரியாக 2:47. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாரம். இன்றைய முத்தாரை நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் ஏந்தி சதீஸ்வரன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவர் தெரிவு செய்திருக்கும் முத்தாரத்துக்கான கடவுள் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் அடுத்த பாடலாக மாயாவி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இன்றைய முத்தாரி நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சதீஸ்வரன் அவர்கள், ஜெர்மனியில் இருந்து. அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக கடவுள் என்ற சொல்லில் வரும் அடுத்த பாடல், ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நேரம் சரியாக 2:57. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இன்றைய முத்தாரின் நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக கடவுள் என்று சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஏந்தி சதீஸ்வரன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக

0: வாழும் துன்பம் யாவும்
1: நாடோடி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.
0: மனிதன் கொண்ட கோ

தந்த பாடம்.

கண்ட பா

பாடம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம் மனிதன் கொண்ட கோலம் கடவுள் செய்த பாவம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன

நிமிஷம் சரியாக 3:03 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் ஏந்தி சதீஸ்வரன் அவர்கள், ஜெர்மனியில் இருந்து. தெரிவு செய்திருக்க முத்தாரத்துக்கான சொல் கடவுள். கடவுள் என்ற சொல்லிலே ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார். அந்த வேளை அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக சாந்தி நிலையம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுவது முத்தாரம். இந்த முத்தாரம் நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர் கேந்தீஸ் சதீஸ்வரன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவருக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: சரியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
1: இருக்கோம். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கிச்சு? இதுவெல்லாம் குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரவே?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாஸ் சொல்ல, நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலர்ச்சி. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலைஞர்கள். காயத்திலிருந்து உடல் மீன்பர்கள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலைஞர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலைஞர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு 65 ரேஸ் ஸ்ட்ரீட் அண்ட் ஹூ கேனடா சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யான் கலஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு ரோய்காயில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதுபோது மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் வெளிநாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால், 14 ரே கை பாரிஸ் 10, லாஷப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி, 0951 15 82 03, அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாட்சப்பலை ஷெரிமஹால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரந்தஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தில் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
3: நிலவிய தரங்களுக்கு ஜாபிரதர்ஸ் 38 Cyber Road, Vancouver, Canada.
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜாபிரதர்ஸ் 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com.
3: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜாபிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீடுகளில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்கு மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆய் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-58-58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே BTS
4: சுவிசில்
3: நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: 03-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-20-58-58.
5: நேரம் கொடுக்கும் நேரம்.

இன்றைய வளமை போல் நான் ரசித்த பாடலோடு உங்கள் வாசல் நாடி வருகின்றேன். நான் ரசித்த பாடலை நான் எப்படி ரசித்திருக்கின்றேன், அந்த பாடலுக்கு என் மனதில் எப்படி கவர்ந்திருக்கின்றது, நான் சொல்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த பாடலும் உங்களையும் ஏதோ ஒரு விதத்தில் கவர்ந்திருக்கலாம். ஒன்று இசை கவர்ந்திருக்கும், அல்லது குரல் கவர்ந்திருக்கும், அல்லது அந்த பாடலினுடைய வரிகள் கவர்ந்திருக்கும். அதனால் நீங்களும் வானொலிகளில் வந்த அந்த பாடலை என்னோடு பகிர்ந்து கொண்டால் எனக்கும் மன மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா?

0: இந்த பொங்கல் பத்ரகாளி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. ஜானகி அம்மா, மலேசியா வாசவன் இணைந்த ஒரு குரல். ஆனால் இந்த பொங்கல் ஒளித்தமிழ் மிக மிக குறைவென்றே சொல்லிக்கொள்ளலாம். திரைப்படங்கள் பத்ரகாளி திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது பார்த்த ஞாபகம் இருக்கின்றது. அதன் பின்பதாக இந்த பாடலை கேட்டது மிக மிக குறைவென்றே சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இசைஞானியோடு இசையமைப்பு, கவிஞர் பாலியோடு இசை வரிகள் இந்த பாடலுக்கு மேலும் முருகூட்டுகின்றது. ஒரு அழகிய கிராமத்து காதல் பாடலை நமக்கு தந்திருக்கின்றார்கள் இந்த கூட்டணி. கவிஞர் பாலி அவர்களை பொறுத்தமட்டில் விரசமான வரிகளுக்கு அவர் மிகவும் ஒரு பெயர் பெற்றவர். அந்த பாடலுக்காக இயக்குநர்கள் எதை எதிர்பார்க்கின்றார்களோ அதிலும் பார்க்க ஒரு இரண்டு மடங்கு கூடுதலாக கொடுப்பதில் கவிஞர் வாலி அவர்கள் வல்லவர் என எல்லோரும் சொல்கின்றதை பார்த்திருக்கின்றேன். அந்த வகையில் இந்த பாடலும் அப்படியான தன்னுடைய விளையாட்டுகளை காட்டியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் கவிஞர் வாலி அவர்களுக்கு ஒரு சபாஸ் சொல்லிக்கொள்ளலாம். நிச்சயமாக இந்த பாடல் உங்களையும் கவர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு வானிலைகளில் யார் என்று பார்த்துக்கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் அரமுறை பேவன் இருந்து கும்பி ஒரு ராஜா.
0: ஒருத்தர் வேடு ஓடி வந்துட்டீங்களே.
1: சொல்லுங்க. நல்ல ஒரு பாடல். ஆனா பாடின பாடல் சொன்னீங்க
0: ஜானியம்.
1: ஜானியம்மா அப்படியா? மலேசியா பத்திரகாளி நடிச்ச கதாநாயகி இல்ல. இப்ப என்ன இப்ப அவ இறந்து விட்டான்.
0: பத்திரகாளி கூடுதலாக அந்த பாடல் தான் எல்லோரும் அடிக்கடி விரும்பி கேட்பது. ஏனைய பாடல்களை கைவிட்டு விட்டார்கள். அதில் இந்த பாடலும் ஒன்று.
1: இந்த பாடலும் ஒன்று.
0: பெருசா யாரும் கேட்பதில்லை.
1: சரி, மற்ற நிகழ்வு கேட்டுப்பா.
0: நிச்சயமாக நிச்சயமாக. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.
1: விழுது
0: கொண்டு பதிவு செய்யாற்றிய தமிழர்கள் ரசித்த பாடல் அந்த வகையில்

0: ஒரு பெண்ணினுடைய மனதனை வெளிப்படுத்துகின்றது. தன்னை தான் நேசிப்பவனுக்கு தன்னை பற்றி சொல்கின்றவர்களே கவிஞர் அழகாக சொல்லியிருக்கின்றார். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீ உன் குலம், உன் படிப்பு எதுவும் எனக்கு தேவையில்லை, உன் மனம்தான் எனக்கு தேவை என்கின்றது இந்த பாடலுடைய வரிகள். அப்படியாக இந்த பாடலை தந்திருக்கின்றார் கவியரசர். அழகாக இருக்கின்றது. சரி, வானிலையில் நிற்பவர்களையும் கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் அருள்மொழி சேவன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: நாங்கள் நரன், நீங்கள் நரமாக இருக்க எல்லாம் வச்சுக்கொண்டு முதலில் போட்ட பத்திரகாடி படப்பாடலும் நான் அதிகம் கேட்கிற பாடல். அது கதாநாயகி ராணி சந்திரா என்பவர்தான் சிவகுமாருடன். இதை நண்பர் உங்கள் ராஜா கேட்டுக்கொண்டு நினைக்கிறார். இந்த பாடல் 1976 வந்த திரைப்படம். நான் நினைக்கிறேன் ராஜா தியேட்டரோடு இருக்கணும். கண்ணதாசனின் கற்பனை வரிகளுக்கு எம் ஏ சுசனா பி சுசிதா பாடியிருப்பார்கள். ஒரு பெண், ஒரு துப்புரவு பணியாளராகிய ஒரு பெண் நினைத்தால் தன்னம்பிக்கை வைத்தால் ஒரு மேஜராக முடியும் என்று மேயர் மீனாட்சியர் தேர் வித்யாவை முன்னணியை வைத்து படத்தை எடுத்திருப்பார்கள். இந்த திரைப்படத்திலே மேயர் மீனாட்சியாக வந்த குரல் முதலிலே துப்புரவு பணியாளராக ஆரம்பித்த காதல் அவர் மேயராக வந்த பிறகும் அதே இடத்தில் தவாரியாக பணியாற்றும் ஜெய்சங்கரையே திரும்பவும் விரும்புகிறதாக இந்த பாடல் அமைச்சிருக்கிறார் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு உங்களிடம் விடப்படுகிறேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்.
2: உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு சந்தர்ப்பம் கிடைச்சபடியா வந்தேன். சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் வருவேன். சந்தர்ப்பம் கிடைக்கல, இவ்வளவு நாளும் உண்டைக்கு கிடைச்சிருக்கு.
0: கிடைச்சிருக்கு.
2: நலமா இருக்கிறீங்களா? பத்ராளி ஆச்சு, இந்த பத்ராளி வடத்த பாட்ட போட்ட நீங்க பத்ராளி ஆச்சு நினைச்சுட்டா போட்டுக்கிறீங்க.
0: அந்த பத்ராளி வர, இது இந்த பத்ராளி வர, என்ன இது வந்து வாழ்க்கையில வார பத்ராளி, கிணவேற்ற வாழ்க்கையில வாரது.
2: நீங்க நிலமா இருக்கவன் வந்து பத்ராளியாச்சி அம்மனை வேண்டிக்கொண்டு பாத்தீங்களா? இல்ல பாத்த சந்தர்ப்பம் கிடைச்சதா?
0: என்னத்த
2: பத்ராளியாச்சிய சந்தர்ப்பம் கிடைச்சதா? நேற்று
0: முந்தினாள்
2: நினைச்சேன் பத்ராளி ஆட்சிய நினைச்சு போட்டு பத்ராளி படத்தை கொண்டு வந்து
0: போட்டுக்கிறீங்க.
2: மனதுல இருந்தாலும் அது தானா வரும்.
0: வித்தியாசம்
2: நான் நீங்க பாட்டு போட பத்திராளி படத்துல சொல்ல அப்ப டப்பன்னு யோசிச்சேன். பத்திராளி ஆட்சிய யோசிச்சு போட்டாரு.
0: நன்றி,
2: அடுத்த பாட்டு
0: தாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ராஜா,
0: சொல்லுங்க.
1: நல்ல ஒரு பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல் இந்த மேயர் மீனாட்சி தானே திருமுருகன் அருகில் வள்ளி குரத்தி.
0: அதுதான்
1: பாடல் உள்ளது. நல்ல ஒரு பாடல் இந்த பாடல். நல்ல பாடல் மேயர் மீனாட்சி, நல்ல பாடல்
0: கழித்துக்கூடிய
1: ஒரு பாடல் கிடையாது. நல்லா இருக்குது, நல்லா வயசு கேட்போம். மற்ற நிகழ்ச்சி மட்டும்
0: நிச்சயமாக. நிச்சயமாக.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் யோகேஸ்வரி குணராஜா. நல்ல பாட்டு எல்லாம் பத்திரவாளியே வீட்டுல இல்லையே வீட்டுல சில நேரம் பத்திரவாளியா யாக்கள் வாடுறதாங்க தானே. அவ இல்லன்னு சொல்றா கோபம் கிடைக்க சில பேர் பத்திரவாளிகளை வாரதானே.
0: நாங்கள் அடிக்கடி பாக்குறோமே.
3: நன்றி
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: நான் கவிஞனும் இல்லை
0: எழுதுகின்றது நான் ரசித்த பாடல் அந்த வகையில்

0: கருத்தாக இடம்பெற்றிருந்தது. பாடலுக்கான குரல்களை தந்திருந்தார்கள் அருண்மணி ஜானகி அம்மா இணைந்து இசை வடிவம் இசைஞானி இளையராஜா. ஒரு வித்தியாசமான இசையை கொடுத்திருக்கின்றார் இசைஞானி என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த திரைப்படத்தை பொறுத்த மட்டில் அழகான பாடல்கள் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அருண்மணியை பொறுத்த மட்டில் பாடல்கள் பாடியது குறைவு, ஆனால் பாடிய அத்தனை பாடலுக்குமே முத்தான பாடல்களை தந்திருக்கின்றார்கள். அப்படியாக இந்த பாடல் என்னை கவர்ந்திருக்கின்றது. அதிலும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காமல் மனதை விட்டு பேசுகின்ற வரிகளை கொடுக்கின்றார்கள். ஒரு கிராமத்து இசையை அழகாக கொடுக்கின்றார் இசைஞானி. இப்படியாக என்னை கவர்ந்திருக்கின்றது இந்த மனசுக்குள்ளே நாயனம். உங்களை எப்படி கவர்ந்திருக்கின்ற பார்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் அருமொழித்தவன். மீண்டும் பிபி
0: சொல்லுங்க.
1: 1990 வந்த திரைப்படம் சத்யராஜ் சீதா காம்பினேஷன்ல இளையராஜாவின் இசைக்குழுவிலே புளூட் வாசிக்கும் எப்போடிகன் என்ற பெயருடைய அருண்மொழி தேவனும் ஜானகியும் பாடிய பாடல், நல்ல அருமையான பாடல். இந்த படம் பார்த்ததாக ஞாபகம் இல்லை, பாட்டு கேட்டு பாட்டை பார்த்திருக்கின்றேன். பார்ப்போம் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம் அருண்மொழி.
0: சொல்லுங்க.
2: வெல்லுங்கள்.
0: உங்களுக்கு மனசுல நாயகம் வந்துட்டதா?
2: நடிப்பு நல்லா தான் இருக்கு, பாட்டு கட்டம் நல்லா தான் இருக்கு, ரசிக்க கூடியது. குறைவில் அருண்மொழி இல்லையே பாடுற ரொம்ப குறைவா.
0: அருண்மொழி இல்ல அருண்மொழி
2: கூடுதலாக
0: இளையராஜாண்ட இசை குழுவில் இருக்கின்ற ஒரு வாத்திய கலைஞர் தானே ஃப்ளூட், அதாவது புள்ளங்குழல் வாத்திய கலைஞர். மற்ற இசைக்குழுக்களுக்கு போவது இல்லை என்றான் நினைக்கின்றேன். இது ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பவசமாக ஒரு பாடலுக்கு இந்த பாடல் இசையமைக்கின்ற பொழுது இந்த ஆரம்பத்தில் அந்த பாடி பார்க்கின்றதுக்கு தானே அப்படி ஒரு பாடலை பாடி வைக்கின்ற பொழுது அந்த பாடல் சரியாக வந்துவிட்டது. அதிலிருந்து இவர் பாடகராக வருகின்ற இளையராஜா சொல்லுகிற இந்த பாடலை நீயே பாடு. அதிலிருந்து இவர் பாடகராக வந்த அந்த பாட இந்த பாட்டு என்று நான் மறந்துவிட்டேன். மறுபடியும் ஒரு புல்லாங்குழல் வித்வான், புல்லாங்குழல் ஒரு பல்துறை இசைக்கலைஞர்.
2: எல்லாரும் அவ்வளவு துறையில பல வகையான இசை கலைஞர்களா இருக்கிறோம். நாங்கள் ஒன்றிலும் அந்த நேரம் விடுபடுகிறது என்று
0: கவலை. சாப்பிடுறதும் படுக்கிறதும்
2: இல்ல, கதைக்காவது வளையிறது
0: கதைக்காவது வளையிறது
2: இல்லது கதைக்கவும் தெரியாதுல்ல, கதைக்காயிரம் அது யாரு பழைய இருக்கிற மட்டுமடி கலைகள் ஒண்ணும் பல இளைஞர்கள். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: இந்த வீட்டு மானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே.
0: கூட்டுவாய்க்கை உலகின்ற பதிற்சி அறிதம் நிலையில் நான் ரசித்த பாடல் அந்த வகையில் அடுத்து வருகின்ற பாடலாக

0: இந்த பாடலை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்ததில் அங்கே ஒலிபரப்பு கொடுத்தாம் தான். அடிக்கடி இந்த பாடலை கேட்டிருக்கின்றோம். இந்த பாடலை கேட்கின்ற பொழுதெல்லாம் அந்த நாள் ஞாபகங்கள் வந்து செல்கின்றது. கூடுதலாக காலையில் பொங்கும் பொங்கலில் ஒழித்த ஞாபகம் இருக்கின்றது. அடுத்து மாலை நேரங்களிலும் இடம்பெறுகின்ற நீங்கள் கட்டையவாக இருக்க வேண்டும். சைக்கிளில் செல்கின்ற பொழுது தேநீர் கடைகளில் இந்த பாடல் அடிக்கடி கேட்டிருக்கின்றோம். அதாவது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் ஊடாக இப்படியாக பல ஞாபகங்களை கொண்டு வருகின்றது. இந்த பாடலை கேட்கின்ற பொழுது பாடலுக்கான வடிவ இசை வடிவத்தை மெல்லிசன்னர் கொடுத்துகின்றார். கவியை கவியரசு கண்ணதாசன் அவர்கள், குரல் வடிவங்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சுசிலாமா. அதில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய அந்த இடையில் வருகின்ற கம்மிங் என்பது எங்கே கொண்டு செல்கின்றது எங்கள் நெஞ்சங்களை. இசையும் அழகாக பின்னியிருக்கின்றார். எம்எஸ்வி ஒரு சக்கை போடு போட்டிருக்கின்றது. சுசிலாமாவை சொல்ல வேண்டுமா? அந்த காதல் வரிகளுக்கும் இருவருமாக விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து பாடிப்பதை அழகாக ரசிக்கக்கூடியா இருக்கின்றது. சரி, உங்களை கேட்டுக்கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க.
1: ஒரு பாடல போட்டேன், இலங்கையில ஒலித்த பாடல் அந்த பொங்கு பொங்குலன். அதுல வர பாடல் போடுவாங்க, இந்த பாடல் போடுவாங்களா? மூன்று பேரும் இல்லை, இது கவிஞரும் சரி எம்எஸ்வி தான் செய்யும் சரி, பாட பாட பாட படை பாடலும் நல்ல வழியா கொடுத்துருக்காங்களே. என்ன
0: நிச்சயமாக நிச்சயமாக
1: நல்ல நல்ல நல்லது. அதுக்கு முதல் பாடிய அருள்மொழி தேவன் வந்து குறைய சில பாடல்கள் நல்ல பாடல பாடிக்கிற அருள்மொழி தேவன் என்ன
0: பாடிய எல்லா பாடமே நல்ல பாடுகள்.
1: அது வந்து குறையத்தான் கொடுத்து அவர் கொடுக்க என்ன தெரியல, குறைய பாடலாம் நல்ல நல்ல பாடல் பாடி பாடிக்கிறார் அருள்மொழி தேவன். அதுதான் இது நல்ல பாடல். சரி, நேர்கள் என்ன நேரோட விடுவோமே.
0: நிச்சயமாக நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். வானிலையில் இப்போ ஒரு பேசுங்கள். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்.
0: ஓம் பாங்கோ. எங்க அந்த சிரிப்ப காணையில் என்று வதனம் வந்துட்டு
2: தெரியும். பாபம் பாபம் எனக்கும் ஒரு ஆசை. இல்ல, நீங்கள் தொடங்கியே சொல்றீங்க, நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை என்று சொல்லி போட்டு பிறகு நீங்க ரசிக்கத்தக்க நான் ரசித்த பாடல் என்று சொல்றீங்களே. அப்ப ரசிகன் இல்லாமலையே ரசிக்கிறீங்க.
0: இந்த போட்டு வாங்குறோம்ல,
2: அதுதான் அதுதான் நல்லா போட்டு வாங்குறீங்க.
0: அப்படித்தான் இது, அதாவது அதுக்கு ஒரு ரசிப்பு வேணும், ரசிகன் இல்லாம இருக்கிறதுக்கும் ஒரு ரசிப்பு வேணும்.
2: என்ன நீங்கள் இப்படி போடுறதாலே ஒரு ரசிகர்கள் எல்லாரும் ஓடி ரசித்து கொண்டு வருவார்கள். என்ன ரசிக்க தெரியாதவர்களும் ரசித்து கொண்டு வருவார்.
0: சரி,
2: இப்ப என்ன போலியாக்க?
0: ஆஹா,
2: இல்ல இல்ல, நீங்க போட்ட பாட்டுகள் உண்மையில நான் இதுக்கு அந்த உத்தரவாய் உனக்கு தான் அந்த பாட்டு கேட்டிருக்கிறேன். மற்ற பாட்டுகள் ஒன்றுமே வீரம் எனக்கு தெரியாம கேட்டுக்கொண்டா கேட்காத பாட்டுகள் போட்டு ரசிக்க வைக்கிறீங்க.
0: அது சொன்னீங்க
2: ஏதோ பத்ரகாளி படம் வந்து சொன்னீங்க. பத்ரகாளி என்ன இரவில கொஞ்சம் பயமா இருக்கும் அதை பத்தி கதைச்சே. என்ன பத்ரகாளி என்ன உங்களுக்கு என்ன ஞாபகம் பெறும்?
0: அடிக்கடி வீட்டுல பாக்குறது என்ன
2: அப்படி கேவலப்படுத்த கூடாது. என்ன
0: கோயில பாக்குறத கூட வீட்டுல பாக்குறோம். என்ன மினக்கட்டு ஊருக்கு எல்லாம் போய் பத்திராளிய பாக்குறத கூட வீட்டுலயே பாத்து கொள்றோம்.
2: அந்த வீட்டுல சில யமனங்களை பாக்க அது பத்திராளியும் வந்துடும். சும்மா பத்திரகாளி வராது,
0: தெரியல
2: யமன் வரைக்குள்ள அது அந்த பத்திரகாளியும் பூர்வம்
0: வந்துடும்.

0: ஜெயலலிதாவின் 100வது படம் திருமாங்கல்யம். அந்த திரைப்படத்திலிருந்து கவிஞரின் கற்பனை அவர்களுக்கு எம் எச் விஸ்வநாதன் இசையமைக்க, எஸ் பி பாலாவுடன் பி சுசிதா பாடியிருக்கிறார்கள். பாடலுக்கு நவரச நாயகன் முத்துராமன், கலைச்செல்வி ஜெயலலிதா நடித்த படம் நல்ல ஒரு படம். ரெண்டு படங்கள் போட்டியிருக்கன, ராமண்ணாவின் சாக்சாத் பேரழகையும் மிருகம் போட்டு போட்டு அது 99வது படமாகவும் இது 100வது படமாகவும் வந்தது என்ற தகவலை கூறிக்கொண்டு, பாரத பிரதமருக்கு எமது நாட்டிற்கு பிரச்சனை உண்டாக்குவாராக இருந்தால் நான் எனது சட்டத்தை பயன்படுத்தி தமிழ் இலங்கை தமிழ் மக்களுக்கு ஒரு உரிமையை பெற்றுக் கொடுப்பேன் என்று பகிரங்கமாக முழங்கியவர் செல்வி ஜெயலலிதா. இந்த தகவலையும் கூறிக்கொண்டு விடப்படுகிறார்.
1: நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நான் ரசித்த பாடலில் நான் ரசித்த பாடலை நிறைவு செய்கின்ற நேரத்தில் ஒரு நண்பனின் பாடலை கேட்டுக்கொண்டு விடைபெறுவோம்.

வாழ்க்கையில் நட்பு என்பது எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் அமைந்து விடாது. ஒரு மனிதனை பொறுத்த மட்டில் ஆணாக இருந்தால் அவனுக்கு ஆண் நட்புகள் பெண் நட்புகள் என்றெல்லாம், பெண்ணாக இருந்தால் பெண் நட்பு ஆண் நட்பு என்று வரலாம். அதே நேரத்தில் வாழ்க்கை என்று சொல்கின்ற பொழுது வாழ்க்கை துணைவி, இப்படியாக அதுவும் ஒரு நட்புக்குள் வரும். ஆனால் இந்த பாடசாலை நட்பு, வேலைகள் நட்பு, அதற்கும் இதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஆனால் இடையில் வருகின்ற அந்த நட்பன்றோ இருக்கின்றது, வாழ்க்கைக்குள் நாங்கள் செல்வதற்கு முன்பதாக இடையில் வருகின்ற ஒரு நட்பு, அது பல விதங்களில் வருவதொன்று.

0: அப்படி வருகின்ற நட்புகள் ஒரு சில சமயத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காத நட்புகளாக இருக்கும். நீதான் நான், நீதான் நான் தான் நீ என்கின்ற வகையில் பல நட்புகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நானும் பார்த்திருக்கின்றேன். நண்பனுக்காக உயிர் விடுகின்ற நண்பன் அப்படி எல்லா நேரத்திலும் அமைவதில்லை, ஒரு சில நேரங்களில் அமைவதுண்டு. அப்படியாக ஒரு நண்பனுடைய வரிகளைத்தான் இங்கே இந்த பாடலும் சொல்கின்றது. சட்டம் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசவன் இணைந்து பாடியிருக்கின்றார்கள். பாடலுக்கான இசை வடிவத்தை கங்கை அமரன் கொடுத்திருக்கின்றார். வானொலிகள் வணக்கம்.
1: வணக்கம் மர்மளித்தவன். மீண்டும் பிபி
0: சொல்லுங்க.
1: பாலாஜியின் சட்டம் படத்திலே கமலஹாசன் சரத்பாபு காம்பினேஷன் அவர்களுக்காக காற்றோடு கலந்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் ஆண்மை குரலோன் மலேசியா வாசவனும் பாடிய பாடல். இந்த படத்தை இது பல தடவை பார்த்திருக்கின்றேன். இதே சாயலில் முன்பு மக்கள் திராம ஒரு மக்கள் திராமத்தின் மாட்டுத்தாரவரின் படத்தில் ஒரு ஜோடி பாடல் பூ வைத்த பூ வைத்த பூக்கள் சொந்தமான பாட்டில எந்த எம்ஜிஆர் மாட்டுத்தாரன் எந்த எம்ஜிஆர் வக்கீல் என்று வரும். இதுல வந்து கமலஹாசன் காவல்துறை அதிகாரியாகவும் சரத்பாபு சட்டத்தரணியாகவும் நடத்தியிருப்பார்கள். ஒரு பெண்ணுக்காக இருவர் போட்டியிடும் ஒரு படமாக நண்பனுக்காக விட்டு கொடுப்பதும் நண்பனுக்காக வாதாடுவதாகவும் ஒரு மிகவும் ஒரு சிக்கலான திரைப்படத்தை கொடுத்து வெற்றி கண்டவர் பாலாஜி. தகவலை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம்.
0: நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம் அழிச்சன்.
0: சொல்லுங்க.
2: நட்பு வந்து பள்ளியில இருக்க நட்பு வந்து அது தொடர்ந்து இருக்கும் நினைக்கிறேன். என்ன
0: நிச்சயமாக
2: நிச்சயமா இருக்கும். மற்ற இடையில வந்து வந்து போகும் அது நட்பு அது போற மாதிரி. மற்றது வாழ்க்கை வாழ்க்கை வந்து உடனே வந்து விட்டு கொடுத்து போய் இவரும் விட்டு கொடுத்து போயிருக்கல அது தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் வாழ்க்கை படம் நினைக்கிறேன்.
0: உண்மை
2: உண்மை அது உண்மையான ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கும். ரெண்டு பேரும் யாரு இருந்தா ஒண்ணு சரி இடையில பிரிஞ்சிடும். என்ன
0: ரெண்டு
2: பேரும் ஒற்றுமையாக விட்டு கொடுத்து அப்படி என்று போய்க்கலாம். அது அது வாழைய வாழையா பிள்ளைகளும் பிள்ளைகளும் வாழ வைக்கும். என்ன
0: உண்மையாக
2: அது உண்மையாக நல்ல ஒரு பாடல் போட்டீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

0: நிச்சயமாக பாகங்களும் உங்களை ரசிக்க வைத்திருக்கின்றது என்கின்ற ஒரு மன திருப்தியோடு.
1: ஆருயிரே இன்பமே இனியவளே,
0: நான் ரசிகனும் இல்லை நல்ல கவிஞனும் இல்லை, ஆனால் பாடல்களை ரசிப்பதிலும் ஒரு சுகம் இருக்கின்றது. ஒருவர் சொல்வதை செய்வதில்லை, செய்வதை சொல்வதில்லை. அதற்காக பாடலில் வருகின்ற இந்த பாடலில் வருகின்ற வரிகளை ஒரு என்னை ஒப்பிடுவதும் தவறாக இருக்கின்றது. சரி, பார்த்து கொள்வோம். அழகின் பாடல்களை ரசித்த உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து கதம்ப நிகழ்ச்சிகளும் சந்தித்துக் கொள்ளலாம். வருகின்றது மணிக்கொரு தடவை செய்தி தலைப்புகள்.

வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே நான் கொண்டு.

நான் அழுதால் சிரிக்கிறாள், சிரித்தால் அழுகிறாள், கொஞ்சினால் ஒதுக்கிறாள்.

இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலைதான் என்பதனை ஏற்றுக்கொண்டு சர்வதேச விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுக்குழுவிடம் தாம் கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கத்தின் தலைவி யுவரச கனகரஞ்சனி தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுக்குழுவினர்கள் இன்று புதன்கிழமை செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வுப் பணிகளை நேரில் பார்வையிட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நீங்கள் தந்தது வரும் காகிதம் அல்ல என்பது எனக்கு தெரியும். இதனை எனது உள்ளத்தினால் ஏற்கின்றேன். நான் உறுதியை மொழி தர முடியாது. ஆனால் என்னால் உங்களின் துன்ப துயரங்களை அறிவோம். உங்கள் பிரச்சனைகளை என்னால் முடிந்தவரை ஐநா சபையிலும் மனித உரிமைகளில் பேணும் நாடுகளிடம் உங்கள் பிரச்சனையை எடுத்துக் கூறுவோம் என ஐரோப்பிய ஒன்றத்தின் தூதர் ஹேமண்ட் தலைமையிலான குழுவினர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திற்கு இன்றைய நாள் விஜயம் கொண்டிருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுக்குழுவினர்கள் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு இடத்திற்கு நேரில் விஜயம் செய்து அங்கு இடம்பெற்று வரும் அகழ்வுப் பணிகளை பார்வையிட்டதுடன் களத்தில் கடமையாற்றி வரும் யாழ் நீதிமன்ற நீதிபதி யாழ் போதனா வைத்தியசாலை சட்டவதி அதிகாரி கட்டஸ்தர்களுடன் கலந்து உரையாட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானியத்தின் பாதுகாப்பு ஆலோசகர் கேப்டன் என் ஆனந்தன் கடற்படையின் தளபதி வைரஸ் அட்மிஸ் டேமிட் ஃபெனன்டோவை இன்று புதன்கிழமை மரியாதை நிமித்தம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக கொழும்பு தகவல் ஒன்று தெரிவித்திருக்கின்றது. ஜனாதிபதியின் விசேட கடத்திடப்பிரிவின் முன்னாள் பணிப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளருமான சுசீஸ்வர பண்டாரவை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க கொற்றை நீதவான் நீதிமன்றம் இன்றைய நாளில் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் முழு வீழ்ச்சிக்கும் ராஜபக்ச முகாமே பொறுப்பாளிகள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஸ்னர் ராஜகர்ணா தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகங்களான சந்திப்பின் பொழுது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கின்றார். மேலும் எதிர்வரும் 2029ஆம் ஆண்டு எதிர்க்கட்சித் தலைவர் சதீஷ் பிரேமதாசா ஜனாதிபதியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார் என்றும் அவர் தெரிவித்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. சீன நாட்டு பிரஜை ஒருவருக்கு சொந்தமான 20 மில்லியன் ரூபாய் பணத்தினை கொள்ளையடித்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகனை 24 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய கொழும்புக்கோட்டை நீதவான் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திற்கு இன்றைய நாளில் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இரண்டாயிரத்தி 2023ஆம் ஆண்டு முதல் இதுவரை சுமார் 1 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு கிட்டிய பணம் சட்டவிரோதமாக நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்ற குமாரதாசன் நாயக்க மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஆகியோர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாகவும் நிதியமைச்சராகவும் பதவி வகித்த காலப்பகுதியும் இதில் அடங்குவதனால் இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவரது தரப்பு உட்பட பலரும் கோரிக்கை விடுத்துள்ளதாக கொழும்பு தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது. ஆயிரத்தி 1983ஆம் ஆண்டு வெலிகடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட குட்டிமணி தங்கத்துறை ஆகியோரது உருவச்சிலை நிறுவதற்கு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்திருக்கின்றது. குட்டிமணி மற்றும் தங்கத்துறையின் 43ஆவது நினைவு நாளையொட்டி எதிர்வரும் 25ஆம் தேதி அன்று உருவச்சிலை நிறுவதற்கு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன என்றும் எனினும் வல்வட்டத்துறை காவல்துறையினரால் அதன் சிலை நிறுவுவதில் ஒருவரான சதீஷ் என்பவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. துபாயைச் சேர்ந்த 14 வயதான ஜெய்னம் என்ற சிறுவன் உலகின் உயரமான புர்ஜ் கலிபா கட்டிடத்தில் தனது சொந்த செயற்கை நுண்ணறிவு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கி சாதனை படைத்திருக்கின்றார். மெங்கோ என்ஜின் என்ற இவரின் ஏஐ நிறுவனம் வணிக நிறுவனங்களின் மார்க்கெட்டிங், வாடிக்கையாளர்கள் தொடர்பு உள்ளடக்க உருவாக்கம் போன்ற பணிகளை தானியங்கி முறையில் செய்ய உதவுகின்றது என்றும் உலகின் மிக உயரமான கட்டிடமான துபாய் புர்ஜ் கலியோவில் 1141ஆவது மாடியில் இவரது நிறுவனம் அமைந்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
கனடாவின் டொரண்டோவில் உள்ள ஜி கிட்ஸ் வைத்தியசாலையில் பணிபுரியும் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சிறுவர்கள் பாலியல் சுரண்டல் தொடர்பான பொருட்களை வைத்திருந்ததாகவும் அவற்றை உபயோகிக்க முற்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கனடிய தரப்பு காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் தலைநகரான தெஹ்ரானின் கிழக்கு பகுதியில் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் செயல்படும் சப்தம் கேட்டதாக அல்ஜசீரா நிருபர் ராசல் சிட்டர் அல்டாஸ் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் நேற்றிரவு எந்தவித தாக்குதலும் நடக்கவில்லை என்றும் வெடிச்சத்தங்கள் எதுவும் கேட்கவில்லை என்றும் அரசு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான பின்பாக தலைநகரில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இயக்கப்படுவது இது இரண்டாவது முறையாகும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.

நிகழ்ச்சியாக வானொலிகளில் கதம்பம் கதம்பத்துடனே நீங்களும் தயாராங்கள், நானும் தயாராக வந்திருக்கின்றேன்.

0: உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்குவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்குவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்குவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வன்குவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்குவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரீட், ஸ்ட்ராஸே, 3098, கொனிட்ஸ், சுவிஸ், கொனிட்ஸ், மெக்மாஸ்க், அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கின்ற நான் இதுல உழுத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சு எந்த நாளும் உன்னோட இதுக்கே இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: ஆமாம், ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம் ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-74-18 அல்லது 076-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-18 அல்லது 076-24-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.

எங்கள் தமிழகத்தில் இருக்கின்ற ஊர்களை கண்டுபிடிப்பதாகவும் அந்த ஊர்களின் சிறப்புகளை பற்றி பேசிக் கொள்வதாகவும் அதே நேரத்தில் எங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியில் இன்றைய நாட்களில் பேச்சு வழக்கில் அல்லது எழுத்து வழக்கில் இருந்து அற்றுப்போயிருக்கின்ற அந்த சொற்களை கண்டுபிடிப்பதாகவும் கதம்பம் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த கதம்பத்தோடு இணைந்து உங்கள் பதில்களை தருகின்ற அதே நேரத்தில் அந்த ஊர்களின் பற்றிய நினைப்புகளையும் அந்த ஊர்களில் உங்களுடைய கடந்த கால அனுபவங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும்.

0: சிறிது நேரத்தில் ஒரு ஊரின் பெயரோடைய நிகழ்ச்சியை ஆரம்பித்துக் கொள்ளலாம். இது ஆரளத்தில் வருகின்ற ஒரு ஊர். ஆரளத்தில் வரும் இந்த ஊரின் ஆரம்ப சிறப்பை நாங்கள் சொல்கின்ற பொழுது இதனுடைய இந்த முன் உச்சரிப்பை நாங்கள் உச்சரிக்கின்ற நேரத்தில் இன்னும் ஒரு நகரத்தின் பெயரை முழுமையாக அல்ல ஒரு சிறுமியாக கொண்டு வருகின்றது. அந்த நகரமானது எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் அல்ல, எங்களுடைய சௌஹார்த மொழி உறவுகள் வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. ஆனால் தமிழ் பேசுகின்ற மக்கள் அங்கு நிறையவே இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய நாட்களில் அவர்கள் தமிழ் பேசுவதை மிக மிக குறைந்து சென்று கொண்டிருக்கின்றது. எல்லோருமே அங்கிருக்கின்றவர்கள் சௌஹார மொழியை கூடுதலாக பின்பற்றி வருகின்ற காரணத்தினால் அங்கிருக்கின்றவருடைய தமிழ் அடிகளும் மறைந்து செல்வதாக இருக்கின்றது. அப்படியாக இருக்கின்ற ஒரு கடற்கரை பிரதேசம்தான் இந்த பிரதேசம். புத்தளத்திற்கு அண்மையாக இருக்கின்ற ஒரு பெரிய நகரத்தின் முன் உச்சரிப்போடு இந்த ஊரின் பெயர் வருகின்றது. இது வல்வெட்டித்துறை காவல் பிரிவிற்கு உட்பட்ட ஊராக வருகின்றது. வல்வெட்டித்துறை காவல் பிரிவுக்கு உட்பட்ட ஊராக வருகின்றது. ஆனால் இந்த ஊரை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அங்கே புத்தளத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற இன்னொரு பெருநகரத்தினுடைய பெயரை நாங்கள் சொல்கின்ற அதே உச்சரிப்போடு தான் தொடங்குகின்றோம். கண்டுபிடிங்கள், பார்ப்போம். சரி, பண்டைய தமிழ்ச்சொல் என்று பார்க்கின்ற பொழுது பிரஸ்தானம், பீனாச்சான சன்னா, அதாவது பாம்பு சன்னா, தானம், பிரஸ்தானம் என்றால் என்ன? இன்று நாங்கள் ஒரு பிரயாணங்கள் செய்கின்ற பொழுது விமான நிலையமாக இருக்கட்டும், அல்லது தொடர்ந்து நிலையமாக இருக்கட்டும், அல்லது பேருந்து நிலையமாக இருக்கட்டும், இங்கல்ல யாழ்ப்பாணம் அல்லது தமிழ் பேசும் ஏதோ ஒரு இடம் நாடாக இருக்கின்ற பொழுது அங்கே அந்த அறிவிப்புகளை செய்வார்கள்வா? அந்த அறிவிப்பு செய்கின்ற பொழுது இந்த சொல் அங்கே முன்னிலையில் கற்றுக்கொள்ளலாம். மீண்டும் சொல்லிக் கொள்கின்றேன், பிரஸ்தானம். இந்த பிரஸ்தானம் என்பது அன்றைய நாட்களில் ஒரு விதமாக அதாவது பிரஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்பொழுது நாங்கள் ஒரு விதமாக இதனை அழைத்துக் கொள்கின்றோம். இதனை நாங்கள் அடிக்கடி கேட்டுக்கொள்ளக்கூடிய இடங்கள் என்று பார்த்தால் தமிழ் மொழியை கொண்டுள்ள நாடுகளில் வருகின்ற அறிவிப்புகளில் இதனை கேட்கக்கூடியதாக இருக்கும். கூடுதலாக விமான நிலையமாக இருக்கட்டும், அல்லது தொடர்ந்து நிலையமாக இருக்கட்டும், பேருந்து நிலையமாக இருக்கட்டும், இப்படியான இடங்களில் இந்த சொல்லை நாம் அடிக்கடி கேட்கக்கூடியதாக இருக்கட்டும் இருக்கலாம். இந்த நேரத்தில் ராஜா வந்திருக்க, நீங்கள் சொல்லுங்க. வணக்கம்.
1: வணக்கம் அருள் மொழித்தேவன், நலந்தானே?
0: நலம் நலம் நலம், சொல்லுங்க.
1: நான் உங்களோட விடைக்காக நான் வரவில்லை, நான் இயர்போனை விட்டுட்டு வந்துட்டேன். அதால நீங்கள் முதல் பாடல்கள் போட்டிருப்பீர்கள், அதை பத்தி கதைக்கிறதுக்கு எல்லா போச்சு. ரெண்டாலும் கிச்சன்ல இருந்து கதைக்கிறேன். நேரம் கேட்டு நீங்களா ஞாயிற்றுக்கிழமை?
0: ஐயோ, அந்த நேரங்கள்ல எங்களுக்கு ஓர சோழியர்
1: நேரம் இல்ல. வீட்டுக்காரர் கேட்டு இருப்பாங்களா?
0: இல்ல இல்ல இல்ல,
1: நீங்க வெளியால போயிட்டீங்கள். நான் உங்களை பத்தி வாழ்த்தி இருந்தேன். அந்த ஒரு பாடலையும் நான் கவிஞனும் இல்ல பாடலை படிச்சுட்டு நன்றியை
0: தெரிவித்துக் கொண்டு கதம்பத்திற்காக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், பேசுங்கள். தொடர்பில் இருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் அருண்மொழி.
0: வாங்கோ வாங்கோ.
2: பிரஸ்தானம் என்றால் புறப்படுகை. இப்ப நேரங்களை போடுவி நம்ம படிப்பாச்சர் புறப்படுகை என்று வருது. ஓ வேற வருதான் புறப்படுகை. அடுத்தது வந்து புத்தள இது கிடையாது, ஒரு புத்தளத்துக்கு அண்மித்த ஒரு ஊரின் பேர் மாதிரி வருமா?
0: அதை சொல்லிக்க.
2: ஓ
0: இந்த ஊர் வருது. ஆனால் இந்த ஊர் இருக்கிற வந்து வல்வெட்டுத்துறைக்கு புத்தளத்துக்கிட்ட இருக்கிற ஒரு நகரத்தின் பேரு நாங்கள் சொல்லிக்க. ஊர்லாத ஒரு நகரத்தின் பேரை சொல்லிக்க முழுக்க வராது. அதை தொடங்கிக்க இந்த ஊரின் பேருட தொடக்கமும் வரும்.
2: அதோட ஜோதிச்சு வரும் போல பார்ப்போம். அப்படி தெரிய விலங்கள். நீங்க சொல்றது வல்வெட்டித்துறை அவேந்த இதுகள் இருக்கட்டு.
0: இது வல்வெட்டித்துறைக்கு இருக்கிற ஊரத்தான்.
2: அடுத்தது அங்காலம் திருவரி அம்மன் கோயில் இருக்கு, அங்க தீ மிதிப்பு இருக்கு. அதுக்கு போறாங்கள் புத்தகத்துக்கும் சிலாபத்துக்கும் இடையில அந்த இடம் என்னப்பா இப்ப எல்லாம் மறந்து போச்சு. மறந்துட்டு சொல்லுங்க அந்த இடத்தை.
0: நானும் போயிருக்கேன் கூட வரையில
2: மண்டாய்க்குடுப்பிட்டு
0: நல்ல ஒரு கோயில் உண்டு. அந்த
2: கரையில இருக்கிற மூன்று நாலு குடம் தண்ணி அப்படியே தலையில வச்சுட்டு
0: போவேன்.
3: என்ன
0: செய்யறது?
3: என்ன
0: நல்லது. உதாரணம் சொல்லிருந்தா அங்கால புத்தளத்துக்கு கிட்ட இருக்கிற ஒரு பெருநகரத்தின் ஒரு பெருநகரத்தின் பெயரோடு சேர்ந்து வருகிறது. தட்ஸ் ஆல் யுவர் ஆன்சர்.
3: சூறாவளிக்குல கேக்குறது கஷ்டமா இருக்கு. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. மெட்ட நம்பர் காடி
4: வணக்கம். வணக்கம் அரண்மொழித்தவன் விபி
0: சொல்லுங்க.
4: தீனா தானா இசன்னா தாவன்னா நானா உம்மன்னா பிரஸ்தானமா?
0: ஆமா பிரஸ்தானம்.
4: உபநிடதங்கள் பிரம்மத்தை உபதேசிப்பதால் உபதேச பிரஸ்தானம் என்று அழைக்காது. இந்நேரத்தில் இந்த பேரில ஆந்திராவில் ஒரு படமும் வந்திருக்கு. ஆந்திரா தெலுங்குல தெலுங்குல எழுதி இயக்கியவர் சேவா கட்டா என்றவர். அது சர்வதேச திரைப்பட விழாவுக்கும் இந்திய திரைப்படங்கள் பிரிவு திரைப்படம் என்று போட்டுக்கினான். அது பிறகு பிரஸ்தானம் என்று இல்லாம பிரஸ்தானம் என்று போகுது. இதென்று தெரிய இல்லை. ஊரும் வந்து நான் ஒன்று பண்டிபடுத்துறதுக்கிட்ட பண்டிபடுத்துறதுல வேறு என்று சொல்றதால் ஆறுடத்தில் என்று சொல்றதால் தேடி தேடி பார்க்கறேன் தெரிய இல்லை. உத்தளத்தில் மாமியாக்கள் இருந்தால் மாமியும் 10 கிலோமீட்டர் இருக்காங்கள இருக்கிற தேடிப்பிடிக்காது. ஒரு வரைக்கும் படித்தவர் என்னோட விடத்தை தீவில் அதுகள் சரி வராது. நான் சும்மா சொல்லி பார்க்குறேன். கோவும் மாவும் தூரை கொம்மாந்துரு என்று சொல்லி பார்க்குறேன்.
0: இல்லை
4: சரி ஓகே அதை சொல்லிக்கொண்டு நான் ஒரு தரவு வச்சிருக்கிறேன். தரவா
0: சொல்லுங்க.
4: ஓகே இது வவுனியா மாவட்டத்துக்குள்ள வருகிறது. இதை நான் எடுக்கிறது காரணம் வருமளித்தவன் தற்பெருமைக்காகவும் இந்த ஊரை எடுத்திருக்கிறேன். அதை முதல்ல சொல்லிடுவேன். தற்பெருமைக்காண்டி இந்த ஊர் வந்து வவுனியா மாவட்டத்துக்குள்ள வருது. முற்பகுதி ஒரு வைரஸ் உடல் உபாதை இது முகத்தில இல்லது கஜில வரும். இதை தொட்டீர்களாக இருந்தால் தொட்டு நீங்கள் உயரத்தில் வச்சுங்கன்னு அந்த இடத்திலே வரும். ஆனால் பாரதூரமான வியாதி அல்ல என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிற்பகுதி ஒரு பழம் தரும் மரம் பழம் பிற்பகுதி ஒரு பழம் தரும் மரம் பழத்தையும் சொல்வார்கள். முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் சேரும் போது படையல் செவினம் கோயில படையல் விடுற அதை இப்படியும் சொல்வார்கள் கோயில. அதே நேரத்தில் நீரோடு சம்பந்தப்பட்டது இதை திறந்து விட்டாச்சா என்று கேட்பார்கள். அதே நேரத்தில் ஒரு பழமொழி இல்லைன்னா முதுமொழி இருக்கு இது திறந்த வெள்ளம் போல் என்றும் வரும். அதே நேரத்தில் மூன்றாவது எழுத்துடன் கடைசி எழுத்தை சற்று மாற்றினால் ஒரு ராகமும் வரும். இந்த ஊரை எடுத்ததுக்கான காரணம் இந்த இடத்திலே ஒரு முருகன் கோயில் இருக்கின்றது. அங்கே கொடியேற்றி திருவிழா நடக்குது. அந்த கோயில் எனது மைத்துனிமாருக்கு உரித்தான கோயில். சென்று பார்த்திருக்கிறேன். இலக்கைக்கு சென்ற போது அவர்கள் தான் பூசைகிறார்கள். எனது ஒன்றை விட்ட அண்ண கனடாவிலிருந்து போய் பிரதம குருவாக இருந்து அந்த தேர் திருவிழா இந்த கொடியேற்ற திருவிழா செய்து அந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தகவலையும் கூறிக்கொண்டு இந்த விடையை கண்டுபிடித்து வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
0: வாழ்த்துக்கள். சட்டப்பொறுத்தவருக்கு ரொம்ப அப்பமே நண்டு கொஞ்சம் வழங்கியிருக்கேன். நன்றி நன்றி நன்றி.

0: அதில் கேட்கப்பட்ட அந்த ஊருக்கான பெயரினை மீண்டும் தந்து கொள்கின்றேன். ஆரளத்தில் வருகின்றது. இந்த ஆரளத்து ஊருக்கு முதல்ல சொல்லிக்க இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னான், புத்தளத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு பெருநகரத்தின் பெயராக சொல்லப்படுகின்றது. இதுவும் ஒரு கடற்கரை பிரதேசமாகத்தான் இருக்கின்றது. அதேபோல்தான் இந்த ஊரானது வல்வெட்டுத்துறை காவல்துறை பிரிவிற்கு உட்பட்டு வருகின்றது. சரி, இதை பற்றி இன்னும் ரெண்டு தடவை கூடுதலாக தந்து கொள்கின்றேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னதாக சியாமலா வாரா வாட்ட கேட்டுக்கொண்டு சொல்லும். வணக்கம். வணக்கம்.
1: ஓம். யாரு விபி சொன்ன ஊர் வந்து மருதோடை என்று
0: சொல்றேன். மருதோடை என்கின்றீர்கள்.
1: நீங்க சொல்றத விளக்கமா சொல்லுங்க, நாங்க மீண்டும் பாருங்க.
0: நன்றி. சரி, அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லிக்கொள்கின்றேன். அடுத்த வாரம் கடம்பு நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன். அதாவது இரண்டு நிகழ்ச்சிகளும், அதாவது நானும் சற்று வெறுமுறையோடு சுற்ற வேண்டியிருக்கின்றது. உறவுகள் வருகின்றார்கள், அவர்களோடு சற்று மணிக்கிட வேண்டி இருக்கின்றது. நிச்சயமாக அதற்கான மறு நிகழ்ச்சிகள் ஏதாவது நடைபெறும். பெரும்பாலும் விபிஎன்ஐயும் இந்த நிகழ்ச்சியினை நடத்துவார் என்று நினைக்கின்றேன். பார்ப்போம். சரி, அந்த ஊரை மீண்டும் சொல்லிக் கொள்கின்றேன். இது ஆரளத்தில் வருகின்றது. ஆரளத்தில் வருகின்ற பொழுது முன்னெச்சரிப்பை பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன், புத்தளத்திற்கு அண்மைத்த ஒரு பெருநகரம், அதுவும் ஒரு கடற்கரை பிரதேசமாக இருக்கின்றது. அங்கே பெருநகர்கள் அந்த பழைய நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது கூடுதலாக ஒரு தமிழ் மக்கள் பிரதேசமாகத்தான் இருந்தது. தற்சமயம் தற்காலங்களில் எல்லாம் அங்கே தமிழ் அழிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அப்படியான ஒரு ஊர் தான். அந்த ஊரின் பெயரே அழகாக தமிழில் தான் இருக்கின்றது. ஆனால் ஆங்கிலத்தில் சொல்கின்ற பொழுது ஒவ்வொரு விதமாகவும், சிங்களத்தில் அதே மாதிரித்தான் சொல்வதாக தெரிகின்றது. அப்படியே அந்த ஊரின் பெயர் வருகிறது. சரி, இந்த ஊரை சொல்லி முடிக்க பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு எங்களை என்ன சொல்லினோம், எங்களை நாங்கள் சொல்லப்படும், நாங்கள் என்ன சொல்லப்படுகின்றார்கள், அதைத்தான் இங்கே வருகின்றது. தாயகத்தில் இருப்பவர்கள் எங்களை பார்த்து சொல்கின்ற பொழுது என்ன சொல்கின்றார்கள், அதுதான் இந்த ஊரை சொல்லி முடிக்க வருகிறது. இது ஒரு சின்ன கிராமம் தான், குட்டி கிராமம். ஆனால் நேற்றைய நாட்களில், இன்று அதிகாலைகளில் கூட ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருந்தது. அந்த செய்தியில் இந்த ஊர் பெயர் அடிபட்டது. அந்த செய்தியும் சொன்னால் நீங்கள் பிடிச்சிருவீங்கள். செய்தி ஒன்று பிறகு சொல்லிக்கொள்கின்றேன், இப்பொழுது இதை மட்டும் சொல்லிக்கொள்கின்றேன். நேற்று மாலைக்கு மதியத்துக்கு பின்பதாக வந்த ஒரு கொஞ்சம் ஓடிய ஒரு செய்தி அதிலிருந்து தான் எடுக்கப்பட்டது.

0: வேதத்தில் இந்த பண்டைய தமிழ் சொல்லை மீண்டும் சொல்லிக்கொள்கின்றேன். பிரஸ்தானம், அதனால் பிரஸ்தானத்துக்கான விடை சொல்லப்பட்டிருக்கின்றது. விபி அண்ணா ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே விடைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அதனால் அந்த விடை சரியான விடையாக ஏற்றுக்கொள்கின்றேன். புறப்படுகை என்பது சரியான விடை. விடைகளை சொல்லிய உறவுகள் அனைவருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். விபி அண்ணா முயற்சித்திருக்கின்றார், நன்றியும் வாழ்த்துக்களும். சரி, இன்னும் அடுத்த பண்டைய தமிழ் சொல்லுக்குள் நாங்கள் சென்று கொள்ளலாம். மாசை என்கின்றது. மாவண்ண செய்யண்ண தோசை அல்ல, மாசை. மாசை என்றால் என்ன? இதற்கு நான் அதிகம் விளக்கம் தர தேவையில்லை. இதை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை என்றே சொல்லிக் கொள்ளலாம். அதுக்காக இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் இதை விரும்புகின்றோம் என்று சொல்ல முடியாது. ஒரு 100க்கு 20-25 வீதமானவர்கள் விரும்பவில்லை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பெரிய நாட்டம் இல்லை என்றும் சொல்லிக்கொள்ளலாம். அப்படிய ஒரு பொருளின் பெயர்தான் இந்த மாசை. வணக்கம்.
1: வணக்கம் அருமொழி. நான் மருதோடு என்று அது எடுத்து பார்த்து பிரிச்ச நான் அவர் ஒரு ராகத்தின் பெயர் வரும் என்றார். மூன்றாம் எழுத்தும் உள்ளதே நாலு எழுத்து தானே?
0: மூன்றாவது
1: எழுத்தோடு சேர்ந்தால் ஒரு ராகம் வரும் என்றா? தோடை
0: தோடி ராகம்.
1: தோழ ராகம் இருக்கா? படைக்கிறது மடவு வைக்கிறது சொல்றானே கடைசி முதல்ல அதுல பாக்கிறீங்க. சரி, இப்ப நீங்க அந்த சொல்லின்னா மாவண்ணா
0: செய்யண்ணா விருப்பம்
1: எனக்கு விளங்கல. அது புத்தகத்தின் பேரோட சேர்ந்த ஒரு கடைசியில இது என்ன மாதிரி அந்த உச்சரிப்பு முடியும்
0: இன்னைக்கு எங்களை என்ன சொல்றத
1: எங்களை சொல்றது
0: சொல்றோம். நன்றி நன்றி தொடர்பு.
1: நன்றி நன்றி. வணக்கம்.
0: வணக்கம் சியாமலா.
2: வணக்கம்.
0: ஓம்.
2: உங்களுக்கு மாச விருப்பம் இல்ல?
0: உங்களுக்கு விருப்பம் இல்லையா?
2: இல்லையே.
0: ஆஹா.
2: அண்ணா போடுவா
0: தோசை விருப்பமா?
2: தோசை விருப்பம்.
0: எத்தனை தோசை சாப்பிடுவீர்கள்?
2: விளங்க இல்ல.
0: எத்தனை தோசை வெட்டுவீர்கள் அண்ணா?
2: சைஸ பொறுத்து வெட்டுவா.
0: ஆஹா. சரி, மாசைய என்ன விருப்பம் இல்ல ஆனா போடுவோம் என்ன சும்மா ஒன்று இல்லாட்டி அடக்குறதா?
2: கட்டைய தேவைக்கு போடுவோம் போடுவோம், மற்றபடி போடுறே இல்ல.
0: கட்டைய தேவைக்கு?
2: கட்டாய தேவைக்கு.
0: கட்டாய தேவைக்கு. அதுல கட்டாய
2: போடையில நாங்க வருமா போடுறதோ அழகில்லையே இருந்துட்டு போட்டுக்கொண்டு போவோம். நீங்க கேட்ட ஒரு தொண்டை மணாறு வருமா? தொண்டை மணாறு
0: இல்லையே. நான் சொன்ன தரவுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையே?
2: சம்பந்தம் இல்ல. அந்த நீங்க சொன்ன இதுக்குள்ள புது தொண்டமனார் வருது, பொலிகண்டி வருது, அது அஞ்சலுக்குகள் வருது, மேல வருது.
0: நேற்று என் செய்தியெல்லாம் ஒரு ஊருண்ட பேர்
2: என்ன? நேற்று இன்றைக்கு சொல்லுவீங்கன்னு பார்த்தண்டே ஒரு ஊரையும் சொல்ல இல்ல செய்தியில.
0: இதுக்கு காலம் முடியப்புறம் சொல்லியாச்சு. 5 மணி செய்தி. விடியப்பற செய்தியில சொல்லப்பட்டது. நேற்று நடந்த ஒரு சம்பவம் இல்ல, வெக்கேஷன்ல போயிருப்பீங்க.
3: நன்றி,
0: எல்லாரும் வரவேற்கிறோம்.
3: உடனே எடுத்துட்டீங்க, நன்றிங்கன்னு சொல். இந்த மாசம் என்றது மாசையில ஏன் ஆசை இல்லையன்றீங்க? தோசையை விட மாசையிலதான் இந்த பெண்கள் அதிக ஆசை. வேண்டி வேண்டி வச்சு பூட்டி எல்லாம் வைக்கணும்.
0: பூட்டி வைக்கிற சரி, ஒருத்தன் வந்து ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் ஆட்ட போட்டு கொண்டு போயிடறான்.
3: புரோகோட்டா விட வேண்டிய
0: அதுல அடிக்கடி நடக்குது.
3: வேண்டதால ஒரு காலத்துல ஏதோ கஷ்ட துன்பங்கள் வந்தா அது உதவும் பண்றதானா வேண்டி வேண்டி பதுக்கினா
0: என்ன
3: செய்ய மாசைய வேண்டி வேண்டி இப்பவே இருக்கேக்கு அனுபவிக்க வேணும். பூட்டி பூட்டி வைக்க கூடா.
0: சரி, அனுபவிங்க, பின்னால வந்து அவனு
3: தோசை என்றா ரெண்டு மூணு தோசை தான் சாப்பிடலும் மாசம் எவ்வளவும்
0: போடலாம்.
3: பெண்களை விட ஆண்கள் தான் கூட அடுக்கினம்
0: போட்டு சொல்லி போட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும்.
3: அது ரூட்டு சொல்லது இப்ப எல்லாம் கண்டியில கேமராவில் வச்சு பேனை வடிவத்தில் எல்லாம் வச்சு பாக்கினமே இல்லை. அப்ப அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. இப்ப சனங்களுக்கு இப்ப நீ கம் கோயில் திருவிழா வேற இது வேற கோவில் என்ன நடக்க போகுது
4: முதலில் சகோதரி சியாமளாக்காக்கும் சகோதரி பசுபதி குணநாயி அக்காக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். சியாமளாக்கா இதுவரை சொல்லாம போயிட்டா பரவாயில்ல, தரவுகளை மூன்றாவது எழுத்துடன் நாலாவது எழுத்தை சற்று மாற்றினால் ஒரு ராகம் சோடி ராகம் என்பது. சோடி ராகம் என்ற ஒரு படம் இருக்கு, வயலின் வித்துவான் குன்னக்குடி வைத்தியநாதன் தயாரித்த படம் சோடி ராகம் என்று. இது முற்பகுதி மறு என்றால் ஒரு வகை வயல தருவத்தான் சொல்லினோம். மற்றது மடை, மடை திறந்த வெள்ளம் பொருட்டும் வெறும் மடை என்றால் படையறையன்னு சொல்வார்கள். மற்றது இந்த வயலான் மடையா திறந்த விடன்னு சொல்வார்கள், தண்ணி பாயறத அதைத்தான் மட திறந்த விடல மட்டும். இது வந்து தோட தோட தோரம்பழத்த தோட பழமும் பழமும் கூறிக்கொண்டு இது இவ இந்த மாசைக்கு என்ன ஆபரணத்தை சொல்லி நகைய சொல்லி ஆபரணத்தை நகைய சொல்லினாமா இது என்றால் தோசைய
0: சொல்லினாமோதான் சொல்லணும்.
4: நகையா? நான் தோசை வந்தோடனே என்ன இராவுக்கு எனக்கு சாப்பாடு தோசை தான், சம்பரன் சாம்பாரன் ரெடி ஒரு கவரியால போட்டு வந்து உங்கதான் வந்துட்டு வேற. சரி, தோசைக்கு வந்து உங்களின் உறவுக்காரரும் ஜாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரும் ஆகிய வேல் நம்பி அவர்கள் இங்கு வந்து நின்ற போது டிஆர்டி கலையத்துக்கு சோவிண்ட புரோகிராம் வேலை இந்த சொல்ல சொல்லுங்க கண்டுபிடிக்கட்டும் சொல்லி சக்கர தாழ்வான் என்றால் தோசை, அது இந்தியாவில் வைஷ்ணவர்கள் சொல்வார்கள் அவன் சொல்லிக்கொண்டு. நான் ஒரு செல்வித்தாரன், என்றால் என்ன, இதை விரிவாக சொல்ல தேவையில்லை, இது இன்னர் என்று சொல்லி கொண்டு போகலாம். வள்ளியக்கன் என்றால் என்ன என்று கேட்கிறேன்.
0: வள்ளியக்கன் வள்ளி
4: யக்கன்
0: யக்கன்
4: இது இது இது ஜாழ்ப்பாணத்தில் கன்னடங்கள்ல இருந்ததாம். ஆனால் புதுசா வந்து கோவில விழுந்து கிடக்கு, சங்கானையில புதுசாக கட்டி இருக்கிறார்கள். இது பெரும்பான்மையான அந்த இடத்துல இருக்கிறார்கள், ஒரு இடத்துல கிராமத்துல குறிப்பிட்ட பெரும்பான்மையான மக்கள் இருப்பினம் தானே, அவைதான் இந்த இதுக்கு உரிமையாளர். அந்த ஒரு தகவல் கோவிலன் சொல்றார். நேற்று கனடால இருந்து ஒரு சகோதரர் எழுதி போட்டிருந்தார், கண்டுபிடிக்க போய்தான் இதை கண்டுபிடிச்சிருந்தேன். வள்ளி இறக்கன் வள்ளி யக்கன் என்றார் என்ன, இதுக்கு இதுக்கென்ன விடவரே இல்லை. உங்க பிரஸ்தானத்துக்கும் ஊருக்கும் என்ன
0: பிரஸ்தானத்துக்கு சொல்லி இருக்கணும், சொல்லியாச்சு தானே, புறப்படுகை
4: புறப்படுகையா? நான் சொன்னதும் சரியா? அது அந்த
0: இல்ல இல்ல
5: இன்னும் கொஞ்சம் பின்னு தட்டி கொண்டு போனால் புறப்படுக வரும்
0: பிரஸ்தானத்துக்கு.
5: தனக்கு அப்படி வந்தேன் சார், இன்னும் கொஞ்சம் பின்னு தள்ளி தள்ளி கொண்டு போவேன் புறப்படுக போட்டிருப்பான். என்ன சொன்னார், வள்ளிக்கண்ணன் வள்ளியக்கன் வள்ளியக்கன் இல்லாக விட்டவர்
0: வள்ளியக்கன்.
5: ஓ நீங்க எழுதிக்கலையா?
0: வள்ளியக்கன்
5: அது என்ன, அந்த பறை இசைக்கிறாக்கிற ஒரு குல தெய்வம் தான் அது. அதான் சொல்லி
0: கொண்டு
5: எனக்கு அது வருவது இல்ல, வெல்வெடுத்து பக்கம் ஊர்களை அடிக்க வேறு காட்டுது இல்ல.
0: சரி, ரெண்டு தடவை கூட சொல்லியிருக்கிறேன், மூன்றாவது தடவை சொல்லிக் கொள்றேன். நேற்றைய நாட்கள்ல மூன்று பள்ளிக்கூட படியங்களை வந்து போலீஸ்காரர் கைது செய்தவே
5: இல்லை.
0: அந்த இடத்துல பேர் தான் இந்த இடம் கண்டுபிடிச்சு வாங்க.
5: நாலு எழுத்து சொன்னீங்கள என்ன?
0: ஆறு எழுத்து.
5: ஆறு சரி சரி.
0: செய்திகளில் கூடுதலாக பார்த்திருப்பீர்கள். இன்றைய காலை செய்தியில் கூடுதலாக நான் காலை செய்தி வாசிப்பது வழக்கம், என்னுடைய தளங்களிலே அதை பதிவேற்றுவது வழக்கம். 5 மணிக்கு வாசிக்கப்பட்ட என்னுடைய செய்திகள் இந்த செய்தியும் உண்டு, அது எத்தனை பேர் கேட்டீர்கள் தெரியல. சம்பவம் என்னவென்று சொன்னால், பாடசாலைக்கு செல்லாத 3 மாணவர்களை தாம் கைது செய்ததாக வெள்வெட்டித்துறை காவல் துறையினர்கள் கைது செய்திருக்கிறார்கள். அது இந்த ஊரில் சேர்ந்த 3 தம்பிமார் தான். இதுல ஜெனி வந்திருக்கிறீங்களோ, வணக்கம் சொல்லுங்களோ.
6: வணக்கம், நலமா இருக்கிறீங்களோ?
0: நலம் நலம். நீங்கள்?
6: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி. பிறந்த நிலமா இருக்க உங்களை வாழ்த்தி கொண்டு, நீங்க கேட்ட சொல்லுக்கு மாசு என்றதுக்கு பொன் என்றும் கூறிக்கொண்டு, நீங்கள் கேட்ட ஊருக்கு சீலாப்புலம் என்றும் கூறி
0: பார்க்கின்றேன்.
6: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
6: நன்றி வணக்கம்.
0: சியாமலா சொல்லுங்க.
7: வணக்கம். இல்ல, நானும் சீலாப்புலம் என்று சொல்றேன். இப்ப நீங்க இந்த கைது போட்ட அப்புறம் தான் அந்த ஊர்
0: வருது. பக்கத்துல இருக்கிறது இந்த ஊர்
7: என்னது?
0: புத்தளத்துக்கு கிட்ட
7: சிலாபத்து சிலாபம். அது இது சி என்ன இல்ல போட்டிருக்கு சீலாப்புலம்.
0: நான் சொன்னா முழுக்க எல்லாருக்கும் சொல்ல கிட்டத்தட்ட அப்படி வருதுன்னு தான் சொன்னா.
7: சிலாபத்துல
0: நாயக்கன் அந்த வெள்ளத்துல அடிச்ச அந்த ரெஸ்டாரண்டா வணக்கம். சொல்லுங்கோ.
8: அந்த பிபி கேட்டதுக்கு அந்த அது இந்த பறையாடி பறை சேர்க்கிற வள்ளி அப்ப நண்டு கிடக்குது.
0: தெரியுமா?
8: தெரியல. அதோட தெய்வம் தெய்வம் கொண்டுதான் கிடக்குது. வள்ளி அதான் வள்ளிபுரம் கோயிலா ஏதோ அந்த மாதிரியும் கிடக்கு. என்னென்ன
0: தெரியல வடிவம். அந்த விதத்தை பார்த்தா உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி சொன்னீங்களும் கேட்டணும்.
8: கேள்விப்பட்டதானே வள்ளிபுரம் கோயில தெரியும் தானே. ஓ, அப்ப அந்த வள்ளியப்பன் அந்த பறை சைக்கிறது வள்ளியப்பன் என்று கிடக்குது.

0: எந்த இயக்குமெண்ட் எனக்கு தெரியாம எங்கேயும் சாஞ்சு போனா நாடி வாங்க தயார் இல்ல. பாப்போம்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி.
0: வாட்ஸ்அப் என்னோட வணக்கம்.
2: வணக்கம். நான் மீண்டும் ஜெனி. நான் விபிஎன் என்ற கேள்விக்கு விட சொல்லாம போயிட்டேன். அதோட இந்த சீலாபுரம் சொல்ல வந்தனான். அது சீலாபுரம், அது சியாமலாக விளக்கம் தந்துட்ட பதால் அதை விட்டு கொண்டு விபிஎன் நான் சொன்னக்கு ஒரு ஒரு வகை இனத்தவர்கள் என்ற குல தெய்வம் வந்து கூறி பார்க்கின்றேன். நான் சொல்லிக் கொண்டு போகிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.

0: சரி, இந்த நேரத்தில் நம்மளோட புது ஊருக்கையும் போகலாம். சிலாப்புலம் என்பதும் சரியான விட இங்கேதான் இந்த மூன்று படியங்கள் பள்ளிக்கூடம் போகவில்லை என்ற காரணத்துக்காக காவல்துறை கைது செய்த என்றும், பிறகு நான் விடமாட்டேன் என்று காவல்துறை அடம்பிடித்ததாகவும், பெற்றோர்கள் அந்த மனித உரிமைகள் மையத்தோட தொடர்பு கொண்ட பின்பதாக அந்த மூன்று பேரையும் பிணையில் விட்டதாகவும் செய்திகள் இருந்தது. பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் அருண்மத்துவன். மீண்டும் பிபி
0: சொல்லுங்க.
1: வெள்ளியக்கண்ணுக்கு விடைகள் கூறிய அனைவருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். முதலில் சகோதரி பசுபதி குணநாயக்காக, நேற்று கனடாவிலிருந்து ஒரு சகோதரி போட்டிருந்தார். முதலில் காய்ச்சிட்டு போன அன்பு சகோதரி எம்எல்ஏந்து வதனி மோகன், ஏழால நான் கட்டுவன் என்கின்ற ஒரு எண்ணுவரிடம் பார்த்துருவான். இது எங்க இருக்கு? கோவிலனை தேடி பார்த்தேன். இந்த மூன்று இடத்திலையும் இருக்குது, இன்னும் பல இடங்கள்ல இருக்குது. வள்ளிவிட கோயில் எங்கே எங்கே அவர்கள் கூடுதலாக இருக்கிறார்களோ அங்கே அங்கே அவர்கள் அந்த கோயிலை வைத்திருந்திருக்கிறார்கள். புறாத கொஞ்சம் தள்ளி கொண்டு போக இருக்குது சங்கானை, புதிதாக கோயில் ஒன்று கண்டுபிடிப்பு. நம்ப எந்த எல்லாரும் விட்டு போடுவேன் தானே, அப்ப எல்லாம் வளைந்து கொண்டு போயிருக்கல. சங்கானையில புதுசாக கட்டிடிக்கணும் என்று சொல்லி அவர்களது கோயில் தான் இந்த கோயில் வெள்ளியக்கன் என்று சொல்லப்படுகிறார்கள். அவரை கொண்டு வந்து நீங்கள் சிலாபத்துறை வேறமாக்குமே நினைச்சு
0: சிலாபத்துறை விரைவாக வாருங்கள். இது தென்மராட்சியில் இருக்கிறது. தென்மராட்சியில் இருக்கும் ஒரு ஊரின் பெயர் நாளே நாலு அழுத்தத்தான், கணக்கு இல்ல, நாளே நாலு அழுத்தத்தான். சுலபமான தரவை தந்துள்ளன. இன்று இஸ்லாமியர்களுடைய தெய்வம், அதாவது இஸ்லாமியர்கள் அடிக்கடி அவர்களுடைய வாய்களில் உச்சரிக்கின்ற ஒரு பெயராக இருக்கின்றது. அந்த பெயருடைய முன் உச்சரிப்பு வருகின்றது, முன் உச்சரிப்பு வருகின்றது. பின்னே நாங்கள் இந்த ஊரை சொல்லி முடிக்க பார்த்தோம்னு சொன்னால், இந்த புலம்பெயர் நாட்டில் நாங்கள் இலங்கையில் இருக்கேக்கு இதை பெருசாக நாங்கள் நாடியது குறைவென்றுதான் சொல்லிக்கொள்ளலாம். இலங்கையில் இருக்கேக்க நாடியது குறைவு. ஆனால் இன்றைக்கு எங்கட தமிழ் கடைகளில் போய் இது இருக்கா, சம்பல் அரைக்க வேணும், சம்பல் செய்து கொடுத்தா பிள்ளைக்கு நல்லது, விட்டமின் இருக்கு, இரும்பு சத்து இருக்குது என்றெல்லாம் சொல்லி நாங்கள் வாங்கி எல்லாம் செய்து கொடுக்குறோம். ஆனால் இலங்கையில் இருக்கிறவையை போய் கேட்டால் இதெல்லாம் சாப்பிட்றீங்களோன்னு சொல்லி அவை சொல்லி நம்ம அங்கிருந்தோண்டு பார்ப்போம். அதுதான் இந்த ஊரின் பெயர் தென்மராட்சியில் இருக்கின்றது. ஜெனி வாரங்கள் சொல்லுங்க. வணக்கம் ஜெனி.
2: வணக்கம். நான் அல்லாரி என்று குறிப்பாக்குறேன். அல்லா மற்றது வல்லாரிய குறிப்புகள் மற்றும் பிக்குறிப்புகள் வல்லா அல்லாரி என்று
0: குறிப்பாக்குறேன். நன்றி நன்றி நன்றி வணக்கம். சியாமலா சொல்லுங்க.
3: நான் அல்லாரியோட வந்தேன். ஜெனி கொண்டு போயிட்டா?
0: ஜெனி கொண்டு போட்டாவோ?
3: ஜெனி அல்லாரிய கொண்டு போயிட்டாவோ?
0: வல்லாரம் சாப்பிட்டீங்களாங்க? அங்க ஊர்ல இருக்கிற வல்லாரைய கேட்டா இதெல்லாம் சாப்பிடுறீங்களோன்னு கேக்கணும்.
3: இல்ல வெள்ளையார சாப்பிடுறோம் நாங்க தானே. அங்க இந்த சம்பல் மாதிரி போட்டு தருவினம், தூது வலையிலையும் சம்பல் போடுறோம் தானே.
0: போடுறோம்.
3: குறிஞ்சாவில வரவ இருக்கிறது
0: சொதிக்கு போறோம் இல்லையா?
3: சொதிக்கு அகத்தி போறோம்.
0: அகத்தி
3: அது முருங்கையில மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கும். அது சொதிக்கு
0: போடுறோம். சாப்பிட்டுருக்கீங்களா?

0: அந்த காலத்துல எல்லாம் சாப்பிட்டுக்கும் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குல்ல.
1: நாளை பார்த்தா தெரியுது.
0: வணக்கம்.
2: வணக்கம் அருண்மொழி.
1: சொல்லுங்கோ.
2: அல்லாரே என்று சொல்லிக்கொண்டு அல்லாரதான் வெள்ளாரே என்று அல்லாற வேறு ஒரு பேருவா. இப்ப இங்க எல்லாம் எல்லாரும் அடிபட்டு வெள்ளார புரியண்டு வேண்டும். அங்க நாங்களும் அகத்தி அகத்தி பூ இருக்குல்லா, பொரிச்சு குழம்பு வைக்கலாம். நெக்ஸ்ட் பக்கத்துல நான் ரத்தினூர்ல இருக்க
1: மாட்டேன்.
2: இல்ல சொரிக்க போடலாம், விளையாடி வர வறுக்கலாம். ஆனா கரை நிறத்துக்கு விட்டால் அது கசக்கும். ஒரு பக்குவமா அதை வர செய்யணும். உங்களை தெரியுமே முடக்குத்தான் வெளியெல்லாம் வளரும். தசம் வைக்கிறது மற்ற தவசி முருங்கன்ற ஒரு முருங்கை இருக்கு, அது சின்ன மரமா தான் இருக்கும். அதுல கீழதான் காய்க்கும். அந்த இலைய அந்த கீழ் பக்கங்கள்ல அறநெல்லிக்காய் மாதிரி தான் அந்த காய் காய்க்கும். அந்த இலையும் முருங்கை இலை அதுகள் சண்டி இலை எல்லாம் போட்டு சேர்த்து வறுக்கிறது. முந்தி வாத நேரணி என்று இருந்தது தெரியுமா? அதெல்லாம் முந்தி வறுக்கிறோம் நாங்கள்ல. இது வாழைப்பொத்தியோட போட்டு
1: கேள்விப்பட்டிருக்கிறோம்.
2: இந்த குடாலத்தில இருந்திருக்கும்.
1: நான்
2: கொஞ்சம் முந்தி தானே. எங்கள இருக்கு முந்தி வேலி கறியா போட்டு வேலி அடைக்க அதுல வாதனி தாண்டி இருக்கும். நல்ல இலைகள் இருக்கும். வாழை பத்தியும் வெட்டி அதையும் சேர்த்து போட்டு வறுக்கிறது. உறகுதான் முருங்கையில போட்டு வறுக்கிறது வாங்கினது. சண்டியில வறுக்கலாம். எத்தனை ஏழு எல்லாம் அங்க புடிங்கினதான பெருசா நாங்க முக்கியத்துவம் கொடுக்க. இங்க வந்து நோயில கொண்டு இங்க வந்து நோய் பிடிச்சோ இல்லாரும் அந்த இலை இந்த இலை என்று
1: வேண்டினோம். யோசிக்கணும். நாளைஞ்சு போச்சு.
2: நாங்க ஏற்கனவே சாப்பிட்டு வந்தாக்கள். சரி,
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி,
1: நன்றி, வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்.
1: ஐயோ,
3: நீங்க காது கேட்காத இருந்து நான் ரெண்டு பேரும் சொல்லி விட்டேன்.
1: யார் சொன்னேன் காது கேட்காது?
3: ஆரம்பத்துல சொல்லிக்கொண்டான் பருங்கி பருங்கி கதைச்ச மாதிரி அண்டர் கிரவுண்ட் கண்டு கதைக்கிற மாதிரி இருக்கும் கதைச்சா.
1: தென்மராட்சி
3: பகுதியில இருக்குது அல்லாரே. ஆனா சாவகச்சேரி பிரதேசம் அந்த மாதிரி இருக்குது.
1: அதேதோ
3: ஒரு கிராமம் ஒன்று இருக்குது.
1: கொஞ்சம்
3: கஷ்டம் தான். உங்களுக்கு பெருஸ்காரத்துக்கு கிடைக்கும்.
1: நேரம் இல்ல,
3: நன்றி
4: குறைவாக வந்திருந்தாலும் நிறைவாக எல்லோரும் பேசியிருக்கின்றீர்கள். எல்லோரும் விடுமுறைகளை சென்றிருப்பார்கள் தானே. அவர்களும் அனுபவித்துக் கொண்டு வரட்டும். சரி, நாங்களும் அப்பப்போ போய் போய் வந்து உங்களையும் சந்தித்துக் கொள்கின்றோம். அடுத்த வாரத்தில் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் நான் சமூகம் தர மாட்டேன் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். நீங்களும் நிச்சயமாக விபிஎன்னா முடிந்தால் வந்து எதுவும் செய்து கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அவரே சொல்லியிருக்கின்றார். பாப்பம் என்ன செய்கின்றார் என்று தெரியவில்லை. வித்தியாசமாக ஏதாவது யோசித்து செய்வார் என்று நினைக்கின்றேன். மீண்டும் மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் பக்கம் குறைஞ்சிருக்குது, இருந்தாலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள்.
5: லாக்குன்னூரில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால்வாயோன், குற்றூரியே 93,120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
6: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
7: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
6: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு, வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம், இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
8: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
6: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம், 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
7: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
5: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00. பாரிஸ் லாட்சபலில் யூஇ கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.
9: தேவி
5: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
10: வாழ்வில் வசந்தம் வந்து
5: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கட்ட புதுச்சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 65
0: மேலதிய தொடர்புகளுக்கு
1: மறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்,
0: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பரிசு லாட்சத்திலையும் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி சொல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதுபோது மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீ கை பரிஸ் 10 லாஸ் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால்.
1: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
0: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
1: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
0: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
1: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
0: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
1: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
0: மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 வான்கூவர் கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜெயா பிரதர்ஸ் 604 77 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானொலிக்கு வருகின்றது

சிறுவர் முற்றம் சிறுவன் முற்றம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் அன்பான மனைவிகளுக்கு அன்றியின் அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கிறீர்கள் செல்லங்களே? நலமாக இருக்கிறீர்களா? அவனமாக இருக்க இல்லாமல் இறைவனையும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு கவனமற்ற மனநிகள் கலந்து சிறப்பிக்கின்ற நேரம். மனநிகளே, உங்களுக்கான திருப்புகள், திருவாசகம், திருக்குறள மற்றும் கவிதைகள், கட்டுரைகள், பாடல் என்று, கதைகள் என்று உங்களுக்கு தெரிந்தவற்றோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அதற்கான தொலைபேசி இலக்கம் 0033148 3215 40. தொலைபேசி இலக்கம் 0033 958 41 47 41. வைபருடாக 0033 689 86 55 29. வாட்ஸ்அப்புடாக 0033 689 86 55 29.

0: இணைந்து கொண்டு சிறப்பிங்கள்
1: மனநிலைகள் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா.
0: எங்களுக்கு அறியப்பட்ட தரவுகளின்படி மனநிலைகள் சில மனநிலைகள் வந்து இன்று விடுமுறைக்காக சென்றிருக்கின்றார்கள். ஆகவே சில மனநிலைகள் இணைந்து கொள்ள மாட்டார்கள். வீட்டிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்க மனநிலைகள் நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம்.

0: இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனியொருவனுக்கு உணவிலையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம்.
1: நல்லது நேர்களே, பாரதியார் பாடலை முழுமையாக கேட்டிருந்தீங்க. கேட்டிருந்த மணலிகள் கூட நீங்கள் இந்த பாடலை மாலை ஊடாக வந்து பாடிக்கொள்ளலாம். அந்த வயலில் வந்திருக்கும் மணலியை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ஆர்த்தி. கென் செல்லம், நீங்க வர மாட்டேன் கேள்விப்பட்டதே.
2: என்ன
1: செல்லம், சரி சரி, அப்ப நீங்க கணக்கா வரும்போது ரேடியோவும் தொடங்கிட்டு
2: தானே?
1: ஓகே செல்லம், சந்தோஷம் நீங்க வந்தது. நீங்க வர மாட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் பாட்டியம்மா சொல்லி இருந்தா நீங்க இங்க போறேன்னு சொல்லி. தங்கச்சி வர மாட்டா? சரி ஓகே, பரவாயில்ல. எங்க போட்டா?
2: பெல்ஜியம்.
1: பெல்ஜியம் போட்டா? ஓகே ஓகே, சரி செல்லம். இப்ப நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன செய்ய போறீங்க? என்ன சொல்ல போறீங்க அண்டிக்கு?
2: நான் இந்த கொஞ்சம் தயார் பண்ணிட்டேன். உடனே நான் இந்த கிழமை நடக்க வேண்டிய விடுமுறை இது இந்த கிழமைக்குல இந்த விடுமுறைய பத்தி சொல்ல போறேன்.
1: சரி சொல்லுங்க.
2: திங்கட்கிழமை நான் அங்கேயே நின்றேன். மிருகங்கள், கடை மிருகங்கள், மீன், சுறாலம் இருந்தது.
1: பெல்ஜியத்துல யார் இருக்கிறது?
2: பெல்ஜியத்துல
1: கரடி எல்லாம் பாத்தீங்கள்.
2: கடல் வாழ் உயிரினமும் மண் தரையில வாழ்ற உயிரும் இருந்த.
1: அப்ப ஊர்வன எல்லாம் பாத்தீங்களா? பாம்பு.
2: பாம்பு பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கல?
1: கிடைக்கல. ஓகே சரி செல்லம். இதுவரையில முதல் பார்த்திருக்கிறீங்களா இப்படி மிருகங்கள், கரடி, சிங்கம், புலி எல்லாம் முதல்ல பார்த்திருக்கிறீங்களா?
2: நான் பார்த்த மிருகத்துல பாதி மிருகம் நான் பார்க்கல.
1: அதுல பாதி மிருகம், எந்த மிருகத்தை நீங்கள் நேற்று புதிதாக பார்த்தீங்க?
2: புதிதாக பார்த்தா கூட சிங்கம் இல்ல புலி தான்.
1: சிங்கம் புலி. கரடி எல்லாம் முதல்ல பார்த்த நீங்கள்?
2: கரடி எல்லாம்
1: விளங்கி கொள்ள வேண. இதுதான் கரடி, இதுதான் நரி, சிங்கம், உங்களுக்கு விளங்கி கொள்ள கூடியதா இருந்தது
2: என்ன?
1: அப்ப நீங்கள் பார்க்கும் போது அவருடைய உணர்வுகள் எப்படி இருந்தது? அவர்களுக்கும் உங்களை பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். என்ன உருமினார்களா, ஏதாவது செய்தார்களா உங்களை பார்த்து?
2: சுறா எல்லாம் படுத்து நித்திர
1: கொண்டு வந்திருந்தது. நீங்க எழுப்ப இல்லையா சுறாவ? சரி சரி, வேற திமிங்கலம் பாத்தீங்களா?
2: திமிங்கலம் அங்க வைக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஏனென்றா அங்க இந்த உலகத்திலேயே நிறைய திமிங்கலம் இல்ல, அதிகம் அவங்களோட அந்த சூழலும் இல்ல.
1: திமிங்கலம் இல்ல, எடுத்துட்டாங்க. ஓகே.
2: அதிகம் அதுல நான் பார்த்த நிறைய மிருகங்கள் எனக்கு அப்படி ஒரு மிருகம் இருக்குன்றே தெரியாது.
1: குதிரை எல்லாம், குதிரையில எல்லாம் பாத்தீங்களா? ஏறினீங்களா குதிரையில எல்லாம்?
2: குதிரையில ஏறி எல்லாம் நான் பார்த்தேன்.
1: பார்த்த நீங்கள்? ஓகே.
2: கப்பல்ல போனாங்க, ஒரு பெரிய லேக் கொண்டிருந்த அந்த லேக்ல கப்பல் ஏறி நாங்க கப்பலை நானும் இந்த நண்பர் மாரி கப்பல ஓட்டோம்.
1: அப்படியா? ஓகே ஓகே. அப்ப கப்பல்ல போய் கொண்டிருக்கும் போது எந்தெந்த இடங்கள் உங்களுக்கு தென்பட்டது?
2: எனக்கு கூட இந்த நாங்க வெடிக்கட்ட இடத்துல இருந்து மட்ட பக்கத்துக்குள்ள ஒரு சிங்க காடு வந்து இருந்தது.
1: காடு?
2: அந்த காடுல இருந்து நிறைய மரங்கள் தட்டுப்பட்டு விழுந்து தண்ணிக்குள்ள எல்லா இடத்துலயும் மரம் இருந்தது.
1: ஓ ஓகே. அப்ப இடையில நிறைய இடங்கள் எல்லாம் கோ தேவாலயங்கள் மற்றும் நிறைய இடங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்கள என்ன? அப்படி போய் கொண்டிருக்கும் போது என்ன சைட்டில்
2: ஆற்றுல
1: பெரிய கிடங்கு அந்த கிடங்குக்குள்ள தண்ணி. ஓகே ஓகே செல்லா, அதான் ஆறு. சரி செல்லம், வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன் என்ன. சரி, இன்னைக்கு எல்லாம் போயிட்டு பார்த்து அதை பற்றி சொல்லியிருந்தீங்க. அப்ப இன்னைக்கு இன்னைக்கு என்ன செய்தீங்க?
2: உங்களுடைய
1: விடுமுறைக்கு எங்க எல்லாம் போறதுக்கு இருக்கீங்க? வேற எங்க போறீங்க?
2: அப்பாக்கு வேலை, அதுல எங்களுக்கு வீட்டே இருந்து அப்படி வைக்காம இருக்குமென்று போட்டு அவர் பதிஞ்சு விட்டு இருக்கிறார். அதுல நாங்க இந்த மாதத்துக்கு எங்களுக்கு இதான் வக்கன். வாரமா இருந்தா வக்கன் சென்டா, அப்பாட போற வக்கன் சென்டா, அது
1: வாரமாதான் நீங்கள் அம்மா அப்பாட சேர்ந்து போவீங்க. எங்க இல்ல, எங்க போறதுக்கு உத்தேசித்து இருக்கிறீங்க?
2: நாங்க பிரித்தானிக்கு போறோம்.
1: பிரித்தானுக்கு போறீங்களா? ஓகே ஓகே, சரி சரி. அங்க என்னத்தை பார்வையிட போவீங்க?
2: கடல்.
1: கடல முக்கியமா? கடலுக்கு என்ன? சரி சரி ஓகே. வேற என்ன சொல்லுங்கள், ஏதாவது நீங்கள் கண்ட காட்சிகள், இன்றைக்கு கண்ட கப்பல்ல போகும்போது கண்டது?
2: போய்தான் நிறைய இடங்களை தேடி பார்த்தேன்.
1: ஓ, தேடி பாருங்க நிறைய இடங்களை. ஓகே. அப்ப வேற நேற்று அப்ப அது மட்டும் விலங்குகளை பார்த்தீங்கள என்ன? காட்டு மிருகங்கள், வீட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கள். வேற வேற ஒண்ணுக்கு கூட்டிக்கிட்டு போயில்லையா?
2: இருக்கு அதுல நாங்க
1: பதினஞ்சாம் தேதி போறதுக்கு இருக்கிறீங்க. சரியா, ஓகே. நல்லபடியாக நீங்கள் உங்களுடைய விடுமுறை நாட்களை கழித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே,
2: முடிந்த வரைக்கும் நாங்க வானொலியோட தொடர்ந்து கொள்வோம்.
1: ஓ, முடிந்த வரைக்கும் எங்க போனாலும் நீங்க வானொலியோட தொடர்பு கொள்ளுங்கள். சிறுவர் முட்ட நிகழ்ச்சி சில வேளை உங்களுக்கு கேட்க நீங்கள் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் கேட்கலாம். ஓகே செல்லம், ஓகே. சரி, இப்ப உங்களோட குரலால் ஒரு பாட்டு பாடுங்களேன். பாரதியார் பாட்டு பாடுவீங்களா? ஓடி விளையாடு பாப்பா. இல்லாட்டி வேற பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுங்க.
2: சினிமா பாட்டும்
1: பாடலாமா? அது அது நீங்க அதுல வந்து பாடுங்க. என்ன பாடு? பாடுவர் பாடலாம் நிகழ்ச்சியில சினிமா பாட்டு. மறந்துட்டீங்களா? சரி பரவாயில்லை செல்லம், நீங்க இணைந்து கொண்டு நீங்கள் உங்களை பற்றி சொன்னீர்கள். உங்களுடைய விடுமுறைக்கு எங்க போனதை பற்றி எல்லாம் சொல்லியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி.
2: உங்கள் விடுமுறைக்கும் எங்களோட வாழ்த்துக்கள்.
1: நன்றி செல்லம், நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம். நன்றி
1: நன்றி. அவர் ஆர்த்திக நினைந்து சிறப்பித்திருந்த ஆர்த்தியனுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்
0: கொண்டு
1: நேரம் சரியாக 5:37. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சிறுவர் முட்டம். இப்பொழுது மேலனையூர் வேந்தனார் எழுதிய பாடல்களில் 5வது பாடலை இன்று கேட்போம். 5வது பாடல் வந்து கோழியை பற்றி, புள்ளி கோழியை பற்றி ஒரு பாடலை அழகாக எழுதியிருக்கிறார் வேலனையூர் வேந்தனார் அவர்கள். அவருடைய பாடல்களில் 5வது பாடலை கேட்போம்.

நீண்ட காலம் இந்த இசைத்தட்டு வெளியிடப்பட்டு அதனால் இசைத்தட்டிலே சிறிய தவறு இருக்கிறபடியால் அந்த பாடலே ஒலிபரப்ப முடியாமல் இருக்கிறது. வேறு ஒரு நாளைக்கு நான் சரிப்படுத்திவிட்டு அந்த பாடலை நாங்கள் கேட்போம். இணைந்து கொள்ள சிறப்பிக்க இருக்கும் மனிதர்கள் நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: நல்லொரு கதை ஒன்று கேட்போம்.
1: இந்த உலகத்துல உங்ககிட்ட இருக்கிற காசு, பணம், பொன் பொருள், இந்த மாதிரி எந்த மாதிரி பொருளா இருந்தாலும் சரி, அதை மத்தவங்க நினைச்சாங்கன்னா ரொம்ப சுலபமா திருடிட்டு போயிருவாங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த அறிவை மட்டும் யாராலுமே திருட முடியாது. அதனாலதான் எல்லாருமே கல்வி கற்கணும், எல்லாருமே அவங்க நாலேஜை வளர்த்துக்கணும், யாருமே அறிவு குருடர்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதை உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒண்ணு பார்ப்போம். முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு வந்தான். அந்த ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பையன் ரொம்ப அமைதியா உட்காந்துகிட்டு இருக்கான். அந்த ஊர்ல இருந்து போற எல்லா ரயிலுமே கிளம்பி போயிடுச்சு, கடைசி ரயிலுமே போயிடுச்சு. ஆனா இந்த பையன் எந்த ஒரு ரயிலுக்காகவுமே வெயிட் பண்ணல. தினமுமே சாயங்கால நேரத்துல அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு ரொம்ப அமைதியா உட்காந்துகிட்டு இருப்பான். அவனுடைய கண்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கலங்கியிருக்கு, ரொம்ப செவந்து இருக்கு. அவனுடைய கையில ஒரு சின்ன பேப்பர் ஒண்ணு வச்சிருக்கான். அந்த பேப்பரை திறந்து பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த பேப்பர் பாக்குறதுக்கு ரொம்ப பழமையான பேப்பரா இருக்கு. அதுல இருக்கிற இங்கு கூட ரொம்ப பழைய எழுத்துக்களா தெரியுது. அந்த பையன் அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த லெட்டர் வந்து அவனுடைய அம்மா கடைசியா அவனுக்கு எழுதி கொடுத்த ஒரு லெட்டர் தான். அதுல என்ன எழுதிருக்குன்னா, இங்க பாருப்பா, உன்னுடைய வாழ்க்கையில என்னைக்குமே அந்த படிக்கிறத மட்டும் விட்டுறாத. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீ கத்துக்க, எவ்வளவு கத்துக்கிறியோ அந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில உயரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அந்த படிக்கும் போது இந்த பையனோட கண்கள் கலங்கி ரொம்ப அமைதியா அதே இடத்துல உட்காந்துகிட்டே இருக்கான். இப்ப இந்த பையனுக்கு என்னாச்சுன்னா, சின்ன வயசுல அவங்க அம்மா வந்து நல்லா தான் பாத்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர், எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே படிப்போட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத அவங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. இப்ப திடீர்னு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவங்க இருக்கிற கிராமத்துல அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை. அவங்க அப்பா முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற காசெல்லாம் வச்சு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா என்ன பண்ணாலுமே அவங்க அம்மா வந்து சரி பண்ணவே முடியல. அப்படியே நாளடைவுல அவங்க அம்மாவோட ஹெல்த் வந்து கொஞ்சமா மோசமாகிக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவங்க அம்மா ரொம்ப கவலைக்கிடமாயிட்டாங்க. அவங்களுடைய மரணப்படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பையனை கூப்பிட்டு கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, தம்பி எந்த காலமானாலும் சரி நீ படிக்கிறத மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவங்க கண்களை மூடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து குடிக்கு அடிமை ஆயிட்டாரு. தினமும் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. இதனால நாளடைவுல இவங்க கிட்ட இருக்கிற எல்லா காசுகளுமே போயிடுச்சு. அவங்க அப்பா இருக்கிற பொருட்கள்லாம் வித்து வித்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதனால ஒவ்வொரு நாளுமே இவங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இப்ப ஒரு நாள் அவங்க அப்பா வீட்டுக்கு வராரு. சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப குடிச்சிட்டு குடி போதில அவங்க வராரு. வந்தவரு இந்த பையனை பார்த்துட்டு, இங்க பாருப்பா, இதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கெல்லாம் போக கூடாது. நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, உனக்கு எதுக்கு ஸ்கூல் எல்லாம், நாலு இடம் நீ வேலைக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்ட உடனே அந்த பையனுக்கு ரொம்ப அழுகை வந்துடுச்சு. அவங்க அம்மா கூட அந்த சீட்டை வச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே தூங்கிட்டான். இப்ப அடுத்த நாள்ல இருந்து இந்த பையனால ஸ்கூலுக்கு போக முடியல. ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனாலுமே அவன் மனசுல இருந்து அந்த வெறி மட்டும் போகவே இல்லை. எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வெளியில போய் நின்று பாத்துக்கிட்டே இருப்பான். அந்த டீச்சர் சொல்லி கொடுக்கறத இவன் அப்படியே மனசுக்குள்ளார ரொம்ப கணக்கச்சிதமா கேட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தான். இவங்கிட்ட எந்த ஒரு நோட் புக்குமே கிடையாது, எழுதுறதுக்கு எதுவும் பேனா கூட கிடையாது. ஆனா அவங்க சொல்ற எல்லாத்தையுமே அவங்க மனசுல அப்படியே கல்வெட்டு மாதிரி பதிச்சுக்கிட்டே வந்தான். இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த டீச்சர் வந்து இவன் இருக்கிறத பாத்துட்டாரு. அவர் வந்து இவங்ககிட்ட கேட்கிறாரு, ஏன்பா வெளியில நின்றுகிட்டு இருக்க, நீ உள்ள வந்து உட்கார வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த பையன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றான். அதனால அவங்க டீச்சர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற அந்த பழைய புத்தகங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து அந்த பையனை படிக்க சொல்றாங்க. நீ ஸ்கூலுக்கு வரலாம் கூட பரவாயில்லப்பா, நீ இதை படி, நல்லா படிச்சுட்டு பரிச்சு மட்டும் வந்து எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குன்னு நிறைய சலுகைகள்லாம் ஏற்பாடு பண்றாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு பெரிய சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸிபிஷனுக்கு நிறைய ஊர்கள்ல இருந்தும் நிறைய பெரிய பெரிய ஸ்கூல்ல இருந்தும் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அந்த எக்ஸிபிஷனோட மெயின் நோக்கம் என்னன்னா, யார் அந்த எக்ஸிபிஷன்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அந்த நகரத்திலேயே இருக்கிற ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல அவங்களுக்கு படிக்கிறதுக்கு சீட்டுமே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. இப்ப இந்த தகவல் இந்த பையனுக்குமே வந்து சேருது. இப்ப இந்த பையனுக்கு கிடைச்ச ஒரு பொன்னான வாய்ப்பு இது. இதை வந்து நழுவ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். ஆனா அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போனோம் அப்படின்னா இவங்ககிட்ட ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கணும், இவங்ககிட்ட எதுவுமே இல்லை, கையில காசுமே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் இருக்குது, அங்க போயிட்டு அவங்க வேஸ்ட்னு வச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒயர் ஆகட்டும் பேட்டரி ஆகட்டும் அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வரான். எல்லாத்தையும் கொண்டு வந்து இவன் புதுசா ஒரு ப்ராஜெக்டை தயார் பண்றான். அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, காற்று வீசும்போது அந்த காற்றை பயன்படுத்தி தண்ணீரை வந்து நிலத்தடியிலிருந்து மேலே கொண்டு வர்றது. இதை டெமோ காட்டுறதுக்காக இவங்ககிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு அருமையான ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணிட்டான். இப்போ அந்த நாளுமே வருது. இவங்ககிட்ட இருந்த ஒரு நல்ல துணியை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் நிற்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ பளபளப்பான துணியை போட்டுக்கிட்டு ரொம்ப ஹைடெக்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப மும்முரமாக எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பையனை பார்த்தோன்னே இவனுக்குமே ஒரு சின்னதாக ஒரு டேபிள் கொடுத்து நீ அங்கே நின்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே ஒரு இடம் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மேடையில் போயிட்டு அவனுடைய ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது இந்த பையனோட தருணமே வருது. இந்த பையன் போயிட்டு இந்த ப்ராஜெக்டை அவ்வளோ அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இவன் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க இருக்கிற அந்த வில்லேஜில் இந்த தண்ணிக்கு அதிகப்படியான பற்றாக்குறை இருக்குது, அங்கே மின்சாரம் சரியாக இல்லாதனால யாராலையுமே நிலத்தடியிலேருந்து தண்ணீரை எடுக்க முடியறதில்ல, அதை போக்குறதுக்காக தான் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் செஞ்ச அந்த ப்ராஜெக்டை ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷனுமே சொல்கிறான். இதை கேட்ட உடனே அங்கே இருந்த ஜட்ஜஸ் எல்லாமே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஜட்ஜஸ் எல்லாமே பெரிய பெரிய விஞ்ஞானிகள். இப்போ இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்குமே வாழ்க்கையில் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகணும் அப்படிங்கிறதான் ஆசை. அப்படியே ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்க ப்ராஜெக்டை ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு சாயங்கால நேரம் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஜட்ஜஸ் அங்கே வந்துட்டு யார் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்காத விதமாக இந்த சின்ன பையனை தான் வெற்றியாளராக தேர்வு செய்கிறாங்க. இந்த பையனுக்கு பரிசு கொடுத்து அவனுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறாங்க. அவனுக்கு அந்த பெரிய ஸ்கூலில் ஒரு சீட்டுமே வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கான எல்லா ப்ராசஸுமே செஞ்சு முடிச்சுட்டு இந்த பையனை வெற்றிகரமாக அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்போ கூட்டத்திலேருந்து எல்லாருமே கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பையன் அப்படியே ரொம்ப அழுகையோட அப்படியே கூட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த கூட்டத்துக்கு நடுவில் இந்த பையனோட அப்பாவுமே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க அப்பாவுக்குமே ரொம்ப பூரிப்பாயிடுச்சு. முதல் முறையாக அவங்க பையனை பார்த்து பெருமைப்படுறாரு. அவருமே கை தட்டி மகிழ்ச்சி அடைகிறாரு. இப்போது அடுத்த ஒரு சில நாட்கள் கழித்து மறுபடியும் அதே ரயில்வே ஸ்டேஷன். இப்போ அந்த பையன் ரொம்ப பளபளப்பான துணியில் போட்டுக்கிட்டு கையில் ஒரு பெட்டியோட உக்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த முறை அவன் கண்களில் கண்ணீர் இல்லை. அவன் கையில் எப்பவும் போலே ஒரு சீட்டு இருக்குது. ஆனால் அந்த சீட்டு அவங்க அம்மா எழுதுனது இல்லை, அவன் போகிற ஸ்கூலோட அட்மிஷன் லெட்டர் தான் அது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த ரயிலுமே வருது, அதில் ஏறி அந்த ஸ்கூலுக்குமே கிளம்பிட்டான். இப்போ இந்த பையன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரவே மாறுறான். இப்போ நாம் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. நாம் யாரை வேணாலும் இருக்கலாம், எந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து கூட வந்திருக்கலாம். அது கிராமமாகட்டும் இல்லை நகரமாகட்டும், அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ரொம்ப ஒரு குக் கிராமமாக கூட இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, எப்போ நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த படிப்பு கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும், கண்டிப்பாக உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.

0: சரியாக 5:48 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சிறுவர் முட்டம். சிறுவர் முட்டம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்புறவையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஆண்டி.
0: வணக்கம் ஜஸ்மின். நலமா இருக்கிறீர்களா?
1: நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி அம்மா.
1: ஜனிஸ் கதைக்கிறோம்.
0: ஜனிஸ் கதைக்கிறீங்க? ஓகே, ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. ஓகே, சரி. என்ன செய்ய கொண்டிருந்தீங்க இவ்வளவு நேரமும்?
1: இவ்வளவு நேரம் லீவ் தானே, அப்ப வெளியில போயிட்டு வந்தாங்க.
0: வெளியில போயிட்டு வந்தீங்களா? சரி சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்கள்?
1: இப்ப நான் பல்சுவை பாடல்கள் என்ற ஒரு பாட்டு வாசிக்க போறேன்.
0: சரி, ஓகே.
1: கனிவ பற்றி.
0: சரி அம்மா, ஓகே, வாசிங்க.
1: மலலை கழிவு, மலலை செல்வங்கள் தருகின்ற இன்பத்திற்கு நிகரானது எதுவும் இந்த மண்ணில் கிடையாது. கண்டார்க்கும் எட்டார்க்கும் இன்பம் தரும் பழமை தன் அன்னைக்கு ஆறுயிராய் விளங்கும் விளங்குமன்றோ. ஒரு தாய் தன் துயரங்களை மறப்பதும் தன்னைத்தானே பெரும்பேறு பெற்றவளாக எண்ணுவதும் தான் மகவினாலன்றோ. அந்த தாய்க்கும் தன் செய் மீது தோன்றும் அன்பை போன்ற இனிமை நிறைந்த கழிவு வேறெதிலும் கிடையாது. ஆராரோ ஆராரோ ஆறிதரோ, ஆராரோ ஆராரோ ஆறியதோ. மலை கூட ஒரு நாளில் ஏனாகலாம், மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம். ஆனாலும் அவையாவும் நீயாகுமா? அம்மாவின் அழைக்கின்ற பேயாகுமா? ஆராரோ ஆராரோ அறிவதோ, ஆராரோ ஆராரோ அறிவதோ. விண்மீனும் கண்ணே உன் கண்ணாகுமா? விளையாடும் கிளியும் உன்றன் மொழி பேசுமா?

0: முடிஞ்சிருச்சு.
1: முடிஞ்சுதா ஜனீஸ்?
0: ஓ
1: ஓகே அம்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அருமையாக சொல்லியிருந்தீர்கள் பல்சுவை பாடல்களை பற்றி. வாழ்த்துக்கள் அம்மா.
0: நன்றி.
1: நன்றி அம்மா. தங்கச்சி இருக்கிறாவா
0: ஜஸ்மின்?
1: ஆ சரி கொடுங்க.
0: வணக்கம் அண்டி.
1: வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்கள்?
1: ஓம், நாங்களும் நலமாக இருக்கிறோம் அம்மா. நன்றி. என்ன செய்து இருந்தீங்கள்? நான் உங்களை பார்த்தீங்கள், நீங்கள் அக்காவர உங்களோட தண்டு வெட்ட குரலும் எனக்கு தெரியல, என்ன ஒரே மாதிரி இருக்குது. அப்பா அதுதான் என்ன? ம், சரி ஓகே. சாப்பிட்டீங்க தானே? ஓ, நாங்களும் சாப்பிட்டோம் அம்மா. நன்றி. சரி, இப்போ என்ன சொல்ல போறீங்கள்?
0: பொன் கூந்தல் அழகியும் மூன்று கரடிகள் கதை.
1: ஓகே, அந்த பொன் கூந்தல் யாரு, யஸ்மினா? சரி சரி ஓகே செல்லம். சரி சொல்லுங்க.
0: ஒரு ஊர்ல ஒரு சின்ன பிள்ளை இருந்தவாம். அவட எல்லாரும் அவட உண்மையான பிள்ளை கூப்பிடாம பொன் கூந்தல் அழகி என்று கூப்பிட வரும். அப்ப அந்த காட்டுக்கு, அவ ஒரு காட்டுக்கு தான் இருக்கிறான். அப்ப அந்த காட்டுக்கு வந்து மூன்று கரடிகளோட வீடு இருக்கான். அப்ப அவளுக்கு பார்க்கணும் என்று ஆசையா இருக்குமா. அப்ப ஒரு நாள் வந்து அந்த கரடிகள் வந்து எங்கேயாவது போக போறோம் என்று மூன்று பேரும் அதையே அவருக்குள்ள கழிச்சிட்டு அதையே வெளியில போனத்த இந்த இந்த பிள்ளை, இந்த சின்ன பிள்ளை பாத்திருக்கிறா. அப்ப வந்து அவ அவருக்கு தெரியாம வீட்டுக்குள்ள போயிருக்கிறா. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போக எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா எல்லாம் வந்து ஒன்று ஒரு அவ வந்து முதல் சாப்பாட்டு சாப்பாட்டு அறைக்க போயிருக்க அவ வந்து கண்டிருக்கிறா. ஒரு மேசை வந்து பெருசா இருக்கு, ஒரு கதிர வந்து பெருசா இருக்கு, இன்னொரு இன்னொரு கதிர அளவு இன்னொரு கதிர வந்து
1: சின்னனா இருக்கா?
0: ஓ, சின்னனா இருக்கு. மத்த கதிர வந்து குட்டியா இருக்கு. அப்ப அதுல வந்து சாப்பாடு இருந்தது. அப்ப அந்த சாப்பாடு மனம் அவருக்கு மணந்தது. அப்ப அவருக்கு பசிக்க தொடங்கிட்டு அப்ப அவ பெரிய கதிரில இருக்க அவருக்கு விட்டு. அப்ப அவ பெரிய கதிரில இருக்காம மத்த சின்ன கதிரில இருக்க அந்த சின்ன கதிர வந்து கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் அவளுக்கு வித்தியாசமா இருந்தது, எரிச்சலா இருந்தது. அப்ப அவ வந்து அவ அந்த அந்த சின்ன சின்ன கரடியோட கதிரைக்க போயிருக்கு. அவட அளவுல இருந்தது. அப்ப அவ அப்படியே சாப்பிட்டவ சாப்பிட்டுட்டு பிறகு பிறகு அவட வீடு சுத்தி பார்த்தவ பிறகு அவட படுக்கறைக்கு போனவ. அப்ப அந்த படுக்கறைக்கு போக ஒரு பெரிய பெரிய மெத்தை இருந்தது. அதுக்கு மேல அவத்து அவருக்கு பெருசா இருந்தது. அப்ப அதுக்கு மேல துள்ளி துள்ளி கொண்டிருந்தவ. பிறகு அந்த சின்ன மெத்தையில போனவ. பிறகு சின்ன மெத்தையில போக கொஞ்சம் இடைஞ்சலா இருந்தது. அப்ப அவ குட்டி மெத்தையில போக குட்டி மெத்த நல்லா இருந்ததா. அப்ப வந்து அவ அப்படியே படுத்துட்டான். அப்ப ஒரு மணி தியாகத்துக்கு பிறகு அதே மூன்று பேரும் வாரின. வர அவ சாப்பாட்டு அரைக்க போவ சாப்பாடு எல்லாம் எல்லாம் சிந்தி கீழே எல்லாம் சிந்தி இருந்தது. அப்ப அவளுக்கு மொண்டும் விளங்கியில மேசை எல்லாம் குப்பையா இருந்து எல்லாம் சிந்தி கீழே விழுந்துட்டு. அப்ப பிறகு அந்த அந்த சின்ன சாப்பாடு இல்ல. ஓ, அப்ப அது என்ன நடக்குதுன்னு போட்டு பிறகு பிறகு எல்லா இடத்துலயும் பார்த்தவையே கழிச்சா அந்த சின்ன கரடி

0: வந்து அழுதவர். அப்ப அழைத்தான் அந்த அம்மா கரடிக்கு வந்து குரத்த சத்தம் கேட்டது. அப்ப எல்லாரும் மேல போய் பார்த்தா அவ வந்து அந்த குட்டி கரடியோட கட்டிலுக்கு மேல
1: படுத்திருக்கான்.
0: அப்ப படுத்திருக்க அவரது அப்பா வந்து அவரது அப்பா வந்து வலிச்சு இருக்கிறேன்.
1: என்னது
0: ஆச்சரியப்பட்டு கண்டு
1: ஓகே.
0: பிறகு பிறகு அந்த சத்தத்தை கேட்டு அந்த சின்ன பிள்ளைய மழும்பிட்ட எழும்பி அவ அவ மூன்று பேரையும் பார்க்க அவட அப்பா அந்த அப்பா அந்த பெரிய கரடிய பார்க்க அவ பயந்துட்டா. அப்ப பயந்துட்டு ஜன்னலால குதிச்சுட்டு அப்படியே ஓடிட்ட.
1: நல்ல அருமையான கதை, வாழ்த்துக்கள் அம்மா, நன்றாக சொல்லியிருந்தீங்க. அப்ப இந்த முறை யஸ்மின் நாங்கள் போயவில்லையா, நீங்க விடுமுறைக்கு செல்லவில்லையா?
0: இல்ல, 8 மாசம் சில வேலை போவோம்.
1: 8 மாசம் போவீங்க, எங்க போக இருக்கிறீங்க?
0: ஸ்பெயினுக்கு
1: போறீங்களா? ஓகே, உலக கோப்பை வின் பண்ணின ஸ்பெயினுக்கு போறீங்க. உங்களுக்கு நீங்க யாரை இந்த முறை உலக கோப்பையில வின் பண்ணு பண்ணி நினைத்தீர்கள், வெற்றி பெறுவர நினைத்தீர்கள்? எது? கடைசியில வந்துட்டு கொஞ்சம் அது அலட்சியமா இருந்து. ஓ, 6-4 பரவாயில்லை. எல்லோரும் மெருவணும் தான், என்ன எல்லா நாட்டிலையும். சரி அம்மா, பிரான்ஸ் நாட்டுக்கு நீங்கள் விரும்பினது, பிரான்ஸ் நாட்டு மெருவணும் என்று விரும்பினது. ஓகே, நன்றி அம்மா. சரி, நல்லது, பார்ப்போம் இனி அடுத்த உலக கோப்பையில யார் வெல்லுவார்கள் என்ன. சரி சரி அம்மா, ஓகே, நல்லபடியா ஸ்பெயினுக்கு போயிட்டு வாருங்கள், சந்தோஷம், வாழ்த்துக்கள் அம்மா.
0: நன்றி,
1: வணக்கம். அவர்கள் யஸ்மின் யனிஸ் இணைந்து சிறப்பித்திருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் சிறுவர் முற்ற நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சிறப்பித்த ஆர்த்திகன் மற்றும் யஸ்மின் யனிஸ் இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்
2: கொள்கிறேன்.
1: அடுத்த நேர்களுக்கும் மனைவிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம். தொடரும் 6 மணியிலிருந்து 6:15 வரை திரைசை பாடல்களை கேட்போம். 6:15 7 மணி வரை நிகிலா மோகன்தாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும் ஒலிபரப்பாக இருக்கிறது. நீங்களும் பாட்டும் பதம் நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பியுங்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்லும்.
2: எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல
3: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீடு சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
4: இலக்கம் 5, Grafenstrasse 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3, 3
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: கைத்தொலைபேசி இலக்கம்
5: 7 8 9 8 58.
6: வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளத்துக் கொண்டு
7: என்ன வாணி சும்மா புரிஞ்சு வந்திருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறோம்.
3: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
8: பாரிஸ்ல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுநாயக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
6: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 74 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
1: நேரம் சரியாக 6:06. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலியோடு. தமிழொலியில் திரைசை பாடல்களை கேட்போம். திரைசை பாடல்களில் வெறும் முதலாவது பாடலாக புன்னகை மன்னன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நேரம் சரியாக 6:11 நீங்கள் இணைந்திருப்பது திரைசே பாடலோடு. திரைசே பாடல்களில் வெறும் அடுத்த பாடலாக சத்திரியன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

முடித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைசை பாடல்கள். திரைசை பாடல்களை கேட்டு மறந்த நேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர இருப்பது நிகிலா மோகனதாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும்.

நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழொலி என்னன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையிலே தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது.

പാട്ടും പദമും. இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள காத்திருக்கும் அனைத்து அன்பு நேயர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நீங்கள் அனைவருமே நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாகவும் வழமை போல் எமது அன்பு நேயர் ஒருவர் தனது பிரதியூடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க உள்ளார். நீங்களும் இந்நிகழ்ச்சியூடாக இணைந்து கொள்ள விரும்பினால் உங்கள் சிந்தனை ஓட்டத்திலே உதிக்கும் நல்லதொரு கருப்பொருள் ஒன்றை கொண்ட வாக்கியம் ஒன்றை அமைத்து அதில் உள்ள ஒவ்வொரு சொற்களிலும் ஆரம்பமாகும் பாடல்களை தெரிவு செய்து எமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். உங்களது பிரதிகளும் ஒலிபரப்பாகும். எனவே அந்த வகையிலே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க வருகின்றார் பிரான்சிலிருந்து திருமதி தேவி தனராஜ் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க காத்திருக்கும் திருமதி தேவி தனராஜ் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பதங்கள்: வானம் பார்த்து ஏங்கும் விழிகளில் ஒரு கனவு, மண்ணில் என்று மழை வரும். வானம் பார்த்து ஏங்கும் விழிகளில் ஒரு கனவு, மண்ணில் என்று மழை வரும். எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க திருமதி தேவி தனராஜ் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் தெரிவு:

0: தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் ஏங்கும் என்னும் பதத்திற்காக திருமதி தேவி தனராஜ் அவர்களின் தெரிவிலே.
1: ஏங்கும்

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி தேவி தனராஜ் அவர்கள் பிரான்சில் இருந்து. அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் தெரிவு விழிகளில் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி TRT தமிழ் ஒலியிலே பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் எமது அன்பு நேயர் திருமதி தேவி தனராஜ் அவர்கள். அவரின் தெரிவிலே இன்றைய தினம் விளம் வந்து கொண்டிருக்கும் பதங்கள்: வானம் பார்த்து ஏங்கும் விழிகளில் ஒரு கனவு, மண்ணில் என்று மழை வரும். எனவே இனி தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடலை ஒரு என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார் திருமதி தேவி தனராஜ் அவர்கள். இது ஒலிக்க வருகின்றது அடுத்த பாடல் தெரிவு.

வானம் பார்த்து ஏங்கும் விழிகளில் ஒரு கனவு, மண்ணில் என்று மழை வரும். இப்பதங்களையும் அதற்கான பாடல் தெரிவுகளையும் தெரிவு செய்து இன்றைய நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் திருமதி தேவி தனராஜ் அவர்கள் பிரான்சில் இருந்து. இனி தொடர்ந்து அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் மழை என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக இதுவரை நேரமும் வலம் வந்த பதங்கள், வானம் பார்த்து ஏங்கும் விழிகளில் ஒரு கனவு, மண்ணில் என்று மழை வரும்,

0: இத்துடன் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்த திருமதி தேவி தனராஜ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நிறமும் இந்நிகழ்ச்சியை செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம்.
1: மோனயோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
5: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
4: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
7: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
8: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்.
9: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கிறேன்.
10: என்னப்பா, நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
9: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
10: அதுக்கு தானே லாச்சப்பல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
9: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
8: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்ஃபுக் சென்டரி பாரிஸ் 10.
7: தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினால் சைபர் 1 42 சைபர் 5 41 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 7 10 மணியில் இருந்து 7 10 மணி வரை தொடர்புகளுக்கு தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷோப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலை ஷரிமஹால்.

கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. உலகமெங்கும் WWTRT தமிழில் இருக்கும் என்கின்ற இனிய நூலாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலி.

அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை நேர மாலை நேர வணக்கங்கள். இனிமையான புதன் மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. பந்தயம் வானொலியில் பயணிக்க இருக்கின்றது. இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் பெண் கவிஞர் தாமரை அவர்கள் இயற்றிய பாடல்கள் வானொலியில் போட்டிக்கு வந்திருக்கிறது. மொத்தமாக 7 பாடல்களை நேர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த 7 பாடல்களையும் முந்திக் கொண்டு தந்த அந்த நேர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அந்த 7 பாடல்களில் 3 பாடல்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பெண் கவிஞர் தாமரை இனிமையான பல பாடல்களை தந்த ஒரு பெண் கவிஞர் தாமரை அவர்களது பாடல்கள் வானொலியில் பயணிக்கப் போகின்றது, போட்டிக்கு வர இருக்கிறது. 3 பாடல்களையும் கேட்கப்பவர்கள் 3 பாடல்களில் உங்கள் மனங்கவிருந்த பாடல்களுக்கான புள்ளிகளோடு இணைந்து சிறப்பிக்கப்பவர்கள் முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் கடிக்கல்வி உங்களுக்காக பெற மாட்டாது. சரி, கடிக்கல்வியை தவிர்த்து நிகழ்ச்சி ஊடாக இணைந்து உங்களுடைய புள்ளிகளை தந்து நிகழ்ச்சியை இணைந்து சிறப்பிக்கப் போகிறீர்கள். உற்சாகமாக இங்கேயே பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் கடிக்கல்வி இடம்பெற மாட்டாது. அதே போல பெண் கவிஞர் தாமரை அவர்கள் இயற்றிய 3 பாடல்களையும் கேட்டு ரசிக்கப்பவர்கள் இந்த 3 பாடல்களில் வந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் இந்த பாடல், அந்த பாடல்களுக்கான புள்ளிகள், இந்த பாடல் இன்றைய நாளில் உங்களோட ரசனையில் வந்து இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டுக்கு வந்து முதல் 3 புள்ளி. முதலாவது வர வர இருக்கிற பாடல்கள் போல 3 புள்ளி தரப்பவர்கள், இரண்டாவதாக இந்த பாடல் இருக்கிறதோ அந்த பாடலுக்கு 2 புள்ளியும், மூன்றாவதாக இன்றைக்கு இந்த என்னோட ரசனையில் இந்த பாட்டு தான் இன்றைக்கு 3வதாக வரப்போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு செய்கிற பாடலுக்கு 1 புள்ளி என்ற ரீதியில் உங்கள் புள்ளிகளை தந்து நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கப்பொருள் இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தய நிகழ்ச்சியில் பெண் கவிஞர் தாமரை அவர்கள் இயற்றிய பாடல்களில் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக ஒலிக்கின்றது அன்பு திரையிலிருந்து. இனிமையானது ஒரு பாடல் வானொலியில் பெண் கவிஞர் தாமரை அவர்களது இசை கவிஞர்கள் ஒருவரான பாடல்களில் பாடல் இலக்கம் ஒன்றாக வானொலியில்

சரி, தவமின்றி கிடைத்த வரமே பாடல் ஒலி துவைந்திருக்கிறது. ஹரிஹரன் அவர்களது இனிய ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் ஆகியோர் இனிய குரல் ஒலி துவைந்திருக்கிறது. பாடல் இலக்கம் ஒன்றாக பெண் கவிஞர் தாமரை அவர்கள் இயற்றிய பாடல்களில் இன்றைய நாளில் பாடலியல் போட்டிக்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் பாடலக்கம் ஒன்று ஒலித்து வந்திருக்கிறது. ஒலிக்கப்போகிறது பாடல் இலக்கம் இரண்டாக வானொலியில்.

சரி, ஒலித்து வந்திருக்கிறது பாடல் இலக்கம் இரண்டு வானொலியில் இன்றைய நாளில் பெண் கவிஞர் தாமர் இவர்களது கவிஞர்கள் உருவான பாடல்கள் வானொலியில் போட்டிக்கு வந்திருக்கிறது. ஒலிக்கப் போகிறது பாடல் இலக்கம் ஒன்று. ஒலித்து வந்திருக்கிறது சுகத்தங்கம் திரையில் இருந்து வெள்ளையாயும் எனும் கொள்ளையாய் ஜெயச்சந்திரன் சுயாதம் வரும் சுரநலதா ஆகியோரது இனிய குரல் உருவான பாடல் ஒலிக்கப் போகிறது பாடல் இலக்கம் உறுநர்கள் என்று ஏற்கனவே அறிவித்து அறிவித்தது போலவே இன்றைய நாளில் தவிர்க்கப்படுகிற காரணத்தால் கடிக்கும் இடம் பெறமாட்டாது. அம்மூன்று பாடல்களையும் கேட்டு ரசியுங்கள். மூன்று பாடல்களுக்குமான புள்ளிகளோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கப் போகிறது. ஒலிக்கப் போகிறது பாடல் இலக்கம் மூன்றாக வானொலியில் டி மாணி இசையில் ஒலிக்கப் போகிறது போகன் திரையில் இருந்து பாடல் இலக்கம் மூன்று.

0: சரி, மூன்று பார்கள் மலைத்து வந்தீர்கள். இப்போது நீர்கள் இணைந்து கொள்கின்ற நேரம் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். சைபர் சைபர் 33 689 86 59 எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கம். அதே போல எங்களுடைய வைபர் இலக்கம் சைபர் சைபர் 33 680 சைபர் 74 27 எங்களுடைய வைபர் இலக்கம். அதே போல எங்களுடைய வளமையான தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் 33 148 32 15 40 எங்களுடைய வளமையான தொலைபேசி இலக்கம் ஊடாக இணைந்து சிறப்பிக்கலாம். அவருடைய நிகழ்ச்சி ஆரம்பித்து வைப்பதற்காக வந்திருக்கிற முதலாவது நேர் வைபரோடாக குகன், வணக்கம்.
1: உற்சாகமா இருக்கிறோம்.
0: சரி, அந்த வகையில் வந்து இன்றைய நாளில் உங்களை மென்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
1: நன்றி. வரவேற்பது புள்ளி வந்து
0: 2 1 3 2 1 3 உங்களுடைய புள்ளிகள். சரி, அந்த வகையில் தடைகளை தகர்த்து ஜனநாயகம் திரைப்படம் வழியாக இருக்கிறது. இன்றைய நாளில் தமிழக முதலமைச்சர் என்று இல்லாமல் எங்களுடைய அன்புக்குரிய நடிகர் பாடகர் நல்ல ஒரு டான்சர் சரி நடிகர் பாடகர் நடனர் நடனம் எல்லாம் செய்யக்கூடிய ஒருவர். எங்களுடைய இளைய தளபதி அவர்களது ஜனநாயகன் ஸ்பெஷல் இன்றைய இரவு வந்து வானொலியில் ஒழிக்க இருக்கிறது. இரவின் ராக நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு முடிந்த அளவில் சிறப்பீங்க. சரியா? உங்களுக்கு பிடிச்சமான பாடல்? சரி, இப்பதான் ஒரு ஒரு 5 5 10 நிமிஷத்துக்கு முன்னால வந்து தனிப்பட்ட முறையில வந்து அவர் போயிட்டு வந்து ஜனநாயகம் படத்தை தானே வந்து தான் நடிச்ச படத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறான்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. சரியா? சந்தோகம் முடிந்துள்ளது. கணிந்து கொண்டு சிறப்பிக்க பாருங்கள். அவர் நடித்த திரைப்படம் இடம்பெற்ற பாருங்கள் ஜனநாயகன் ஸ்பெஷல். அவருடைய நாளில் இரவு பொழுதில் இடம்பெறுகிற இரவின் ராகங்கள்
1: விஜய் ரசிகர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள்.
0: விஜய் ரசிகர்கள் தலை ரசிகர்கள் விஜய்க்கு ரசிகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, பார்க்கலாம். கட்சி மாற மாட்டேன். வந்து மனசில் ஒரு பக்கத்தில் இருக்குதானே. சரி, தலை கடத்தது தளபதி
1: என்று
0: நாளைக்கு 23
1: போடலாம்.
0: 132
2: வணக்கம்.
0: உழவுனாலும்
2: அந்த படங்களுக்கு இதுதான் நல்ல படம் என்றுதான் கேள்விப்படுறோம். ஆனா சில பேர் இது பார்த்துட்டு நம்ம அமை டிவியில போட்டு வாங்கலாம்.
0: அதெல்லாம் அப்படி எல்லாம் போற அளவுக்கு இல்ல. நாங்க எல்லாம் வந்து போட்டு நாங்க தான் பாக்க வைக்கணும்.
2: புட்டு பார்த்துன்னு சொன்னவன் அதிப்பொரு பத்து நாளைக்கு முதலே சொன்னவ உண்மை பையனா தெரியாது அங்க ஜனநாயன் பார்த்ததுண்டு. இதுதான் அவருக்கு சம்பளமும் கூட வாக்குமே
0: அப்படி நினைக்கிறேன்.
2: இருநூற்றம்பது கோடியோ
0: தெரியல, கேட்டுப்பாங்க
2: என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல.
0: இரவு விஜய் வந்து கதை பேர கேட்டுப்பாங்க.
2: பாட்டுகள் மூலம் வர என்னுடைய புள்ளி வந்து 312
0: 312
2: ஓம்
0: அப்படின்றீங்க.
2: ஓமோ
0: சரி பார்க்கலாம். புள்ளிகளுக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு
2: நன்றி கூறிக்கொண்டு விட வருகிறேன்.
0: நன்றி
2: நன்றி
0: நன்றி. அவரை தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நீர் இவரவர்களும் வந்திருக்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் சாயி தம்பி, ஜெமினி புங்கு ராஜா.
0: புங்கு இவர்களும் இருவருக்கும் நல்லா இருக்கலாம். புங்கு
3: நல்லமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கோம்?
0: சூப்பரா நல்லா இருக்கிறோம் நன்றி.
3: அப்படி இருக்கிறத வெடிக்கொண்டு நான் வந்து இந்த புள்ளி வந்து 253 போடுவேன்.
0: 213 போடுவா?
3: 253
0: ராசி உங்க ரசனையில. நன்றி
3: நன்றி
0: நன்றி. அவரிடம் அன்புக்குரிய புங்கியூர் ராஜா அவர்கள் இணைப்பிடந்திருந்து அவரை தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர். சரி, அந்த வகையில் ரவீந்திரன் திருமதியம் அவர்கள் இருந்திருக்கின்ற வாய்ப்பு ஊடக அவர்களுக்கு வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, அப்படி இருக்கிறீங்களா?
0: அப்படியே சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நலமா இருக்க, நீங்க நலமா இருந்தாலும் நாங்கள் நலமா இருப்போம். சரியா?
4: நீங்கள் நலமா இருக்கோம், எல்லோரும் நலமா இருக்கோம். நீங்கள் நலமா இருக்கோம். சின்ன பிள்ளைகள் செல்ல போட்டி வேண்டி இருக்கிறீங்க என்ன?
0: நன்றி
4: நன்றி
0: ரவீந்திரன் திருமதியம் அவர்கள் அவரை தொடர்ந்து வந்திருக்கின்ற இடத்தின் தொலைபேசி ஊடாக வணக்கம். சரி, அவர் இணைப்பில் நினைக்கிறேன். சரி, அவர் தொடர்ந்து தொலைபேசி ஊடாக வந்திருக்கின்ற நீர் வணக்கம். வணக்கம், நலமா உள்ளோம்.
3: எனது புள்ளிகள் 1, 2, 3
0: 1, 2, 3
3: போகன் எப்படித்தான் தொக்க தங்கத்தின் மீது அன்பு வைத்தாலும் வந்து ஆர் ஜே சாரதையன் தீர்க்க வேண்டும். அவர் கையில்
0: அன்பு திரைப்படம் கடைசியா
3: போகன் முதல் படம், இரண்டாவது தொக்கத்தங்கம், மூன்றாவது அன்பு.
0: அன்பு
3: அப்ப போகன் எப்படித்தான் தொக்கத்தங்கத்தின் மீது அன்பு வைத்தாலும் முடிவை தீயாட்சி தலையம் வந்து ஆர் ஜே சாதரம் தான் கேட்க வேண்டும். கையில் கோழி கோழியை எழுதினாலுக்கு நகால் வரும். முதல் வந்து கேட்டிருக்க வேணும், லைன் கிடைக்க.
0: நன்றி
3: நன்றி
0: வணக்கம். நன்றி. தளபதி விஜய் அவர்களது ஜனநாயகன் ஸ்பெஷல் தடைகளை தாண்டி வந்திருக்கின்றது ஜனநாயகன் திரைப்படம். திருட்டு வீசிட்டுல பாக்குறதுல எங்களுக்கு வந்து ஜனநாயகன் திரைப்படம் அதெல்லாம் வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது வந்து சும்மா அதுல இடையில இடையில வந்து 2-3 கில்லி திரைப்படத்தை எல்லாம் குறுக்கே எல்லாம் வந்து போட்டு வச்சு எல்லாம் சரி செய்தாங்க. அதை நீங்க நேர போய் பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும் தெரிய படம். நன்றி வணக்கம். ரோசாலி அவர்கள் ரோசாலியை தொடர்ந்து ராணி இணைந்திருக்கின்றார் வைபர் ஊடாக வரவேற்கிறோம். வணக்கம் ராணி.
5: வணக்கம் சாரதி.
0: வணக்கம் ராணி.
5: நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்க நலமா இருக்கிறோம், நீங்க நலமா இருக்கிறீங்களா?
5: நானும் அப்படியே இருக்கிறேன். இப்ப அந்த விபி ஒரு என்ன சொன்னார், ஒரு பழமொழி மாதிரி சொல்லி கொண்டு போனாரு.
0: சரி, அவர் வந்து எல்லா திரைப்படத்தையும் பார்ப்பாரு, கேட்பாரு, இந்த பாடலுக்கு பிறகு கேட்டுட்டு வந்து அப்படியே கையில பெயினோட இருப்பாரு, இருந்துட்டு வந்து அப்படியே அந்த சூப்பரா வந்து ஒரு அப்படியே டயலாக் மாதிரி அப்படி எழுதிட்டு வந்து புள்ளிய வந்து போட்டு போவார். முதலாவது படம்
5: என்னுடைய புள்ளிய முதல் சொல்லிக்கொண்டு
0: சொல்லுங்க.
5: புள்ளி வந்து 213 சொல்லிக்கொண்டு 213 சொல்லிக்கொண்டாரு. என்ன பாடல் தானே இல்ல என்னண்டா, நாங்கள் முந்தி இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த பொட்டாசியம் மெக்னீசியம் அந்த ரசாயன தொடர் இருக்குதுல்ல, அதுல எந்த மூலகம் கெதியில அந்த ஆக்சிஜனை எடுத்து வழியில அந்த மெக்னீசியம் ஆக்சிஜனை எடுத்து மெக்னீசியம் ஆக்சைடா மாறும். இரும்பு சொல்லிச்சோன்னா எஃபி, இரும்பு சொல்லிச்சோன்னா ஆக்சிஜன் எடுத்து எஃபி டூ ஒன்று வரும், அல்லது எஃபி ஓ ஒன்று வரும். அந்த பெரிக்

0: அரிசியில இருந்து தான் தொடங்குமே என்ன, பொட்டாசியம் கால்சியம் சோடியம் மெக்னீசியம் அங்க இருந்து மாறி வரும். அந்த பாடமாக்கினது ஏன் நான் சொல்றேன்டா சாரதி, இன்று வரையும் நாங்கள் அதை மறக்காம இருக்கு,
1: மறக்காம இருக்கீர்கள். அதாவது
0: நன்றி சொல்லணும்,
1: அதற்காகத்தான் அவர்கள் அந்த ஒரு ஒரு காரணத்துக்காகத்தான் அதை வந்து சுவிச்சு சொல்லுது. இப்ப நீங்க பிரான்ஸ்ல
0: எவ்வளவு கட்டித்தனம் அந்த நேரத்தில்
1: இல்ல, பிரான்ஸுக்கு போய் வந்து பிரான்ஸ்ல வந்து இப்போ படிப்புகள் படிக்கும் போது கூட வந்து அதை சொல்லி தருவார்கள். இப்ப இந்த பிரான்ஸின் எல்லைகளை வந்து அவர்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு பேரை வச்சு சொல்லி தருவார்கள்.
0: மனதில் ஆழமா பதிஞ்சிருக்கு சொல்லி கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி,
1: வணக்கம். நன்றி, நன்றிகள். அன்புக்குரிய சமுதிரை தொடர்ந்து வந்திருக்கின்ற இடத்துல தொலைபேசியாக வந்திருக்கின்ற ஒரு வரவேற்று கொள்கிறோம். வந்திருக்கின்ற ஒரு வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் மதனி.
2: ஆமாம்,
1: எப்படி இருக்கீங்க? நலமோடு இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்களும் நலமாக இருக்கிறோம். உங்களை கண்டா இன்னும் நலம் கொஞ்சம் கூடியிருக்கும். உண்டகி கடிக்கேள்வி இல்லையே என்றீங்க, அது கொஞ்சம் ஜோம் மாதிரி கிடக்கு.
1: கடிக்கேள்வி அவசரத்தில் வந்தபடியா? வாரம் வந்த நேரத்தில் வந்து வெயிலுக்கு வந்து யாரோ குறுக்க வந்து விட்டுட்டு ரோட்டை வந்து போட்டு வச்சுக்காங்க.
2: நீங்க வர வர ரெடி பண்ணி இருப்பீங்க தானே? வந்து
1: வர வர ரெடி பண்றதுக்கு தான் அந்த மைண்ட குழப்பி விட்டாங்க.
2: ஜனநாயகம் வந்துட்டு
1: அது அது வந்து மைண்ட்ல இருந்துச்சு. சரி, ஓகே,
2: சரி. அப்படியே நீங்கள் நலமாக இருக்கிறவனை வேண்டிக்கொண்டு நான் 231 சொல்றேன்.
1: ஓகே, 231. நன்றி வதனி. தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் உருவான பாடல்கள், அவர் பாடிய பாடல்கள், அவர் நடித்த திரைப்படங்கள் பிறப்பார்கள். ஜனநாயகன் அதாவது சிறப்பு ஒலிபரப்பாக ஜனநாயகன் ஸ்பெஷியல். இன்றைய நாளில் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படங்கள், அவரது சொந்த குரல் உருவான பாடல்களை தேர்ந்தெடுக்கிறது. அந்த பாடல்கள் உங்களுடைய தெரிவில் இன்றைய நாளில் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிக்கப் போகிறேன். இனிமையான பல பாடல்கள் இருக்கின்ற அந்த பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கப் போகிறேன். இன்றைய நாளில் இரவு வானொலியில் ஜனநாயகன் ஸ்பெஷியல். ஆம், நாளைய தினம் வழியாக இருக்கின்றது. இன்றைய தினமே இப்பொழுது அங்கே வழியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, அந்த வகையில் வந்து உங்களுடைய இனிய பாடல் தெரிவுகளோடு நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கப் போகிறேன். வானொலியில் இன்றைய இரவின் ராங்க நிகழ்ச்சி தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர்ஜி அனுசர் பார்க்கலாம். வணக்கம். அவரை காணவில்லை. வந்திருக்கின்ற அடுத்த நேயர் வந்திருக்கின்ற ஒரு வணக்கம்.
3: வணக்கம் சாரதி.
1: வணக்கம் தேவி. எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்க நிலமா இருக்கிறோம், உங்கள மாதிரி இருக்கிறோம்.
1: இன்றைக்கு உங்களுக்கு டிக்கெட் ஒன்று வந்து ஸ்பெஷலாக வந்து ஃப்ரீயாக தர போகிறோம். இரவு வந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சு கொண்டா அதோடு இளையதளபதி கதைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு.
3: விட்டுடுவினாம். நாளைக்கு வருது வெளியே நாங்களும் வாழ்த்து கொள்கிறோம். இரவுன்றாங்களுக்கு வாரம் 231 சொல்லிக்கொண்டு கடிக்கல்வி நீங்க சொல்லும் போது கேக்குறேன்.
1: கடிக்கல்வி நான் சொல்லவே இல்லையே, நான் வந்தோடனே சொல்லிட்டேன். நீ கடிக்கல்வி இல்லைன்னு சொல்லி
4: நான் பிரேமா போலவே நானும்
1: சுகமா இருக்கிறேன். ஐயோ.

0: மாறி நான் பிரேமா நெஞ்சு எழுதி
1: விட்டேன்.
0: பரவாயில்ல, நானும் நானும் இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? விஜய் வந்து இவர்களே வந்து இன்றைய நாளில் ஸ்பெஷல்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல், அவர் வந்து குத்து பாட்டு இருக்கு, அவர் வந்து எனக்கு பிடிச்ச பாடல், ரொம்ப பிடிச்ச பாடல் சொல்லுவாங்க, இன்னிசை பாடிவரும் நல்லா பிடிக்கும். அதை விட இன்னொரு பாடு, காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில் வந்து அந்த பாடு பிடிக்கும். நிலாவைவா வந்து பாடல் பிடிக்கும், நிலாவைவா திரைப்படத்தில் வந்து பாடல். எத்தனையோ பாடல் இருக்கிறது.
1: என்ன
0: பாடல், அவர் நடித்த திரைப்படங்களிடம் சரியா
1: வந்து முன்னூத்தி பன்னிரண்டு.
0: சூப்பர், நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. பிரேமா அவர்கள் இருந்திருந்தார் பிரான்சில் இருந்து. இந்த நாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது கவிஞர் தாமரை அவர்கள், பெண் கவிஞர் தாமரை அவர்கள் இயற்றிய பாடல்கள் பாடலில் ஒலித்திருக்கின்றது. முதலாவதாக தவம் இன்றி கிடைத்த வரமே பாடல் ஒலித்திருக்கிறது. இரண்டாவதாக வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் குண்டவன் நீ அல்லவா என்ற பாடல். மூன்றாவதாக செந்தூரா செந்தூரா போகன் திரைப்பட பாடல் ஒலித்து வந்திருக்கிறது. சரி, அந்த வகையில் இன்றைய நாளில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி நெருங்கி இருக்கின்றோம். நிகழ்ச்சியூடாக இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து யார் யார் தினியாத பாடல் வந்திருக்கின்றது பார்க்க போகிறோம். சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளைக்குள் சென்று வருகின்றேன்.
2: மரக்கறியாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
3: ஐயோ, நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாது. இங்க போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
4: VT Superstore, Gala Gonesse, Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
4: Mélodiguez Tordobrelake, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordobu Tolibisilakam, Cyberundre, Napade, Cyberinde, Cyberule, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
3: ஐயோ, நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாது. இங்க போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
4: VT Superstore, Gala Gonesse, Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
4: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி, பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி

0: ஷண்முகநாதன் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து. இரண்டாவதாக வெள்ளியாய் பாடலை தேர்வு செய்திருந்தார் சதீஷ் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து. மூன்றாவதாக போகன் திரைப்பட பாடலில் ஜோஸ்வரி அம்மா அவர்கள் தெரிவித்திருந்தார் செந்தூரா செந்தூரா பாடலை பிரான்ஸ் நாட்டிலிருந்து. மூன்றைய நாளில் மூன்று பாடல்கள் அளித்திருக்கிறது. மூன்று பாடல்களுக்கும் நேர்கள் உங்கள் ரசன் அடிப்படை புள்ளிகளை தந்திருக்கிறீர்கள். முந்தைய நாளில் கொஞ்சம் வித்தியாசமாக வடங்கோல் வருவது போலவாக ஆட்சி இருந்துட்டு வரும். முந்தைய நாளில் மூன்றாவதாக இந்த பாடலும் வரவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் இரண்டு பாடல்கள் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது. முதலிடத்தை பிடித்திருக்கிறது தவம் ஒன்றை கிடைத்த வறுமை பாடல் சண்முகநாதன் அவர்களது பாடல். 24 புள்ளிகளை பெற்றிருக்கிறது சண்முகநாதன் அவர்களது பாடல். சண்முகநாதன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றனர். இரண்டாவது இடத்துக்கு இரண்டு பாடல்களுமே 21 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. 21 புள்ளிகளுடன் வெள்ளியாய் மனம் பிள்ளையாய் மற்றும் செந்தூரா செந்தூரா பாடல் சதீஷ் மற்றும் ஜோஸ்வரியமாக்கியவரது பாடல் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறது. சமநிலையில் 21 புள்ளிகளுடன் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து எப்பயாச்சும் இருந்துட்டு அப்படி எல்லாம் நடக்கும். மூன்றாவது இடத்துக்கு இந்த பாடலும் வராது. இரண்டாவது இடத்துக்கு வந்து ரெண்டு பாடல்கள் ஒரே புள்ளியில் வரும். அதுவும் வந்து நேர்களும் ரசனை அடிப்படையில் சரி. அந்த வகையில் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அனைவருக்கும் நிகழ்ச்சிகளிலிருந்து சிறப்பித்த மொத்தமாக 7 பாடல்களை தந்த நேர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிகழ்ச்சியூடாக இணைந்து சிறப்பித்திருக்கின்ற அத்தனை இணைய சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து சரி நிறைவுக்கு பெறுகிறது இன்றைய பாடல்கள் போடியிருக்கின்ற பந்தயம் நிகழ்ச்சி. அதே போல இன்று இடம்பெற இருக்கிறது இரவு பொழுது இரவின் ராகங்கள் ஜனநாயகன் சிறப்பு ஒலிபரப்பு. ஜனநாயகன் சிறப்பு ஒலிபரப்பு இடம்பெற இருக்கிறது. இன்றைய ஜனநாயகன் சிறப்பு ஒலிபரப்பில் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கப் போகிறீர்கள் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படங்களில் நீங்கள் வசித்து மகிழ்ந்திருக்கின்ற உங்கள் மரங்கு பிறந்த பாடல் ஒன்று இருக்கும். அந்த பாடல் இந்த பாடலை இன்றைய நிகழ்வில் இணைந்து சிறப்பிக்கப் போகிறீர்கள். இன்றைய நாளில் ஜனநாயகன் ஸ்பெஷல் சிறப்பு ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கள் 10:30 மணி முதல் ஒலிபரப்பாக இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு தெரிவித்து நிறைவுக்கு பெறுகிறது பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சி. நன்றி வணக்கம் நேர்களே.
1: பொதுப்பள்ளி ரேன் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாக்காணி வல்லாரை முருங்கை இலை அகத்து இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால் மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 90,000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01-41-55-35-58 அல்லது 07-58-17-08-49. மறந்து விடாதீர்கள் பொண்டுபொண்டே ரேன் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.

நெஞ்சம் மறப்பதில்லை. நேர்களை அனைவரையும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். புதன்கிழமை நேரத்தில் உடல் போல நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அன்றைய நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியிலும் தனது பாடல் செறிவுகளோடு தனது பிரதி ஊடாக நிகழ்ச்சியை அலங்கரிக்க இணைந்து கொள்கின்றார் ஷியோர்மணி நாட்டிலிருந்து திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள். நன்றிகள். நிகழ்ச்சிக்காக பாடல் தெரிவிகளை தந்த திருமதி சிவசுந்தர்லிங்கம் உங்களுக்கு எங்களுடைய மரமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய பாடல் தெரிவிகள் இன்றைய நாளில் நிகழ்ச்சி அலங்கரிக்க இருக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியில் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்களது பாடல் தெரிவிகளில் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வானொலியில் ஒலிக்கின்றது

சுத்த திருவிழாவும் மூன்றாம் தேதி செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00. பாரிஸ் லாஷபிலில் யூஇ கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழை மரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.

நெஞ்சம் மரபத்தில் நிகழ்ச்சிகள் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மற்ற நெஞ்சம் மரபத்தில் நிகழ்ச்சியில் பாடல் திருவிழி தந்த நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டிருக்கின்றார் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் ஜெர்மனி நாட்டிலிருந்து. திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்களது பாடல் திருவுகளில் நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக வானொலியில்.

0: தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரவுக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன, டிஆர்ஜி இதை சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரிலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அமிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவம்

ஆறாவது ஆண்டு ஆடி திங்கள் ஏழாம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசித்தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆரவணைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டல பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வார்த்தை இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியில் அவர் நல்லக்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறது அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும் 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும் 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூக்காவண திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆரோக்கியக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரம்மா டென்மார்க் தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-26.

நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நெஞ்சத்தை படுகளாத பாடல் தேவைகள் என்ற நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியில் திருமதி சிவசுந்தரி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து தெரிவு செய்த பிரதி ஊடாக வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அவரது பாடல் தெரிவுகளில் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக வானொலியில்

0: நிகே மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியெல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜான லாட்சத்திலுக்கு வந்தான், வீட்டுக்கு கறி இருக்கு, அங்க போய் போத்தான் மரக்கறியும் தான். அகத்தில பின்னாடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: அங்கும் என்றும் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0045 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0139 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
4: நெஞ்சு மறுப்பது நிகழ்ச்சியில் பயணித்துக் கொண்டிருக்கும் திருமதி சிவசம் தலைவர் அவர்கள் ஜெர்மனி நாட்டிலிருந்து தெரிவு செய்த நடைபெறுகின்ற பாடல் தெரிவுகள் இரு நாளில் நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களது பாடல் தெரிவுகளில் நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக திருமதி சுசிலிங்கம் யோகா அவர்களது அடுத்த பாடல் தெரிவாக வானிலையில் இல்லை.

நீங்கள் ரசித்து மகிழ்ந்து கேட்டு பாடல்கள் உங்கள் மருங்க வந்த பாடல்கள் எத்தனை இருக்கும் அந்த பாடலில் மிக மிக மனங்க வந்து கேட்ட பாடல் இது அந்த பாடல் உங்களுடைய தெளிவாக இன்றைய நாளில் இரவு விடுதளபதி விஜயபர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களை இந்நிகழ்ச்சியில் இணைந்து விரும்பிக்கிறார்களாம். ஒரு நாளில் ஜனநாயகன் ஸ்பெஷல் சிறப்பு ஒலிபரப்பு வானொலியில் ஒலிக்க இருக்கிறது. சிறந்தவை இணைந்து சிறப்பிக்க தயாரங்கள் ஒலிக்கப் போகிறது. அடுத்த பாடலாக திருமதி சிவசுந்தர் லிங்கம் ஜோகா அவர்களது பாடல் திரைப்படங்களில்

ஒலித்துக் கொண்டிருக்கிற பாடலோடு இன்றைய நாளில் திருமதி சிவசுந்தர்லிங்கம் ஜோகா அவர்களது நெஞ்சம் பரப்புதல் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சிக்காக பாடல் தெரிவுகளை தந்த திருமதி சிவசுந்தர்லிங்கம் ஜோகா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, நிகழ்ச்சியை கேட்டு வசத்துக் கொண்டு வந்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறச் செல்கின்றது நெஞ்சம் மரப்புதல்.

0: நூலகத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
7: 11 à 13 rue Caille 75000 dit Paris
6: VT Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95140 Garges les Gonesse
6: Mélodie தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ் குயினிட்ஸ் மெக்னாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி, டிஆர்டி தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். இணையதளம் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் www.nululagam.com இணையதளத்தினர் தொடரும் இந்திய செய்திகளுக்கு பாரிஸ் ரூக்கேயில் அமைந்திருக்கின்ற விடி கேசன்கரி மற்றும் கார்லிகோனிஸில் அமைந்திருக்கின்ற விடி சூப்பர் ஸ்டோர்ஸ் உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். முதலில் இலங்கை செய்திகள். கொழும்பிலிருந்து மன்னர் நோக்கி அரட்ச குதிரைகள் பயணித்த வாகனம் இன்று புதன்கிழமை அதிகாலை 3:30 மணி அளவில் பழைய நானங்குளம் இரும்பு பாலத்தில் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதன்போது குறித்த வாகனத்தில் பயணித்த 4 அரட்ச குதிரைகள் காயமடைந்த நிலையில் அவர்கள் உடனடியாக மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒரு அரட்ச குதிரை பலத்த காயங்களுக்கு உள்ளான நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். மன்னரை சேர்ந்த மாசற்ற அமலோற்பவ அன்னை சபையின் சேர்ந்து அரட்ச குதிரைகள் பயணித்த வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். மஸ்கலிய நல்லதண்ணி மோகினி நீர்வீழ்ச்சியில் முச்சக்கர வண்டியோடு இன்று விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 3 மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள்.
1: இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. மஸ்கெலியா நல்லத்தண்ணி பிரதான வீதியின் மோகினி நீர்வீழ்ச்சிக்கு அருகில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றது. இன்று காலை நல்லத்தண்ணியிலிருந்து மஸ்கெலியா நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியில் 5 பயணித்துள்ளனர். எனினும் இவர்கள் பயணித்த முச்சக்கர வண்டி காலை 7:30 கிளம்பி மோகினி நீர்வீழ்ச்சிக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. பாடசாலைக்கு செல்லும் மாணவர்களை முச்சக்கர வண்டியில் ஏற்றிக் கொண்டு செல்லும் போது இன்று காலை இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 5 காயமடைந்த நிலையில் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் முச்சக்கர வண்டி சாரதியும் அதில் பயணித்த 2 பிள்ளைகளின் தந்தையும் உயிரிழந்துள்ளனர். 46 வயதான கந்தசாமி செல்வம் என்பவரும் 26 வயதான ராமலிங்கம் திவாகரன் என்பவரும் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். 13 வயதான 2 பாடசாலை மாணவர்களும் 16 வயதான 1 பாடசாலை மாணவியும் விபத்தில் காயமடைந்துள்ளனர். இதனிடையே விபத்தில் காயமடைந்தவர்களை வேறொரு வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கு முற்பட்ட போது இவ்வாறான நிலை ஏற்பட்டது. பின்னர் அக்கரப்பத்தனை பிரதேச வைத்தியசாலையின் ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்த 3 மக்களும் மேலதிக சிகிச்சைக்காக ஹட்டன் டிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்தில் காயமடைந்த பாடசாலை மாணவி ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்.
0: தொடர்ந்து அரசு பொறியியல் கூட்டு தாபனத்தின் வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மிவில் வீரவம்சவின் சகோதரரான சரத் வீரவம்சவை மீண்டும் விளக்கங்களில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி சரத் வீரவம்சவை எதிர்வரும் 28 தேதி வரையும் மீண்டும் விளக்கங்களில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நீதியமைச்சர் கர்சன நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்த்து வெள்ளிக்கிழமை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு அறிவித்திருக்கிறது. ஜனாதிபதியின் விசேட கருத்திட்ட பிரிவின் முன்னாள் பணிப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலருமான சுகேஸ்வர பெர்னாண்டோவை எதிர்வரும் 30 தேதி வரை விளக்கங்களில் வைக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று புதன்கிழமை உத்தரவிட்டிருக்கிறது. சந்தகிரபர் உரிய தினம் கோட்டை நீதவான் பசன் அமரசேரம் நிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவரை தொடர்ந்து விளக்கமுறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் சந்தகிரபராக பெயரிடப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து வரும் அமெரிக்காவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் ஜாலிய விக்ரமசூரியவை கைது செய்து மன்றில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதிபதிமன்றம் இன்று புதன்கிழமை மீண்டும் பிடியாணை பிறப்பித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கான இலங்கை தூதரக கட்டிடத்தை கொள்முதல் செய்தபோது அரசு நிதிக்கு சொந்தமான பெருந்தொகை பணத்தை தவறாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் ஜாலிய விக்ரமசூரிய சந்தேகநபராக சேர்க்கப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றம் ஆஜராகாமல் தவித்து வந்த நிலையில் கோட்டை நீதிபான் பசான் அமர்சேர் அவரை கைது செய்வதற்கான பிடியாணையை மீண்டும் பிறப்பித்திருக்கிறார். இவ்வழக்கில் மேலதிக நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாக சட்ட அதிபர் ஆலோசனைகளை பெற்று அதை முன்னேற்ற அரங்கேற்றம் தகவல்களை வரும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிபான் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அவுஸ்திரேலியா மற்றும் இலங்கையின் வடக்கு மாகாணத்துக்கு இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் மக்களுக்கிடையான தொடர்புகளை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இலங்கைக்கான அவுஸ்திரேலிய விசாரணைகர் மேத்யூ டக்வர்த் ஜாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் பகுதிகளுக்கு அண்மையில் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த விஜயத்தின் போது கல்வி, சுகாதாரம், சமூக அபிவிருத்தி மற்றும் முதலீடு மக்களுக்கிடையிலான உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பாகவும் பல்வேறு தரப்பினருடன் அவர் கலந்துரையாடியிருக்கிறார். அவுஸ்திரேலியா மற்றும் இலங்கையின் வடக்கு மாகாணத்துக்கு இடையிலான உறவு இரு நாடுகள் மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற வலுவான சமூக பிணைப்புகளின் அடிப்படையில் வளர்ந்திருப்பதாக அவுஸ்திரேலிய விசாரணைகளும் தெரிவித்திருக்கிறது. கல்வி, அபிவிருத்தி ஒத்துழைப்பு, முதலீடு, இலக்கியம் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த உறவுகள் தொடர்ந்து விரிவடைந்து வருகின்றன. யாழ்ப்பாணம் மற்றும் மன்னாருக்கான விஜயத்தின் போது நூலகங்கள், பல்கலைக்கழகங்கள், வைத்தியசாலைகள் மற்றும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளை விசாரணைகள் சந்தித்து எதிர்கால ஒத்துழைப்பு வாய்ப்புகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். இலங்கையின் வடக்கு மாகாணத்துக்கான இந்த வலுவான உறவுகள் இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் உறுதிப்படுத்துவதுடன் கல்வி, சமூக அபிவிருத்தி மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பிடம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என அவுஸ்திரேலிய உயர்ஸ்தானிக் கழகம் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறது. மேலும் அம்மக்கள் உறவுகள் மற்றும் கல்வி மற்றும் அபிவிருத்தி கூட்டாண்மைகள் ஆகியவற்றின் ஊடாக இலங்கை அவுஸ்திரேலிய உறவை மேலும் பலப்படுத்துவதற்கு அவுஸ்திரேலியா தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவினர் இன்று செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை சென்று பார்வையிட்டிருக்கிறார்கள்.
2: இதேவேளை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது.
1: இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் காமின் மொரேனோ, ஜெர்மன் தூதுவர் கலாநிதி ஃபீலிக்ஸ் நியூமன், பிரான்ஸ் தூதுவர் ரெமி லம்பர்ட், இத்தாலி தூதுவர் டாமியானோ பிராங்கோவிக், இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் வீப் ஜேக்கோப் டிபர், ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளான பிரதி தூதுக்குழு தலைவர் கலியா அகிஷேவா, ஒத்துழைப்பு பிரிவு தலைவர் கலாநிதி ஜோஹன் ஹாஸ் ஆகியோர் செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகளை இன்று பார்வையிட்டனர். இதன்போது அகழ்வு பணி இடம்பெறும் இடங்களை பார்வையிட்ட குழுவினர் நீதவான் மற்றும் சட்டத்திறனிகள், சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரிடமும் விடயங்களை கேட்டறிந்தனர். செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிடுவதற்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் வழங்கிய அனுமதிக்கமைய ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் இன்று இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேபோல ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் செம்மணி சித்தபாதி மனித புதைக்குழி அகழ்வினை பார்வையிட சென்ற சந்தர்ப்பத்தில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் சங்கத்தினர் ஏனையின் வீதியில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளக விசாரணை பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை, சர்வதேச விசாரணை மூலம் நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் வகையில் வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என யாழ் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்த உத்தரவை யாழ்ப்பாணம் தலைமையக போலீசார் கவனஈர்ப்பில் ஈடுபட்டவர்களுக்கு அறிவித்தனர்.
3: மறியல் ஏற்படுத்துவதாயின் அல்லது தடை ஏற்படுத்துவதாயின் முற்றாக தடை செய்யப்பட்டது என்பதை பொதுமக்கள் அன்றாட இயல்பு வாழ்க்கையை பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கவும் தங்களுக்கு கட்டளை அளிக்கப்பட்டது என்பதையும் அறிய தருகின்றோம்.
4: எங்களுக்கு உள்ளக பொறிமுறையிலே ஓஎம்பி அலுவலகத்திலே எந்தவித நம்பிக்கையும் இல்லை. ஏனென்றால் கொலை செய்தவர்களே எப்படி நீதியை தர முடியும்? ஆகவே சர்வதேச நீதி வேண்டும். இந்த சர்வதேச நாடுகள் தாங்களாகவே இதற்கான ஒரு சர்வதேச பொறிமுறையை அமைத்து சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும்.
1: இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்டோர் உறவினர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளையும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு சந்தித்து கலந்துரையாடியது. இதன்போது தூதுக்குழுவிடம் மகஜரொன்றும் கையளிக்கப்பட்டது.
5: இன்று ஐரோப்பிய ஒன்றிய விசேட தூதுக்குழுவினரை செம்மணி புறவுலி வாசலில் சந்திச்சிருக்கோம். அவர்களிடம் எங்கெந்த உயிருக்கு மேலான கோரிக்கையான மதஜரையும் கையளித்திருக்கின்றோம். அவர்களுடைய வார்த்தைகள்ல பெரிய அளவுக்கு எங்களுக்கு திருப்தி இல்லையா என்னென்ற முறையிலே அவர்கள் எங்களுக்கான பிரச்சனையை தாங்கள் பேசுவார்களே தவிர அதுக்கான இதை பெற்று தர்ற அளவுக்கு தங்களுக்கு அந்த இது இருக்கோ தெரியாதன்ற மாதிரி தான் எங்களோட பேசினார்கள். தாங்கள் தங்களால் இயன்ற வரைக்கும் எங்களுக்காக வேலை செய்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் எத்தனையோ ஆணைக்குழுக்களை சந்திச்சிருக்கிறோம், ஆட்சி செய்கின்ற அரசு அதிபர்களை சந்திச்சிருக்கின்றோம். அதற்கு பிற்பாடுதான் நாங்கள் சர்வதேசத்தினூடான ஒரு விசாரணையை கோரி நிற்கின்றோம்.
6: யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்டத்தின் 40ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாண நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது புதிதாக 4 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டன. இன்றைய தினம் 11 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன.
7: இன்றைய 40ஆவது நாள் புதிதாக 4 எண்பு தொகுதிகள் சுத்தமிடப்பட்டு அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டதுடன் இன்றைய நாளுடனான மொத்த தொகை 471 அதிகரித்துள்ளதுடன் இன்றைய நாள் ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட மனித எண்பு தொகுதிகளில் இருந்து 11 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் அந்த 11 மனித எண்பு தொகுதிகளுடன் சேர்த்து மொத்தமாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதிகள் 455 உயர்ந்துள்ளது. நிபுணர்களோட கதைத்து அகழ்வு பணிகள் தொடர்பான விடயங்களையும் அது தொடர்பான செயற்பாடுகள் அவர்களுக்கு இருந்த விளக்கங்களையும் பெற்றுக்கொண்டதோடு இந்த பார்வையிடுதல் நேரம் தங்களுடைய கருத்துக்கள் எதையும் வந்தவங்க தளத்துல வச்சு எதுவும் சொல்ல.
6: 1996 மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கின் குற்றவாளியாக காணப்பட்ட ராணுவத்தினர் செம்மணி பகுதியில் 400 to 600 வரையான இளைஞர் யுவதிகள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இந்த வாக்குமூலத்துக்கு அமைய செம்மணி மனித புதைக்குழியில் 1999 ஆகஸ்ட் மாதம் தொடக்கம், 2000 வரை முதற்தடவையாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு பின்னர் நிறுத்தப்பட்டன. பல வருடங்கள் கடந்த நிலையில் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் செம்மணி சித்துப்பாத்தி இந்த மாகாணத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள்ளிருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3 கட்டங்களாக இந்த பகுதியில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாக.
0: தொடர்ந்து 2008ஆம் ஆண்டு கொழும்பு மற்றும் அதனை சுற்றியிருக்கின்ற பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜய குணவரத்தனுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று பணி வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான சாட்சியங்களை பதிவுறை செய்யும் நடவடிக்கைகள் மட்டக்களப்பின் 20 பகுதிகளில் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன.
8: காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகமும் நீதி அமைச்சும் இணைந்து இதற்கான அழைப்பினை விடுத்திருந்தன.
9: காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் அவர்களது உறவினர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு மட்டக்களப்பு மண்முனை பெற்ற பிரதேச செயலகத்தில் இன்று சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. தெரிவு செய்யப்பட்ட 100 குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு இதற்கான அழைப்பு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது.
10: இந்த ஆணைக்குழுல சொல்லிருக்காங்க உங்களுக்கு 35-36 வருஷம் போயிட்டு என்ன வேணும் கேட்டு நாங்க மரண பதிவு உதவி செய்யற மரமலைக்கு உதவி செய்யறோம் சொல்லிருக்காங்க.
11: அறிவித்தல் கொடுத்தேன், ஒரு பாவம் இல்ல. இப்ப எனக்கு இங்க இருந்து கடிதம் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. இனி இத்தனை வருஷத்துக்கு வேற வேறன்ற நம்பிக்கை இல்லைன்னா
9: இதேவேளை காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் செங்கலடி பிரதேச செயலகத்திலும் இன்று சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. இதன்போது வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளிடம் இருந்து கிடைத்த விண்ணப்பங்களின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட 70 குடும்பங்களிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. செங்கலடி பிரதேச செயலகத்தில் நாளை 2ஆம் கட்ட சாட்சி பதிவு இடம்பெற உள்ளது.
2: 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான வழக்கில் சந்தேக நபராக மீண்டும் பெயரிடப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்தனவை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியிலான 2 சரீரப் பிணைகளில் சந்தேக நபர் விடுவிக்கப்பட்டுள்ளார்.
9: 2008 முதல் 2009 ஆண்டு காலப்பகுதியில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நேவி சம்பத்தின அழைக்கப்படும் முன்னாள் கடற்படை லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாத் கெட்டியாராஜி தலைமறைவாகி இருப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை உள்ளிட்ட சில குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன கடந்த 2024 ஆண்டு ஜனவரி 3 தேதி அப்போதைய சட்டமா அதிபராக கடமையாற்றிய சஞ்சய் ராஜரத்னத்தின் அறிவுறுத்தலின் பேரில் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். பின்னர் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் கோரிக்கையை ஆராய்ந்த புலனாய்வு அதிகாரிகள் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்னவை கடந்த ஜூன் 10 தேதி மீண்டும் இந்த வழக்கின் சந்தேக நபராக பெயரிட்டனர். இதற்கமைய சந்தேக நபரை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டிருந்ததுடன் அதற்கமைய சந்தேக நபரான முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார். இதன் போது விடயங்களை ஆராய்ந்த கோட்டை நீதவான் சந்தேக நபரை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டார். சம்பவம் தொடர்பில் தற்போது பிணையில் உள்ள சந்தேக நபர்களான முன்னாள் கடற்படை லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாத் கெட்டியாராச்சி மற்றும் லக்ஸரி அமரசிங் ஆகியோரும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். சந்தேக நபர்களிடமிருந்து திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகை இன்று வாசித்து காட்டப்பட்டதுடன் தாம் குற்றமற்றவர்கள் என சந்தேக நபர்கள் இதன் போது தெரிவித்தனர். இதனை ஆராய்ந்த கோட்டை நீதவான் வழக்கு விசாரணையை டிசம்பர் 9 தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள திகதி நிர்ணயித்து உத்தரவிட்டார்.
0: தொடரும் இலங்கை செய்திகளில், போர் முடிவடைந்து விட்டது, இனியும் ஒரு போர் ஏற்படும் என்று நான் நம்பவில்லை. ராணுவத்தினர் வசம் இருக்கின்ற பொதுமக்களின் காணிகள் மீண்டும் மக்களிடமே கையளிக்கப்படும் போது தென்னிலங்கையில் சில ராணுவத்தினரின் காணிகளை மக்களுக்கு வழங்குவதாக இனவாத நோக்கில் குரல் எழுப்புகின்றார்கள். ஆனால் ராணுவம் விடுவிப்பது அந்த மக்களின் சொந்த காணிகளையே தவிர ராணுவத்தினரின் காணிகளை அல்ல. இந்த அரசாங்கம் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கான செயல்முறைகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாபன்னா வேதநாயகன் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் தலைமையிலான ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார்கள். இந்த சந்திப்பின் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் சமகால நிலவரங்கள் மற்றும் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்திப் பணிகள் குறித்து நேரில் ஆராய்ந்து அறிந்து கொள்வதே தமது இந்த பயணத்தின் பிரதான நோக்கம் என தூதுக்குழுவினர் இதன்போது குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்த ஆளுநர் கடந்த காலங்களை விட தற்போது வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கான நிதியொதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியதுடன் அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற பல்வேறு அபிவிருத்தி செயல்பாடுகள் குறித்தும் விளக்கம் அளித்திருக்கிறார். குறிப்பாக வனவள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் என்பவற்றால் கடந்த காலங்களில் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிப்பது தொடர்பில் மாவட்ட குழுக்களில் எட்டப்பட்ட முன்னேற்றங்கள் குறித்தும் ஆளுநரால் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் பாதுகாப்பு தரப்பில் வசம் இருக்கின்ற காணிகளை விடுவிப்பது தொடர்பிலும் சுட்டிக்காட்டிய ஆளுநர் இந்த விடயங்கள் அரசாங்கம் மிகவும் நேரிய சிந்தனையுடன் அழுகி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவது தொடர்பில் செம்மணி புதைக்குழி அகழ்வு பணிகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினரிடம் ஆளுநர் கேட்டறிந்திருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகளில் குறிப்பாக இந்தியாவின் பங்களிப்புடனான செயல் திட்டங்கள் தொடர்பிலும் இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. காங்கேசன் துறை துறைமுக அபிவிருத்திக்கான இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு துறைமுகம் எவ்வாறு அபிவிருத்தி செய்யப்பட இருக்கிறது, அதன் எதிர்கால திட்டங்கள் மற்றும் பலாலி விமான நிலையம் விரிவாக்கம் விமான சேவைகள் தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தூதுக்குழுவினர் ஆளுநரிடம் கேட்டறிந்திருக்கிறார்கள். வடக்கு மாகாணமானது விவசாயம் மற்றும் மீன்பிடி ஆகிய துறைகளில் அதிவீர வளங்களை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் அத்துறைகளில் முதலீடு செய்வதற்கான சிறந்த வாய்ப்புகள் தற்போது காணப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் இலங்கை முதலீட்டு சபையினூடாக வடக்கு மாகாணத்தில் 3 புதிய முதலீட்டு வலயங்கள் உருவாக்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளமை குறித்தும் தூதுவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த முக்கிய கலந்துரையாடலில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கார்மென் மெரேனோ, ஜெர்மனியின் தூதுவர் கலானதி பெலிக்ஸ் ஜூமன், பிரான்ஸ் தூதுவர் லெமி லம்பர்ட், இத்தாலி தூதுவர் டமியானோ பிராங்கோவிக், நெதர்லாந்து தூதுவர் பிபிடி போயர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். இவர்களுடன் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளான பிரதி தூதுக்குழுவினர் கலியா அகிசேவா, ஒத்துழைப்பு பிரதி பிரிவு தலைவர் கலானதி ஜோகன் கேஸ், தொலை தொடர்பாடல் ஒருங்கிணைப்பாளர் சாரா போன்சேகா சில்வா ஆகியோரும், வடக்கு மாகாண ஆளுநர் செயலாளர் மற்றும் ஆளுநரின் பிரத்யேக செயலாளர் ஆகியோரும் இதில் பங்கேற்றிருந்தார்கள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித பொதுக்குழி அகழ்வு பணிகள் தொடர்பாக அரசாங்கம் ஏற்கனவே தனது தெளிவான நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது. நீதிமன்ற கண்காணிப்புகள் நடைபெறும் இந்த செயல்பாடுகளில் அரசாங்கத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நடேந்திர ஜெயதிசா தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் கர்மென் மெரோனோ தலைமையிலான ஐரோப்பிய நாடுகளின் தூதுவர் அடங்கிய விசேட தூதுக்குழுவர் செம்மணி பொதுக்குழி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிடுகின்றார்கள். இந்நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் இருக்கின்ற அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நடவடிக்கைகள் தொடர்பான அறிக்கைகள் அவ்வப்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வருவதாகவும் இதில் அரசாங்கத்துக்கு மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்பதால் இந்த செயல்பாடுகளில் எந்தவித பிரச்சனையும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டாயிரத்தி 2023 ஜூலை மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரையான காலப்பகுதியில் டிடி எனப்படுகின்ற மின்னணு பண பரிமாற்றம் மூலம் தவறாக பயன்படுத்தி சுமார் 715 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பொருட்கள் இறக்குமதி செய்யும் போர்வையில் நாட்டிற்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக குற்ற புலனாய்வுத்துறையினுடைய சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபர் அசங்க கரவிட்ட அரச நிதி தொடர்பான தெரிவுக்குழுவில் இன்று வெளிப்படுத்தியிருக்கிறார்.
2: இந்த தொகை இலங்கை பெறுமதியில் சுமார் 214.7 பில்லியன் ரூபாவாகும். வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் போர்வையிலேயே இவ்வாறு பணம் நாட்டிற்கு வெளியே அனுப்பப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் தற்போது விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
12: பாண்ட ஆணையனை சிதுக்கரின பவட்ட ஹங்கவா விதேச அட்டவாள்ட முதல் பிரேஷனை சிதுக்கர பாண்ட ஆணையை நொக்கிரியும் சம்பந்தின் ஸ்ரீலங்கா ரேகுவ
13: பொருட்களை இறக்குமதி செய்வதாக காண்பித்து வெளிநாடுகளுக்கு பணத்தை அனுப்பி இருப்பினும் பொருட்களை இறக்குமதி செய்யாமை தொடர்பாக இலங்கையின் சுங்கம் பொலிஸ்மா அதிபரை தொடர்பு கொண்டு 2026 ஜனவரி 20 பிப்ரவரி 23 மார்ச் 6 ஆகிய தேதிகளில் 3 அறிக்கைகளை சமர்ப்பித்தது. அந்த 3 அறிக்கைகளில் முதலாவது அறிக்கையான 2026 ஜனவரி 20 தேதியிட்ட அறிக்கையில் 89 நிறுவனங்கள் இவ்வாறு டிடி மின்னணு வங்கி பரிமாற்றம் ஊடாக பொருட்களை இறக்குமதி செய்வதாக பணத்தை அனுப்பியிருந்த போதிலும் இதுவரையில் எந்த ஒரு பொருளையும் நாட்டிற்கு கொண்டு வரவில்லை என குறிப்பிடப்பட்டிருந்தது. 2026 2023 அறிக்கையின் ஊடாக அதுபோன்ற 4 நிறுவனங்கள் தொடர்பிலும் 2026 3 6 அறிக்கையின் ஊடாக அதுபோன்ற 12 நிறுவனங்கள் தொடர்பிலும் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. முழுமையான அந்த அறிக்கையின்படி 105 நிறுவனங்கள் இதில் சம்பந்தப்பட்டிருந்தன. அந்த 105 நிறுவனங்கள் சார்பாக அண்ணளவாக 214.7 பில்லியன் ரூபாய், அதாவது சுமார் 715 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பணம் டிடி முறையில் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அவ்வாறு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட பணத்துக்கு எந்த ஒரு பொருளும் நாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை என்று அந்த அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணை ஒன்றை ஆரம்பித்தது. அந்த விசாரணைகளில் இதில் சம்பந்தப்பட்ட 105 நிறுவனங்கள் தெரிய வந்தன. அந்த 105 நிறுவனங்களினதும் பணியாளர்கள் மற்றும் நிறுவன செயலாளர்களின் எண்ணிக்கையை நாம் ஆராய்ந்தோம். இந்த 105 நிறுவனங்களுக்குள்ளும் இதற்காக 55 நபர்களே சம்பந்தப்பட்டிருந்தனர். அப்படியானால் இதற்காக 227 வங்கி கணக்குகள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. சுமார் 715 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்திற்காக கிட்டத்தட்ட 24,300 டிடி பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இது 2023 ஜனவரி 1 தேதி முதல் 2026 மார்ச் மாதம் வரையிலான காலப்பகுதிக்கான அறிக்கையாகவே சமர்ப்பிக்கப்பட்டது. இது தொடர்பாக விரிவாக பரிசீலித்த போது இலங்கையின் 13 பிரதான வங்கிகளில் இது சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்திருந்தது. அந்த நிறுவனங்களுக்குள் ஒரு நிறுவனத்தில் உள்ள ஒரு நபர் தற்போது கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. அவர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் 43 நிறுவனங்களுடன் தொடர்புடையவர் ஆவார். அவர் அந்த நிறுவனங்களின் உரிமையாளராக முன்னிலையாகியுள்ளார். அவரது 43 நிறுவனங்கள் தொடர்பிலும் பரிசீலித்த போது அவர் இந்த காலப்பகுதியில் 43 மில்லியன் அமெரிக்க டாலர்களை டிடி முறையில் அனுப்பியுள்ளார். அந்த நபர் தொடர்பாக விரிவான விசாரணைகளை மேற்கொண்ட போது அவர் இலங்கையில் உள்ள இடைத்தரகர்களிடமிருந்து பணத்தை பெற்று அந்த இடைத்தரகர்களிடம் தேவையான ஆவணங்களை போலியாக தயாரித்து வங்கிகளில் சமர்ப்பித்து டிடி முறையில் பணத்தை அனுப்பியுள்ளார். உதாரணமாக இன்வாய்ஸ் தயாரிக்கும் போது அவரும் அவரது இடைத்தரகர்களும் தங்களது அறைகளில் உள்ள கணினிகளூடாக போலியாக இன்வாய்ஸ்களை தயாரித்து வங்கிகளுக்கு சமர்ப்பித்துள்ளனர். சில வங்கி அதிகாரிகளின் ஒத்துழைப்புடனேயே இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அவர் தொடர்பாக விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து சென்ற போது துபாயில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும். அங்கு தங்கியிருக்கும் பலமிக்க போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் பணம் இந்த முறையின் கீழ் துபாய்க்கு அனுப்பப்பட்டுள்ளமையும் விசாரணைகளில் வெளிப்பட்டது. அதற்கமைவாக துபாயில் இருக்கும் பிரதான சந்தேக நபர்கள் மூவரில் இருவரை கடந்த காலத்தில் இன்டர்போல் ஊடாக நாட்டிற்கு அழைத்து வர முடிந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக அவர்கள் இருவரும் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பிரதான போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் பணம் இங்கே துபாயில் உள்ள மற்றொரு நபர் ஊடாக இவரின் கணக்கு இலங்கையில் வந்து சேரும். இடைத்தரகர்கள் ஊடாக இவரின் கணக்குக்கு அனுப்பப்படுகின்றது. உண்மையில் பார்த்தால் இந்த ஜெஃப்ரி என்பவருக்கு அந்த பணம் போதைப்பொருள் கடத்தல் ஊடாக சம்பாதிக்கப்பட்டது என்பது குறித்த சரியான புரிதல் இருந்தோ அல்லது இல்லாமலோ அவர் தரகு பண தொகையை வைத்துக் கொண்டு கிடைக்கும் பணத்தை சேகரித்து அதற்கு டிடி சமர்ப்பித்துள்ளார். இது தொடர்பாக அவரது அலுவலகம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய பிரிவுகளை பரிசீலித்த போது சமர்ப்பிக்கப்பட்ட பல சுங்க ஆவணங்கள், சில வேளைகளில் வங்கிகளால் கோரப்பட்டிருந்த அனைத்து சுங்க ஆவணங்களும் போலியானவை என்பது நமக்கு வெளிப்பட்டது. போலி ஆவணங்களாக தயாரிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கு சமமாக மேலும் இரண்டு முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டன. கணினி பிரிவில் முச்சக்கர வண்டி ஒன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது 30 மில்லியன் ரூபாய் பணம் காணப்பட்டது. அந்த 30 மில்லியன் ரூபாய் பணம் தொடர்பாக விரிவாக விசாரித்த போது இது போன்ற முறையிலேயே கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடும் மற்றொரு நிறுவனத்தில் பணத்தை வைப்பிலிடுவதற்காகவே கொண்டு செல்லப்பட்டதாக அறிய முடிந்தது. அவர்களும் போதைப்பொருள் பாவனை மற்றும் கடத்தலுடன் தொடர்புடைய நபர்களாவர். அதற்கு அமைவாக முன்னே நிறுவனத்திற்கு இணையான முறையில் மற்றொரு விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த விசாரணையிலும் பிரதான அரச வங்கி ஒன்று மற்றும் இரண்டு தனியார் வங்கிகளை தொடர்புபடுத்தி சுமார் $40 மில்லியன் பணம் கடந்த காலத்தில் இதே முறையில் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது.
14: இதனிடையே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த் பண்டாரவின் மகனான அனுத தினாஜித் பண்டாரவை 24 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்தது. சீன பிரிஜி ஒருவரிடமிருந்து 2 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பில் இவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். தற்போது இந்த குற்றச்செயல் தொடர்பான விசாரணைகள் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பிரிவு அதிகாரிகள் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. சீன பிரஜையின் 2 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஆரம்பகட்ட விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த் பண்டாரவின் மகனுடன் மற்றொரு தொழிலதிபரின் மகனும் மற்றும் மேலும் இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மூவரும் தற்போது நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். போலீஸ் விசாரணைகளின் பிரகாரம் இந்த 2 கோடி ரூபாய் பணம் தொடர்பான தகவல்களை சந்தேக நபர்களுக்கு வழங்கியது மற்றொரு சீன பிரஜை என்பதும் தெரிய வந்துள்ளது. குறித்த சீன பிரஜை இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு மின்னணு முறையில் பணத்தை அனுப்பும் ஒருவர் ஆவார். அந்த 2 கோடி ரூபாய் பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக அதற்குரிய சீன பிரஜையிடம் அதனை எடுத்து வருமாறு இவர் அறிவித்துள்ளார். அவ்வாறு வரும் வழியிலேயே இந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 கோடி ரூபாய் பணம் எவ்வாறு ஈட்டப்பட்டது என்பது தொடர்பிலும் போலீசார் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
0: தொடர்ந்து இந்த நாட்டில் தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு கொள்கை அடிப்படையில் ஒன்றிணைந்திருக்கின்றோம். எமது முயற்சிகளை தவறான கண்ணோட்டத்தில் அரசாங்கத்துக்கு சார்பானவர்களை பார்க்கின்றார்கள், போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். எமது புதிய ஒன்றிணைவு தமிழ் பேசும் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற கூப்புக்குழு அறிக்கை தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். கூப்புழுவினால் அடையாளப்படுத்தப்பட்ட விடயங்களை லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவுக்கோ அல்லது பொலிஸ்மா அதிபருக்கோ அறிவிப்பது நமக்கு பிரச்சினையல்ல. ஆனால் கூப்புழுவின் அறிக்கையை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதற்கு அப்பாற்பட்டு அவற்றை விவாதம் செய்து நபரை குற்றவாளியாக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் பலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விவாதத்தின் ஊடாக அரசு அதிகாரிகள் பலர் குற்றவாளிகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் கூப்புக்குழு ஒரு சில விடயங்களை தெரிவு செய்திருக்கிறது. கடந்த பாராளுமன்றத்தில் கூப்புக்குழு உறுப்பினராக அங்கம் வகித்தேன். இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி நிலுவை கடன் விவரங்களை நானே வெளிப்படுத்தினேன். ஆனால் தற்போதைய நிலையில் மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி மற்றும் இலங்கை வங்கி தொடர்பிலும் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இந்த நிலுவை கடன்கள் ஊடாக பல கோடி ரூபாய் நிதி மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் பற்றி அடுத்த விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கம் அவதானம் செலுத்தவில்லை எனவும் இது அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக சந்தேகம் காணப்படுவதாகவும் ராசமாணிக்கம் சாணக்கியன் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய மற்றும் சர்வதேச சக்திகளால் பௌத்த சாசனத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற விரோத செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்காக எதிர்வரும் ஜூலை 27 கொழும்பு மகாசங்க மாநாடொன்று கூட்டப்பட இருப்பதாக உறுப்பினை சுமங்கல தேரர் குறிப்பிட்டிருக்கிறார். சியாம், அமரபுரம் மற்றும் ராமஞ்சி ஆகிய முப்பிடங்களையும் சேர்ந்த மகாசங்கத்தினரை எந்தவித பேதமின்றி ஒன்றிணைத்து சாசன ரீதியாக தற்போது உருவாகியிருக்கின்ற பல்வேறு சிக்கலான சூழ்நிலைகளுக்கு தீர்வு காண்பதே எமது முதன்மை நோக்கமாகும். பாரம்பரியமாக எமது பௌத்த சாசனத்தில் பேணப்பட்டு வருகின்ற புரிதமான நடைமுறைகளை அவ்வாறே முன்னெடுத்துச் செல்வதற்கும் தலதா மாளிகை மற்றும் ஸ்ரீ மகாபோதி போன்ற புண்ணிய ஸ்தலங்களை மையப்படுத்தி அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இந்த நடவடிக்கை அவசியமாவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியலமைப்பின் 9வது பிரிவுக்கு அமைவாக பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கும் ஏற்பாட்டை நடைமுறை ரீதியாக உறுதிப்படுத்துமாறு அரசாங்கத்துக்கு நாம் அழுத்தம் கொடுப்போம் எனவும் இந்த மாநாடானது இந்தவித அரசியல் பின்னணியோ அல்லது அரசியல் கட்சிகள் ஆதரவு இன்றி பிக்குமார்களின் முழுமையான பங்களிப்புடன் மட்டும் முன்னெடுக்கப்படும் தூய்மையான சாசன பணியாகும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கம் தனது இயலாமையை முறைப்பதற்காக அடக்குமுறைகளை அச்சுறுத்தல்களின் கையில் எடுத்திருக்கின்றது. எதிர்க்கட்சிகளை நசுக்கப்படலாம் என நினைப்பது அரசாங்கத்தின் அறியாமை. 2029 நாமல் ராஜபக்சவை நிச்சயமாக ஜனாதிபதியாக்குவோம் என ராபனபாலி அமைப்பின் பொதுச் செயலாளர் இந்திய சதாதிச தேரர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பல சவால்களுக்கு மத்தியில் தனது வேட்பாளரை தீர்மானிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. கட்சி பெரும் சர்வை சந்திக்குமென சூழல் நிலவிய போதிலும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கட்சி தலைமைக்கு தாங்கும் முன் வந்தார். தோல்வியிடுவோம் என தெரிவித்தும் வீழ்ச்சியை கட்சியையும் காப்பாற்றும் நோக்கில் அவர் தைரியமாக போட்டியிட்டார் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வாறு கட்டியெழுப்பப்பட்ட எமது கட்சி பெறும் 2029 நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சே நிச்சயமாக நாட்டின் ஜனாதிபதியாக அரியணையில் ஏற்றும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உலகளவில் இலங்கை கடவுச்சீட்டுக்கு அங்கீகாரம் ஒரு சாதகமான போக்கை எட்டியிருப்பதாக ஒரு ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது.
2: அண்மைய ஹென்லி கடவுச்சீட்டு சுட்டனுக்கு அமைவாக இலங்கை கடவுச்சீட்டு 2025 பிற்பகுதியில் இருந்த இடத்திலிருந்து 5 இடங்கள் முன்னோக்கி நகர முடிந்துள்ளமை ஒரு விசேட அம்சமாகும்.
15: உலகளாவிய ரீதியில் இலங்கையர்களின் பயணங்கள் இலகுவாக மாறுவதற்கும் சர்வதேச உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் இது மிகவும் ஊக்கமளிக்கும் ஒரு சக்தியாக பார்க்கப்படுகின்றது.
14: மில்லியன் கணக்கான இலங்கையர்களுக்கு கடவுச்சீட்டு என்பது வெறும் வெளிநாடு செல்வதற்கான ஒரு ஆவணம் மாத்திரமல்ல, அது புதிய வாய்ப்புகள், உலகத்துடனான தொடர்புகள் மற்றும் முழு உலகத்துடனும் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கான சுதந்திரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த காரணியாகும். தற்போது இலங்கை கடவுச்சீட்டின் அந்த பயணம் ஒரு புதிய எழுச்சியின் அறிகுறிகளை காட்டி வருகிறது. 2026 ஜூலை மாதத்தில் வெளியிடப்பட்ட அண்மைய ஹென்லி கடவுச்சீட்டு சுட்டனுக்கு அமைவாக இலங்கை சர்வதேச அளவில் 93வது இடம் வரை முன்னோக்கி நகர்ந்துள்ளது. 2025 பிற்பகுதியில் இலங்கை 98வது இடத்தில் இருந்த நிலையில் இது 5 இடங்கள் கொண்ட ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாகும். இதற்கமைய பாரம்பரிய முறையில் முன்னதாகவே விசா பெறுதல் இன்றி, அதாவது விசா அற்ற பயணம், வருகைக்கான விசா அல்லது மின்னணு பயண அனுமதி ஊடாக இலங்கையர்களுக்கு தற்போது 40 உலக நாடுகளுக்கு பயணிக்கும் வசதி கிடைத்துள்ளது. இது 2026 ஆரம்பத்துடன் ஒப்பிடுகையில் மேலும் ஒரு நாட்டின் இணைப்பாகும். இந்த முன்னேற்றம் உடனடியானதோ அல்லது மிகப்பெரியதொன்றோ இல்லை என்றாலும் அது சரியான திசையிலேயே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. 2025 ஓரளவு பின்னடைவை சந்தித்திருந்த இலங்கையின் கடவுச்சீட்டு தரவரிசை தற்போது ஸ்திரமான நிலையை அடைந்து மீண்டும் முன்னோக்கி நகரத் தொடங்கியுள்ளது. ராஜதந்திர உறவுகளை பேணுதல், சர்வதேச மட்டத்தில் நட்புறவை வலுப்படுத்துதல், உலகத்துடன் மிகவும் நெருக்கமாக செயல்படுவதன் முக்கியத்துவத்தை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி இலங்கை அடைந்துள்ள இந்த முன்னேற்றம் மிகவும் முக்கியமானதொரு மைல்கல்லாகும். இலங்கையர்கள் உலகத்துடன் இலகுவாக கொடுக்கல் வாங்கல்களை செய்வதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கும் வேளையில் உலகத்தவரும் இலங்கைக்கு வருவதனை மேலும் இலகுவாக்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த மே மாதம் முதல் 40 நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு 30 நாட்களுக்கான இலவச மின்னணு பயண அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் நிலவிய தடைகள் குறைவடைந்து இலங்கை மிகவும் கவர்ச்சிகரமான மற்றும் போட்டியானதொரு சுற்றுலா தலமாக மாறியுள்ளது.
0: தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆலோசனைகளை தற்போதைய அரசாங்கத்திற்கு தேவையில்லை. கடந்த ஆட்சியில் தவறுகளை மீண்டும் செய்யாமல் நாட்டின் பொருளாதாரத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் வெளிப்படுத்தும் பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சுற்றாடல் பிரதி அமைச்சர் ரொமான் வணிகசிங்கி இதனை குறிப்பிட்டார். ரணசிங்கி இதனை குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் அரசியல் மற்றும் நிர்வாக ஆலோசனைகளை பெற வேண்டும் என சாகர காரியவசம் அண்மையில் தெரிவித்திருக்கிறார். கடந்த காலத்தில் கோட்டபாய ராஜபக்சவின் தவறான ஆலோசனைகளை செயல்படுத்தியதன் விளைவாக நாட்டின் பொருளாதாரம் முற்றிலும் சீர்குலைந்திருக்கிறது. ரசாயன உரையில் இறக்குமதி இடைநிறுத்தப்பட்டு விவசாயமும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சந்தித்திருக்கிறது. இறுதியாக அவர் நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல வேண்டிய சூழலும் உருவாகியது. எனினும் தற்போதைய அரசாங்கம் பேரழிவுக்குள்ளான பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பியதுடன் கடந்த ஆட்சியில் கைவிடப்பட்ட வீதி அபிவிருத்தி மற்றும் குளங்கள் புனரமைப்பு உள்ளிட்ட அனைத்து பிரதி திட்டங்களையும் அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் மீண்டும் ஆரம்பித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசனவின் மரண விசாரணை தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கை விரைவாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான நினைவுறுத்தல் கடிதம் ஒன்று அரசு சட்ட வைத்திய அதிகாரி கொழும்பு கூட்டு நீதிபதி நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் அனுப்பியிருக்கிறது. நீதிமன்ற வழக்குகள் விரிவுபடுத்தப்பட்டு குற்றவாளிகளும் பாதாள உலக குழுவினருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை தீவிரமடைந்திருப்பதால் நிலை குலைந்து போயிருக்கின்ற எதிர்க்கட்சியினர் நீதி அமைச்சருக்கு எதிராக கொண்டுவர முடியும் நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராக உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளீந்த ஜெயதிஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டாயிரத்தி 2026 முதல் 6 மாதங்களின் இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் 9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியிருக்கிறது.
2: 2026 முதல் 6 மாதங்களில் இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் 9 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டியுள்ளது. இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார்.
16: ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான இலங்கையின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி செயல்திறன் முதன்முறையாக 9,000 மில்லியன் அமெரிக்க டாலர் எல்லையை தாண்டியுள்ளது. அது 9,012 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. வர்த்தக பொருட்கள் மூலமான ஏற்றுமதி வருமானம் 7,073 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது அதில் 8.95% வளர்ச்சியை காணப்படுகின்றது. சோவை துறையின் ஏற்றுமதி வருமானம் 1,038 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். அது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 104.5% காணப்படுவதுடன் முதல் 6 மாதங்களில் ஒட்டுமொத்த ஏற்றுமதி தொகையானது 9,000 மில்லியன் அமெரிக்க டாலர் எல்லையை கடந்துள்ளது. சுமார் 8% சாதனை வளர்ச்சியாக எமது ஆடைத்துறை தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருக்கிறது. தேங்காய் சார்ந்த ஏற்றுமதி, ரப்பர் துறை ஏற்றுமதி, உணவு மற்றும் குடிபான வகைகள், ஆபரணத்துறை, அதேபோன்று கடல் உணவுகள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஆகிய துறைகளின் மூலம் 6 மாதங்களில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காண முடிகின்றது. இது தவிர சேவை துறையை எடுத்துக்கொண்டால் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தளவாட போக்குவரத்து ஆகிய துறைகளிலும் முதல் 6 மாதங்களில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காண முடிகின்றது. மத்திய கிழக்கு யுத்தத்தினால் பிப்ரவரி மாத இறுதியில் இருந்து மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நாம் சில சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தோம். அதன் பிரகாரம் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் முதல் 6 மாதங்களில் நாடுகளின் வரிசையில் அமெரிக்காவே முன்னிலையில் உள்ளது. இதற்கு மேலதிகமாக இந்தியா, இத்தாலி, ஆஸ்திரேலியா, ஜப்பான், மெக்சிகோ போன்ற நாடுகளும் சீனாவும் இவ்வருடத்தின் முதல் 6 மாதங்களில் குறிப்பிடத்தக்க ஏற்றுமதி வருமான வளர்ச்சியை காட்டியுள்ளதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது.
0: தொடர்ந்து யாழ்ப்பாணம் மயிரட்டி மீன்பிடி துறைமுகத்தில் இறந்து கிடக்கும் இந்திய இழுவை படகுகளை உரிய வகையில் அகற்றுவதுடன் குறித்த மீன்பிடி துறைமுகத்தை மீனவர்கள் பயன்படுத்தத்தக்கவாறு நிலைமைகளை ஏற்படுத்துமாறு வெளி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராச ரவிகரன் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சபைகள் அமைச்சரை வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் தொடர்பில் கடற்தொழில் அமைச்சர் மற்றும் உயரிய துறை அதிகாரிகளிடம் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் அதன் பின்னர் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சபைகள் அமைச்சர் கருணாதிலக பதிலளித்திருக்கிறார். நாடாளுமன்ற குழு அறையில் 21 அன்று இடம்பெற்ற துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சபைகள் அமைச்சின் அமைச்சர்சார் ஆலோசனை கூட்டத்தின் போது இவ்வாறு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவில் நபிகள் நாயக தகுமத்தை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிவராச அனோஜனை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் சபையில் வலியுறுத்தியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பொது மெனுக்கள் பற்றிய குழுவில் நடவடிக்கைகளை மற்றும் செயலாற்றுகை பற்றிய சபை ஒத்துழைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவின் புதல்வர் ஜோசித ராஜபக்சேவுக்கு சொந்தமான தனியார் வங்கிக் கணக்கு ஒன்றில் 17 பில்லியன் ரூபாய் பணம் வைப்பிடப்பட்டமை தொடர்பான வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை ஒத்திவைத்து ஹோமாகம மேல் நீதிமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேற்படி வழக்கை நேற்றைய தினம் ஹோமாகம மேல் நீதிமன்ற நீதிபதி கிருஷாந்தி அமர்தங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கின் பூர்ண விசாரணைகள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதியான ஜோசித ராஜபக்சே நீதிமன்றத்துக்கு ஆஜராகியிருந்த தோழர் அவர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் நூலியாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் அகிபராஜ் காரியவசம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. ஜனாதிபதி செயலகத்துக்கு ஊழியர்களை நியமித்து அவர்களை தனது தனிப்பட்ட மற்றும் அரசியல் நடவடிக்கைகளில் பயன்படுத்தியதன் மூலம் ஊழல் குற்றம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் ஒரு கட்டமாக காரியவசம் நேற்று ஆணைக்குழுவில் முன்னிலையாக அழைக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருக்கவில்லை என்றும் தனது வருகையின்மைக்கான இந்த காரணத்தை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவில்லை எனவும் ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது. இலங்கை போக்குவரத்து சபையின் நகரங்களுக்கு இடையிலான மற்றும் தொலைதூர சேவைகளுக்காக முன்பு திட்டமிடப்பட்டிருந்த 600 சாதாரண பேருந்துகளுக்கு பதிலாக 600 குளிரூட்டப்பட்ட புதிய பேருந்துகளை குழுமணம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு அரசு முதலீட்டு திட்டத்தின் கீழ் 49 முதல் 54 இருக்கைகள் கொண்ட பேருந்துகளை குழுமணம் செய்வதற்காக 14,400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2025 முதல் 2026 மீதி பாதுகாப்பு திட்டத்தின் அடிப்படையில் நகரங்களுக்கு இடையில் மற்றும் தொலைதூர சேவைகளுக்காக குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் மிகவும் பொருத்தமான எனவும் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து புதிய தொழில்நுட்ப விவரங்கள் குறிப்புகளுக்கு அமைவாக பேருந்துகள் கொள்வனம் செய்வதற்கான யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இலங்கையில் டெங்கு பரவும் அபாயம் அடுத்த 3 வாரங்களுக்கு தொடர்ந்து அதிகரிக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜெயதிசா தெரிவித்திருக்கிறார். ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி வரை உள்ள காலம் உயர் ஆபத்துக்கு கட்டமாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். டெங்கு பரவல் தற்போது ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடுகள் உள்ளதாகவும் பல மாவட்டங்களில் பதிவாகும் நோயாளிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எவ்வாறாயினும் 3 மாவட்டங்களில் தொடர்ந்து கவலைக்குரியவையாக இருப்பதாகவும் அவருக்கு கூடுதல் கவனம் தேவைப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் பொதுன வைத்தியசாலைக்கு பரமேஸ்வரி சண்முக சுந்தரம் நினைவாக ரூபாய் 45 மில்லியன் பெறுமதியான 2 கண் லேசர் இயந்திரங்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் பொதுன வைத்தியசாலையின் கண் சிகிச்சை பிரிவு கடந்த ஆண்டில் 11,122 கண்புரை அறுவை சிகிச்சைகள் மற்றும் 2,290 ஏனிய கண் அறுவை சிகிச்சைகள் மேற்கொண்டதுடன் 62,478 நோயாளிகள் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். இந்நிலையில் வைத்தியசாலையில் இருந்து ஆர்கல் மற்றும் வைஏஜி லேசர் இயந்திரங்கள் செயலிழந்ததால் பல நோயாளிகள் சிகிச்சையை பெற வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேவை உணர்ந்து அமெரிக்காவில் மயக்க மருந்து நிபுணராக பணியாற்றும் பரமேஸ்வரி சண்முக சுந்தரமின் மகன் வைத்தியர் தேவேந்திரன் தனது அன்னையின் நினைவாக IMSO அமெரிக்கா அமைப்பின் ஊடாக 45 மில்லியன் பெறுமதியான 2 நவீன ஆகன் வைஏஜி லேசர் இயந்திரங்களை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். இந்த இயந்திரங்கள் நீரிழிவு, விழித்திரை நோய் மற்றும் கிளைக்கோமா, விழித்திரை கிழிவுகள் மற்றும் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு பிந்திய சிக்கல்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்துவதுடன் பார்வை இழப்புகளை தடுக்க ஆயிரக்கணக்கான நோயர்களுக்கு உயர்தர சிகிச்சை வழங்கவும் பெரிதும் உதவும் என வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி த சத்யமூர்த்தி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிகழ்வில் IMSO அமெரிக்க அமைப்பின் சார்பில் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி அவன் அகேதீஸ்வரன் லேசர் இயந்திரங்களை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திடம் உத்தியபூர்வமாக கையளித்திருக்கிறார். சீன பிரஜை ஒருவரிடமிருந்து சுமார் 2 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படுகின்ற சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பிராண்டவின் மகன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேவேந்திரமுனை கந்தர பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. காரில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் குறித்த பகுதியில் அமைந்திருக்கின்ற வீட்டின் மீது இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனினும் இந்த சம்பவத்தில் இவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கண்டி பிரதான நீர் விநியோக திட்டத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற அவசரம் மற்றும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக கண்டி மாவட்டத்தில் பல சேவைகள் பகுதிகளில் இன்று புதன்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை 4 மணி நேரத்துக்கு நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. இரண்டாம் தவணை பரீட்சைகளில் ஒரு பகுதியாக இன்று நடைபெறவிருந்த ஒன்பதாம் தரத்துக்கான புவியியல் மற்றும் குடியியல் கல்வி பாடங்களுக்கான பரீட்சைகள் தென் மாகாண கல்வித் திணைக்களம் ஒத்திவைத்திருக்கிறது. ஒத்திவைக்கப்பட்ட இந்த பரீட்சை இதுவரும் ஜூலை 24 தேதி நடைபெறும் என மாகாண கல்வி பணிப்பாளர் அறிவித்திருக்கிறார். செட்டியாசரவில் 22 கிராம் தங்கம் பவுன் 1,349,060 22 கிராம் தங்கத்தின் 1 கிராம் ரூபாய் 43,700 விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ்நொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இலங்கை செய்திகளை கேட்டீர்கள். தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்
17: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
18: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
17: விடாதீங்க. போங்க போங்க.
19: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
20: 11 à 13 rue Caille 75000 de Paris
19: VT Superstore Gala Gonesse Sasselil
20: 5 rue Marcel Cerdan 95140 Garges les Gonesse
19: Melodie தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

தொடர்ந்து இந்திய செய்திகளில், தில்லியில் ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வருகின்ற கருப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டத்தில் பங்கேற்க தயாராக உள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். தில்லியில் கருப்பாம்பூச்சி ஜனதா கட்சியுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரதமர் இல்லம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இல்ல அவர் இல்லத்தை முற்றுகையிடும் வகையில் பெருந செல்ல முயன்றதாக காவல்துறை கைது செய்திருக்கிறது. கழக தலைவர் மு க ஸ்டாலினை இன்று புதன்கிழமை காலை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கழக அலுவலகத்தில் இலங்கை பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவருமான எம் ஏ சுமந்திரன் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்திருக்கிறார். இந்தியாவில் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்துக்கு வெளியே அமர்ந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி காவல்துறையால் சிறிது நேரம் தடுத்து வைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து திரு பிரதானின் கருத்து வந்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் மாணவர்களின் அக்கறைகளுக்கு பதிலளிக்கவும் தேவையான சீர்திருத்தங்களை கொண்டு வரவும் தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவை ரத்து செய்ய முடியாது என்று நீதிமன்றம் அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. தாவயக்க வேட்பாளரின் கோரிக்கையை அது நிராகரித்திருக்கிறது. கரம்பத்தூர் ஒன்றியம் பிஞ்சிவாக்கம் கிராமத்தில் ரூபாய் 30 கோடி மதிப்பிலான அரசு புறம்போக்கு நிலத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக மீட்டிருக்கின்றார்கள். தர்மபுரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகே இளம்பெண் ஒருவர் கிணற்றில் தள்ளி 3 குழந்தைகளை கொன்று தானும் தற்கொலை செய்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. தர்மபுரி தடங்கம் அருகே உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அருகில் வசித்து வருபவர் சரவணன், இவரது மனைவி அம்சா வயது 35, இவர்களது குழந்தைகள் ஜீவிதா 16 மற்றும் நவீனா 6 வயது, குமரன் 3 வயது. இவர்களில் ஜீவிதா தர்மபுரி ஒளவையார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் 1 படித்து வருகிறார். இந்நிலையில் சரவணனுக்கும் மனைவி அம்சாவுக்கும் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டால் அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி மனைவி இடையே மீண்டும் குடும்ப தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அம்சா கோபித்துக் கொண்டு குழந்தைகளின் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். மீண்டும் வீடு திரும்பவில்லை. பல்வேறு இடங்களில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. நேற்று மாலை அந்த பகுதியில் சேர்ந்தவர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அருகே இருக்கின்ற கிணற்றில் சடலங்கள் கிடப்பதாக அதியமான்கோட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இதன் பேரில் இன்ஸ்பெக்டர் சஞ்சீவகுமார் மற்றும் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதில் கிணற்றில் சடலமாக கிடந்தது கணவருடன் சண்டை போட்டுக்கொண்டு குழந்தைகளுடன் மாயமான அம்சா மற்றும் அவரது குழந்தைகள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனடுத்து தர்மபுரி தீயணைப்பு நிலைய அலுவலர் தலைமையில் சம்பவ இடத்துக்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் கிணத்தில் கிடந்த 4 பேரின் சடலத்தை மீட்டு போலீசாரிடம் ஒப்படுத்தியிருக்கிறார்கள். விசாரணையில் கணவருடன் ஏற்பட்ட தகராற்றில் மனமுடைந்த அம்சா குழந்தைகளை கிணற்றில் தள்ளி கொலை செய்துவிட்டு தானும் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிய வந்திருக்கிறது. இந்நேரத்தில் அம்சாவின் கணவனை போலீசார் தேடி வருகிறார்கள். அக்கா கணவர்

0: சிக்கிம் மாநிலம் நாம்சி மாவட்டத்தில் சம்தோங் பகுதியில் கட்டப்பட்டு பெறும் NHPC தீத்தா நிலை நீர்நிலைய சுரங்கத்தில் மீத்தேன் வாயு வெடித்ததில் விபத்துக்குள்ளானதில் தற்போது வரை 12 தொழிலாளர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை நடந்த இந்த விபத்தின் மேலும் 13 முதல் 15 தொழிலாளர்கள் வரை சுரங்க இடுபாடுகள் சிக்கியிருப்பதாகவும் அங்கிருந்து பெறும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே மீட்புப் பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பிரிட்டனின் புதிய பிரதமராக பொறுப்பேற்ற ஆண்டி பங்கம் தலைமையிலான பிரிட்டன் புதிய அமைச்சரவையில் 2 இந்திய வம்சாவளியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கனிஷ்க நாராயணன் வயது 36, செயற்கை நுண்ணறிவு AI துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே நேரம் மற்றொரு இந்திய வம்சாவளியான லிசா நோந்தி தனது பழைய கலாச்சாரம் மற்றும் ஊடகம் மற்றும் விளையாட்டுத்துறையின் பொறுப்புகளில் எண்ம சபைகளில் அண்மையில் துறை அமைச்சில் அமைச்சராக கூடுதல் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். நாடு முழுவதும் கடந்த மாதம் நடத்தப்பட்ட ஆய்வில் 159 தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. உயர் ரத்த அழுத்தம், காய்ச்சல், சளி மருந்துகள் உள்ளிட்ட தரமற்ற மருந்துகள் விவரங்கள் ஒன்றிய மருந்து வாரிய இணையத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. டாஸ்மாக் கடைகளுக்கு இணைந்திருக்கின்ற மதுக்கூடங்களில் சிகரெட், பீடி, புகையிலை பொருட்கள் விற்பனை செய்து தடை விதித்து தமிழக அரசு புதிய கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியிருக்கிறது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு ₹1,580 உயர்ந்து 1,47,440 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹510 உயர்ந்து 1 கிராம் ₹13,430 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு ₹5 உயர்ந்து 1 கிராம் ₹145 விற்பனை செய்யப்படுகிறது. நேர்களில் கடுகொண்டிருப்பது சேரி தமிழ்நாடு நிறுவன பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகள் தொடர இருக்கிறது. மிகவும் இந்திய செய்திகளை கட்டிகள் தொடர இருக்கிறது. உலக செய்திகள், உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்
1: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 அருகாமையில்.
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
1: சுவிஸிலே VTS Finance GmbH.
0: தொடர்வது உலக செய்திகள். ஈரான் மீதான தாக்குதல்களில் 11வது இரவை நேற்று அதிகாலை நிறைவு செய்திருப்பதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஈரானில் ராணுவ செயல்பாட்டு மையங்கள், கடற்சார் சுரங்கங்கள், விமான கொட்டகைகள், ஆளில்லா விமான சேகரிப்பு நிலையங்கள் மற்றும் ராணுவ தளவாட கட்டமைப்பு வசதிகள் ஆகியவற்றை இந்த தாக்குதல் குறிவித்ததாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்திருக்கிறது. ஈரானுடான போருக்கு $37 பில்லியன் செலவாகியுள்ளதாகவும் அமெரிக்கா பொது பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் நிதி வழங்குமாறும் அமெரிக்க நாடாளுமன்றத்திலும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் போர் தீவிரமடைந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான விரிவான செய்தி குறிப்பு.
3: மேலும் உடனடியாக கூடுதல் நிதி வழங்கப்படாவிட்டால் அமெரிக்க ராணுவத்தின் பயிற்சிகளை கூட முடக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பீட் ஹெக்ஸித் எச்சரித்துள்ளார். ஈரான் பலவீனமடைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும் என்பதற்கான எந்தவொரு காலக்கெடுவையும் தெரிவிக்க மறுத்துவிட்டார். இதனிடையே ஈரான் மீது தொடர்ந்து 11வது இரவாக தங்களின் வான்வழி தாக்குதல்

0: தொடர்வதாக அமெரிக்க ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான சமீபத்திய தாக்குதல்கள் குறித்து ஜெருசலேமிலிருந்து பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் யோலனில் வழங்கும் மேலதிக தகவல்களை பார்க்கலாம்.
1: So another barrage of attacks by the US.
2: ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ள நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சக்தி வாய்ந்த வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் இணை வழியே சென்ற வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் சமீபத்தில் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே அந்நாட்டின் ராணுவ கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் தளவாட பிரிவுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அதேவேளையில் ஈரான் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்த தயாராக இருப்பதாக அதிபர் டிரம்ப் கடந்த சில நாட்களாக கூறி வருகிறார். ஈரானின் ரகசிய அணுசக்தி தளமாக கருதப்படும் பிகாக்ஸ் மலை மீது தாக்குதல் நடத்தப்படலாம் எனவும் அவர் மறைமுகமாக எச்சரித்துள்ளார். இதற்கு உடனடியாக பதிலடி கொடுத்துள்ள ஈரான், இத்தகைய பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் தாக்கப்பட்டால் இந்த பிராந்தியத்தில் போரை விரிவுபடுத்தப் போவதாக எச்சரித்துள்ளது. அதே நேரத்தில் சமீபத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் மேற்கொண்ட மேலும் சில தாக்குதல்கள் குறித்து கடந்த சில மணி நேரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த பதிலடி தாக்குதல்களில் குவைத் மீண்டும் ஒருமுறை ட்ரோன்களின் இலக்காக இருந்ததாகவும் கூறப்படுகிறது.
0: அமெரிக்கா இன்னமும் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகவே இருப்பதாக தென்கிழக்கு ஆசிய வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். ஆனால் ஈரான் அரசு ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் திறனை மேலும் பலவீனப்படுத்த விரும்புவதாக அமெரிக்கா கூறியுள்ளது. மறுபுறம் தாங்கள் இப்போது முழு அளவிலான போரில் ஈடுபட்டுள்ளதாக ஈரான் தெரிவிக்கிறது. இந்த மோதல் எந்த திசையை நோக்கி செல்லக்கூடும் என்பது குறித்து பிபிசி செய்தியாளர் ஜெரமி போவன் வழங்கும் ஒரு தொகுப்பை பார்க்கலாம்.
3: இந்த மோதல் தற்போது மீண்டும் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து தீவிர நிலையை எட்டிவிடும் அபாயம் உள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல் நடத்திக் கொள்வதற்கு பதிலாக பேச்சுவார்த்தை நடத்தும் நிலைக்கு திரும்பும் வகையில் மோதல் தீவிரமடைவதை தடுப்பதே இப்போது ராஜ்ய ரீதியிலான சவாலாக உள்ளது. ஆனால் நிலைமை இப்போது அதற்கு சாதகமாக இருப்பதாக தெரியவில்லை. மற்றொரு முனையிலும் மோதல் உருவாகி வருகிறது. பாப் அல் மண்டப் நீரிணையை முடக்கப் போவதாக ஏமனில் உள்ள ஈரானின் கூட்டாளிகளான ஹூத்தி குழுவினர் அச்சுறுத்தி வருகின்றனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களை ஈரான் அனுமதிக்காத நிலையில் செங்கடலின் வழியாக சவுதி அரேபியா எண்ணெயை ஏற்றுமதி செய்ய பயன்படுத்தும் பாதை இதுவாகும். இது ஹூத்திகள் மற்றும் சவுதி அரேபியா ஒருவேளை அமெரிக்காவுக்கு இடையேயும் கூட ஒரு புதிய போரை தூண்டக்கூடும்.
4: We've had no problem with the Houthis.
5: ஹூத்திகளுடன் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. அப்படி ஏதேனும் நடந்தால் நாங்கள் அதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறேன்.
3: ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளம் ஒன்றின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இரண்டு அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். ஏற்கனவே அமெரிக்கா பல இடைமறிப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தியிருப்பதால் தற்போது அவற்றை சிக்கனமாக பயன்படுத்த தொடங்கியிருக்கலாம் என்பதையே இது உணர்த்துகிறது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் மேலும் தொடராததையடுத்து ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கின. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து ஈரான் அந்த நீரிணையை முடக்கியது. முதல் சில நாட்கள் அமெரிக்கா பெரும்பாலும் கடற்கரையை ஒட்டியுள்ள ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் ராணுவ தளங்கள் மீதும், அடுத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை ஏவுதளங்கள் என அவர்கள் கூறும் இடங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியது. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஒவ்வொரு இரவும் பலமுறை நடந்த வான்வழி தாக்குதல்களுக்கு பிறகு பாலங்கள் மற்றும் போக்குவரத்து வலையமைப்புகள் உட்பட பொதுமக்கள் பயன்படுத்தும் முக்கியமான உள்கட்டமைப்புகளையும் அமெரிக்கா இலக்கு வைத்தது. இதனைத் தொடர்ந்து டார்கோவினில் கட்டப்பட்டு வரும் ஓர் அணுமின் நிலையத்தையும் அமெரிக்கா தாக்கியது. அதில் அணு மூலப்பொருட்கள் எதுவும் இல்லை என்று ஐநா ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். மேலும் கடந்த சில நாட்களில் நடந்த தாக்குதலின் போது மீண்டும் முதன்முறையாக தெஹ்ரானுக்கு அருகிலுள்ள ராணுவ தளங்கள் உட்பட ஈரானின் உள்பகுதிகளுக்குள்ளும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. தற்போது அடுத்த இலக்கு நடன்ஸ் அருகே உள்ள பிகாக்ஸ் மலையாக இருக்கலாம் என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அங்கு அணு ஆயுதம் தயாரிக்க பயன்படக்கூடிய பொருட்களை ஈரான் வைத்துள்ளதாக இஸ்ரேல் கூறுகிறது. முடக்கப்பட்ட ஹோர்முஸ் நீரிணையின் கடற்கரை பகுதியில் ஈரான் ஆட்சியின் ஆதரவாளர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 5 வாரங்களாக நடத்தப்பட்ட கடும் குண்டுவீச்சுகளை விட இந்த புதிய வான்வழி தாக்குதல்கள் அமெரிக்காவை வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்லும் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. தெஹ்ரானில் எப்போதும் போல் எதிர்ப்பை பதிவு செய்யும் புதிய போஸ்டர்கள் காணப்படுகின்றன. இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஈரானிய பிரதிநிதிகள் குழுவை சந்தித்தார். பாகிஸ்தான் மற்றும் கத்தார் மேற்கொள்ளும் மத்தியஸ்தமே இந்த நெருக்கடியை தணிப்பதற்கான ஒரே நம்பிக்கையாக தோன்றுகிறது. ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் வலிமை அமெரிக்காவிடம் உள்ளது. ஆனால் அது மட்டுமே ஈரானிய ஆட்சியை பணிய வைக்க போதுமானதாக இல்லை. எளிதான வெற்றிக்காக போரில் ஈடுபட அதிபர் டிரம்ப் எடுத்த மிகப்பெரிய முடிவு தோல்வியடைந்து விட்டது என்பதற்கு இதுவே மற்றொரு சான்றாகும்.
6: தொடர்ந்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய ராணுவ தாக்குதல்களே இஸ்லாம் நாட்டின் பாதுகாப்புக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ் 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை சமூக ஊடகத்தை பயன்படுத்த தடை விதித்திருக்கிறது. அவ்வாறு செய்யும் முதல் ஐரோப்பிய நாடு பிரான்ஸ் ஆகும். இவ்வாண்டு செப்டம்பரில் தொடங்கும் கல்வியாண்டிலிருந்து தடை நடப்புக்கு வர இருக்கின்றது என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தமது எக்ஸ் சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். புதிய சட்டத்தின் கீழ் 15 வயதுக்கு குறைவான பிள்ளைகளுக்கு வரும் செப்டம்பர் மாதம் முதல் தேதியிலிருந்து சமூக ஊடக கணக்கை தொடங்க அனுமதி கிடையாது. ஏற்கனவே திறக்கப்பட்டிருக்கின்ற கணக்குகளை மூடுவதற்கு சமூக ஊடக தளங்களுக்கு 4 மாத காலவாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இனி அங்கீகரிக்கப்பட்ட வயது சரிபார்ப்பு மூலமே அந்த தளங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மக்களின் எதிர்ப்புகளை தொடர்ந்து உக்ரைன் அதிபர் லெவென்ஸ்கி உயர் பதவிகளில் இருப்பவர்களை தொடர்ந்தும் பணியிடம் நீக்கம் செய்து வருகிறார்.
0: யுக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சர் மைக்கேலோ ஃபெடரோவை பதவியிலிருந்து நீக்கிய சில நாட்களிலேயே பொதுமக்களின் கடும் எதிர்ப்பும் அழுத்தமும் அதிகரித்ததைத் தொடர்ந்து யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தனது ஆயுதப்படைகளின் தளபதியையும் பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். தொழில்நுட்பத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்ட சீர்திருத்தவாதியான 35 வயது ஃபெடரோவ் யுக்ரைனின் ட்ரோன் போர் முறையில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிரான போரை வலுப்படுத்தியதற்காக பாராட்டப்படுகிறார். ஆனால் ஆயுதப்படைகளின் தளபதியான அலெக்சாண்டர் செர்ஸ்கியுடன் அவருக்கு மோதல் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் அதிபர் ஜெலன்ஸ்கி செர்ஸ்கிக்கே ஆதரவு அளித்தார். இருப்பினும் நாடு முழுவதும் 6 நாட்கள் நீடித்த போராட்டங்கள் மற்றும் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து ஜெனரல் செர்ஸ்கியை பதவியிலிருந்து நீக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதற்கிடையில் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஃபெடரோவுக்கு தற்போது அரசாங்கத்தில் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கியவிலிருந்து பிபிசி செய்தியாளர் பால் ஆடம்ஸ் வழங்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம்.
7: It became abundantly clear that the public was simply not going to tolerate
8: வயது முதிர்ந்த பொதுமக்களின் பார்வையில் புதுமையான சிந்தனைகள் குறைவான தலைமை தளபதியை தக்க வைத்துக் கொண்டு அதே சமயம் மிகவும் இளையவரும் புதுமையான அணுகுமுறை கொண்டவருமான பாதுகாப்பு அமைச்சரை நீக்கும் அதிபரின் முடிவை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது மிக தெளிவாக தெரிந்துள்ளது. உயர்மட்ட தலைமையின் கீழ் இதற்கான ஒரு முடிவையோ அல்லது தீர்வையோ காண வேண்டிய தேவை இருந்தது. பாதுகாப்பு அமைச்சரும் தலைமை தளபதியும் இணைந்து செயல்பட முடியாத ஒரு நிலவியது. எனவே நிலைமை என்ன என்பதையும் ஃபெடரோவின் புதுமையான முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுப்பது ஏன் முக்கியம் என்பதையும் பலரும் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் விளக்கியதாக நான் கருதுகிறேன். போர்க்களத்தில் உடனடி விளைவுகள் ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் அந்த உத்வேகம் இல்லாவிட்டால் புதிய முயற்சிகள் மந்தமடைந்துவிடும் என்றும் கடந்த சில மாதங்களில் யுக்ரைனியர்கள் பெற்ற நன்மைகள் அல்லது வெற்றிகள் காலப்போக்கில் இல்லாமல் போய்விடக் கூடும் என்றும் ஒரு கருத்து நிலவியது. ஆனால் இதில் ஒரு முரண் உள்ளது. ஏனெனில் தற்போது யுக்ரைன் சாதகமான நிலையில் இருப்பதாகவே பெரும்பாலான யுக்ரைனியர்கள் கருதுகின்றனர். உண்மையில் ஜெனரல் செர்ஸ்கி தனது விடைபெறும் அறிக்கையில் கடந்த சில மாதங்களில் யுக்ரைன் தனது 700 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான நிலப்பகுதியை மீண்டும் கைப்பற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
0: இதற்கிடையில் ரஷ்யாவின் மிகப்பெரிய இணைய வழி சில்லறை விற்பனை நிறுவனமான வைல்பிரீஸுக்கு சொந்தமான கிராஸ்னோர் மற்றும் ஸ்டாவ்ரோபோலில் உள்ள தளவாட மையங்கள் மீது யுக்ரைன் புதிய தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ரஷ்ய ராணுவத்திற்கு ட்ரோன் உதிரி பாகங்கள் மற்றும் வழிகாட்டும் உபகரணங்களை வழங்குவதில் இந்த நிறுவனம் ஈடுபட்டிருந்ததாக கருதப்படுகிறது. சமீபத்திய தாக்குதல்களில் ஒரு எண்ணெய் சேமிப்பு நிலையம் மற்றும் கருங்கடல் மற்றும் அசோப் கடல் பகுதிகளில் உள்ள ரஷ்யாவின் நிழல் கடற்படை சார்ந்த 5 கப்பல்களும் குறிவைக்கப்பட்டதாகவும் இந்த தாக்குதல்களில் குறைந்தது 1 கொல்லப்பட்டதாகவும் 10 காயமடைந்ததாகவும் கிராஸ்னோர் ஆளுநர் தெரிவித்தார். யுக்ரைனில் மக்கள் போராட்டங்கள் மற்றும் எதிர்ப்பை தொடர்ந்து ஆயுதப்படைகளின் தளபதி பணி நீக்கம் செய்யப்பட்டது குறித்த செய்திகளை பார்த்தோம். இனி மேலும் சில முக்கிய செய்திகளை பார்க்கலாம். நான்கு தசாப்தங்களில் முதல் முறையாக அமெரிக்க விமான நிறுவனங்கள் நேரடியாக லெபனானுக்கு செல்லும் விதமாக அனுமதிக்குமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். வெள்ளை மாளிகையில் லெபனான் அதிபர் ஜோசப் அவுனுடனான ஒரு முக்கிய சந்திப்பிற்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஹெஸ்பொலா குழுவை ஆயுதங்களை கைவிட வைக்கும் முயற்சியில் லெபனானிய ராணுவத்திற்கு அமெரிக்காவின் ஆதரவை அந்நாட்டு அதிபர் நாடுகிறார். பதினைந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை அணுகுவதை தடை செய்த முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடாக பிரான்ஸ் மாறியுள்ளது. அதிபர் மக்ரோங்கால் ஆதரிக்கப்பட்ட ஒரு மசோதாவுக்கு நாட்டின் தேசிய அவை பெரும்பான்மையாக ஒப்புதல் அளித்தது. புதிய சட்டத்தின்படி சமூக ஊடக தளங்கள் வயது சரிபார்ப்பு முறைகளை கட்டாயமாக அமல்படுத்த வேண்டும்.
6: தொடர்ந்து உலக செய்திகளில், ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் பெய்து வருகின்ற பலத்த மழை மற்றும் அதனால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பலிகள் சிக்கி இதுவரை 35 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானில் நூரிஸ்தான் மாகாணத்தில் கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 23 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 80 பேர் காயமடைந்திருக்கும் நிலையில் 100 மேற்பட்டோரை காணவில்லை. வியட்நாமின் தென்பகுதி பகுதியில் தீப்பற்றிக் கொண்டதில் குறைந்தது 7 பயணிகள் இறந்திருக்கிறார்கள், 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். லாம்டாங் மாநிலத்திலிருந்து கோசி மின் சிட்டிக்கு சென்று கொண்டிருந்த போது வெள்ளத்தடுப்பு சுவர் ஒன்றில் மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனால் பேருந்தின் அடிப்பகுதியிலிருந்து தீப்பற்றி எரிய தொடங்கி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உலகில் பெரும்பாலான நாடுகளில் வசிக்கும் மக்கள் இணைய மோசடியில் சென்ற ஆண்டு 114 பில்லியன் டாலர்களை பறி கொடுத்திருக்கிறார்கள். கிழக்கு தென்கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகியவற்றைச் சேர்ந்த அத்தகைய இழப்பை சந்தித்திருக்கிறார்கள் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஒப்புநோக்கு 2023 ஆண்டை விட 3 மடங்கு அதிக தொகையை மக்கள் இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக குற்றக்குடும்பங்களின் போலி முதலீடு, காதல் மோசடி ஆகியவற்றில் அதிகமான ஒரு பணத்தை பறி கொடுத்திருக்கிறார்கள். குழந்தை கடத்தல் விவகாரத்தில் தொடர்புடைய 19 பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களில் ஒருவர் ஆண், எஞ்சிய 18 பேரும் பெண்கள். இந்தோனேசியாவின் பாண்டுங் நகரில் உள்ள வழக்கு விசாரணைகள் நடைபெற்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களில் சுமார் 34 குழந்தைகளை கடத்தி சிங்கப்பூர் தம்பதிகளுக்கு இந்தோனேசிய தம்பதிகளுக்கும் விட்டதாக சுமத்தப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சீனாவில் தென்பகுதியில் மோசமான வெள்ளம் பல்லாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி வழங்குவதற்காக ஷாங்காயிலிருந்து ரகசியமாக சீனா சென்ற ஒரு 18 மாணவன், அவனுக்குரிய இறக்க குணத்தை தயாரான மனத்தையும் பலர் பாராட்டி வருகிறார்கள். சீன பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நுழைவுத் தேர்வு எழுதி முடித்த அந்த மாணவன் விடுமுறையை கழிக்க வேறொரு இடத்துக்கு செல்வதாக தம் பெற்றோரிடம் அழைத்து அந்த மாணவன் கூறியிருக்கிறார். ஆனால் குவாங்ஷி வட்டாரத்துக்கு சென்று ஒரு வாரம் தொண்டூழியம் செய்திருக்கின்றான். மோசமான வெள்ளத்தில் சிக்கி இருக்கும் அங்கு 39 பேர் மாண்டிருக்கிறார்கள். வகுப்பு தோழர்களுடன் சேர்ந்து தாம் சேமித்த பணத்தை செலவழித்து அத்தியாவசியமான பொருட்களையும் வாங்கி அந்த மக்களுக்கு பகிர்ந்தளித்திருக்கின்றான். சர்வதேச சந்தையில் மசக்கெண்ணெயின் விலை மீண்டும் அதிகரித்திருக்கிறது. தற்போது நிலவரப்படி பிரண்ட் ரக மசக்கெண்ணெய் பீப்பாய் 1.92 அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதேவழி WTI ரக மசக்கெண்ணெய் பீப்பாய் 1.85 அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடரும் விளையாட்டு செய்திகளில், ரங்கிரி தம்புள்ளை சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் நேற்று இரவு நடைபெற்ற தம்புள்ளை சிக்ஸர்ஸ் அணிக்கு எதிரான ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 43 ஓட்டங்களில் கண்டி இரவல் சனி இலக்குவாக வெற்றி பெற்றிருக்கிறது. ICC-யின் ஜூன் மாதத்துக்கான சிறந்த வீராங்கனைக்கான விருதினை இங்கிலாந்து வீராங்கனை டேனி வியாட் ஹார்ட். ஆடுகளத்தன்மை மற்றும் ஆட்டத்தின் சூழலுக்கேற்ப துணை கேப்டனாக தான் பொறுப்புடன் விளையாட வேண்டும் என திலக் வர்மா தெரிவித்திருக்கிறார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியின் காயம் காரணமாக நியூசிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் டேலியஸ் மிச்சல் விலகியிருக்கிறார். காயம் காரணமாக விலகியிருக்கிறவர் வட்பாராசிலிருந்து புறப்பட்டு தாயகம் சென்றிருக்கிறார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி கம்பன் பிரதீன் சிங் தலைமையில் 20 பேருடன் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ப்ரோலீக் ஹாக்கி போட்டியில் ஐரோப்பிய லீக்கில் பங்கேற்ற அமர்தீப் லக்ரா மற்றும் ராஜ்குமார் பால், ரவீந்திர சிங், கார்த்திக் செல்வம் ஆகியோர் இந்த 4 பேர் மட்டும் இந்த அணியில் சேர்க்கப்படவில்லை. உலகின் முதல் திரு டென்னிஸ் வீராங்கனை அரினா சப்ளின்ஸ்கா தொடர்ந்து 100 வாரங்கள் கடந்து முதலிடத்தை தக்கவைத்து சாதனை படைத்திருக்கிறார். இந்த மைல்கல் ஏற்றின 10வது வீராங்கனை என்ற வரலாற்று சிறப்பை அவர் பெற்றிருக்கிறார். அர்ஜென்டினா கால்பந்து அணி கப்டன் லியோனஸ் மெர்சிக்கு உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு தனது சொந்த ஊருக்கு திரும்பியிருக்கிறார். அமெரிக்காவில் நியூஜெர்சியில் நடைபெற்ற உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியுடன் கூடுதல் நேரத்தில் ஒரு கோலை விட்டுக் கொடுத்து பூஜ்ஜியத்துக்கு ஒன்று கணக்கில் தோல்வியடைந்திருந்தது. அமெரிக்காவிலிருந்து தனி விமானம் மூலமாக புளோரிடாவிலிருந்து மெஸ்ஸி தனது குடும்பத்துடன் அர்ஜென்டினாவில் உள்ள தனது சொந்த ஊரான ரோஸ்டிடாவுக்கு அருகில் தரையிறங்கி இருக்கிறார். அங்கிருந்து காரின் மூலமாக மெஸ்ஸி தனது வீட்டுக்கு சென்றடைந்திருக்கிறார். சென்னை கிராண்ட்ஸ்லாம் மாஸ்டர்ஸ் சதுரங்க போட்டியில் ஆறாவது சுற்றில் இந்தியாவின் நிகல் சரின் பிரணாத் சாக்கோர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். போட்டியில் அவர்களுக்கு இது முதல் வெற்றியாகும். இன்று இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிர்வாகம் இன்றைய நாணய மாற்றுகளும் நாணய மாற்று விகிதத்திற்கு அனுசரணை வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை உலக செய்திகளை இணையத்தினுடாக தந்து கொண்டிருக்கின்ற நமது உத்தியபூர்வமான இணையதளமான www.trtamil.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தில் உங்களது மாணவிகள் பிறந்தநாள் மற்றும் வாழ்த்து நிகழ்ச்சிகளை கொண்டாட்டங்களை அனுசரண நிகழ்ச்சியாக வானொலியில் எடுத்து வரும்போது இலவசமாக உங்கள் படத்துடன் இணையத்தில் பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கை விலையில் 384.03 இந்திய விலையில் 109.89 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 336.66 இந்திய விலையில் 166 தொடர்ந்து இந்திய செய்திகளுக்கு பெருசுரிக்கையில் அமைந்திருக்கின்ற வீட்டி கேசங்கரி கார்லிக் கவுன்சில் அமைந்திருக்கின்ற வீட்டி சூப்பர் ஸ்டோர்ஸ். உலக செய்திகளுக்கு சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி மற்றும் சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. நன்றி, வணக்கம், நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் பிபி கிருஷ்ணன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தவன் மரக்கறியண்டா அகத்தியில பின்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: என்றும் பிடி கேஷ் அண்ட் கரி பிடி சூப்பர் ஸ்டோர் தொலைபேசி இலக்கம் 01 40 55 17 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
2: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
3: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படுப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தந்த சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் 96 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சே.
4: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bio 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
5: நீ சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
6: இருக்கேன். மரக்கறிகளில் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன், குப்பையில போடுங்க.
5: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
6: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
5: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் சொல்றதுல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி ஆட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டனி பாரிஸ் 10.
3: தொலைபேசி எண்ணுக்கு ஹாலோ விக்கினா சைபர் 1 42 சைபர் 5 41 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: சைபர் செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா, பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40. சைபர் சைபர் பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ்பத்து. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67, அல்லது சைபர் 6 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
1: தேவி
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. டென்மார்க் பிரணாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம்
0: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 நாள் 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2 தேதி மாதம் ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி. உலகமெங்கும் www.trttamilil.com என்கின்ற இணைய மூடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலி.

அன்பு நேய சொந்தங்கள் அவருக்கும் இனிமையான இரவு நேரம் வணக்கங்கள். முழுமுறு இனிய இரவு பொழுதில் அனைவரையும் சந்திக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. அனைவரும் நலமாக இருப்பாம் இருப்பவர்கள் இனிமையான இரவு பொழுதில் இன்றைய நாளில் இரவின் ராகங்கள் பிரான்சில் இருந்து 24 மணி நேரமும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற டிஆர்டி தமிழ் வானொலியின் இன்றைய இரவின் ராகங்கள் நிகழ்ச்சி ஜனநாயகன் ஸ்பெஷல். ஆம், சிறப்பு ஒலிபரப்பாக எங்களுடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளிவர இருக்கின்ற ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய சிறப்பு ஒலிபரப்பு இன்றைய நாளில். உங்களுக்கு பிடித்தமான இளைய தளபதி விஜய் அவர்களது நடிப்பில் உருவான பாடல்களை தருவதற்கு இன்றைய இரவு நேர உற்சாகம் இரவின் ராகங்கள் தயாராக இருக்கிறது. இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள். இளைய தளபதி விஜய் அவர்களது நடிப்பில், அவரது குரலில், அவரது இனிமையான நடனங்களை எல்லாம் பார்த்து ரசித்திருக்கும் உங்களுக்காக இன்றைய பாடல் பாடல்கள் இளைய தளபதி விஜய் அவர்களது ஜனநாயகன் ஸ்பெஷல். சிறப்பு ஒலிபரப்பாக பிரான்சில் இருந்து 24 மணி நேரமும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற டிஆர்டி தமிழுடையின் இன்றைய இரவின் ராகங்கள் இணைப்பில் இணைந்து கொள்ளலாம் உங்களுக்கான தொலைபேசி இலக்கங்கள் 0033148 3540. இது பிரான்ஸ் அவிந்த ஏனைய நாடுகளில் வசிக்கின்ற நேர்களுக்கான இலக்கங்கள். பிரான்சில் வசிப்போர் 0348 3540 அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கங்கள் இருக்கிறது. வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கின்றது, வைபர் இலக்கம் இருக்கின்றது. வாட்ஸ்அப் வைபர் இலக்கங்களூடாக இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை விரும்பி கேட்கலாம். வாட்ஸ்அப் இலக்கம் 0533 689 86 55 29. அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை மீண்டும் தருகின்றேன், 0533 689 86 55 29 என்கிற எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம். அதே போல எங்களுடைய வைபர் இலக்கத்தையும் தருகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். 0533 650 0774 27 0533 650 0774 27 என்கின்ற எங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கின்றது. வைபர் இலக்கம், வாட்ஸ்அப் இலக்கம், எங்களுடைய தொலைபேசி இலக்கம், அலுவல தொலைபேசி இலக்கம், நேரலை தொலைபேசி இலக்கம் கூட முடிந்து சிறப்பிக்கலாம். முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஃபேஸ்புக் லைவிலும் நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. முகநூல் நிகழ்ச்சி நேரலையின் கீழ் இருக்கின்ற கருத்து பகிர்வு கொமான் பகுதி ஊடகம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை அங்கே தெரிவித்தல் செய்யலாம். எழுதலாம் உங்களுக்கு பிடித்தமான பாடல் இன்றைய நாள் ஜனநாயகன் சிறப்பு ஒலிபரப்பு வானொலியில் ஜனநாயகன் சிறையில் இருந்து ஒலிக்கின்றது நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கும் பாடலாக

0: சரி, நிகழ்ச்சி ஆரம்பித்து வைத்திருக்கிறது ஜனநாயகம் என்ற திரைப்பட பாடல் ஆலை வழியாக இருக்கிறது. ஜனநாயக ஸ்பெஷல் தளபதி விஜய் அவர்களது ரசிகர்கள், அவரை ரசிப்பவர்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நிகழ்ச்சியில் இணைந்து விரும்பி கேட்கின்ற நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி வானொலியில் வந்திருக்கிற இரவென்றாக நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்திருக்கின்ற முதலாவது நேர் சுவிஸ்லாந்திலிருந்து வைபருடாக இணைந்திருக்கின்ற ஒரு வரவேற்பு கொள்கிறோம். மொத்தமாக நான்கு நேர்கள் இணைந்திருக்கிறார். நான்கு நேர்களையுமே வந்த உலகம் பிறர் இணைத்துக் கொள்கிறேன். முதலாவதாக இணைந்திருக்கின்றார் குகன் அவர்கள், இணைந்திருக்கின்றார் சுவிஸிலிருந்து. வணக்கம். இன்றைய நாளில் வந்து ஜனநாயகன் ஸ்பெஷல் இளைய தளபதி, தலை ரசிகராக இருந்தாலும் தளபதியினுடைய ஜனநாயகன் திரைப்படம் பல தடங்களுக்கு மத்தியில் அவருக்கு ஒரு வெற்றியை தருகின்ற திரைப்படமாக நாளை வழியாக இருக்கிறது. சிறந்த வகையில் அவர் நடித்த திரைப்படங்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த திரைப்படங்களில் உங்கள் மனங்க வந்த பாடல்களை கேட்டிருக்கின்றேன். நீங்கள் மனிந்து கொண்டு சிறப்பிக்கிறதுக்கு என்ன பாட்டோட வந்திருக்கிறீங்க சொல்லுங்க.
1: படம் துப்பாக்கி என்ன கண்டாங்க கண்டாங்க
0: கண்டாங்க பாடு கேட்க போறீங்க. ஜில்லா திரையில் இடம்பெற்ற பாடல், காஜலகராவோட ஜில்லா திரையில் இடம்பெற்ற பாடல், இம்மானுடைய இசையில் இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல். அந்த வகையில் இணைப்பில் இருந்து நிகழ்ச்சி ஆரம்பித்து வைத்திருக்கிற குகசீலன் செல்லத்துறை சரி, அதில் சூப்பரா
1: நடந்தது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சொல்லிக்கொள்ளுங்க.
0: நான் எங்களுக்கு பிடிச்ச எப்படி ப்ரோ இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு தான் கேட்போம். சரியா? சரி ப்ரோ, சரி. உங்களுக்கு அருமையான பாடல்னு பெற போறது கேட்டு மகளுங்க.
1: நன்றி.
0: அவர் இணைப்பிணைந்திருந்தார் குவனவர்கள் சுவிஸ்லாந்து நாட்டிலிருந்து அவரை இணைத்து வருகின்றது பாடல்.

0: நேரம் இருக்கும் பொழுது 11:55 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கிய ராஷ்டிரத்தில் 10:55 நிமிடமாக இருக்கின்றது. தொடர்ந்து கனடா வான்கூவரில் இருந்து நினைக்கின்ற நேரை இணைப்பதற்கு முன்பாக இங்கே எங்களுடைய நிகழ்ச்சி நேரலை முகநூல் பேஸ்புக் நிகழ்ச்சி நேரலை ஊடாக கூட நீங்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் சொல்லியிருக்கிறார். அவர்களை இணைத்து நிகழ்ச்சிக்குள் அடுத்த இருக்கின்றார் குணம் கனடா வான்கூவரில் இருந்து இணைந்திருக்கின்றார். இளைய தளபதியினுடைய ஜனநாயகன் ஸ்பெஷல் இந்த இரவின் ராகங்க நிகழ்ச்சியூடாக தேவி தன்ராஜ் இணைந்திருக்கிறார். வரவேற்றுக்கொள்கிறோம். ஜிந்து திரு இணைந்திருக்கிறீர்கள் பிரான்சிலிருந்து, அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அதேபோல தேவேந்திரம் அனந்த கோபன் ஹாய் சொல்லியிருக்கிறீர்கள். வணக்கம் ஐக்கிய ராஜ்யம் லண்டனிலிருந்து வணக்கம் சொல்லியிருக்கிறீர்கள், அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். நாகேந்திரம் வினோத் இணைந்திருக்கிறீர்கள், அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் சொல்லி. ஜோகேஸ்வரி ஜோதீஸ்வரன் இணைந்திருக்கிறீர்கள். முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஊடாக இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதேபோல இங்கே குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் குமார். அப்படி நலமார்களை கண்டு கனால் அவங்களை எல்லாம் சரி. இன்றைய நாளில் நாளைக்கு வழியாக இருக்கிறது ஜனநாயகம் திரைப்படம். ஜனநாயகம் திரைப்படத்துறை சிறப்பு ஒளிபரப்பு ஜனநாயகம் ஸ்பெஷல் இந்த நாளில் சென்று கொண்டிருக்கிறது. விஷு இணைந்திருக்கிறீர்கள். விஷுதான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிற நிகழ்ச்சி மூலையும். அதே போல முகநூல் அந்த வாட்ஸ்அப் ஊடாக கனடாவில் இருந்து இருந்திருக்கின்ற அடுத்த நேரை வரவேற்றுக் கொள்ள. வணக்கம் மிஸ் அகுணம்.
1: வணக்கம் சாரதி.
0: நடந்தது
1: நேரடியா பாக்க கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்ப இனி அடுத்த சந்தர்ப்பம் கிடைக்கும் ஏதோ கிடைச்சத பாத்துட்டான். நான் வந்து விஜயிட
0: படத்துல இருந்து நீங்கள் விஜயின் ரசிகன் டான்ஸ் எல்லாம் வந்து நிறைய பாப்பீங்க அப்படின்னு
1: சொன்னீங்க. அவரோட நல்ல டான்சர்
0: சரி பார்க்கலாம். தொடர்ந்து திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் எளிய தளபதி அவர்களுடைய.
1: நன்றி வணக்கம். மற்ற நேரங்களுக்கும் கொடுத்து என்ற பாட்டை கேட்போம். நன்றி
0: நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். இணைப்பில் இணைந்து சிறப்பித்து உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் மிகப்பெரிய வெற்றி அடைய

0: நேரம் இருப்பொழுது 11:04 மைக்கராட்சத்தில் 10:04 இருக்கிறது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. டிஆர்டி தமிழொலி வானொலிகளில் இரவு நேர உற்சாகம், இரவின் ராக நிகழ்ச்சி இன்றைய நாளில் ஜனநாயகன் ஸ்பெஷலாம். நாளைய நாளில் வழியாக இருக்கிறது இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த வழியாக இருக்கின்ற ஜனநாயகன் திரைப்படம். சரி, அந்த வகையில் அந்த திரைப்படத்தையும் பார்க்க செல்வீர்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியிலும் இணைந்து கொள்ளப் போவார்கள் ஜனநாயகன் திரைப்படத்தின் பார்கள் இல்ல இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பார்கள். உங்களுக்கு பிடித்தமான பார்களோடு இணைந்து சிறப்பிக்க போவார்கள். வந்திருக்கின்ற அடுத்த நேர் தொலைபேசியுடன் இணைந்திருக்கின்றார். எங்களுடைய அடுத்த நேராக வணக்கம். இரவு வணக்கம். லாலா ரவி அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். அன்போடு வரவேற்றுக் கொள்ளுங்க. பேர் இருக்கிறீங்களா? சூப்பரா நலமா இருக்கிறோம். நன்றி. உங்களை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்ளுகின்ற
1: விரும்பும் பாடல் தளபதியின் பாட்டுல சில பெரும்பாலும் பாட்டு பாடல்கள் எனக்கு விருப்பம். அந்த வகையில இந்த பாட்டு ரொம்ப விருப்பம்
0: எனக்கு. தளபதியின் பாட்டுல
1: நீயா பேசியது, நீயா பேசியது,
0: நீ என்பது இதுவரை திருமலை திரைப்பட பாடல் கேட்க போறீங்களா? அருமையான ஒரு பாடல் உங்களுக்காக ஒலிக்கப்போகிறது. கேட்டு நன்றி. இணைப்பிடிந்து சிறப்பித்த மிகவும் லாலா இந்த நேரத்தில் திருமதி லாலா ரவி அவர்கள் பிரான்சில் இருந்து நீங்கள் மணிந்து கொள்ளலாம். சைபர் சைபர் 33:48-32:15 இது பிரான்ஸ் சமிந்த இணைய நாடுகள் வசிக்கும் நேர்களுக்கான இலக்கங்கள். பிரான்ஸ் நேர்கள் 0148-32-15-40 அல்லது எங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது சைபர் சைபர் 33-680-07-74-27 என்கிற எங்களுடைய வைபர் இலக்கம். அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது சைபர் சைபர் 33-689-86-56-29. இந்த ஊடாக முடிந்து சிறப்பிக்கலாம் திரைப்படங்களில் அருமையான ஒரு பாடல் ஒலிக்கின்றது. தொடர்ந்து திருமலை திரையிலிருந்து வானொலியில் பாடல்.

0: நிமிடம் ஐக்கிய ராஷ்டிரத்தில் லண்டனில் இரவு பொழுது 9 பத்து நிமிடமாக இருக்கின்றது. வலிந்து கொண்டிருக்கிறது இரவு நேர உற்சாகம். இரவின் ராகங்கள் இன்று இரவின் ராகங்கள் வானொலியில் ஜனநாயகன் சிறப்பு ஒலிபரப்பாம். ஜனநாயகன் ஸ்பெஷல் எளிய தளபதி விஜய் அவர்களது ஜனநாயகன் திரைப்படம் பல தடைகளை தாண்டி நாளைய நாளில் இப்பொழுதே அங்கு முதல் நாள் முதல் அந்த காட்சி வெளியிடப்பட்டிருக்கும். அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள், பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அப்படி நாடுகள் வசிப்போர் நாளைய தினத்தில் தான் பார்க்க இருக்கணும். அந்த வகையில் இன்றைய நாளில் ஜனநாயகன் சிறப்பு ஒலிபரப்பாக இளைய தளபதி விஜய் அவர்களது திரைப்படங்கள், அவர் நடித்த திரைப்படங்கள் என்ற பாடல்கள் வானொலியில் நேர்களது தெளிவாக வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் தொலைபேசி ஊடாக வந்திருக்கின்ற பார்க்கலாம். வந்திருக்கிற வணக்கம்.
1: வணக்கம்
0: திருமதி தேவி அவர்கள், எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: செய்ய, தளபதி காண்டி வந்திருக்கிற நேர்கள் தொடர்ந்து வந்து வந்திருக்கிறேன். எல்லாத்துக்களும் வந்துருக்கேன். நான் சமாளிச்சு
1: போய்கிட்டே எல்லாரும் இந்த படத்தை பார்க்க ஆவலா காத்து கொண்டிருப்பினோம். அதுல எனக்கும் ரெண்டு டிக்கெட் வருகுது.
0: நானும்
1: திருமலை படத்துல இருந்து அழகூரில் பூத்தவளே என்ன அடியோடு சாச்சிட்டார் அவர.
0: அழகூரில் பூத்தவளே கேட்ட போகிறீங்க. நன்றி
1: நன்றி
0: சார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். திருமதி தேவிதராஜ் அவர்கள் இணைப்பிடித்திருந்தார். நீங்கள் முடிந்து கொள்ளலாம். சைபர் 33 148 32 15 40 பிரான்ஸ் வாழ்நர்கள் 03 48 32 15 40 எப்படி நாடுகளில் இருப்பவர்கள் உங்களுக்கான வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது. எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது 0033 689 86 55 29. வைபர் இலக்கம் இருக்கின்றது 0033 650 77 24 27. இந்த இலக்கங்களுடன் தொடர்பில் ஏற்படுத்தும் போது உங்களுடைய பாடல்கள் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த வழியாக திரைப்படங்களிடம் இந்த பாடல்கள் இன்றைய நாளில் சிறப்பு ஒலிபரப்பாக ஜனநாயகன் ஸ்பெஷல் வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். பிரான்சில் இருந்து 24 மணி நேரமும் ஒலித்துக் கொண்டிருக்கும் முற்றியாற்றி தமிழ் வானொலிகளில் ஒலிக்கின்றது பாடல் இது. பிரான்சில் இருந்து தேவி தனராஜ் அவர்களின் விருப்பத்தில் திருமலை திரையிலிருந்து மீண்டும் ஒரு பாடல்.

0: சரி, நேரம் இரவு பொழுது 11:20 இருக்கிறது. பிரான்சில் அதே போல ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் 10:20 இருக்கிறது. இது கொண்டிருக்கிறது இரவு நேர உற்சாகம், இரவின் ராகங்கள், இளைய தளபதியினுடைய ஜனநாயகன் ஸ்பெஷல். இளைய தளபதி விஜய் அவர்களுடைய திரைப்படம் நாளைய நாளில் வெளியாகி இருக்கின்றது. முதல் நாள் முதல் காட்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் அப்படியே பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, அந்த வகையில் பார்ப்பதற்கு தளபதி முதல்வர் ஆகிய பிறகு ஒரு திரையில் பார்ப்பதற்கு எத்தனையோ பேர் வந்து நீங்கள் அமர்ந்து அப்படியே ஆவரோடு காத்திருப்பீங்க. அந்த வகையில் இன்றைய நாளில் இளைய தளபதி விஜய் அவர்களது நடிப்பில் உருவான பாடல்கள், அவரது இசையில் உருவான பாடல்கள் வானிலையில் பயணித்து, இசையல்ல அவரது குரலில் உருவான பாடல்கள் வானிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தொடர்ந்து இளைய தளபதி அவர்களது திரைப்படமாம் விஜய் மற்றும் சங்கீதா ஆகியோரது இனிமையான ஒரு நடிப்பில் வந்து அனைவரது மனதிலும் இன்றும் அந்த நிலைத்திருக்கின்ற ஒரு திரைப்படம் பூவே உனக்காக திரைப்படத்தில் இருந்து பாடல் விரும்பி கேட்க இப்பொழுது அமெரிக்காவில் இருந்து ஓடி வந்திருக்கின்றார் ராஜா அவர்கள் வந்திருக்கின்றார். வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: நாங்கள் எங்கட ஃபேமிலி ஃபுல்லா, இந்த புள்ளிகள் இந்த பேர புள்ளிகள் எல்லாம் விஜயின் இதுதான். விஜயின் படம் என்றால் மகள் எல்லாம் முன்னுக்கு டிக்கெட் எடுத்து போய் நிப்ப மருமன் எல்லாம். இந்த பேரன் கடைசி பேரன் 6 வயதுல இந்த மகனுக்கு கல்யாணம்ல ரிசப்ஷன்ல விஜயின் பாட்டுக்கு ஆடி விட்டார். அந்த மாதிரி
0: என்ன விஜய் தளபதி
1: படத்து அந்த ஆட்டத்தை மற்றது நாங்கள் உண்மையா இப்ப வன்குவார் குணம் சொன்னது போல ஒரு டான்சர் தான். அவருடைய டான்ஸும் உண்மையா ஒரு வித்தியாசமான டான்ஸ், எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய டான்ஸ். அதுவும் முதலமைச்சரா வந்த பிறகு இந்த படம் வெளிவிடுறது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும்.
0: பாட்டு கேட்கிறாள். வணக்கம் வணக்கம், என்ன சொல்றது அண்ணி அண்ணி வணக்கம். சத்யவதி எப்படி இருக்கு? சத்யவதி
1: நாங்கள் இன்றைக்கு விஜய் பாட்டு சொல்லாமலே இருக்கா தேருங்க. அது நல்ல பாட்டு,
0: அருமையான ஒரு பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் உருவான பாடல் உங்களுக்கு வருகிறது. அமெரிக்கா நோக்கி ஓடி வருகிறது. கேட்டு மகளுக்கு நன்றி. சத்யவதி மற்றும் அன்புகிரி ராஜா அவர்கள் ஐக்கிய அமெரிக்க நாட்டில் இருந்து இணைந்திருந்தார்கள். அவர்களுக்காக ஒலிக்கப் போகிறது எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் உருவான பாடல் பூவே உனக்காக. திரையிலிருந்து ஒலிக்கின்றது பாடல்.
2: சொல்லாமலே யார் பார்த்தது

0: சரி, நேரம் இருப்பொழுது 11:28 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கியராட்சியத்தில் 10:28 நிமிடமாம். ஐக்கியராட்சியத்திலிருந்து கிட்டத்தட்ட 25 நிமிடமாக நேர்களோடு இணைந்து எங்களோடு வந்து காத்திருக்கின்றார் ஒரு நேர் அன்புக்குரிய புஷ்பதி அம்மா அவர்கள். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியோட விஜய் ரசிகை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பாளர் சாரதி. நிச்சரம் இல்லாம இருந்து இந்த பனி கேட்க கால தண்ணியா வச்சு போட்டு
0: இல்ல இல்ல இல்ல இல்ல எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: பாட்டுக்கு நல்லா இருக்கிறேன்.
0: என்ன நல்ல சூப்பரா இருக்கு. நல்லா
1: இந்த கடைசி நேரம் கடைசியா வந்தது என்னதான் என் படத்தை பண்ண விடாம அவ்வளவு பாடுபட்டு பத்தாக்குறைக்கு வந்து கள்ளம் அடுத்து வெளியில போட்டு அதை காசு இல்ல காசு இல்லா தேடி செய்திருக்கிறாரு. நாளைக்கு போன போது அளவுக்கு மிஞ்சிய மசூல் கூட கிடைக்க போது போல
0: நினைத்ததை விட கூட கிடைக்க போதுன்றீ. சந்தோஷம், உங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த திரைப்படத்துக்கு இந்த வயசிலும் நீங்கள் வந்து வாழ்த்து தெரிவித்தமைக்கும் நன்றிகள். சரி, நீங்க கேட்டிருந்த பிரியமானவளை படத்தில் இருந்து பாடல்
1: அந்த பாடல்
0: சரி நன்றி ஒலிக்க போகிறது. பாடல் இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி.
1: நீங்க பாடி விடுங்க சார்.
0: சரி சரி, நன்றிகள்.

தாமனுடைய நேரில் ஊடக மயோ அணிந்திருக்கிறீர்கள் என்பது வரவேற்றுக் கொள்கிறோம். மயோ உங்களையும் நிகழ்ச்சியோட வரவேற்கும் கண்டு கனவாலம் எப்படி சூப்பராக இருக்கலாம். அஸ்வின் உணர்ந்திருக்கிறீர்கள் என்பது வரவேற்றுக் கொள்கிறோம். விஷோ உணர்ந்திருக்கிறீர்கள் என்பது வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போல ஒரு டீப்பா சரி ஓகே அதே போல பெச்சி இணைந்திருக்கிற பெச்சி உங்களை நிகழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியோடாக விமல் கிருஷ் இணைந்திருக்கிறீர்கள். அதே போல பெர்ஷியன் தமிழ் இணைந்த நிகழ்ச்சிக்கு விருப்பம் கூட தெரிவித்திருக்கிறீர்கள். ஒலிக்கப்போகிறது இன்றைய நாளில் இளைய தளபதி விஜய் அவர்களது ஜனநாயகன் ஸ்பெஷல் வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. பிரான்சில் இருந்து 24 மணி நேரம் முடித்துக் கொண்டிருக்கின்ற டிஆர்டி தமிழ் வானொலிகளில் ஒலிக்கின்றது. அடுத்த பாடலாக தளபதி விஜய் அவர்களது திரைப்படம் ஆம் பிரியமானவளே மனசில் நிற்கின்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திடம் பெற்ற பாடல் அடுத்து வானொலியில்.

0: நேரம் 11:35 ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் ஐக்கிய ராஜ்யத்தில் 10:35 முடித்துக் கொண்டிருக்கும் நிறைவின் உற்சாகம் இரவின் ராகங்கள் ஜனநாயகன் ஸ்பெஷல் சிறப்பு ஒலிபரப்பு வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. வெளியே தளபதி விஜய் அவர்களது நடிப்பில் உருவான திரைப்படங்கள் பெற்ற பாடல்கள் உங்களுடைய தெளிவாக வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதேபோல நாளைய தினத்தில் இன்றைய தினத்தில் இப்பொழுது வெளியாக இருக்கும் திரைப்படம் ஜனநாயகன் முதல் நாள் முதல் காட்சி வெளியாக இருக்கிறது. நாளைய தினத்தில் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம். அந்த வகையில் பல தடைகளை தாண்டி வெளிவந்திருக்கிற திரைப்படத்தில் திரைப்படத்தை பார்க்க அனைவரும் உற்சாகமாக இருப்பீர்கள். அந்த வகையில் இன்றைய நாளில் அவரது திரைப்படத்தில் இளைய தளபதி அவர்களது நடிப்பில் அவரது குரலில் உருவான பாடல்கள் வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. வந்திருக்கின்ற அடுத்த நீய தொலைபேசி ஊடாக ஜெர்மனி நாட்டிலிருந்து வந்திருக்கின்றார். வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் உதயன். ஜெர்மனி எப்படி இருக்கேன் உதயன்? நல்லா சூப்பராக இருக்கும். நலமாக இருக்கின்றோம். அன்போடு உங்களையும் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி.
1: ஜனநாயகன் உண்மையிலேயே இந்த சில குழப்பங்கள் இல்லாத இந்த படம் 1000 கோடியை தாண்ட வேண்டிய படம்.
0: உண்மைதான் உண்மைதான். இப்போ இப்போவே வந்து அது ஒரு சாதனை படைத்திருக்குன்னு தான்
1: சொல்லுவாங்க. அந்த அந்த இலக்கை தாண்டமோ தெரியல, ஆனால் வெற்றி படமாக கட்டாயமையும். நானும் ஒரு அஜித் ரசிகராக இருந்தாலும் விஜயும் விஜயின் நடிப்பையும் நாடகம் அத்தனையும் ரசிக்கிற வழக்கம் உண்டு. அந்த வகையில் இந்த நான் கேட்கும் பாடல் சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு. இளையராஜா
0: அந்த காலத்தில் வந்து தந்தூர் பாடல்.
1: ஓமாம், 12-13 வயசு இல்லை இவர் அந்த படத்தை நடிக்கும் பொழுதே இந்த பாடலை போட்டிருக்கிறார்.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: அதான் இசைஞானி,
0: இசைஞானியுடைய பாடல்.
1: ஆமாம்,
0: கேட்டு பாவம்,
1: கேட்டு பாவம் இந்த பாடல்.
0: மனம் அவர்களது இனிய இந்த குரலில் வந்து வாலி அவர்களது கவிதைகளில் உருவான ஒரு பாடல் அந்த பாடல். இதுங்கள் நீதி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். சரி, வருகிறது கேட்டு மகிழ்வோம். நன்றி உதயன் பிறந்த உணவைக்கு.
1: நன்றி சார். வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைப்பிலிருந்து உதயன் அவர்கள். அதே போல உங்களுடைய முகநூல் நிகழ்ச்சி நேரடியாக சுபாசினி பத்மநாதன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் சொல்லியிருக்கிறீர்கள். அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். சோதி ஜோதிஸ்வரர் இணைந்திருக்கிறீர்கள். அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இனிமையான இரவு வணக்கங்கள். மனோகர சிதம்பர பிள்ளை இணைந்திருக்கிறீர்கள். அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். நிகழ்ச்சிக்கு உங்களை இணைத்து வைக்கப் போகிறது பாடல் வானொலியில்.
2: சின்ன

0: நேரம் இரவு 11:46 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கியராட்சியம் லண்டனில் 10:46 நிமிடங்கள். நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் வைபரூடாக சிறுமுறை இருந்து டாக்டர் ரவி இணைந்திருக்க வரவேற்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். நலமா இருக்கணும், நீங்க நலமா இருக்கிறீங்களா? வணக்கம் வணக்கம். நலமா இருக்கிறீங்களா டாக்டர் ரவி? சூப்பரா நலமா இருக்கும். இரவு பொழுதில் உங்களை இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி
1: சந்தோஷம். எனக்கும் எனக்கு ஒரு பாட்டு
0: தாங்க. உங்கள் விருப்பத்தில் கேட்டிருக்கிறீர்கள், நீ ஆற்று நான் மலை படம். நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். பாடல் ஒலிக்கின்றது வானொலியில்.

the love of the people. Standing here for the love. பிணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இரவின் நிறுவனம் இரவின் ராகங்கள் நிகழ்ச்சியூடாக நாகேந்திரம் வினோத் இணைந்திருக்கிறார்கள். அன்போடு வரவேற்கிறோம். ஹாய் சொல்லி வணக்கம் சொல்லியிருக்கிறேன். நாகேந்திரம் வினோத், எப்படி நலமாக இருக்கிறீங்களா? சூப்பராக இருக்கிறீங்களா? இரவு பொழுதில் எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் நிகழ்ச்சி ஊடாக இணைந்திருக்கின்றார் சபா கேதீஸ்வரன் இணைந்திருக்கிறார்கள். என்பதை வரவேற்கிறோம். அதே போல் நாகேந்திரம் வினோத் எங்களுடைய முகநூல் நிகழ்ச்சி பதிவுகளில் ஊடாக இணைந்திருக்கின்ற நேயர்கள் சோதி ஜோதிஸ்வர் இணைந்திருக்கிறீர்கள், மனோகரி சிதம்பரப்பள்ளி இணைந்திருக்கிறீர்கள், என்னோட வரவேற்றுக்கொள்கிறேன். மனோகரி சிதம்பரப்பள்ளி சோதி ஜோதிஸ்வரன் இணைந்திருக்கிறீர்கள், கனா கேசவன் இணைந்திருக்கிறீர்கள், 34 வயது பயணம் விஜய் மக்களின் இதயங்களில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இணைந்திருக்கிறீர்கள். அன்போடு உங்களையும் நிகழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி.

சித்ரா அச்சியகுமார் இணைந்திருக்கிறார்கள். நம்ம வரவேற்கிறோம் சித்ரா அச்சியகுமார், கணேஷ் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார்கள் பிரான்ஸில் இருந்து. கணேஷ் கிருஷ்ணா சித்ரா அச்சியகுமார் இணைந்திருக்கிறார்கள். முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஊடாக அன்போடு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி. ரேடியோ கார்த்திக் இணைந்து வணக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அன்போடு வரவேற்றுக் கொள்வோம்.

இளவருடனுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியூடாக இணைந்து சிறப்பித்திருந்த அத்தனை இணைய சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடுவிடு செல்ல போகிறது. இன்றைய இரவு நேர உற்சாகம் இரவின் ராகங்கள் புதிய நாள் அனைவருக்கும் இதே நாளாக புதிய நாள் அமைய எல்லோருக்கும் பொதுவாக இரவு வேண்டி

0: உங்கள் அனைவரமிருந்தும் விடைபெறிச்சிருக்கின்றேன். புலரப்பு ஒன்று நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம். நேர்களே, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி ஊடக உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் ஒலிக்கின்ற இளையதளபதி விஜய் அவர்களுக்கு திரைப்படங்களில் எனக்கு பிடித்த அந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வர இருக்கின்றது. நன்றி, வணக்கம் நேர்களே.
1: பரவாயில்ல.

0: நீங்கள் இணைந்திருப்பது மீடியாகாப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 ஜூலை மாதம் 23 தேதி வியாழக்கிழமை, இவ்வருடத்தின் 205 நாள். ஆண்டு நிறைவு பெற 160 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆடி மாதம் 7 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஹிஜ்ரி 1448, சஃபர் மாதம் பிறை 8. ஒலி 9:24 மணி நேர ஒலிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
2: வணக்கம் சிங்கை.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டோர், புஷ்ப

மற்றும் இடத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. இசை ஞானி இளையராஜாவுடைய சில மலேசிய வாசுதேவன் வாணிஜராம் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது 6:07 ஆகிவிட்டது. நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டேன் நான் ரவி ஜி. ஓகே, உங்களுக்கே தெரியும் உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் முடிஞ்சிருச்சு. அப்ப அவ்வளவுதானா விளையாட்டுகளுக்கு டாட்டா சொல்லிடலாமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. காரணம், காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் இன்னைக்கு தொடங்க போகுது. அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம தென்கிழக்கு ஆசியாவிற்கான கார்பந்து போட்டியான ஹுண்டாய் கார் தொடங்க போகுது. ஆக விளையாட்டுக்கு முடிவே கிடையாது அப்படிங்கறதா உண்மை. இந்த தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒலி ஒன்பதாரத்தோட இணைந்திருங்க. காரணம், இவற்றை பத்தியெல்லாம் நாம வர நாட்கள்ல நிச்சயம் அதிகமா பேசுவோம். இதுக்கு இடையில இப்ப 3 பாடல்களை ஒளிபரப்ப போறேன். அந்த 3 உங்களுடைய தேர்வு அமைய போகுது. ஆக முதல்ல வரப்போகுது இந்த பாடல். அனிப்பிரவி படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் மல்லிகாவுக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கான பாடலாக அது இடம்பெறும். அதை நினைத்து ஆடி பெருக்கு படத்தில் இருந்த பாடலை கேட்க போறீங்க. என்னோட இது உங்க அபிமான வணக்கம் சிங்கை.

0: புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
1: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், பீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
0: அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
1: முன் வடிவமைப்பு சேவை, நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
0: MSR Interior Design. விவரங்களுக்கு MSRinteriordesign.com அல்லது 9778123234.
2: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
1: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B பிற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 9:00-8:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
0: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
1: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
0: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
2: மாலா, மேலும் ஆரோக்கியமான SG திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
3: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
2: உடல்நிலை சரியானது போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
3: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
2: மேலும் ஆரோக்கியமான SG மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029க்குள் நீ இதை முடித்தால் 10 வெள்ளி மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthyoursg.gov.sg பக்கத்திற்கு போகலாம்.

0: B2B சைவ உணவகம் சைடல்வி சாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.

0: அவங்களுக்கான பாடலாக அது இடம்பெற்றது. இன்று உங்க பாடல் இடம்பெறல அப்படின்னு சொன்னா நாளை இன்ற நாள் நிச்சயம் வரும், அப்போ நீங்க முயற்சி செய்யலாம், கவலைப்படாதீங்க. அடுத்து 70களில் வந்த இந்த இரண்டு பாடல்கள் இடம்பெற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. உள்ளம் படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. தாயாகிய உள்ளம் படத்திலிருந்து அதனை அடுத்து
1: ஆவணி மலரே ஐப்பசி மழையே
0: தொட்டதெல்லாம் பொன்னாகும் படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் நம்பர் போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. 6:22 ஆகிவிட்டது நேரம்.
2: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

மாணவர்களே, இது உங்களுக்கான அங்கம். தொடக்கநிலை, உயர்நிலை, தொடக்க கல்லூரி, ஐடிஇ, பாலி, பல்கலைக்கழகம் ஆகிய நிலையங்களை படிக்கிற மாணவர்களுக்காகவே இந்த பகுதியை நாங்க ஒதுக்கியிருக்கோம். நீங்க வானொலி பக்கமா வாங்க, உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்கப்படும். சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டே இருக்குது. இப்போ தகவலுக்குள்ள போவோமா? உலக புகழ் பெற்ற ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற அறிக்கை அண்மையில இரண்டாவது முறையா வெளிவந்திருக்கு. இந்த அடிப்படையில உலகின் மிக சக்தி வாய்ந்த கடப்பிதழ்கள் அப்படிங்கிற பட்டியல வெளியிட்டு இருக்காங்க. ஆக மீண்டும் பெருமைக்குரிய தகவல் என்னவென்றால், 192 நாடுகளுக்கு தடையில்லா பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சிங்கப்பூரின் கடப்பிதழ் தான் முதல் இடத்துல வந்திருக்கு. பெருமைப்பட வேண்டிய ஒரு தகவல். இரண்டாவது இடத்துல இருக்கிறது ஜப்பான், தென்கொரியா மற்றும் ஐக்கிய அரபு சிற்றரசுகள். மூன்றாவது இடத்துல ஸ்வீடன் இருக்காங்க. மாணவர்களே, உங்களுக்கான கேள்வி ரொம்ப ரொம்ப சுலபம். அதாவது இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் பட்டியல்ல சிங்கப்பூர் முதலிடத்துல இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக சிங்கப்பூர் கடப்பிதழை கொண்டு எத்தனை நாடுகளுக்கு தடையில்லா பயணத்தை நம்மால மேற்கொள்ள முடியும்? இப்பதான் சொன்னேன், காது கொடுத்து கேட்டிருந்தா கண்டிப்பா பதில் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற மாணவர் உடனடியா வாட்ஸ்அப் அனுப்புங்க, 9678889 68. நீங்க குரல் பதிவுகளை தான் அனுப்பணும், அதுல உங்களுடைய பேரு, வயது, படிக்கும் பள்ளி, அதன் பிறகு பதில். இவற்றை தெளிவா அனுப்பி வைத்தீங்கன்னா ஜோதி ஸ்டார் புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசா காத்துக்கிட்டே இருக்குது. இது வணக்கம் சிங்கை.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
3: அமுதம் தோசை மாவுடா சும்மாவா? அமுதமாச்சே.
2: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
3: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
2: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
3: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
4: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
0: திரையரங்குகளை அதிர வைக்கும் ஜனநாயகன்.
5: இத்திரைப்படத்தில்
0: வன் சேல் காட்சிகள் உண்டு. ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவோர் எக்ஸ் ஜென் ஸ்டுடியோஸ்.

0: 6:32 ஆகிவிட்டது. இதமான பாடல்களை கேட்டீங்க, அடுத்து விறுவிறுப்பான பாடல்களை கேட்க போறோம். உங்க நாளை இன்னும் உற்சாகப்படுத்த வருது இந்த பாடல்கள்.
1: வந்த இடம் ஏ காடு, வந்த இடம் ஏ காடு, வந்த இடம் ஏ காடு, நீ தான் பரியாடு.
0: அந்த வழியில் குறிப்பாக ஆற்றம் சாலைக்கு பிறகு 3 தடத்தில் சாலை பணிகள்
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிற வெவ்வேறு நபர்கள் நம்ம வாழ்க்கையில நிச்சயம் ஒரு தாக்கத்தை உண்டாக்குவாங்க, அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. அப்படியே ஒரு நேர்மறையான தாக்கத்தை சமீபத்துல என் கூட உண்டாக்குன ஒரு அற்புதமான நேர் தான் கோவிந்தராஜு தேவேந்திரன். இவரு வாடகை வண்டிய தனது ஓய்வு நேர பணியா செஞ்சுக்கிட்டு வராரு. அதை பாக்குறதுக்கு ஒன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா சும்மா வீட்டுல இருக்கிறத விட இப்படி ஏதாவது வேலை செய்வோமே, அதன் வாயிலா துடிப்பா இருப்போமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது ஒண்ணு. இரண்டாவது, அவர் வானொலியை கேட்டு வந்து நான் தான் ரவிஜின்னு தெரிஞ்ச உடனே ஒலி 968 நிகழ்ச்சிகளை பத்தின கருத்துக்கள், வானொலி படைப்பாளர்களுக்கு வாழ்த்துக்கள்னு வாரி வாரி தன்னுடைய சிந்தனைகளை என்னோட பகிர்ந்துகிட்டாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா இதுக்கும் மேல ஒரு காரியம் செஞ்சாரு பாருங்க, அசந்து போயிட்டேன். டக்குன்னு அவருடைய மனைவிக்கு அழைத்து ரவிஜி என் கூட இருக்காரு பேசுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட நான் உரையாட ஆரம்பிச்சேன். அவங்க எனக்கு ஆசீர்வாதம் வழங்கினாங்க. இங்கதாங்க ஒரு அற்புதமான அம்சத்தை நான் உணர்ந்தேன். வாழ்க்கையில நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், என்னென்ன சாதனைகளை செய்யறோம், எங்க எங்கெல்லாம் போறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நாலு பேர்கிட்ட நாலு நல்ல வார்த்தை பேசுறோமா இல்லையா, அதுதான் கேள்விக்குறி. அப்படி செய்யற பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா பிரமாதம் இல்லையா, பிரச்சனை இல்ல. இன்னைக்கே அந்த அற்புதமான பழக்கத்தை செய்ய தொடங்குங்க. வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்களே பாப்பீங்க.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
1: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. பிற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 9:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
0: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
1: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
0: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
2: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
3: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
4: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து
3: ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
5: 101 நல்ல
6: நாளும்
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கே.

single.

0: இசையில தேசிய விருது வென்ற ஜி வி பிரகாஷ் குமாரோட இசையில பாட்டு வரப்போகுது. ஜேஸ் ஜெஸ்ஸி கிஃப்ட் சித்ரா பாடிய அந்த பாடலை கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. வெள்ளி திரைப்படத்துல இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல, அதுக்கு முன்னால சுவையான ஒரு தகவலையும் நான் சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், வானிலை நிலவரம். இடியுடன் கூடிய மழை சிங்கப்பூரின் சில பகுதிகளில் தொடங்கிருச்சு அப்படின்னும், நாள் முழுவதும் அது தொடரலாம் அப்படின்னும் வானிலை ஆய்வகத்தார் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு குறிப்பா சொல்ல போறேன். நாலு முட்டை எடுத்துக்கங்க, அத சட்டியில லேசா எண்ணெயோட வதக்க ஆரம்பிங்க. அது மேல 200 கிராம் கோழியை சேர்த்துக்கங்க. சிக்கன் பிரஸ்ட் வகையா இருந்தா சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் 2 மேஜை கரண்டி கோதுமை மாவை சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் லேசா உப்பு, விருப்பத்துக்கு ஏற்ப மிளகு. இத நல்லா தோசை மாதிரி சுட்டு எடுத்தீங்கன்னா 5 நிமிடங்கள்ல அற்புதமான ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக் உங்களுக்கு தயார். இப்ப நான் சொன்ன ஸ்நாக்கே நீங்க சாஸ் ஊத்தி கூட தொட்டு சாப்பிடலாம், தப்பே கிடையாது. பல பேருக்கும் சில்லி சாஸ் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். ஆக அதை கூட நீங்க நல்லா தொட்டு காரசாரமா சாப்பிடலாம். ஆனா அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னால இதை நீங்க சாப்பிடலாமா, இதை சாப்பிட்டா பிரச்சனை வருமா, இதை எல்லாத்தையும் நீங்க மருத்துவரை நாடி தெரிந்து கொண்ட பிற்பாடு செய்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது, சரியா?
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம், தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
3: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புண்டகை.

வழி நீங்கள் பொருட்களை வாங்க பற்று சீட்டுகளை பெறலாம். ஆம், ஐந்து அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 300 வெள்ளி மதிப்புடைய பற்று சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ப் வானொலி நிலையங்களையும் வலையுறிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க neelisan.sg. ஜூலை 31st வரை மட்டும்தான். இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகார்ப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ பூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜுகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகார்ப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ பூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதி இருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.

0: மாணிக்க விநாயகம் சுமங்கலி பாடிருந்தாங்க பாடல. தேவிஸ்ரீ பிரசாதோட சில பாடல் இடம்பெற்றது உங்களுக்காக.
1: போக்குவரத்து நிலவரம்
0: 6:58 ஆகிவிட்டது. போக்குவரவு சீராக இருக்கின்றது. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில்
2: போக்குவரத்து நிலவரம்.

0: வணக்கம் அண்ணே, என் பேர் சஞ்சய். அந்த பதில் வந்து 192 countries.
1: வெளிவந்த தகவல் உங்களுக்கே தெரியும், சிங்கப்பூருடைய கடப்பிதழ் மீண்டும் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு உலகின் மிக சக்தி வாய்ந்த கடப்பிதழ் பட்டியல. ஆக நம்முடைய கடப்பிதழ் பயன்படுத்தி நீங்க எத்தனை நாடுகளுக்கு தடையில்லாம போயிட்டு வரலாம் அப்படிங்கிற கேள்விய முன்வச்ச மாணவர் சஞ்சீவ் சரியா சொல்லிட்டாரு. அவருக்கு கிடைச்சிருச்சு ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி. வாழ்த்துகள். நீங்களும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் மறக்காம கேளுங்க. வணக்கம் சிங்கி.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியோகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. பிரதமர் லாரன்ஸ் வாங் அமைச்சரவையில் மாற்றங்களை அறிவித்துள்ளார். 6 பேர் பதவி உயர்வு பெற்றுள்ளனர். திரு ஜெஃப்ரி சாவ், திரு டேவிட் நியோ, திருவட்டி சிம் என், திருவட்டி ஜஸ்மின் லாவ், திரு கோ பேமிங், திரு ஜக்கி முகமது ஆகியோர் அவர்கள். திரு ஷான் லோ, திரு ஃபோ சியாங், திரு அங் சேமிங் அமைச்சரவையில் புதிதாக பொறுப்பேற்கின்றனர். அனுபவம் வாய்ந்தவர்களுக்கும் இளையவர்களுக்கும் இடையே சமநிலை இருப்பதை அமைச்சரவை மாற்றம் பிரதிபலிப்பதாக பிரதமர் வாங் சொன்னார். உடனடி சவால்களை கையாள சிங்கப்பூருக்கு அனுபவமிக்க தலைவர்கள் தேவை. எதிர்காலத்தை முன்னோக்கி செல்ல புதிய தலைமுறை அவசியம் என்று பிரதமர் வாங் கூறினார். தலைமைத்துவ புதுப்பிப்பு ஒரு தொடர் முயற்சி, தொடர் செயல்முறை என்றார் அவர். சேவை செய்வதற்கான திறமை, அர்ப்பணிப்பு, பண்பு நலன் கொண்டவர்கள் அடையாளம் காணப்படுவார்கள். அவர்கள் வளர்ந்து முன்னேற வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று பிரதமர் வாங் சொன்னார். அமைச்சரவை மாற்றங்களை தொடர்ந்து அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் ஆகியோர் வரும் திங்கட்கிழமை 27 தேதி பதவியேற்றுக் கொள்வர். சிலர் மட்டும் வேறு

0: தேதிகளில் புதிய பொறுப்பை ஏற்பர். மாற்றங்கள் பற்றி விவரிக்கிறார் செய்தி நிருபர் சுதேஷினி தனராஜ்.
1: ஐந்தாம் தலைமுறை தலைமைத்துவத்தின் முன்னேற்றம் சீராய் நடைபெறுவதாக பிரதமர் வாங் கூறினார். அதற்கென எந்த குறிப்பிட்ட கால அளவும் இல்லை என்று அவர் சொன்னார். ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை மதிப்பிட்டு அதற்கேற்ப மாற்றங்கள் கொண்டுவரப்படுவதாக பிரதமர் வாங் கூறினார். அதன் அடிப்படையில் உரிய நேரத்தில் தேவையான நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் சொன்னார். செய்திக்காக சுதேஷ்னி தனராஜ்.
0: பிரதமர் வாங் ஆண்டுதோறும் பதவி நியமனங்கள் மறு ஆய்வு செய்யப்படுவதாக சொன்னார். எதிர்பாரா சூழலுக்கு ஏற்ப ஏற்கனவே வகுத்த திட்டங்களில் மாற்றங்களை செய்ததாக அவர் கூறினார். வலுவான தலைவர்களின் தேவையை பிரதமர் வலியுறுத்தினார். அது பற்றி கருத்துரைத்தார் அரசியல் கவனிப்பாளர் பிமல் ராம்.
2: இணை பேராசிரியர் ஃபைசல் இப்ராஹிம் பதவி விலகியிருக்கிறார். ஒரு மாற்றம் நடந்துவிட்டது, புதிய அமைச்சர் வர வேண்டும். இந்த சூழலை பயன்படுத்தி இன்னும் ஓரிரு மாதங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்பிருந்த அமைச்சரவை மாற்றத்தையும் இப்போதே செய்தால் அனைவருக்கும் அந்த பதவி பிரமாணம் ஒரே நேரத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது இதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம்.
0: இந்நிலையில் வர்த்தக தொழில் அமைச்சு எரிசக்தி வர்த்தக தொழில்துறை அமைச்சு என்று பெயர் மாற்றம் காண்கிறது. அக்டோபர் முதல் தேதி மாற்றம் நடப்புக்கு வரும். எரிசக்தி வர்த்தக தொழில்துறை அமைச்சை இருவர் வழிநடத்துவார்கள். துணை பிரதமர் கான்கிம்யாங் வர்த்தகத்தையும் விரிவான பொருளாதார உத்தியையும் தொடர்ந்து கவனிப்பார். டாக்டர் தான்சேலிங் எரிசக்தி தொழில்துறை ஆகியவற்றில் கவனம் செலுத்துவார். அதற்கு ஏதுவாக மனிதவள அமைச்சின் பொறுப்புகளை அவர் கைவிடுவார். கட்டிடங்கள் எளிமையாக கவனித்துக் கொள்ளும்படி வடிவமைக்கப்பட்டால் நெடுங்காலத்தில் அவற்றின் பராமரிப்பு செலவை குறைக்கலாம் என்று ஆய்வு ஒன்றில் தெரியவந்திருக்கிறது. கூட்டுரிமை வீடுகளை பொறுத்தவரை முன்கூட்டியே கவனமாக வடிவமைத்தால் ஒட்டுமொத்த கட்டுமானத்தில் சுமார் 0.2 விழுக்காடு வரை கூடுதல் செலவை எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆண்டுக்கு பராமரிப்பு செலவில் 110,000 வெள்ளி வரை மிச்சப்படுத்தலாம். அது வீட்டு உரிமையாளர்களுக்கு மாதாந்திர செலவை குறைக்கும் என்று கட்டட கட்டுமான ஆணையம் நடத்திய ஆய்வில் தெரியவந்தது. வர்த்தக கட்டடங்களை எடுத்துக்கொண்டால் கட்டுமான செலவில் 1.5 விழுக்காடு வரை கூடுதல் செலவு ஏற்படக்கூடும். அதுவே ஆண்டுக்கு சுமார் 1 மில்லியன் வெள்ளி சேமிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். ஈரான் ஹோர்முஸ் நீரணையில் தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு அதன் பாலம் அல்லது எரிசக்தி வளாகம் குறிவைத்து தாக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஒவ்வொரு முறையும் ஈரான் ஹோர்முஸ் நீரணையில் தொடுக்கும் தாக்குதல்களுக்கு அதன் ஒரு பாலம் அல்லது ஓர் எரிசக்தி வளாகம் தாக்கப்படும் என்று அவர் மிரட்டினார். அவரின் மிரட்டலுக்கு ஈரானும் பதில் எச்சரிக்கை விடுத்தது. உள்கட்டமைப்பு வசதிகள் தாக்கப்பட்டால் தகுந்த பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி எச்சரித்தார். பூசலை முடிவுக்கு கொண்டுவர அமைதி பேச்சுக்கு அமெரிக்கா இன்னமும் தயார் என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ சொல்கிறார். இந்த பூசலில் சண்டையிட அமெரிக்கா இதுவரை சுமார் $37 பில்லியன் செலவு செய்துவிட்டது. மத்திய கிழக்கு பூசலால் எண்ணெய் விலைகள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன. 6 வாரங்களில் முதல் முறையாக பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $95 மேல் கூடியது. விநியோக தொடர்கள் இடையூறை சந்திக்கக்கூடும் என்ற அச்சத்தை அது பிரதிபலிக்கிறது. சவுதி அரேபியா யுரேனியத்தை செறிவூட்டும் ஆற்றலை பெறக்கூடிய புதிய ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தம் பற்றிய விரிவான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. ஆனால் சவுதி அரேபியாவின் யுரேனியத்தை செறிவூட்டும் ஆலையை அமைப்பதற்கான அடித்தளத்தை அந்த ஒப்பந்தம் வகுப்பதாக கூறப்படுகிறது. ஒப்பந்தம் 30 ஆண்டுக்கு நீடிக்கும் என்றும் அமெரிக்க நிறுவனங்கள் அதில் இணையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
3: சொல்லும் பொருளும்
0: பெர்சவியரன்ஸ், விடாமுயற்சி. சிறு வயதிலிருந்தே விடாமுயற்சியுடன் செயல்படும் மனப்போக்கை ஊக்குவிப்பது நல்லது. பெர்சவியரன்ஸ், விடாமுயற்சி. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
5: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD. புத்தம் புதிய BYD C-Lion 7 ER வாகனம் வந்துவிட்டது. அதிக தூரம் பயணம் செய்யலாம், அதிநவீன தொழில்நுட்பம், உற்சாகமூட்டும் செயல்திறன். இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள், சோதனை ஓட்டத்திற்கு பதிவு செய்யுங்கள்.
6: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
7: ஆஹா, சம்ம வாசனை, அட்டட்டாங்க. அம்மா எங்க?
6: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். இதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
8: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் சிறப்பமான நெய்.
9: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
10: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: வரப்போகுதுங்க. பாடல கேட்க போறீங்க, அதனை அடுத்து இவ்வாறு நட்சத்திரம் சூர்யா அவர் நடிச்ச ஆயத்த எழுத்து படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க. இன்று சூர்யாவுக்கு பிறந்த நாளும் கூட. உங்களுக்கும் பிறந்த நாள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிதிருங்க எங்களோட, இது வணக்கம் சிங்கே.
1: ஒலி 9:00 இந்தியா போக்குவரத்து நிலவரம்.
0: புக்கே டீமர் சாலை, புக்கே டீமர் குறிப்பாக வூட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் அந்த பகுதிக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் விபத்து. வூட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE வூட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட்க்கு அருகில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. AYE MCE செல்லும் வழியில் துவாஸ் வெஸ்ட் சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
2: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்த செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது? அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
3: பொன்மகள் வந்தாள், கோடி தந்தாள்,
2: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சா மீண்டும் வந்து விட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி பீட்சா 13 வெள்ளி 95 காசு. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒருமுறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச், ட்ரஃபல் ஷ்ரூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹட்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: தேசிய தினம். நடிகர் சூர்யாவின் இயற்பெயர் சரவணன். 2026 ஆண்டின் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நாளை தொடங்கும். இந்த மூணுல எது தவறான தகவல்? சரியா சொல்ற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டாபுஷ்பகரை வழங்கும் லெவஸ்டா காஃபி. வாட்ஸ்அப் அனுப்புங்க 9678896867. 7:27 ஆகி விட்டது. அடுத்தடுத்து இதமான 80களில் வந்த பாடல்களை கேட்க போறோம். வானொலி பக்கமா இருங்க, இந்த பாடல்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்குங்க.

0: ஆரோக்கியமான SG திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
1: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
0: உடல்நிலை சரியாத போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பாட்டு நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
1: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
0: மேலும் ஆரோக்கியமான SG மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029க்குள் நீ இதை முடித்தால் 10 வெள்ளி மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthyoursg.gov.sg பக்கத்திற்கு போகலாம்.
2: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
3: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
4: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷன் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
5: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
6: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல?
5: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
6: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
7: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
8: கொஞ்சம் சிந்தனை
9: நிறைந்த புன்னகை.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றை சமைத்து பாருங்கள். 7:39 சிறு வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. அடுத்தடுத்து உங்களுக்காக இந்த இரண்டு பாடல்களை எடுத்து
2: வச்சிருக்கேன்.
1: படிக்காதவன் படத்துல இந்த பாடல கேட்க போறீங்க, KJ ஜெயசுதாஸ் உடைய குரல். அதனை அடுத்து
2: கூட்டத்தில் கோயில் புறா
1: எஸ்வி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இதே கோவில் படத்திலிருந்து வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இணைந்திருங்க என்னோட. இது வணக்கம் சிங்கை. முதல் தகவல் என்ன? இஜிப்ட், இவங்களுடைய தேசிய தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. நடிகர் சூர்யா இன்று அவருடைய 51வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அவருடைய இயற்பெயர் சரவணன். 2026 ஆண்டின் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. இந்த மூணுல எது தவறான தகவல் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன்.
3: கடைசி தகவல், மூன்றாம் தகவல் தவறானது.
1: சரவணகுமார் மட்டும் கிடையாது, இன்னும் பலரும் மின்னல் வேகத்தில் பதில் சொன்னீங்க, மிக்க நன்றி. ஆனா உங்க எல்லாரையும் முந்தி அடிச்சுட்டு வந்து ஜோதி ஸ்டாப் புஷ்ப கடை வழங்கும் லெவஸ்டா காஃபிய அவர் ஜெயிச்சிட்டாரு. வாழ்த்துகள். காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் இன்னைக்கே தொடங்கிடுச்சு. நிலவரங்களை இன்றிலிருந்தே 9:00 நீங்க கேட்க தொடங்கலாம். சரி, நானும் ஒவ்வொரு நாள் முயற்சி பண்றேன், ஒவ்வொரு நாள் வானொலி கேட்கிறேன், ஆனா எனக்கு மட்டும் நீங்க பரிசு கொடுக்க மாட்டீங்களே ரவி அப்படின்றீங்களா? கவலை விடுங்க, இன்னைக்கு 8 மேல டிக்டாக் லைவ் பக்கமா வர்றேன். அங்க 1 இல்ல 2 லெவல்ஸ்டா காஃபிய பரிசா நான் கொடுக்க போறேன். நானா? நான் இல்ல, ஜோதிதா புஷ்ப கடை வழங்க போறாங்க. அதை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா வானொலி பக்கமாவே இருங்க. இது 9:68 கேட்டாலே பரவசம்.
4: 9:68 நிலவரம்.
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. AYEMCE செல்லும் வழியில் ஜூரோங் டவுன் ஹால் எக்ஸிட்டுக்கு பிறகு காரணம் அங்கே முதல் தடத்தில் விபத்து. அதோடு SLEBKE செல்லும் அந்த வழியில் அப்பர் தாம்சன் சாலை எக்ஸிட்டுக்கு பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய எந்த பெரட்டல எந்த பொரியல எந்த குழம்போடு சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
1: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், காரக்குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
4: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்கலாம்.
5: கொஞ்சம்
4: 80களில் வந்த பாடல்கள் மீண்டும் மீண்டும் கேட்க தூ

புத்தம் புதிய சாம்சங் கேலக்சி எக்ஸ் கைத்தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்டாப் வழி நீங்கள் முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கு ஏற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டெட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி எக்ஸ் ஃபோல்டபிள் கைத்தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லா இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை ஓராண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகளும் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung. அக்டோபர் 13 தேதிக்குள் முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது ஸ்டார்ஹப்.

0: 7:59 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. PIA நோக்கி செல்லும் BKE டெய்ரி ஃபார்ம் சாலைக்கு பிறகு காரணம் அங்கே விபத்து.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை. வணக்கம் சிங்கே, ஆதரவு BYD. புத்தம் புதிய BYD C-Lion 7ER வாகனம் வந்துவிட்டது. அதிக தூரம் பயணம் செய்யலாம், அதிநவீன தொழில்நுட்பம், உற்சாகமூட்டும் செயல்திறன். இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள், சோதனை ஓட்டத்திற்கு பதிவு செய்யுங்கள்.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 8, மீடியகாப்பொலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. பிரதமர் லாரன்ஸ் வாங் அமைச்சரவையில் மாற்றங்களை அறிவித்துள்ளார். 6 பேர் பதவி உயர்வு பெறுகின்றனர். திரு ஜெஃப்ரி சியாவ், திரு டேவிட் நியூ, திருவாட்டி சிமன், திருவாட்டி ஜஸ்மின் லாவ், திரு கோ பேமிங், திரு ஜக்கி முகமது ஆகியோர் அவர்கள். திரு ஷான் லோ, திரு ஃபு சர்சியாங், திரு எங் சிமிங் அமைச்சரவையில் புதிதாக பொறுப்பேற்கின்றனர். அனுபவம் வாய்ந்தவர்களுக்கும் இளையவர்களுக்கும் இடையே சமநிலை இருப்பதை அமைச்சரவை மாற்றம் பிரதிபலிப்பதாக பிரதமர் வாங் சொன்னார். உடனடி சவால்களை கையாள சிங்கப்பூருக்கு அனுபவமிக்க தலைவர்கள் தேவை. எதிர்காலத்தை முன்னோக்கி செல்ல புதிய தலைமுறை அவசியம் என்று பிரதமர் வாங் கூறினார். அமைச்சரவை மாற்றங்களைத் தொடர்ந்து அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் ஆகியோர் வரும் திங்கட்கிழமை 27 தேதி பதவியேற்றுக்கொள்வர். சிலர் மட்டும் வேறு தேதிகளில் பொறுப்பை ஏற்பர். மாற்றங்கள் பற்றி விவரிக்கிறார் செய்தி நிருபர் சுதேஷினி தனராஜ்.
4: 5 தலைமுறை தலைமைத்துவத்தின் முன்னேற்றம் சீராய் நடைபெறுவதாக பிரதமர் வாங் கூறினார். அதற்கென எந்த குறிப்பிட்ட கால அளவும் இல்லை என்று அவர் சொன்னார். ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை மதிப்பிட்டு அதற்கேற்ப மாற்றங்கள் கொண்டுவரப்படுவதாக பிரதமர் வாங் கூறினார். அதன் அடிப்படையில் உரிய நேரத்தில் தேவையான நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் சொன்னார். செய்திக்காக சுதேஷ்னி தனராஜ்.
3: திரு சண்முகமும் மூத்த அமைச்சர் லீசியன் லுங்கும் தமது குழுவில் உள்ள ஆக அனுபவமிக்க தலைவர்கள் என்று பிரதமர் வாங் கூறினார். திரு சண்முகம் அமைச்சுக்கு பொறுப்பு வகித்துக் கொண்டே மூத்த அமைச்சராக பொறுப்பேற்கும் முதல் தலைவர்.